இனிமையான காலை வணக்கம் அன்பணியர்களே. பூக்கள் சிரிக்கும் காலை இது, புதிய கனவுகள் பளிக்கும் நேரம் இது. உள்ளத்தில் உறுதி கொண்டு எழுவோம், உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நடப்போம். புலரும் இக்காலை பொழுது ஒரு புதிய விடியலை தந்து புதிய உற்சாகத்தை தரும் நாளாக அமையட்டும். இது

ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 மெகா ஹெட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெட்ஸின் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 2 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 6 2026 ஆகஸ்ட் மாதம் 23 ஞாயிற்றுக்கிழமை. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

0: ஏற்றத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6 மணி பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக
1: குரலோசை

0: ஹீரோஸை கேட்டீர்கள்.
1: இனி கேட்கலாம் நமது பண்பலையில் விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். ஆராய்ந்திருக்க ஆங்கிலத்தில் செய்திகள் 6:15 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா சிந்திலாண்டவன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பனி விளங்கும் உள்ளவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு எம் விவிக்ஷா. காலை 7:00 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் மருத்துவமனையின் ஆள்மலர், அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்தி அறிக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் தொழில் வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:50 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமை வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சைபாலின் இன்று பொருள் தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய செல்லுமது, 9:05 வானொலியில் வசந்தம் இன்று அழகு குடிச்சலமாக, 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் மலர் மொட்டுகளாக. இன்று தருமபுரி மகா கிட்ஸ் பார்க் இன்டர்நேஷனல் பிளே ஸ்கூல் மாணவ மாணவியர் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சியினை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 சூழல் காப்பம் அறிவிப்புகள் வெள்ளிசை ஆகிய இடம்பெற கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பகல் 2:00 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் பகுதி 2, 2:30 ஒரு விட பாடல், 3:00 கட்சியில் கலக்கல் பாடல்கள், 4:00 ஜெய் ஹிந்த் செண்பகராமன் வரலாற்று நாடகம் கேட்கலாம், 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபானல் செயற்கை வழங்கும் நாளும் நலமுடன், 5:50 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம், 6:55 சில புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளி நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 சட்டப்பேரவையின் வாராந்திர விமர்சனம், 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழ் செய்தி அறிக்கை, 7:55 வயல்வெளி, 8:00 இளம் தென்றல் விடுகதையாக, 8:30 ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 8:45 தகடூல் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள், இவையாவும் நம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நாடுகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க இடம்பெறும்.
2: Good morning. This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi held a meeting with the newly appointed national office bearers of the BJP at the party headquarters in New Delhi yesterday. Besides BJP President Nitin Naveen, the meeting was attended by the party's national vice presidents and general secretaries, among others. The Prime

0: நூலில் இடைக்கணி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் ஓய்மா நாட்டு நல்லியக்கோடனின் வள்ளல் தன்மையை பாட வந்த புலவர் சிறுபான்ற்றுப்படையில் தமிழகம் சிறப்புற்று விளங்க காரணமாயிருந்த கடையழு வள்ளல்களின் வரலாற்றையும் தொகுத்து கூறி அவர்களை விட மேம்பட்டவன் நல்லியக்கோடன் என்று உயர்த்தி பாடுகின்றார். கடையழு வள்ளல்களான பேகன், பாரி, காரி, ஆய், அண்டிரன், அதிகன், நள்ளி, ஓரி என ஏழு பேரின் ஈகைத்தன்மையை வரிசையாக கூறி அவர்களினும் உயர்ந்து விளங்கிய தன்மையை பாடுகின்றார். எழுசமம் கடந்த எருவுழர் துணிதோள் எழுவர் பூண்ட ஈகை சண்ணுகம் விதிகடல் வேலி வியலகம் விளங்க ஒருதான் தாங்கிய உரனுடை நோன்தாள் என்று அந்த ஏழு வள்ளல்களுக்கும் நல்லியக்கோடன் ஒருவனே சமம் என்று பாடுகின்றார். பேகன் மயிலுக்குப் போர்வை தந்தான், பாரி முல்லைக்குத் தேரிந்தான். இவ்வாறு அகிரணைப் பொருள்களைக் கண்டு உள்ளம் இறங்கிச் செய்தது அருட்கொடை எனலாம். காரி வறுமையால் வாடி வருந்தி இரவலர்க்கெல்லாம் உரையாது வழங்கிய பெருங்கொடையனெல்லாம். ஆய் அண்டிரன் ஆண்டவனுக்கு அளித்தது பற்றற்ற கொடையெனலாம். அதியமான் அவ்வைக்களித்த அமிழ்துபளை திங்கணி உயிர்க்கொடை எனலாம். நள்ளி கரவில்லாத நெஞ்சத்தோடு நட்டார்க்களித்த கொடை அறக்கொடை எனலாம். வல்வில் ஓரி இசைவாணர் முதலியோர்க்கு அளித்தது கலைக்கொடை எனலாம். இவையெல்லாம் கொடைமடமே ஆனாலும் அவர்கள் உள்ளத்தின் மேன்மையை காட்டுகின்றன. இத்தகு கொடைத்தன்மைகள் அனைத்தும் நல்லியக்கோடன் ஒருவனிடத்திலேயே பொருந்தியிருந்தன என்பது நல்லூர் நத்தத்தனாரின் உயரிய எண்ணமாகும். நல்லியக்கோடனிடம் பரிசில் பெற்று வந்த சிறுபானன் தான் அவ்வள்ளலை அடைவதற்கும் இருந்த நிலையை வறுமை வாழ்வை படம் போல் பரிசில் நாடும் பாணனுக்கு எடுத்துரைக்கின்றான். பரிசிலனே, யாம் நல்லியக்கோடனை சென்று பார்ப்பதற்கு முன்பு வறுமை புனையால் வாடினோம். எமது அடுக்களையில் நாய் குட்டியோடு படுத்துறங்கும். இமைதரவா கண்களையும் வளைந்த செவிகளையுமுடைய நாய்க்குட்டிகள் பால் குடிக்க நினைத்து மடியை முட்டும். அவ்வருத்தம் பொறாது அத்தாய் நாய் குறைத்து கொண்டே இருக்கும். மற்றொரு புறம் வீட்டுக் கூரையிலிருந்த கைமரங்கள் விழுந்து கொண்டிருக்கும். சுவர்கள் பழுது பார்க்க முடியாமல் கரையானுக்கு இரையாகி காளான்கள் முளைத்திருக்கும். பல நாட்களாக சாப்பிடாத நிலை. அடங்கிய பசியும் ஒடுங்கிய இடையுமுடைய என் மனைவி வெளியே சென்று வேளைக்கீரை கொண்டு வருவாள். அதனை வேக வைத்து உண்ண உப்புக்கும் வழியில்லை. உப்பில்லா கீரையை ஒக்களும் மக்களும் சூழ யாம் உண்போம். உண்ணுங்கால் புறங்கூறித் திரியும் புல்லிய பெண்கள் எம்மை காணாதவாறு கதவினை அடைத்துக் கொள்வதும் உண்டு. அழிபசி அடைந்து வறுமைக்கு கொள்கலமாக இருந்த நாங்கள் நல்லியக்கோடனை சென்று கண்டு பாடி பொண்ணும் பொருளும் பெற்று இப்போதுதான் வருகின்றோம். இன்று எங்களுடைய வறுமை வாழ்வு பெருமை தரத்தக்கதாக நல்லியக்கோடன் மாற்றியதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆதலால் நீயும் அவ்வள்ளலிடம் சென்றால் உன் வாழ்க்கையும் சிறப்பானதாக ஆகும் என்று சிறுபானன் மற்றவனுக்கு கூறி ஆற்றுப்படுப்பது சிறப்புக்குரியதாகும். ஆகவே நல்லியக்கோடனின் அரண்மனை பெரும் பாதுகாப்பை உடையதாயினும் பொருணர்க்காயினும் புலவர்க்காயினும் அருமறை நாவின் அந்தனர்க்காயினும் கடவுள் மால்வரை களர் விடுத்தன்ன அடையா வாயிலவன் என்று பாடி அவனுடைய வள்ளல் தன்மையை மேம்படுத்தி இருக்கின்றார் நல்லூர் நத்தத்தனார்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.

சப்த ஸ்வரங்களின் சுரங்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வேளுண்டு வினையில்லை மயிலுண்டு மயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நீலகண்டன் நெற்றியில் கண் நெருப்பு வடிவாய் தோன்றிய நிருதிருக்குளத்தை அளித்த நிர்மலன் முருகன் விழிகளூர் 12 உடையவனே என்று சொல்லி விழிகளில் நீர்பிற்கி நின்றேன் முருகா உலகமெனும் கடல்தனிலே உடல் எனும் ஓடமது உன்னடி கரை அடைய அருள்வாய் முருகா விடுகின்ற இக்காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் தந்திட வாழ்த்துகிறது தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை. இனிய எண்ணங்கள் ஈடேறட்டும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இனிய நாள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இனிக்கேற்று ரசிக்கலாம்.

0: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காளிகவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், வாழமுருகர், நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12 மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.

இழுசை இளவரசி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மனித குலத்தினுடைய தொடக்க காலத்தில் இயற்கையை கண்டு அஞ்சு இடி மின்னல் நெருப்பினை கடவுளாக வணங்கிய நம்முடைய முன்னோர்கள், பின்பு உருவ வழிபாடு, பின்னர் பக்தி இயக்கம், அதன் தொடர்ச்சியாக அன்புதான் சிவம் அல்லது ஏகன் அநேகன் என்ற தத்துவ நிலையை கடவுளாக பார்த்தார்கள். கடவுள் என்பவர் வானத்தில் அமர்ந்து கொண்டு மனிதர்களை கண்காணிக்கும் ஒரு நபர் அல்ல. அது இந்த அகிலம் முழுவதும் இயங்கும் பேரன்பு, பேரறிவு, பெரும் கருணை என்ற உணர்வை அடையும் போதுதான் இந்த கடவுளின் உண்மையான நிலையை அறிய முடியும். நிகழ்ச்சி நடத்ததாக இயம் நாகூர் இயம் அனிபா அவர்கள் பாடிய பாடல்.

மாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளிகள் பல இருந்தும் மாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனமில்லையோ படைத்தவன் நினைவில்லையோ பள்ளி செல்ல மனமில்லையோ படைத்தவன்

கேட்பதில்லையோ, செவி இருந்தும் கேட்பதில்லையோ, விழியிருந்தும் பார்ப்பதில்லையோ, செவி இருந்தும் கேட்பதில்லை.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
3: அதற்கான மிக சாத்தியமான ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஓவியம் பார்க்குறோம், அந்த ஓவியத்தை பார்க்கும்போது அழகாக இருக்குது அப்படி சொல்லிட்டு தனியாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓவியத்தை பார்க்கும்போது சொல்லி நினைப்போம். கண்டிப்பாக அந்த ஓவியம் அழகாக இருக்கிறது என்பதை நம்ம வர்ணித்து கொண்டிருந்தாலும் கூட, இந்த ஓவியத்தை வரைந்த ஒரு ஓவியர் எங்காவது இருப்பார் அப்படிங்கிற ஒரு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை என்பது பிறக்கும். அதுபோல தான் இதனுடைய நம்முடைய இந்த பிரபஞ்சமும் அப்படிதான். மிக துல்லியமான இயக்கம் கொண்ட இந்த பிரபஞ்சம், அசாத்தியான கட்டமைப்போடு இயங்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், கோள்களின் ஒழுங்கு, பிரபஞ்சத்தின் அதிர்வுகள், குவாண்டம் பிசிக்ஸ்லாம் சொல்லுவாங்க, இது எல்லாமே எப்படி அமைந்தது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பேரறிவு கொண்ட ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு துகளால் தான் இது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே விதைத்து கொள்ளலாம்.

ஒழித்து கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவுபெறுகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களிலெல்லாம் செல்வ வளமும் அன்பும் ஆரோக்கியமும் பொங்கி பெருகட்டும் என வாழ்த்துகிறது தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்தரோடு சேலம்.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காடி கவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், பாலமுருகர் நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா இன்று திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
2: நிலையத்தில் நேரம் காலை 6:35 பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
4: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு தர்மபுரி.
3: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
5: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். என்னென்னும் காலகட்டங்களில் விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய தொழில்நுட்பங்கள் என்ன? இந்தியாவில் என்னென்னும் ஆண்டில் தென்மேற்கு பருவமழை குறைதல், அதிக வெப்பநிலை, நீண்ட நீடித்த வறட்சி, நீர்ப்பாசன பற்றாக்குறை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் தீவிர பாதிப்பு ஏற்படுவதாக தெரிகிறது. இதனால் பயிர் மகசூல் இழப்பு, பூச்சி நோய் தாக்குதல், தீவன தட்டுப்பாடு போன்ற சவால்களை விவசாயிகள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உள்ளது. இதனை விவசாயிகள் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றி மகசூல் இழப்பை கணிசமாக குறைக்க வாய்ப்புள்ளது. அவை என்னென்ன? காலநிலை ஏற்ற பயிர்

0: திட்டங்கள் அதில் என்ன செய்யணும்? இந்திய வானிலை ஆய்வு மையம் மற்றும் வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் காலநிலை முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கவனித்து விவசாயிகளுக்கு வழங்கணும். குறைந்த தண்ணீரில் வளரும் பயிர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். குறிப்பாக வறட்சியை தாங்கி மானாவாரியாக வளரக்கூடிய கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி, திணை போன்ற பயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீண்ட கால பயிர் ரகங்களை பயன்படுத்தாமல் குறுகிய கால பயிர் ரகங்களை சாகுபடிக்கு பயன்படுத்திடணும். ஒரே பயிரை மட்டும் பயிரிடாமல் பல பயிர்கள் பயன்படுத்திடணும். ஒன்றில் நஷ்டம் ஏற்பட்டால் மற்ற பயிர்கள் கை கொடுக்கும். வறட்சியை தாங்கும் ரகங்கள் என்னென்ன? நெல்லில் அண்ணா 4, பிகேஎம் 1, பிகேஎம் 13, கோ 52, ADT 59, கம்பில் கோ 10, சோளம் கோ 34, வரகில் டிஎன்ஏயும் 86, ஏடிஎல் 1, கேழ்வரகில் ஏடிஎல் 1, நிலக்கடலில் விஆர்ஐ 10, உளுந்தில் வம்பன் 8, 9, 10, 11, பருத்தியில் விபிடி 2, விபிடி 3, கோ 14, பாசிப்பயிரில் வம்பன் 5, எல்லில் விஆர்ஐ 4, 5. வறட்சியை தாங்குவதற்கு நல்ல முளைப்பு திறன் பெறுவதற்கும் விதைகளை டிஎன்ஏயு விதை அமிலம் கொண்டு விதைநீத்தை செய்யலாம். மேலும் பேசிலஸ் அப்டிலஸ் 10 கிராம், ட்ரைகோடெர்மா விரடி 4 கிராம் ஒரு கிலோ விதைக்கு என்ற அளவில் புஞ்சான விதை நேர்த்தி செய்தும் விதைக்கலாம். விதைகளை கடினப்படுத்தியும் விதைக்கலாம். உயிர் உர விதை நேர்த்தியும் செய்யலாம். நீர் மேலாண்மை மானாவாரி நிலங்களில் ஆழச்சால் அகலப்பாத்தி முறைகளில் மண்ணில் நீர் பிடிப்பு தன்மை உருவாக்கலாம். நெல் பயிரில் அதிகமாக நீர் பாய்ச்சாமல் காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையை கடைபிடிக்கணும். நிலங்களில் பண்ணைக்குட்டை அமைத்து அதனை நீர்ப்பாசனம் பயன்படுத்தலாம். மேலும் சாயில் மாய்ச்சர் இண்டிகேட்டர் பயன்படுத்தலாம். தாவர பயிர்களில் நிலத்தின் மண் வெயில் காலங்களில் ஆவியாவதை தடுக்க மூடாக்கு, வைக்கோல், கம்பு, சோளத்தட்டை, களைச்செடிகள் நிலத்தின் மீது பரப்பலாம். ஊட்டச்சத்து மேலாண்மை என்ன பண்ணணும்? மண் பரிசோதனை அடிப்படையில் உரங்களை பயன்படுத்தணும். கூட்டு உரங்களை 20 டிஏபி காம்ப்ளெக்ஸ் நேரடியான உரங்களான யூரியா, பொட்டாஸ், சூப்பர் பாஸ்பேட் 20 நல்லது. இவைகள் பயிர்கள் துரிதமாக எடுத்துக்கொள்ளும். நிலமும் கலர் ஓவர் பிரச்சனைகள் பாதிக்காது. நீர கரைய உரங்களை பயன்படுத்தலாம். இலை வழியாக தெளிப்பாகவும் பயன்படுத்தலாம். வறட்சியான காலங்களில் 1% பொட்டாசியம் குளோரைடு, யூரியா 1% கரைசல் தெளிக்கலாம். மேலும் டிஎன்யூ பூஸ்டர், பல்சோண்டர், கோகோனட் நெட் போன்றவற்றை பயன்படுத்தலாம். வறட்சியும் வெப்பமான காலகட்டத்தில் மாவுப்பூச்சி, தண்டு துளைப்பான் போன்றவை அதிகமாக தாக்கும். விளக்கு பொறி, இணக்கவரிச்சி பொறி, ஒட்டு பொறி வைத்து பாதுகாக்கலாம். இந்த எல்நினோ காலங்களில் மகசூல் இழப்பு ஏற்படாத வகையில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களுக்கு 100% பயிர் காப்பீடு செய்யணும். அறுவடை செய்யப்பட்ட விளைபொருட்களை அப்படியே கழுத்தமீட்டில் விற்பனை செய்யாமல் கட்டுப்படியான விலையில் விற்பனை செய்ய இருப்பு வைத்து விற்பனை செய்ய வேண்டும். இதற்கு அருகே உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் உதவுகின்றன. எனவே இந்த இக்கட்டான காலகட்டத்தில் வேளாண்மையில் தொழில்நுட்பங்களை கடைபிடித்தால் எல்நினோ சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ளலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி. உழவர்களுக்கான தகவல்களை தொடர்ந்து வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: தென்னையில் கருந்தலை புழு அதற்கான மேலாண்மை முறைகள் தெரிஞ்சுக்கணும். கருந்தலை புழு எனப்படும் இலை உண்ணும் கருந்தலை கம்பளி புழு இந்தியாவில் அனைத்து தென்னை விளையும் பகுதிகளிலும் கணிசமான மகசூல் இழப்பை ஏற்படுத்தும். இது ஒரு தீவிர தென்னை பூச்சியாகும். இது அனைத்து வயது தென்னைகளையும் தாக்குவதுடன் தென்னை இலைகளை அதிக அளவில் உண்ணும் தன்மையுடையது. முதிர்ந்த தென்னை மரங்களில் இலைகளில் வெளி அடுக்குகளில் பூச்சி தாக்குதல் தொடங்குகிறது. பூச்சியை உண்பதால் ஏற்படும் சேதத்தின் காரணமாக கீழ் ஓலைகளில் ஒளிச்சேர்க்கைக்கு திறன் பாதிக்கப்படும். கடுமையான சந்தர்ப்பங்களில் இலைகள் காய்ந்து விடுவதால் முழு தோட்டமும் கருகியது போன்று தோற்றத்தை கொண்டிருக்கும். கடுமையான தாக்குதலின் போது பாதிக்கப்பட்ட இலைகள் வாடி உலைகள் வளைந்து உதிர்ந்துவிடும். அனைத்து வயது தென்னை மரங்களும் தாக்கப்படுகின்றன. இந்த பூச்சி ஆண்டு முழுவதும் காணப்படுகிறது. நவம்பர் முதல் மே மாதம் வரையில்.

0: மழைக்கு பிறகு ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரையிலும் இந்த பூச்சி தாக்குதல் காணப்படுகிறது. கோடைக்காலத்தில் மார்ச் முதல் மே மாதம் வரைக்கும் இதன் எண்ணிக்கை உச்சத்தை அடைகிறது. இதனுடைய அறிகுறிகள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அனைத்து வயது தென்னை மரங்களும் தாக்கப்படுகின்றன. கீழ் இலைகளில் காய்ந்து திட்டுகளாக காணப்படும். மரத்தின் மையத்தில் உள்ள மூன்று அல்லது நான்கு இளமையான இலைகள் மட்டுமே பச்சையாக இருக்கும். சிற்ற இலைகளின் அடிப்பகுதியில் பட்டு இலைகள் மற்றும் கழிவுகள் காணப்படும். கடுமையான பாதிப்பு ஏற்பட்டால் முழு தோட்டமும் கருகியது போல் காணப்படும். இந்த பூச்சியை அடையாளம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? கம்பளி புழு பச்சை கலந்த பழுப்பு நிறத்திலும் அடர் பழுப்பு நிறத்திலும் முன் மார்பு பகுதியையும் சிவப்பு நிற நடு மார்பு பகுதியும் கொண்டிருக்கும். அதன் உடலில் பழுப்பு நிற கோடுகள் காணப்படும். இது வலைக்குள்ளேயே ஒரு மெல்லிய பட்டுக்குண்டிற்குள் கூட்டுப்புழுவாக மாறும். சாம்பல் கலந்த வெள்ளை நிறத்தில் இருக்கும். நீண்ட உணர் கொம்புகளையும் முன் இறக்கைகளின் மூணு மங்கலான புள்ளிகளையும் கொண்டிருக்கும். பின் இறக்கைகள் நுனி மற்றும் உத ஓரங்களில் விளிம்புகள் போன்ற முடிகளை கொண்டிருக்கும். இதற்கு மேலாண்மை முறை என்ன செய்யணும்? தென்னை கருந்தலை புழுவை கட்டுப்படுத்த கடுமையாக பாதிக்கப்பட்ட கீழ் இலைகளில் உடனடியாக வெட்டி எரிக்கணும். இரவில் சுறுசுறுப்பாக இருக்கும் முதிர்ந்த அந்துப்பூச்சிகளை குறிவைத்து தென்னை கருந்தலை கம்பளி புழுக்களை கட்டுப்படுத்த ஒளி பொறிகளை பயன்படுத்துவது ஒரு பயனுள்ள சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையாகும். தரையிலிருந்து 3 அடி உயரத்தில் மேல் நோக்கி பொருத்தப்பட்ட ஹலாஜன் விளக்குகளுடன் இணைக்கப்பட்ட ஒரு தட்டு நீர் பொறியே மிகவும் பயனுள்ள அமைப்பாகும். ஏக்கருக்கு ஒரு ஒளி பொறிய தினமும் மாலை 7 மணி முதல் 10 மணி வரைக்கும் இயக்கணும். தட்டு நீர் பொறிய வடிவமைப்பு தண்ணீர் மற்றும் சில துளிகள் மண்ணெண்ணெய், சமையல் எண்ணெய் அல்லது திரவ சோப்பு நிரப்பப்பட்ட ஒரு அகலமான பிளாஸ்டிக் தட்டை ஒளி மூலத்திற்கு நேர் கீழே வைக்கணும். அந்துப்பூச்சிகள் ஒளியால் ஈர்க்கப்பட்டு அதில் மோதி திரவத்தில் வீழ்ந்து மூழ்கி இறந்துவிடும். கோடைக்காலங்களில் பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்த ஜனவரி மாதம் முதல் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒட்டுண்ணிகள் மற்றும் இறைவிலங்கைகள் விடணும். புழு ஒட்டுண்ணிகள் பெத்லிட் கோனியோ சஸ் நெப்பாண்டிஸ் கருந்தலை புழு பூச்சினை கட்டுப்படுத்துவதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி. சின்னசாமி.
2: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காடி கவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஸ்ரீ விநாயகர் வாழமுருகர் நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா இன்று திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் சில்லிமட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ பாலமுருகர் அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மனருள் பெறுக.
5: நேர்கள் இன்று காலை 8:05 பொன்னியின் புதுமணல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி 9:05 வானொலியில் வசந்தம் இன்று அழகு குட்டிச்சலமாக இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தமிழில் சென்னை அஞ்சலாக.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அஹிம்சை என்பது நாட்டின் பலவீனமாக யாரும் கருதக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு, இறையாண்மை, கண்ணியத்தை பாதுகாப்பதே அரசின் முதன்மையான கடமை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும்

0: சமண மதம் இந்தியாவின் நாகரீகம் மற்றும் கலாச்சாரத்தின் பெருமைக்குரிய அடையாளம் என்றும் அதன் மரபுகள் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது என்றும் அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் பல்வேறு காலகட்டங்களில் கடத்தப்பட்ட 20 மேற்பட்ட புனித சின்னங்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு திரும்ப கொண்டுவரப்பட்டுள்ளன என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற ஜவுளி குழுவின் 62வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தரமான ஜவுளி பொருட்களை உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாரம்பரிய இழைகளுடன் புதிய இழைகளையும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நவி மும்பையில் உள்ள மறுசுழற்சி செய்யும் ஆலைக்கு சென்று பார்வையிட்ட அவர், மறுசுழற்சி மறுபயன்பாடு போன்ற நடவடிக்கைகள் வாயிலாக ஜவுளி கழிவுகள் புதிய பொருட்களாக உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயன்படுத்தப்பட்ட ஆடைகள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சிறு விற்பனையகத்தையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் அங்குள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தில் பயின்று வரும் மாணவர்களிடையே அமைச்சர் கலந்துரையாடினார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற தாவேக அரசின் 100 சாதனைகள் குறித்த விளக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தார். திருப்பூரை தூய்மையான நவீன நகரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், கடந்த காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். வரி பணத்தை முறைகேடு செய்பவர்கள் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். பெருமளவிலான அந்நிய செலவாணியை ஈட்டும் வகையில் ஏற்றுமதியில் திருப்பூர் சாதனை படைத்து வருவதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக கடந்த 2019 தேர்தல் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். அனைத்து நதிகளையும் இணைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்றும், தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை வழங்குவதற்கான வழிமுறைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு மாணிக்கம் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திடக்கழிவு மேலாண்மை விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. கழிவுகளை தரம் பிரித்து பாதுகாப்பான முறையில் கையாளுதல், உரம் தயாரித்தல் போன்ற நடைமுறைகள் குறித்து இந்நிகழ்ச்சியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக சுகாதார கண்காணிப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: திடக்கழிவு மேலாண்மை 2026 வந்து முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள்கிட்ட போயிட்டு அவேர்னஸ் மூலமா அந்த கருத்துக்களை சேர்க்கின்ற எண்ணத்துல அந்த அவேர்னஸ் கேம்பெயின் வந்து எல்லா அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் முக்கியமா அந்த யூனிட்ஸ் மாஸ்க்கு டெம்பிள் கல்யாண மண்டபம் ஸ்கூல்ஸ் மற்ற எல்லா இடங்கள்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வர சொல்லி அவங்களுக்கு முறையான ஒரு அவேர்னஸ் கம் இந்த ட்ரைனிங் சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம்.
0: குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்த விளக்க நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று வெலிங்டனை சேர்ந்த குடியிருப்பு வாசி திரு வினோத் தெரிவித்தார்.
3: வெளிங்டன் கண்ட்ரோல்மெண்ட் சார்பாக பார்த்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் வந்து 26 சட்டத்தின் பிரகாரம் இன்னைக்கு எப்படி வந்து பிரிக்க மக்கும் குப்பை மக்காத குப்பைகள் வந்து எவ்வாறு பிரிக்கணுன்ற வந்து கிளாஸ் எடுத்திருந்தாங்க. இது மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளாத நிகழ்ச்சியாக இருந்தது. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இந்த கருப்பு பிளாஸ்டிக் வந்து ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்ற விஷயத்தையும் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த குப்பை வந்து எவ்வாறு பிரிக்கணும்னு சிறப்பாக வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியும் மிகவும் சிறப்பாக இருந்தது.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை

ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இன்று இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. பலோச்சிஸ்தானில் உள்ள மஸ்தாங் மாவட்டத்தில் குடிமக்கள் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பலோச் மனித உரிமைகள் குழு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பனாமா நாட்டு கொடியுடன் 24 மாலுமிகள் மற்றும் 72,100 மெட்ரிக் டன் இரும்பு தாதுவுடன் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் வங்கக்கடலில் மூழ்கியது. மாநிலங்களின் எல்லைப்பகுதிகளில் நிகழும் அன்றாட பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதை உறுதி செய்யும் வகையில் கூட்டுக்குழு அமைப்பது என்று மேகாலயா அசாம் மாநில அரசுகள் முடிவு செய்துள்ளன. 387th மெட்ராஸ் தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சிறப்பு புகைப்பட கண்காட்சியை மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜேஷ்குமார் ஆகியோர் நேற்று தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பில் சென்னை அசோக் நகரில் நேற்று நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் மொத்தம் 3,289 பேர் பயனடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாநில பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கான இளையோர் திறன் கலை திருவிழா என்ற மாவட்ட அளவிலான போட்டிகளை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த பயிற்சி பட்டறை ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் பெரிய திருமஞ்சன அபிஷேகம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கொழும்புவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. சென்னையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 72 ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது. கான்கன் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியாகோ, தைவானின் ரேஹோ இணையை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரிசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் இன்று திருமண நாள் கொண்டாடக்கூடிய நேயர்களுக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ

0: நாசல்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
1: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி.
2: வணக்கம். மேலே சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலைமை நிகழ்ச்சி. இன்றைய மழலை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்டிக்கரை பள்ளி குழந்தை எம் விவிக்ஷா. வணக்கம் விவிக்ஷா.
3: வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க விவிக்ஷா?
3: நல்லா இருக்கேன்.
2: நல்லா இருக்கீங்க. சின்னதாக இருக்கீங்க. ஒல்லியா? சரியா சாப்பிட்றதில்லையா நீங்க? என்ன சாப்பிட்றீங்க? அப்படி
3: சாப்பாடு
2: சாப்பாடு மட்டும் கொடுங்க எனக்கு போதும், மற்றது எதுவும் வேணாம். அப்படியே சாப்பிட்டு நான் பாட்டு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டீங்க.
3: சார்,
2: எங்கிருந்து வரீங்க நீங்க பள்ளிக்கு?
3: ஆண்டிக்கரையிலிருந்து.
2: இங்கே தான் வீடு, ஸ்கூல் பக்கமா இருக்கா?
3: ஆமா.
2: சரி விவிக்ஷா, என்ன சொல்ல போறீங்க? பயங்கரமா ரெடி ஆகி வந்துருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க?
3: தி பென்சர் ஸ்டோரி.
2: ஸ்டோரி ஆங்கிலத்திலே சொல்ல போறீங்களா?
3: எஸ் சார்.
2: நீங்க சொல்லுங்க அழகா.
3: தி பென்சர் ஸ்டோரி. குட் மார்னிங் எவ்ரிவன். டுடே ஐ வுட் லைக் டு டெல் எ ஷார்ட் ஸ்டோரி. One day a little boy asked his grandfather, "Grandpa, why do you always use a pencil?" The grandfather smiled and said, "This pencil can teach us five important lessons. First, a pencil needs a hand to guide it. In the same way, listen to our parents and teachers. Second, a pencil becomes better after sharpening. In life, difficulties make us stronger and smarter. Third, a pencil has an eraser. It teaches us that it is okay to make mistakes, but we must correct them. Fourth, the middle of the pencil is more important than the outside. A person good character is more important than beauty. Finally, a pencil leaves a mark wherever it writes. In the same way, our good action will always be remembered. The middle of the pencil is the middle of the story is if you have these good skills, good manners and hard work make us successful in life. Thank you. Have a nice day.
2: Oh, super. ஆங்கிலத்திலே ஸ்டோரி சொல்லிட்டீங்க, நல்லா இருக்கு. சரி விவிக்ஷா, இப்போ சின்ன குழந்தை இருக்கீங்கல்ல, நாளைக்கு படித்து ஒரு பெரிய பொண்ணு நீங்கள் என்ன வேணும் ஆசைப்பட்றீங்க?
3: டாக்டர்.
2: எதுக்காக டாக்டர் ஆகணும் ஆசை?
3: மற்றவங்க கஷ்டத்தை தீர்க்கணும்.
2: ஓ, கஷ்டத்தை தீர்க்கணும். தலைவலி வந்துருச்சு, உடம்பு வலி வந்துருச்சு, வயிற்று வலி வந்துருச்சு, அதனால் உங்களுக்கு நாடி வரும்போது ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து குணப்படுத்த அவங்க கஷ்டத்தை தீர்த்துருவீங்களா?
3: ம்.
2: ஆ, அதுக்கெல்லாம் ஃபீஸ் எதாவது வாங்குவீங்களா நீங்கள்?
3: வாங்க மாட்டோம்.
2: ஃப்ரீயாகவே பண்ணுறீங்க. ம், நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கீங்க.
3: எஸ் சார்.
2: சரிங்க விவிக்ஷா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருவரி பண்பை 102.5 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: இனிய நிகழ்ச்சி இன்றைய மழலை மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஆண்டிக்கரை பள்ளி குழந்தை எம் விவிக்ஷா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
4: எடுத்துக்கும் இசை முழக்கம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களின் கேட்டு ரசிக்கலாம் காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியின் முதலாவதாக
5: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
6: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
7: இன்று ஆகஸ்ட் 23.
8: இந்திய வளிமண்டலவியல் இயற்பியல் விஞ்ஞானி.
9: இந்தியாவில் உற்பத்தியாகும் காற்றலை, சூரிய ஒளி ஆகிய மரபுசாரா ஆற்றல் மின்சார பங்களிப்புக்கு வித்திட்டவர்களுள் முதன்மையானவர்.
8: நாடு முழுவதும் சூரிய ஒளி கதிர்வீச்சை அளவிடும் மையங்களை அமைத்தார்.
9: சர்வதேச ஓசோன் ஆணையத்தின் உறுப்பினராக இவர் நியமிக்கப்பட்டார்.
8: இந்திய வளிமண்டலவியல் துறையில் பல பொறுப்புகளை வகித்த இவர் அதன் துணைத் தலைவராகவும் பணியாற்றினார்.
9: புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் அடிப்படை ஆவண

0: ங்களாக உள்ள பல்வேறு ஆய்வு நூல்களை எழுதியுள்ளார்.
1: இவரது விஞ்ஞான சாதனைகளுக்காக 1987 கே ஆர் ராமநாதன் விருது வழங்கப்பட்டது.
0: கேரளத்தை பூர்வீகமாக கொண்ட 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான இயற்பியல் விஞ்ஞானி அண்ணாமானி பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1918.
0: ஜப்பானிய மொழியியல் ஆராய்ச்சி நிபுணர்
1: ஜப்பானிய மொழியையும் தமிழ் மொழியையும் ஆராய்ந்து அவற்றிற்கிடையான ஒற்றுமைகளை வெளிக்கொணர்ந்தவர்.
0: தமிழ் மொழி கற்பதற்காக தமிழகம் வந்தார்.
1: ஜப்பான் மொழியின் தோற்றம், உயிரிடை நின்ற வள்ளினம், மொழி முதல் சகரம் ஆகிய இவரது நூல்கள் மிக பிரபலமானவை.
0: சொல்லாராய்ச்சி, அகராதிகள், தொல்பொருள் ஆய்வு, நாட்டு பாடல்கள் ஆகியவை குறித்த பல ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியுள்ளார்.
1: தமிழுக்கும் ஜப்பானிய மொழிக்கும் உறவு பாலம் அமைத்தவர் என போற்றப்படும் பேராசிரியர் சுசுமு ஓனோ பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1919.
1: தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர்.
2: சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: ஒலித்த பாடலுக்கு இசை அமைத்ததன் மூலம் இசை அமைப்பாளராக அறிமுகமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என கிட்டத்தட்ட 250 படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார்.
1: 1980களின் பிற்பகுதியில் தொடங்கி 90களிலும் புத்தாயிரத்தின் தொடக்க ஆண்டுகளிலும் பல வெற்றி பாடல்களை கொடுத்து
0: தமிழ் சினிமா இசை பாரம்பரியத்தில் தனக்கென்று ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றிருக்கும் இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் எஸ் ஏ ராஜ்குமார் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1964.
0: இந்திய திரைப்பட பின்னணி பாடகர்,
1: பாப் மற்றும் ராக் இசை பாடகராகவும் அறியப்படுகிறார்.
0: இந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாள மொழி பாடல்களை பாடியுள்ளார்.
1: இசை புயல் ஏ ஆர் ரகுமான் மூலம் தமிழ் திரைப்பட பின்னணி பாடகராக அறிமுகமானார்.
3: முதல் நாள்
1: கே என பரவலாக அறியப்படும்
0: பிரபல இந்திய திரைப்பட பின்னணி பாடகர் கிருஷ்ணகுமார் குன்னத் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1968.
0: இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலமானது நிலவின் மேற்பரப்பில் மிகவும் வெற்றிகரமாக தரை இறங்கியதை நினைவு கூறுகிறது இந்நாள்.
1: இந்த நாளில்தான் இஸ்ரோ நிறுவனமானது விக்ரம் தரையிறங்கு விண்கலத்தினை நிலவில் வெற்றிகரமாக தரையிறக்கியது.
0: இத்திட்டமானது நிலவில் தரையிறங்கிய 4வது நாடாகவும் தென் துருவ பகுதிக்கு அருகில் தரையிறங்கிய நாடாகவும் இந்தியாவை திகழ செய்கிறது.
1: தேசிய விண்வெளி தினம் இன்று.
0: புத்தாக்கம் மற்றும் இணைந்து செயல்படுவதன் மூலம் உலகளாவிய விண்வெளி தலைமைத்துவத்தை அடைவதே லட்சியம் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாகும்.
4: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
7: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
8: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காளிகவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், பாலமுருகர், நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
9: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு
10: ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
11: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்

0: 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12 மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
3: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
4: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
5: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
7: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
8: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
9: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
12: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
13: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
14: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
7: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
8: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
15: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
16: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காளிகவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், பாலமுருகர், நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
17: AP மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
18: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
19: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
20: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
21: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
22: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
23: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
21: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
24: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு நாள் மன்னன் வேட்டையாட காட்டுக்கு போனான். அப்போது அந்த வனத்திலே பழகிய ஒருவனை உடன் அழைத்து போனான். இவர்களை பார்த்தவுடன் ஒரு பறவை தன் இறகை அடித்து கொண்டு ஏதோ சொன்னது. என்ன இந்த பச்சி

0: சொல்லுகிறது இந்த பறவை சொல்லுகிறது என்று கேட்டார் மன்னன். அதுவா மன்னா, நமக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இந்த அடர்ந்த காட்டிலே புல்லறுக்க ஒரு விவசாயி வருவான், அவன் பாம்பு தீண்டி இறப்பான் என்று இந்த பறவை சொல்கிறது என்றான் அந்த வன பாதுகாவலன். அப்படியா என்று சொன்ன மன்னன் இதை சோதித்து பார்க்க வேண்டும், என்ன நடக்கிறது என்று யோசித்தார். என்ன அதிசயம், எதிரிலே ஒரு விவசாயி கையிலே அருவாளோடு புல் அறுப்பதற்காக வந்து கொண்டிருந்தான். உடனே மன்னன் அமைதியாக ஒரு இடத்திலே மரத்துக்கு அடியிலே மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தார். அவனும் வேக வேகமாக புல்லை அறுத்தான், புல்லை இறுக்க கட்டினான், தன்னுடைய அருவாளை அந்த புல் சமையலே சொருகினான், தூக்கி தலையில் வைத்து கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தான். இவருக்கு வியப்பாக இருந்தது. விதி வலிமையானது என்றால் அந்த பறவை சொன்னபடியே இந்த விவசாயி வந்திருக்கிறான், புல்லும் அறுத்தான், ஆனால் இவன் இறக்கவில்லையே, இது என்ன காரணம் என்று அந்த வனத்தை பாதுகாக்கக்கூடிய காவலாளியிடம் கேட்டான். மன்னா, விதி வலிமையானதுதான், ஆனால் அதற்குள் ஏதோ நடந்திருக்கிறது, அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அந்த வன பாதுகாவலன் சொன்னான். அந்த விவசாயியை மன்னன் அழைத்தான். மன்னன் அழைத்தவுடன் பயத்தில் அந்த புல் சமையை கீழே போட்டுவிட்டு தலையில் கட்டியிருந்த அந்த துண்டை எடுத்து கையிலே வைத்து கொண்டு மன்னா வணக்கம் என்றான் அந்த விவசாயி. என்ன நடந்தது காலையிலிருந்து என்று கேட்டான் மன்னன். அந்த விவசாயி பதறிக்கொண்டே, நான் எந்த தவறும் செய்யவில்லை மன்னா, காலையிலே எழுந்தேன், மாடுகளுக்கு புல் அறுக்க வேண்டும் என்பதற்காக அருவாளை எடுத்துக்கொண்டு நடையில் வந்து கொண்டிருந்தேன். கொஞ்ச தூரம் வந்தவுடன் அடர்ந்த காட்டிலே ஒரு தவசி, ஒரு முனிவர், மிகவும் நல்லவர், பசியாலும் தாகத்தாலும் தவித்து கொண்டிருந்தார். உடனே நான் கொண்டு வந்த உணவையும் கொஞ்சம் தண்ணீரையும் அவருக்கு கொடுத்தேன். அவர் பசியாறிவிட்டு, நீ நன்றாக வாழ்வாய், உனக்கு வருகிற தீங்கு காணாமல் போய்விடும் என்று ஆசீர்வதித்து விட்டு போய்விட்டார். பிறகு வந்து புல்லை அறுத்து கொண்டு கத்தை கட்டி கொண்டு, நான் வந்து கொண்டிருந்தேனா, நீங்கள் கூப்பிட்டவுடன் இங்கு வந்துவிட்டேன் என்றான் அப்பாவியாய் அந்த விவசாயி. சரி, இந்த புல்கட்டை பிரி என்றார் அரசன். புல்கட்டை பிரித்து பார்த்தால் ஒரு நாகப்பாம்பு கழுத்துக்கு பக்கத்திலே இந்த விவசாயினுடைய அரிவாளால் வெட்டுப்பட்டு இறந்து கிடந்தது. பக்கத்திலிருந்த அந்த வனக்காவலன் சொன்னான், பார்த்தீர்களாமண்ணா, விதி வலிமையானது, இவன் இறக்க வேண்டியவன், ஆனால் அந்த தவசிக்கு உதவி செய்தான் அல்லவா, அந்த உதவியும் கருணையும் அந்த தவசி வாழ்த்திய நல்ல சொற்களும் இவனை காப்பாற்றி விட்டது என்று சொன்னான் அந்த வனக்காவலன். மன்னன் புரிந்து கொண்டான். அடுத்த நாள் முதல் தன் ஆட்சியிலே எவ்வளவு நல்ல காரியங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு நல்ல காரியங்களை அவன் செய்தான். மன்னன் புரிந்து கொண்டதை நாமும் புரிந்து கொண்டாள். இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
2: நிறைவு பெற்றது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை அவர் பதிவு செய்துள்ளார். புதுதில்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட கட்சியின் தேசிய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் தாம் கலந்துரையாடியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார்.

இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி தொண்டர்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று சிறப்புமிக்க மரபை பாதுகாப்பது மற்றும் அதற்கு உரிய மரியாதை அளிப்பது தொடர்பான தீர்மானம் ஒன்றை பிஜேபி நிறைவேற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக திகழும் வந்தே மாதரம் பாடலின் கௌரவம், கண்ணியம், மரபு மற்றும் தேசிய பாடல் என்ற அந்தஸ்து ஆகியவை

0: பிஜேபி நிறைவேற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக திகழும் வந்தே மாதரம் பாடலின் கௌரவம், கண்ணியம், மரபு மற்றும் தேசிய பாடல் என்ற அந்தஸ்து ஆகியவற்றை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக அவர் கூறினார். வாக்கு வங்கி அரசியலுக்காக தேசிய பாடலை அவமதிக்கும் எந்த ஒரு முயற்சியையும் நிராகரிக்க பிஜேபி முடிவு செய்துள்ளதாக திரு நிதின் நபின் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். அந்நாட்டில் நடைபெறும் இந்தியா ரஷ்ய நாடுகளுக்கு இடையேயான கூட்டுக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தில் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளியுறவு அமைச்சரின் இந்த பயணத்தின் போது அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து பரஸ்பரம், மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கிரேக்கம், எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கொல்கத்தாவில் கார்டன் ரீச் பகுதியில் உள்ள கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனம் மற்றும் யந்திரா இந்தியா நிறுவனங்களின் 5 ஆலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை விழாவில் இன்று பங்கேற்கிறார். மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பின்னர் GRSE மாளிகையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் நடைபெறும் கலந்துரையாடல் அமர்விலும் அவர் பங்கேற்கிறார். இதனையடுத்து ஈஸ்ட் பெங்கால் மோகன் பகான் அணிகளுக்கு இடையேயான துரந்த் கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை அமைச்சர் பார்வையிடுகிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விவசாயிகளுக்கு தடையின்றி குறித்த நேரத்தில் உரங்கள் கிடைப்பதற்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கரீஃப் மற்றும் ரபி பருவத்திற்கான உரங்களின் தயார் நிலை குறித்து நேற்று திரு JP நட்டா ஆய்வு செய்தார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையிலிருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகளை எடுத்துரைத்தார். மருந்து கண்டுபிடிப்பு, தனிப்பட்ட சிகிச்சை முறைகள், சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவது, நோய் பரவல் கண்காணிப்பு போன்ற நடவடிக்கைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அவசியம் என்று அவர் கூறினார். புதுதில்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சுகாதார சேவைக்கான செயற்கை நுண்ணறிவு சீர்மிகு மையம் அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஜவுளி கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் நடவடிக்கைகள் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். பெலாப்பூரில் உள்ள ஜவுளி மறுசுழற்சி மையத்திற்கு சென்று பார்வையிட்ட அவர் இதனை தெரிவித்தார். மாதந்தோறும் 78 லட்சம் டன் ஜவுளி கழிவுகள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றை நிலையான வளங்களாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நவி மும்பையில் உள்ள மறுசுழற்சி ஆலையை போன்று நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் இதற்கான ஏற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு கிரிராஜ் சிங் கேட்டுக்கொண்டார். ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் அகில இந்திய ஆயுஷ் முதுகலை நுழைவுத் தேர்வு நடத்துவதில் ஏற்பட்ட குறைபாடுகள் தொடர்பாக தனியார் நிறுவனம் விளக்கம் அளிக்குமாறு தேசிய தேர்வு முகமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணப்படும் வரை தேசிய தேர்வு முகமையின் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்டியலில் இருந்து அந்த நிறுவனத்தின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்சார தடை காரணமாக 49 தேர்வர்களால் தேர்வை முழுமையாக எழுத முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் தேர்வு எழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான மறுதேர்வு அடுத்த மாதம் 1ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் மகளிர் பொறியியல் கல்லூரி மையத்தில் நடைபெறும் என்று

0: தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கான 12 நிமிட விளம்பர காலவரம்பை நீக்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் குறித்த அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதை அடுத்து இது நடைமுறைக்கு வந்துள்ளது. தொலைக்காட்சி ஒளிபரப்புத்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு விளம்பர கால அளவு தொடர்பான விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியிருந்தது. சத்தீஸ்கர், ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட், கர்நாடகா, மேற்கு வங்க மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கேரளம், உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து கனடா நாட்டு மக்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அமெரிக்கா விதிக்கும் புதிய வரிகளுக்கு இணையாக வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடுகளுக்கு இடையேயான விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். தொழிலாளர்கள், விவசாயிகள், வர்த்தகர்கள் ஆகியோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அரசு கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியாகோ, தைவானின் ரெய்ஹோ இணையை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் ரோஹித் யாதவ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 492 பேர் கொண்ட இந்திய குழு பங்கேற்கிறது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: எடுத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் செல்லியம்பட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
5: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
6: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காடிகவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், பாலமுருகர், நவகிரக ஆலய கும்பாபிஷேக

0: என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
5: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
6: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
7: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
8: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
9: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
10: பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
11: இப்போ நம்ம வந்து டைம் பிரெயின் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது இமீடியட்டாக ஒரு ஸ்ட்ரோக் வந்ததுன்னா ஒவ்வொரு வினாடியும் தாமதிக்க பிரெயின் செல்ஸ்கள் செயலிழந்து போயிட்டுருக்கு. நம்ம முன்னாடியே சொன்னோம், ஸ்ட்ரோக் வந்து விண்டோ பீரியட், அதாவது 4.5 மணி நேரத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அவங்க 25-30 வயசு எக்ஸ்ட்ராவாக ஏஜ் ஆன மாதிரி தெரியுவாங்க. ஸோ அப்படின்னா டைமுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பெட்டர். எங்கே போகிறோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் சென்டர். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்க வந்து பக்கத்தில் போய் ஒரு கிளினிக்கில் பார்க்குறாங்கன்னா அங்கே நியூராலஜிஸ்ட் இருக்க மாட்டாங்க. இருக்க சான்ஸ் இருக்குது, இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அவங்க வந்து இது ஸ்ட்ரோக்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 1.5 நேரம் 1 மணி நேரம் கீழே நிற்பாங்க. அப்புறம் போய் அவங்க ஓ இது ஸ்ட்ரோக்காக இருக்குமா, நீங்கள் ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே போய் திருப்பி ஸ்கேன் சென்டரில் வெயிட் பண்ணுவாங்க, அது ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஸோ திருப்பி வந்து அந்த டாக்டர்கிட்ட பார்க்கும்போது ஸ்ட்ரோக்னு டயக்னோஸ் பண்ணும்போது உங்களுக்கு 4.5 மணி நேரம் போயிடும். ஸோ ஸ்ட்ரோக்குங்கிறது எமர்ஜென்சி. எப்படி ஹார்ட் அட்டாக் வந்து எமர்ஜென்சி, எப்படி அன்கான்சியஸ் வந்து எமர்ஜென்சி, எப்படி வலிப்பு நோய் வந்து உடனே கூட்டு போகிறோமோ அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற 24/7 எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்லீஸ்ட் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஆகுது இருக்கணும். சும்மா ஒரு நர்சிங் ஹோமில் சிடி எம்ஆர்ஐ இல்லைன்னா அங்கேயும் திருப்பி டைம் வேஸ்ட் ஆக சான்சஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்து 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் சென்டர் இருக்கு. ஒன்னு பிரைமரி ஸ்ட்ரோக் சென்டர், வேர் ஒரு நியூராலஜிஸ்ட் இருப்பாங்க, ஒரு சிடி ஸ்கேன் இருக்கும். ஸோ உடனே அட்மிட் பண்ணி இது ஸ்ட்ரோக்னு கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொன்று இருக்கு காம்ப்ரிஹென்சிவ். அது காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்மெண்ட்ல என்னென்ன வரும், ஸோ இதில் வந்து இமீடியட்டாக கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் வந்து எந்த இடத்துல ப்ராப்ளம் பிளாக் ஆகிருக்கு, அந்த பிளாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட். 2 ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒன்று வந்து கை நம்ம ஐவிலே கொடுக்குற இன்ஜெக்ஷன், அது வந்து டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர்னு சொல்லுவோம். அதாவது பிரெயினில் எந்த இடத்துல பிளாக் இருக்கோ அந்த பிளாக் ஓப்பன் பண்ணுறதுக்கான பவர்ஃபுல் இன்ஜெக்ஷன். அது வந்து நம்ம இமீடியட்டாக கொடுக்கணும். அதாவது நம்ம டைம் வேஸ்ட் ஆக அந்த இன்ஜெக்ஷனோட எஃபெக்ட்டும் கம்மியாகும். லேட்டாக அந்த இன்ஜெக்ஷனால பெனிஃபிட் வருது இல்லையோ ப்ளீட் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஏர்லியர் த பெட்டர். 4.5 மணி நேரத்துக்கு மேலே போட முடியாது. ஸோ 4.5 மணி நேரத்துக்குள்ளே தான் அந்த ஆப்ஷன். உலகத்தில் எங்கே போனாலும் TPA மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு 4.5 மணி நேரத்துக்குள்ளே. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 30 பேர் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆயிடலாம். இப்போ 100 பேருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னா 30 பேர் வந்து கம்ப்ளீட்டாக பழைய எப்படி நார்மலாக எழுந்திரிச்சிடலாம். அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் பண்ணலாம், அன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அவங்க வீல் சேர்லேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேச்சு வந்துடும், கை கால் இம்ப்ரூவ் ஆயிரும், கண் விஷன் இம்ப்ரூவ் ஆயிரும், பேலன்ஸ் வந்துடும். மிச்சம் இருக்க ஒரு 30 பேர் வந்து உயிர் சேதத்திலிருந்து தப்பிக்கலாம். இப்போ 100 பேருக்கு கொடுத்தோம்னா 30 பேர் ரிவர்ஸ் ஆயிரும், 30 பேர் பக்கத்தில் இருக்கிறவங்க இம்ப்ரூவ் ஆயிருவாங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் இருக்கும். அதாவது பேச்சு வந்து சுத்தமாக பேசாதவங்க பேச்சு வந்துடும், கை கால் சுத்தமாக தொங்கி போனவங்களுக்கு

0: ஓரளவுக்கு அது கை கால் வந்து அந்த கையில் அவங்களுக்கு ஏதாவது வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு 10% மக்களுக்கு என்னன்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டும் பெனிஃபிட்டே வராது. ஏன்னா அது வந்து அட்வான்ஸ்டு சிவியர் ஸ்ட்ரோக்கில் தான் அவங்க ஹாஸ்பிட்டலே வந்திருக்காங்க, அதை டைம் வேஸ்ட் பண்ணியிருந்திருக்கு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்காம விட்டிங்கன்னா அந்த 100 பேத்துக்கும் அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்காத 100 பேரும் எதர் சாவாங்க. அது கடைசி வரைக்கும் அந்த ஸ்ட்ரோக் சிம்டம் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ சாகிற வரைக்கும் அப்படியே இருப்பாங்க.
1: இதுவரை பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. ரீங்காரமிடம் ரிதம்ஸ் தருமபுரி 102.5 ஏற்காடு 103.7. இனி கேட்டு ரசிக்கலாம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை மக்கள் மனம் கவர்ந்த ஹீராசிமிகளும் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. சந்தோஷ சார்ல பொது அறிவு கேள்வி. இன்னைக்கான பொது அறிவு கேள்வி என்னன்னா, தமிழகத்தைச் சேர்ந்த நல்லாசிரியர் விருது, தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய சந்தோஷ சார்லுக்கான பொது அறிவு கேள்வி. தேசிய அளவில் நல்லாசிரியர் விருதுக்கு அறிவிச்சிருக்காங்க தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்களுக்கு, அவங்க பேர் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய சந்தோஷ சார்லுக்கான பொது அறிவு கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களே ஒரு சபாஸ் போட்டுங்க, தெரிலனா கடைசியில் நானே சொல்கிறேன் கேளுங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ராசாவே உன்னை நம்பி என்ற திரைப்படத்திற்காக இளையராஜாவோட சில கங்கை அமரனின் பாடல் வரிகளுக்கு மலேசியா வாசுதவன் கே சித்ரா இணைந்து பாடிய பாடல்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
6: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
7: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
8: எங்களுக்கு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறித்தான ஒரு அறிவிப்பு. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 12,000 கனடியாக நீர்வரத்து இருந்தது. அதே 1 மணி நேரத்தில் இன்று காலை 7 மணி நிலவரப்படி வினாடிக்கு 13,000 கனடியாக நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது. காலையில் 6 மணிக்கு வினாடிக்கு 12,000 கனடியாக இருந்த நீர்வரத்தானது காலை 7 மணி அளவில் 13,000 கனடியாக நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில்
9: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
11: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
12: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
13: பேனா, காகிதம் இம்முறை இல்லை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965-23999.
4: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
5: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
6: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
5: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: சன்ஃபிசாலின் அடுத்த பாடல் மல்லுவீட்டி மைனர் என்ற திரைப்படத்திற்காக இளையராஜாவோட சில கங்கை அமரனின் பாடல் வரிகளுக்கு அருண்மொழி எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
6: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
10: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
7: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
10: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
12: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTEC அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
5: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தெற்கு திருமச்சான் என்ற திரைப்படத்திற்காக தெய்வாவின் இசையில் காளிதாசனின் பாடல் வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற

0: முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12 மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: சந்தோஷ சார்ல ஒரு GK க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் இல்லையா, பொது அறிவு கேள்வி. தமிழகத்தைச் சேர்ந்த நல்லாசிரியர் விருது பெறும் அந்த ஆசிரியர்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். ரெண்டு பேர் வாங்குறாங்க தேசிய நல்லாசிரியர் விருது. தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கராஜ், அப்புறம் மதுரை திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த அமுதா. இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய நல்லாசிரியர் விருது தமிழகத்தைச் சார்ந்த ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிறது.

0: இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை மக்கள் மனம் கவர்ந்த ஹீராசி நிறுவனம். தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிலையத்தில் நேரம் காலை 8 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
0: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
2: இன்று ஆகஸ்ட் 23rd தேதி. இந்த தேசத்தில் பிறந்த எந்த மனிதரும் வாழ்ந்து நிறைவு பெற்றதற்குள் தான் வாழ்ந்ததன் நோக்கத்தை அடையாளம் கண்டுகொண்டு அதற்கான பணிகளை திறம்பட செய்துவிட்டு வரலாற்றில் நிலை கொண்டு விடுகிறார்கள் என்பதற்கு

0: வாழ்ந்து முடித்த பல பெரிய மனிதர்களின் வரலாறு நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அப்படியான வரலாற்று அடையாளங்களில் ஒன்றுதான் 1896 இதே நாளில் திருச்சிராப்பள்ளி அடுத்துள்ள மணக்கால் என்னும் ஊரில் மணக்கால் ராமசாமி அவதானிகள் லட்சுமி அம்மையால் தம்பதியருக்கு பிறந்த ஒரு குழந்தையை நிறுவி காட்டியது. மணக்கால் ராமசாமி என்கிற இரண்டு எழுத்துக்களையும் தன் முன்னால் பிரித்து கொண்டு எம் ஆர் ஜம்புநாதன் என்கிற பெயரோடு திகழ்ந்த அந்த இளைஞர் வளர்ந்து ஆளாகி வாழ்ந்ததெல்லாம் மும்பையில் என்று வருகிற காலகட்டத்தில் தான் தயானந்த சுவாமிகளினுடைய ஆரிய சமாஜத்தால் ஈர்க்கப்பட்டவராக விளங்கினார். ஜாதி கடந்த சமுதாயத்தை காணவும் வேதத்தை விரிவான நோக்கில் விளங்கிக் கொண்டு உலகத்தினருக்கு குறிப்பாக தமிழர்களுக்கு விளக்கவும் விரும்பி இருக்கக்கூடிய அந்த மணக்கால் ஜம்புநாதனுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் சுவாமி தயானந்தர். அந்த ஈர்ப்பினால் தான் இந்தியில் எழுதிய ஆரிய சமாஜம் என்கிற சுவாமிகள் எழுதியிருக்கக்கூடிய ஆரிய சமாஜம் தொடர்பான விளக்கங்களை தருகிற சத்தியார்த்த பிரகாசம் என்கிற நூலை அவர் தமிழில் மொழிபெயர்த்தார். தமிழ், ஆங்கிலம், வடமொழி, இந்தி ஆகிய மொழிகளில் வல்லுநராக திகழ்ந்த ஜம்புநாதன் தன் தாய்மொழியாக தமிழை மிகவும் நேசித்தார். அதன் உச்சபட்சமாக வெறும் எழுத்தளவில், சிந்தனை அளவில், மொழி அளவில் நின்று விடாமல் செயலளவில் அவர் முன்னின்று மக்கள் தொண்டாற்றியதில் தலைசிறந்து விளங்கினார். அதன் அடையாளங்களுள் ஒன்றுதான் அவர் மும்பையில் வாழ்ந்த காலத்தில் தம் பகுதியில் வாழ்ந்திருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான முதல் முனிசிபல் தமிழ் பள்ளியை, தொடக்கப் பள்ளியை அவர் தொடங்கி திருவி செயல்படுத்தியது. இந்திய நாட்டினுடைய ஆன்மீக செல்வங்களாக இருக்கக்கூடிய வேதங்கள் அனைத்தும் ஜாதி பேதமின்றி எல்லா தமிழர்களையும் சென்று சேர வேண்டும் என்கிற நோக்கத்தின் காரணமாக 30 ஆண்டு காலம் பேரொழிப்பு நல்கி ரிக்வேத மொழிபெயர்ப்பை தமிழில் கொண்டு வந்தார். அவருடைய முதல் பாகம் அவருடைய மனைவிக்கு பின்னால் அவருடைய மனைவியாரால் அது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்பு உரைநடையை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் சமூகத்தின் அடித்தளத்து மக்களிடத்திலும் சென்று சேர வேண்டும் என்றவர் விரும்பினார். வேதங்களோடு கடோபனிஷத்தையும் உபநிடத கதைகளையும் தமிழ் தந்திருக்கக்கூடிய அவர் சென்னையில் ஜம்புநாத புஸ்தக சாலை என்கிற பதிப்பகத்தையும் அமைத்து அதன் வழியாக தன்னுடைய மொழியாக்கங்களை வெளியிட்டிருக்கிறார். வேதம் என்பது குறிப்பிட்ட சில சமூகத்தினருக்கு மட்டுமே உரியது என்று கருதுகிற தவறான போக்கை மாற்றி அது அனைத்து மக்களுக்கும் உரியதாக சென்று சேர வேண்டும் என்பதற்காக சத பத பிராமணம் என்னும் யஜுர்வேத சதபத கதைகள் அடங்கியிருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு நூலை ஹரிஜன பெருமக்களின் பாத கமலங்களில் அர்ப்பணம் செய்து அதற்கென்று அவர் எழுதியிருக்கக்கூடிய அர்ப்பண உரை மிகவும் முற்போக்கானது, சிறப்பு மிக்கது. 1974 வரை வாழ்ந்த ஜம்புநாதன் தமிழில் 16 நூல்களையும் ஆங்கிலத்தில் 3 நூல்களையும் படைத்தளித்திருக்கக்கூடிய பெருமைக்குரியவர். எந்த குலத்தில் பிறந்தாலும் இந்திய தேசத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் ஒன்றே என்று தம் செயலால் நிறுவிக்காட்டிய மணக்கால் ஆர் ஜம்புநாதனின் பிறந்த நாள் இன்று அடிமட்டத்து மக்களையும் அன்போடு நேசித்து அவர்களின் பாத கமலங்களுக்கு தன் பணிவை சூட்டிய அந்த மகானின் தியாகத்தை எண்ணி பார்க்கிற பொழுது இந்திய நாடு எத்தகு சான்றோர்களை உருவாக்கி தந்திருக்கிறது என்பதை நன்றியோடு நினைவு கூற வேண்டியதாக இருக்கிறது. எனவே நண்பர்களே, இன்று ஒன்று நன்று என்கிற முறையில் புதிதாக இன்னும் நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டிய வரலாற்று பெருமக்களின் வாழ்வியல் நெறிகள் தேட கிடைப்பதற்கு அரிதாக இருக்கின்றன. தேடி தொகுத்தால் அது மக்கள் மனங்களில் சென்று நிலைக்கும், அடுத்த தலைமுறைக்கு என்றும் வழிகாட்டும் என்கிற நம்பிக்கையை இன்றைய தினம் பிறந்த மணக்கால் ஜம்புநாதனின் வரலாறு நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறது.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். ஹாப்பி சண்டே சொல்லிடலாம். ஒர்க் இருக்கிற நாள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து கொஞ்சம் நேரம் சேர்ந்து தூங்கலாமே அப்படிங்கிற அந்த பயங்கர உணர்வுகள்லாம் நமக்குள்ளே வரும். ஆனால் அந்த சண்டே இருக்கும் பாருங்கள், அந்த ஹாலிடே இருக்கும் பாருங்கள், அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே முழிப்பு வந்துடும், எந்திரிச்சு வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அது என்னென்னு தெரியலைங்க, எனக்கு மட்டும் தானா அப்படின்னு தெரியல, எல்லாருக்கும் அப்படி தான் போல இருக்கு. 8:06

0: நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று என்னோட பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றொரு எண் 44-40-31 வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்கள் அறிமுகமாகலாம். 043-42-24-40-30 இந்த எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பிவை எங்கள் அறிமுக நேர்கள் மட்டும். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்திரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: தொடர்புக்கு 8985712345.
5: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தர் ரோடு, சேலம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
9: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
0: நிகழ்ச்சியில் முதலாவதாக அறிமுகமாகும் நேயர், வணக்கம்.
10: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
10: என் பேர் தங்கராஜுங்க.
0: தங்கராஜா, எத்தனை கிலோ நீங்க தங்கராஜ், எவ்வளவு வெயிட் இருக்கீங்க, எவ்வளவு வெயிட் நீங்க தங்கராஜ், வெயிட் எவ்வளவு?
10: 65.
0: ஐயோ, 65, ஒரு கிராம் எவ்வளவு தெரியுமா?
10: 65, வெயிட் வந்து 77.
0: ஓ, கொஞ்சம் கூடுதலா வர்றிருக்கு. ஒரு கிராம் எவ்வளவு தெரியுமா? அப்போ 14,990 ரூபா. 14,950 ரூபா இன்றைக்கி ஒரு கிராம் தங்கம். நீங்கள் 77 இருக்கீங்க, உங்களை எங்கேயாவது வர கூப்பிட்டு போயிட போகிறாங்க, பார்த்து பத்திரம். என்ன பண்ணுறீங்க தங்கராஜ்?
10: சார், நான் ஒரு தையல் கலைஞன்.
0: தையல் கலைஞன் நானீங்க? என்ன பிடிச்சி பிடிச்சி ரொம்ப ரொம்ப விரும்பப்பட்டு தைக்கக்கூடிய துணினா என்ன தைப்பீங்க
10: சார்? நான் அனைத்தும், பேண்ட், ஷர்ட், லேடிஸ் எல்லாமே, சுடிதார், ஜாக்கெட்டு எல்லாமே தைக்கிறேன் சார்.
0: ஓ, ஆளி நல்லா நீங்கள்.
10: நீங்க அப்படி வரீங்க.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு தங்கராஜுக்கு
10: சார்? எனக்கு பெண்ணே நீயும் பெண்ணெல்லாம் அந்த பாட்டு வேணும் சார்.
0: அப்படியா, பெண்ணே நீயும் பெண்ணா? சரி சரி, யாருக்காக அந்த பாட்டு டெடிகேட் பண்றீங்க
10: பயங்கரமா?
0: வாழ்த்துக்கள், நன்றி தங்கராஜ்.
10: நன்றி தங்கராஜ்.
0: கொஞ்சம் பத்திரமா இருங்க, ஒரு கிராம் ரொம்ப அதிகமா வளவிக்குது. நன்றி தங்கராஜுக்காக. எஸ் ராஜ்குமாரோட சில பிரியமான தோழி திரைப்படத்திற்காக அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ்

0: அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
3: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
4: நான் யார் என்றால், நான் டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சை

0: அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர், பெண்ணாகரம் மைண்ட் ரோடில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்புணவை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதில் ப்ரோவோக்டு சீசர், அதாவது ஏதேனும் காரணத்தினால் வருகின்ற வலிப்புணவை, இதில் நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய காரணங்களை நம்ம அடக்கி கொண்டு விளக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் அடுத்து வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் ஃபெயிலியர், ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஏன்னா டாக்டர், கல்லீரல் சேதமடைஞ்சால் மஞ்சள் காமாலை வரும் கேள்விப்பட்டிருக்கோம். வலிப்பு கூட வருமா அப்படிங்கிறீங்கன்னா கட்டாயம் வரும். எப்படி வரும் அப்படின்னா, கல்லீரல் முதல் எதனால் கெடுது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் வந்து கல்லீரல் கெடுவதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஆல்கஹால், மது பழக்கம். மது பழக்கத்தினால இந்த ஆல்கஹால் எடுக்கிறோம் இல்லவா, அந்த திரவத்திலிருந்து ஒரு டாக்ஸின் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் உருவாகிறது. இது வந்து கல்லீரலில் முதல்ல வந்து ஃபேட்டி டெபாசிஷன், அதாவது கொழுப்புகளாக உள்ளே போய் உட்காந்துக்கும். இதை வந்து ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். புரியலையே டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக அல்லது அதிகமாக மது பழக்கத்துக்கு உள்ளானவங்களுக்கு கல்லீரல் வந்து வீங்கி இருக்கும். கல்லீரலுடைய அளவு வந்து வழக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு 13 சென்டிமீட்டர் இருக்கணும். ஆனால் இவங்களுக்கு 13 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும், 15 சென்டிமீட்டரோ 16 சென்டிமீட்டரோ இருக்கும். கல்லீரல் என்ன வேலை செய்யுது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதுக்காக கல்லீரல் நமக்கு இருக்குதுன்னா, கல்லீரல் வந்து ஒரு ஃபில்டர் மெக்கானிசம் மாதிரி வேலை செய்யுது. அதாவது நம்ம காபி குடிக்கும்போது பாலில் இந்த ஏடையும் நல்ல பாலையும் பிரிக்கிறதுக்கு ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களிலையும் மருந்து மாத்திரைகள், என்ன ஒரு திரவமாக இருந்தாலும் என்ன ஒரு மாத்திரையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் பிரிக்கிறது தான் இந்த கல்லீரலுடைய வேலை. இதை வந்து லிவர் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கேட்வே மாதிரி, கேட்வேனா ஒரு வீட்டுக்கு ஒரு வாசல்படி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாசல்படி உள்ளே போனால் தான் வீட்டுக்குள்ளே போக முடியும் அல்லவா. அது போலவே நம்ம எடுத்துக்கொள்ள உணவுப் பொருட்கள் உடல்லேருந்து கல்லீரலுக்கு போய் கல்லீரலில் வந்து அது பல்வேறு வேதியியல் மெக்கானிசம் மாற்றங்கள் உருவாகி பரிணாம வளர்ச்சிகளாக மாறி அதுக்கப்புறம் தான் அது அங்கே பிரித்து எடுக்கப்படுகிறது. எப்படி எடுக்கப்படுகிறது, நல்ல பொருள் கெட்ட பொருளாக பிரிக்கப்படுகிறது. இதை எளிதாக அவங்க புரியதுக்காக சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் கல்லீரல் வந்து ஒரு சில நொதிகளை உருவாக்குகிறது. நொதிகள் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் என்சைம்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு வேதியியல் பொருள். இது எதுக்காகனா, இப்போ நம்ம சாம்பார் செய்கிறோம், சாம்பார் செய்யும்போது நம்ம எளிதாக ஜீரணாகத்துக்காக என்ன செய்கிறோம், கொஞ்சமாக புளி சேர்த்துறோம், ஆமாவே இல்லையா. அதுபோல தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரமாக கரைகிறதுக்கு சில நொதிகள் தேவைப்படுகின்றன. இந்த நொதிகள் வந்து கல்லீரல்லேருந்து உருவாக்குறது. இது மட்டும் இல்லாமல் புரதசத்து, ஆல்புமின்னு சொல்லுவோம், புரோட்டீன், புரதசத்து உருவாக்கப்படுகிறது. இந்த புரதசத்து என்ன செய்கிறது அப்படின்னா, ரத்தத்தில் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய நீர் அழுத்தத்தை சரிசமமாக பாதுகாக்கும். இது சரிசமமாக பாதுகாப்பதனால் செல்களில் நீர் போகாமல் பார்த்துக்கொள்ளும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.

0: பொன்னியின் புதுப்புடல் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றொரு எண் 24-40-31. இது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: நிகழ்ச்சி நடத்ததாக இணைய காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க.
7: சேலம் மாவட்டத்துல இருந்து வெள்ளகல் பட்டியில இருந்து பேசுறேன். கலைச்செல்வி பேசுறேங்க.
0: கலைச்செல்வியா? என்ன பண்றீங்கம்மா கலைச்செல்வி?
7: ஹலோ.
0: என்ன பண்றீங்க கலைச்செல்வி?
7: கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க. உங்களுக்கு கேக்குதுங்களா? என்ன இப்பலதான் இருக்கீங்க கலைச்செல்வி? கேக்குதுங்களா? என்ன என்ன பண்றீங்க? 8:25 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்னியின் புதுப்புணல்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்திரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நிலையத்தில் நேரம் காலை 8:31 பண்பலைகள் தொடர்ந்து கேட்கலாம்.
8: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
9: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
10: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு,
9: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ

0: சண்முக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு.
1: தருமபுரி
2: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். இந்த ராமச்சந்திர கவியாருடைய பாடல்கள் எல்லாமே இவர் அனைமா 16-17 நூற்றாண்டு அல்லது இவரை பற்றிய குறிப்புகள் அது தெரியல, நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனால் எழுதின பாடல் எல்லாமே அருமையாக இருக்கும். நல்லா சொன்னால் அங்கத சுவை, சமுதாய அங்கதம்ங்கிறது இவருடைய கவிதையை வச்சு தாங்க சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாரையும் போகிற போக்கில் அழகாக கேள்வி பண்ணுவார், கிண்டல் பண்ணுவார். அதே நேரத்தில் நமக்கு வர கஷ்டங்களையும் அப்படியே ஒன்று சேர்த்து சொல்லுவார். எப்படி? இப்போ உதாரணமாக நான் எங்கள் அப்பாட்ட என்ன ஒரே நேரத்தில் முடி வேலையை சொன்னீங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். ஏ, எல்லா வேலையும் தான்டா பார்க்கணும், பார்க்குறப்ப கஷ்டம் வரும், போகிறப்ப சிரமம் இருக்கும், அதெல்லாம் சமாளிச்சு தான்டா போகணும் சொல்லிட்டு வேகமாக அந்த பாட்டை சொல்லுவாருங்க. ஆயின மழை பொழிய இல்லம் வீழ, அகத்தடியால் மெய்நோக அடிமை சாக, மாயீரம் போகுதென்று விதைகொண்டோட, வழியிலே கடங்காரர் மறித்து கொள்ள, சாவோலை கொண்டொருவர் எதிரே செல்ல, தல்லொன்னா விருந்து வர சர்ப்பம் தீண்ட, கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க, குருக்களோ தச்சனைகள் கொடுவென்றாரே. இந்த கடைசி வார்த்தையை நான் அப்புறமே சொல்கிறேன். அதாவது நம்ம கிடக்கிற நம்ம பொழப்பே அதுக்கு மேலே இருக்குமா? அந்த நேரத்தில் வந்து சில பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். இதில் என்ன இது இதில் வர்ற துன்பமெல்லாம் என்னன்னு பாருங்களேன். ஏன்னா கால நேரத்தில் இதெல்லாம் சொல்கிறான்னு நினைக்காதீங்க, இது நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். அதாவது சாந்தி நிலையம்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் ஜெமினி கணேசன் கதாநாயகன் அவருக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய பின்பகுதியில் மறைக்கப்பட்ட பகுதியில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஆனாலும் அவர் அந்த குழந்தைகளோட காஞ்சனா அந்த கதாநாயகி வந்த உடனே ரொம்ப அழகாக அந்த வீடு இல்லமே மாறி பிரமாதமான பாடலோட இசையோட வாழ்க்கையினுடைய அந்த புது பூக்குற மாதிரி அந்த வீடு போத்துரும் அப்படியே அழகாக. அப்போ அவர் தன்னுடைய சங்கடங்களை எல்லாம் உங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒருத்த ஓடுனா புளி துரத்துச்சு, அப்போ புளிக்கு பயந்து அவன் வந்து ஒரு இதுக்கு ஓடுறப்போ ஒரு கிணத்துக்குள்ளே விழுக தெரிஞ்சான். அந்த நேரம் ஒரு கொப்பு வந்து அவன் தடுத்து அந்த அதை பிடிச்சிட்டு இருந்தான். கீழே பார்த்தா பாம்பு, மேலே பார்த்தா மரங்கொத்தி அதை போட்டு கொத்திக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு தேன்கூடு உடஞ்சி அதில் ஒரு தேன்துளி வந்து அவன் நாக்கில் பட்டுச்சு. அப்படித்தான் சில நேரங்களில் நம்ம அந்த இன்பத்தை ரசிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். இதையே பின்னாடி விக்ரம் வேதான்னு நினைக்கிறேன் அந்த படம், நம்முடைய விஜய் சேதுபதி சொல்லுவாருங்க வேகமாக தன்னுடைய அந்த டைலாக் டெலிவரியில் சொல்லுவார் இத்தனை கஷ்டம் இருக்குன்னு. இதே போல் கஷ்டத்தை இதில் சொல்கிறாருங்க. ஆயின, அதாவது கிராமத்தில் பசுமாடு கண்டு போடுறப்ப அந்த வீடே பதறி நின்று இருக்குங்க. அதுவும் கண்டு முன்கால் இரண்டும் தலையும் சேர்ந்து வெளியே வந்தால் தாங்க சுகப்பிரசவம் மாட்டுக்கு. பின்கால் வந்துருச்சுன்னு வைங்க, மாடு படுற பாடும் கண்ணுக்குட்டி கத்துற கத்தும் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். எல்லாரும் அழுவோம், நாங்கள்லாம் ஒரு நாள் சாப்பிடாமல்லாம் உட்காந்துருக்கோம். மழை பெய்யும் அந்த நேரத்தில் அவர் போய் கூட்டுருவோம், பால் கறக்கிறவர் போய் கூட்டுருவோம், இப்படியாவது இது பண்ணுங்க, அதுக்கு தண்ணி வைங்க, இது பண்ணுங்க, வெந்நீர் ஊற்றுங்க அப்படின்னு குடும்பமே உட்காந்துருப்போம். கண்ணுக்குட்டி பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ இத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் கூட மனித வாழ்க்கை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சமாளிச்சுக்கிட்டு, எப்பா கண்ணுக்குட்டியை பிடிச்சி அப்படி கேட்டு இதாக இது பண்ணு, இந்த செவரு காலை கூப்பிட்டு இது பண்ணப்பா, பார்க்க சொல்லு, தண்ணி போய் விதை போட்டு வந்துருப்பா, அம்மாவை கூப்பிட்டு போ ஆஸ்பத்திரிக்கு, தம்பியை பார்ப்பா, நீ பாரு, டேய் அவன் வீட்டு கால் போனியா, அந்த பாம்பு அடிச்சாச்சா, ஐயா நாளைக்கு காலில் கொண்டு வரி கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே விதைய கொண்டி போடலைன்னு வச்சுக்கினேன், அந்த ஆண்டுக்கான பருவந்த வரி போகுங்க, ஆடிப்பட்டம் தேடி விதைக்கிறத விட்டு போயிருமா இல்லையா. இதுதான் வாழ்க்கை முறை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அருமையாக இந்த பாட்டில் அவர் சொல்லியிருக்கப்ப நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதெல்லாம் சாகசங்கள் பார்த்தாங்க. ஜேம்ஸ் பாண்ட் செஞ்சாதான் சாகசமா, நம்ம செஞ்சா சாகசம் இல்லையா? வாழ்க்கையில சாகசங்கள் இருக்கு, சங்கடங்கள் இருக்கு, சங்கடங்களை தாண்டி சாகசங்களை நாம செஞ்சு காட்டுவோம். நல்ல பாட்டு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் படிச்சு பாருங்க, அரிய செய்திகள் இருக்கின்றன. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: பிடெக், ஏஐபிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
4: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி

0: శ్రీ మహాలక్ష్మి సిల్క్స్.
1: இன்னைக்கு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் விளக்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
5: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
4: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலுக்கு ரசிக்கலாம். அறிமுகமாக நிகழ்ச்சியில் பங்கேற்க 0043 42 24 40 30 மற்றும் 24 40 31. நிகழ்ச்சி அடுத்தாக வாட்ஸ்அப் வழியாக சேலம் காடையம்பட்டியிலிருந்து வெண்ணிலா அறிமுகமாகிறாங்க. அவங்க ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க ஆரோமலை திரைப்படத்திற்காக. சித்துக்குமாரோட சில சின்மை ஆனந்த் அரவிந்தாக்ஷன் இணைந்து பாடிய பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9966552.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
5: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
7: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காக அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
4: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீட்ஸ்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: முகத்தில் கருமா
2: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
3: ஒரே ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை வேண்டாம். அவனுக்கு ரொம்ப அக்கறையோடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அப்பாடா என் கடமை முடிஞ்சுது, இனிமே அக்கடான்னு எங்கேயாவது ஒரு மூலையில் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அந்த அம்மா. ஆனால் நினைக்கிறபடி எங்கே நடக்குது, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. மருமகள் குணம் சரியில்லை, ஒரு மாதிரி. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக மாமியாரை பார்த்து, அதுதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் உங்களுக்கு என்ன வேலைங்க, புறப்பட வேண்டியது தானே, காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போங்கோ அப்படின்னு விட்டு தான். மாமியார் பார்த்தாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. இந்த பாருமா, நீ இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு புறப்படணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வீட்டை மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டே கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம். என்ன விஷயம்னு கேட்டது இந்த மருமக பொண்ணு. வேறு ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேரப்புள்ள பிறந்து அதை என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த மாமியார். மாமியார் இப்படி சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கிறதாக பட்டுது அந்த பொண்ணுக்கு. சரி, அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது. கொஞ்ச காலத்தில் ஒரு பேரன் பிறந்தான். அந்த அம்மாவும் பேரனை கண்ணால் பார்த்துட்டாங்க. சரி, பேரனை பார்த்தாச்சுல, இனிமேல் புறப்பட வேண்டியது தானே அப்படின்னது மருமக பொண்ணு. மாமியார் பார்த்தாங்க, நீ சொல்கிறது சரிதாம்மா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னோடய பேரன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிட்றதை என் காது குளிர கேட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னாங்களாம். சரி, அந்த ஆசையை நிறைவேறட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பேரன் வளர்ந்தான், நடந்தான், பள்ளிக்கூடம் போனான், பெரியவனானான். மருமக பொண்ணு மறுபடியும் மாமியாரை விரட்ட ஆரம்பிச்சுட்டுது, இன்னும் புறப்புள்ளியான்னு. இதை பாருமா, இது வரைக்கும் இருந்தது இருந்துட்டேன், பேரனோட கல்யாணத்தையும் கண்ணால் பார்த்தா தான் இந்த கட்டை வேகும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தாங்க. இதுவும் நியாயமான ஆசையாக தான் படுது அப்படின்னு அது யோசிச்சிருக்கு அந்த பொண்ணு. சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டது. உடனே பேரனுடைய கல்யாணமும் முடிஞ்சது ஒரு வழியாக. இனிமேல் ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது, புறப்படுங்க அப்படின்னு மாமியாரை விரட்டிச்சான் அந்த பொண்ணு. இப்போ அந்த மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க, இதோ கிளம்பிட்டாம்மா, என் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டேன், புறப்பட்டுட்டேன், அப்படியே நீயும் உன் துணிமணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவோ, என்னோட சேர்ந்து ரெண்டு பேருமா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னாங்களாம். அந்த பொண்ணு முழிக்குது, முழிக்காதே, உனக்கும் ஒரு மருமகம் வந்துட்டா, இனிமேல் நீயும் ஒரு மாமியார் தானே, உனக்கும் இனிமேல் இங்கே வேலை இல்லை, புறப்படு அப்படின்னாங்களாம். அப்போ தான் அந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பிச்சு தான், தன்னோட தவறு புரிஞ்சு தான். இந்த தகவலை கேட்டுக்கிட்டு இருக்கிற மருமகள்லாம் இதை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம் மாமியார்கள் சார்பாக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடச்சிது ஒரு கல்யாண வீட்டில். அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, நான் மாமியார்கிட்ட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்லிச்சு. அது எப்படிம்மா சாத்தியமாச்சுன்னு கேட்டோம். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம்தான் ஆச்சு, ஆனால் என் மாமியார் செத்து போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டுது அப்படின்னது.
0: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலி களஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்

0: அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965-23999.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின்

0: Viking Bunions and Briefs.
1: எட்டு மணி 54 நிமிடம் கிட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்னியின் புதுப்பலர் நிகழ்ச்சியில் நிறைவாக அறிமுகமாகும் நேயர் தருமபுரியிலிருந்து நாராயணன் அறிமுகமாகிறாரு. அவர் ஒரு பாடலும் கேட்டிருக்காரு. புதிய கீதை திரைப்படத்திற்காக யுவன் சங்கரோட இசையில மனோ மற்றும் டிப்பு இணைந்து பாடிய பாடல்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: Viking Bunions and Briefs.
1: நிறைவு பெற்றது இன்றைய பொன்னியின் புதுப்பினல். மறுபடியும் 10:05 உங்களை நீங்கள் கேட்டவையில் சந்திக்கிறேன். நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிலையத்தில் நேரம் காலை 9:00. தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: திருமண வீட்டில் புதிதாக திருமணம் செய்து கொண்ட கணவனையும் மனைவியையும் வாழ்த்தி அந்த பெண்ணின் அம்மா ஒரு பரிசு பொருளை தருகிறார். வித்தியாசமான பரிசு பொருள். என்ன வித்தியாசமான பரிசு பொருள்? திருமண தம்பதியருக்கு தருகிற பரிசு பொருள் ஒரு வங்கி கணக்கை தொடங்கி அந்த வங்கி கணக்கின் பாஸ் புத்தகத்தை, சேமிப்பு கணக்கு புத்தகத்தை கொடுக்கிறார் அந்த பெண்ணினுடைய தாயார். பெண்ணின் தாயார் போடுகிற நிபந்தனை இதுதான், இது வெறும் வங்கி கணக்கல்ல, உங்களின் வாழ்க்கை கணக்கு. எப்படி நீங்கள் இந்த கணக்கை பராமரிக்க வேண்டும் தெரியுமா? கணவனுக்கு மகிழ்ச்சி என்றால், மகிழ்ச்சியான நிலைப்பாடு செய்தி வந்தால், மனைவி அவனுக்காக பணத்தை கணக்கில் போட வேண்டும். வங்கி கணக்கில் மனைவிக்கு மகிழ்ச்சியான நிலை ஏற்படுகிற போதெல்லாம் கணவன் வங்கி கணக்கில் மனைவிக்காக பணத்தை செலுத்த வேண்டும். இரண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த கணக்கை பராமரிக்க வேண்டும், இயக்க வேண்டும். அப்படி அந்த வங்கி கணக்கு நன்றாகவே இயங்கிக் கொண்டிருந்தது, வாழ்க்கையும் நன்றாகவே போய்கொண்டிருந்தது. திடீரென ஒரு நாள் பிரச்சனை வந்து விட்டது. இரண்டு பேருக்கும் இடையே மனக்கசப்பு வளர்ந்தது, நாளும் நாளும் வளர்ந்தது.

0: இருவரும் பிரிந்து விடலாம் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். இதை அறிந்த பெண்ணின் அம்மா இரண்டு பேரையும் அழைத்து சொன்னார், திருமணத்தின் போது உங்களுக்கு ஒரு பரிசு பொருள் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு வங்கி கணக்கு பாஸ் புத்தகம் கொடுத்தேனே, சேமிப்பு புத்தகம், அது யார்கிட்ட இருக்கு? எங்க ரெண்டு பேர்ட்டையும் சேர்ந்துதான் இருக்கு. நீங்க உடனடியா போய் வங்கி கணக்கை சரிபார்த்து அதுல யார் யார் எவ்வளவு பணம் போட்டிருக்கீங்களோ அதை பிரிச்சு எடுத்துட்டு அப்புறம் பிரிஞ்சு போங்க. இரண்டு பேரும் வங்கி கணக்கு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வங்கிக்கு போனார்கள். வங்கியில் கணக்கை சரிபார்த்தார்கள். கணவனுக்கு பிறந்த நாள் அன்று மனைவி பணம் போட்டிருக்கிறாள். கணவனுக்கு பதவி உயர்வு கிடைத்த போது மனைவி பணம் செலுத்தியிருக்கிறார். மனைவியின் பிறந்த நாளில் கணவன் பணம் செலுத்தியிருக்கிறான். திருமண நாளில் கணவன் பணம் செலுத்தியிருக்கிறான். இரண்டு பேரும் கணக்கை ஒத்து பார்த்த போது இரண்டு பேரும் ஒருத்தர் மகிழ்ச்சி இன்னொருத்தர் மகிழ்ச்சியாக சேமித்தது தெரிய வந்தது. உடனே ரெண்டு பேரும், நாங்க கணக்கை முடிக்கல, கணக்கை தொடர்றோம் என்று சேர்ந்து பணத்தை மீண்டும் ஒரு தொகையை செலுத்தி விட்டு வந்தார்கள். இப்போது பெண்ணின் அம்மா சொன்னார், இது வங்கி கணக்கல்ல, உங்கள் வாழ்க்கை கணக்கு. இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் எல்லா நிலைகளிலும் இணைந்தும் பிணைந்தும் வாழ்வதுதான் வாழ்வு.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நம்பிக்கை தரும் சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். பயம் தரும் கற்பனைகள் தானாகவே விலகிவிடும். நம்பிக்கை தரும் சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். பயம் தரும் கற்பனைகள் தானாகவே விலகிவிடும். உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 9:05. சின்ன சின்ன செல்லம், சிரிக்கும் அழகு செல்லம், பாட்டு பாடும் செல்லம், பாசம் காட்டும் செல்லம், கதை பேசும் செல்லம், நம்ம வானொலி செல்லம், இது அழகு குட்டி செல்லம்.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
4: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீர்ணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
8: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: சின்ன சின்ன சிரிப்போடு செல்ல மணலை குரலோடு பாடி ஆடி வழியை போக்கும் செல்லம் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் அழகு குட்டி செல்லம். அழகு குட்டி செல்லம் நிகழ்ச்சியில உங்க வீட்டு செல்ல குழந்தைங்களை பங்கு பெற வைக்க நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 அல்லது 94 86 81 10 25 இந்த எண்கள் அழைக்கலாம். அல்லது 0 43 42 24 40 31 இந்த எண்கள் அழைத்து உங்க வீட்டு செல்ல குழந்தைங்களை எங்களோட பேச வைக்கலாம். என்ன குட்டீஸ்லாம் ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடியா இருக்கேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு. இன்னைக்கு உங்களெல்லாம் பாட்டு பாட சொல்லி கதை சொல்லி விடுகதை இதெல்லாம் கேட்க போறதில்ல, நான் உங்ககிட்ட சின்ன சின்ன கேள்விகள்லாம் கேட்க போறேன். நீங்க அதுக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாப்பிங் சவுண்ட் இருக்கு. சண்டே ஜாலி டே. இணைப்பில் இணையக்கூடிய முதல் அழகு குட்டி செல்லம், வணக்கம்.
9: ஹலோ,
2: வணக்கம். யாரை

0: எங்கிருந்து பேசுறீங்க? உங்க ஊர் எது, எங்கிருந்து பேசுறீங்க? என்ன படிக்கிறீங்க? படிக்கிறீங்களா? சரி, உங்க வீட்டுல என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு தெரியலையே, நான் அந்த பக்கமே போலையே. அப்படியா? கறிக்குழம்பு வாசம் ரொம்ப பிடிக்குமா? கறிக்குழம்பு என்ன கறி ரொம்ப பிடிக்கும்? சிக்கனா மட்டனா? சிக்கன் ரொம்ப பிடிக்குமா? சரி, சிக்கன் வந்து அப்பா உங்க கண்ணு முன்னாடி வெட்டுறதெல்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? அது அப்ப கோழியோட இதையெல்லாம் நான் பாக்கணும்னு அப்பா கிட்ட கேட்டிருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? இதயம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது இல்ல, சாப்பிட்டது நல்லா இருந்ததா கேக்கல. இதயம் சின்னசா இருந்ததா பெருசா இருந்ததா? இனிப்பா இருந்ததா? கறி இனிக்குமா? என்ன சக்கரைய போட்டு செஞ்சு கொடுத்துட்டாங்களோ? சரி, இப்போ நான் நீங்க 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்க இல்லையா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கலாமா? எஸ் ரெடியா? நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாப்பிங் வேற இருக்கு, சரியா? சரி, நம்ம உடல் உறுப்புலாம் இருக்கு இல்லையா, அதுல 2 எழுத்து இருக்கக்கூடிய உடல் உறுப்புலாம் என்னென்னு சொல்லி பாக்கலாம். யாரோ சொல்லி தராங்க. தெரியலையா? நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள்லாம் சரி சொல்லு, என்னென்ன உறுப்புலாம் இருக்கு? நீ இப்போ சொல்லு. கண்ணு கண்ணு 2 எழுத்து தானே? கா இன்னு 2 எழுத்து தானே? சரி, அடுத்த முறை வந்து நிகழ்ச்சியில பங்கேற்கும் போது தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. கண்ணு வாய் அடுத்து டீத் என்ன இங்கிலீஷ்ல சொல்றீங்க, நாக்கு தமிழ்ல நாக்குக்கு 3 எழுத்து வருது இல்லையா? சரி, 2 சரியா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், சரிங்களா? நன்றிமா இனிப்பில் வணந்தமைக்கு. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த அழகு குட்டி வருக. வணக்கம்.
1: காலை வணக்கம் அம்மா.
0: காலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கனிஷா பேசுறேன்.
0: கனிஷா, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க கனிஷா?
1: 7ஆம் வகுப்பு.
0: 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கீங்களா? சூப்பரா படிப்பீங்களா கனிஷா? சரி, இப்ப நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், கேட்டீங்களா? நம்ம உடல் உறுப்புகள்ல 2 எழுத்து இருக்கக்கூடிய உறுப்புகள்ல என்னென்னு சொல்லுங்க பாக்கலாம். ஒரு 3 சொல்லுங்க.
1: காது.
0: காது.
1: மூக்கு.
0: மூக்குக்கு 3 எழுத்து வருதே. மூக்கு. கண்ணு. சரி. கால். சரி, 3 சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் கனிஷா, சூப்பரா சொல்லிட்டீங்க. சொல்லுங்க. கட்டுரை சொல்றீங்களா? சரி சொல்லுங்க.
1: நண்பனுக்கு கடிதம் 7 பாரதி தெரு மதுரை 23/8/2026. அன்புள்ள தோழி, நானும் என் பெற்றோரும் இங்கு நலமாக இருக்கிறோம். அது போல அங்கு நீயும் உன் பெற்றோரும் நலமாக இருக்கிறீர்களா? நான் இங்கு நன்றாக படிக்கிறேன், நீ அங்கு நன்றாக படிப்பாய் என்று எண்ணுகிறேன். கடந்த வாரம் நான் கன்னியாகுமரிக்கு குடும்பத்தினரோடு சென்றேன். அதிகாலை சூரிய உதயம் கண்டு மகிழ்ந்தோம். முக்கடல் சங்கமிக்கும் அழகை கண்டு ரசித்தோம். வள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறையும் கடலில் பார்த்து மகிழ்ந்தோம். காந்தி மண்டபம், காமராசர் மண்டபம் சென்று அரிய பல செய்திகளை அறிந்தோம். மாலையில் சூரிய உதயம் மறைவை கண்டு திரும்பினோம். வாய்ப்பு கிடைத்தால் நீயும்

0: கன்னியாகுமரிக்கு சென்று வா. அன்புள்ள கா கனிஷா.
1: கனிஷா சூப்பரா சொல்லிட்டீங்க. எங்களையுமே ஒரு முறை கன்னியாகுமரிக்கு என்னென்ன இருக்கும் சொல்லிட்டீங்க. சரிங்க, நிகழ்ச்சியில அடுத்த குழந்தைங்களும் பங்கேற்கணும் இல்லையா, அதனால அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம். கனிஷா நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. நன்றி. மகிழ்ச்சியாக மழலைகள் குரலோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது அழகு குட்டி செல்லம். நிகழ்ச்சியில அடுத்த அழகு குட்டி செல்லமை சந்திக்கும் முன்,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவு.
3: For admissions, contact Srinivasa Poriyal Kaluri Autonomous, Bommidi, Dharmaburi District. Call 90254-00159. Counseling code 2683.
5: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்தரோடு சேலம்.
7: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
8: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.

0: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5%

0: செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: 9:20 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். குட்டி செல்லம், குறும்பு செய்யும் செல்லம், குதித்து ஆடும் செல்லம், அன்பை அள்ளி தரும் செல்லம், அழகு குட்டி செல்லம். நிகழ்ச்சியில உங்க வீட்டு செல்ல குழந்தைங்களை பங்கு பெற வைக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-43-42 என்ற முன்னிணைப்போடு, 24-40-30 அல்லது 0-43-42 என்ற முன்னிணைப்போடு, 24-40-31. இணைப்பில் இணையக்கூடிய அழகு குட்டி செல்லம் வருக, வணக்கம்.
8: ஹலோ,
7: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
8: ஹரி.
7: ஹரி, சொல்லுங்க. ஹரி, என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க குரல் கேட்டா ஒரு 6th 7th அப்படி இருக்கே, நல்லா கண்ணீர்னு இருக்கே, கனத்த குரலா? ஆமா. ஹரி, எந்த ஊர் நீங்க? எந்த ஊரு?
8: தர்மபுரி.
7: தர்மபுரியில எங்க? நானும் தர்மபுரி
8: தான்.
7: காரிமங்கலம்ல இப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரிங்க, சாப்பிட்டாச்சா? நானும் நல்லா சாப்பிட்டேன். சரி, இப்ப கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு நாள் வந்து ஒரு பவர் கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க, சரியா? சூப்பர் பவர். சூப்பர் பவர். இப்ப வந்து கடவுள் உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்கறாரு, ஒரு சக்தி கொடுக்கறாரு உங்களுக்கு, சரியா? அப்போ அந்த சக்தி கொடுக்கும் போது நீங்க என்ன, அந்த சக்தியை பயன்படுத்தி என்ன பண்ணுவீங்க? என்ன சாப்பிடுவீங்க? பிஸ்கெட். சாப்பிடறதுக்கு எல்லாம் சக்தி வேணுமா? கடையில கொடுத்தாலே, காசு கொடுத்தாலே பிஸ்கெட் தராங்க. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த அழகு குட்டி செல்லம் வருக, வணக்கம். கடவுள் வந்து உங்ககிட்ட ஒரு சக்தி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் நம்ம குழந்தைங்கிட்ட கேட்டிருக்கோம். வணக்கம்.
8: வணக்கம்.
7: உங்க பேர் சொல்லுங்க.
8: பேர் ஹரிஹரன்.
7: ஹரிஹரன், இப்பதான் ஒரு ஹரிஹரன் போனாரு. நீங்க எந்த ஊரு?
8: தர்மபுரி மாவட்டம்.
7: என்ன படிச்சிருக்கீங்க? 10th படிச்சுட்டு இருக்கீங்களா? எக்ஸாம்க்குலாம் வந்து தீவிரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன் ரொம்ப சாஃப்டா பேசுறீங்க? சாப்பிடலையா? நானும் நல்லா சாப்பிட்டேன். சரி, இப்ப 10th வகுப்பு ரொம்ப வந்து என்ன ப்ரெஷர் கொடுப்பாங்க. உங்க வீட்டில் எப்படி, ஓரளவுக்கு ஃப்ரீயா படிப்பா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வர்ற மார்க் வரட்டும் அப்படின்றாங்களா? இல்லை இல்லை இல்லை, நீ எடுத்தே ஆகணும் அப்படின்றாங்களா? எடுத்தே ஆகணும், படிச்சே ஆகணும். காலையில் எத்தனை மணிக்கு எழுவீங்க? காலையில் எத்தனை மணிக்கு எழுந்து படிப்பீங்க?
8: 4:30.
7: அப்போ கண்டிப்பாக நீங்கள் வெற்றி தான், சரிங்களா? நீங்கள் நினச்சது நல்ல மதிப்பெண்ணே கிடைக்கும், சரிங்களா?

0: இல்லா சரி, நம்ம ஒரு குட்டி கேம் விளையாடுவோமா? நீங்கள் வந்து இப்போ 10ஆம் வகுப்பு இல்லையா, கொஞ்சம் டஃப்பாகவே கேட்போமா? நம்ம தருமபுரியில் உங்களுக்கு ஃபேமஸான பிளேஸ் தான் என்னென்னலாம் சொல்வீங்க சொல்லுங்களேன். சரி, வேற இன்னும் ஃபேமஸாக இருக்கே நம்ம தருமபுரியில்? நியூ பஸ் ஸ்டாண்ட் இப்போ வந்தது, நான் கேட்டது பழங்காலத்துல இருந்து. அப்போ இருந்து ஒகேனக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தருமபுரியில ஒரு ஃபேமஸான பிளேஸ். சரியா, என்ன மீன் சாப்பிட்ருக்கீங்க ஒகேனக்கல் போயிட்டு? நீங்கள் இப்போ தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இல்லையா, மீன்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டீங்களா இல்லை சாப்பிடுவீங்களா? ஓ, 10th ஸ்டாண்டர்ட், சாரி சொல்லுங்க. முன்னாடி வந்த ஆறி செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதுலயே மைண்ட்ல வச்சிருக்கேன். மீன் இப்போ எந்த மீன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அது ரொம்ப பிடிக்குங்களா? சரிங்க, ரொம்ப அருமையாக பேசுனீங்க, நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க, நல்லா படிங்க, என்ன சொல்கிறது, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நீங்கள் தான் நல்ல மதிப்பெண் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த அழகு குட்டி வருக. வணக்கம். 10ஆம் வகுப்பு மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டீங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் கூப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: என் பேர் சௌரவ்.
0: சௌரவ், என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? 6th ஸ்டாண்டர்ட். எந்த ஊர் நீங்க?
1: தருமபுரி.
0: தருமபுரியில எங்க?
1: காரியமங்கலம்.
0: காரிமங்கலம். சரி, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராயிங் பண்ணுறது பிடிக்கும், எழுதுறது பிடிக்கும், சில பேருக்கு பாடுறது பிடிக்கும், சில பேருக்கு ஆடுறதுலாம் பிடிக்கும். இப்போ நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் இல்லையா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்?
1: எனக்கு ட்ராயிங் பண்ணுறது பிடிக்கும்.
0: ட்ராயிங் பண்ணுறது பிடிக்குமா? என்னென்னலாம் வரைஞ்சிருக்கீங்க இது வரைக்கும்?
1: மரம், மலை, வீடு, ஸ்பைடர்மேன்லாம்
0: வரைஞ்சிருக்கீங்களா? பரிசுலாம் வாங்கியிருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா, சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா அப்படின் போது ஏதாவது போட்டியெலாம் வைப்பாங்க இல்லையா, ஓவிய போட்டியெலாம் கலந்துருக்கீங்களா?
1: ஆமாங்கக்கா.
0: கலந்து பரிசுலாம் வாங்கியிருக்கீங்களா?
1: வாங்கியிருக்கேங்கக்கா.
0: அருமை அருமை, நன்றி இனிப்பில் வந்தமைக்கு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் அழகு குட்டி செல்லம். நிகழ்ச்சியில அடுத்த அழகு குட்டி செல்லமை சந்திக்கும் முன்,
2: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காடி கவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், வாழமுருகர், நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
3: ரத்த மற்றும் ரத்த புற்று நோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
4: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9996552399.
8: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
9: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காடி கவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், வாழமுருகர், நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா இன்று திங்கட்கிழமை நடைபெறுகிறது.

0: அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: நமது தர்மபுரி பண்பலை 102.5.
6: வணக்கம். தர்மபுரி மாவட்டம்,
7: திருப்பத்தூர் மாவட்டம்,
8: சேலம் மாவட்டம்,
9: திருப்பத்தூர் மாவட்டம்,
10: கிருஷ்ணகிரி மாவட்டம்,
11: ராசிபுரத்துல இருந்து
9: எனக்கு பிடித்த பாடல்
12: படையப்பா படத்துல இருந்து
13: எம் பேரு படையப்பா, இளப்பட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா.
14: ஐயன் திரைப்படத்துல இருந்து
15: பசும்பொன்ல இருந்து
16: தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை.
5: உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க நம்ம எஃப்எம்ல கேக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். 40 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை உங்க குரல்ல எங்களுக்கு குரல் பதிவா அனுப்பி வைங்க. தினமும் காலை 10:05 நீங்கள் கேட்டவை கேட்டவை கேட்டவை.
17: நேரம் காலை 9:35. சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய். தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. அள்ளி வரும் சிரிப்பின் முத்து செல்லம், குட்டி குட்டி பேச்சும், குறும்பு மூச்சும், குழந்தைகள் குரலில் கலகலக்கும் நிகழ்ச்சி அழகு குட்டி செல்லம் கேட்டு கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில உங்க வீட்டு செல்ல குழந்தைகளை பங்கு பெற வைக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-43-42 என்ற முன்னெடுப்போடு 24-40-30 அல்லது 0-43-42 என்ற முன்னெடுப்போடு 24-40-31. இணைப்பில் இணையக்கூடிய அழகு குட்டி வருக, வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் இன்னொரு முறை சொல்லுங்க. சிங்கக்குமரன். சாப்பிட்டீங்களா காலையில? என்ன சாப்பிட்டீங்க? தோசை. எத்தனை தோசை சாப்பிட்டீங்க?
18: ஒன்னு
17: போதுமா? என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
18: 2nd வகுப்பு
17: படிக்கிறீங்க. இன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவா? ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்லையா?
18: ஏன்
17: பேசிட்டு போய் முடிக்கிறீங்களா? சரி சரி, பொறுமையாவே முடிங்க. சரி, உங்களுக்கு என்னென்ன காய்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்? அவ்வளவுதானா? சரி, எனக்கு வந்து ஒரு 3 காய் பேர் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாப்பிங்க. 3 காய் பேர் சொல்றீங்களா? ம், சொல்லுங்க. ம்,
18: கத்திரிக்காய்,
17: பாகற்காய். சரி, பாகற்காய் எல்லாம் பிடிக்குமா? பிடிக்குமா? சாப்பிடுவீங்களா? அப்பதான் வயிற்றுல இருக்கிற அந்த பூச்சிலாம் செத்து போயிடும்ல. சரிங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க, வாழ்த்துக்கள் கண்ணா. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த அழகு குட்டி வருக, வணக்கம்.

0: ஹலோ,
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
0: நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க.
1: நாமக்கல்ல இருந்து யாரு?
0: சேதுராமன்.
1: இன்னொரு முறை உங்க பெயர் சொல்லுங்க.
0: சேதுராமன்.
1: சேதுராமன், என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
0: ஐந்தாம் வகுப்பு.
1: ஐந்தாம் வகுப்பு. நாமக்கல் என்ன ஃபேமஸ் நாமக்கல்ல?
0: ஆஞ்சநேயர் கோவில்.
1: ஆஞ்சநேயர் கோவில் ஃபேமஸ்ங்களா? வேற?
0: கிரீன் பார்க்.
1: கிரீன் பார்க். வேற?
0: அவ்வளோதான்
1: தெரியுமா? சரி, நீங்கெல்லாம் போயிருக்கீங்களா கோவிலுக்கு? கிரீன் பார்க்லாம் போயிருக்கீங்களா?
0: கிரீன் பார்க் பார்த்துருக்கேன்.
1: பார்த்துருக்கீங்களா? சரி, உங்கள் வீட்டில் எத்தனை பேர்?
0: எங்கள் வீட்டில் நாலு பேர்.
1: நாலு பேர். இப்போ உங்களுக்கு தங்கச்சி தம்பி இருக்காங்களா?
0: இருக்காங்க.
1: எத்தனை தங்கச்சி?
0: ஒரு தம்பி இருக்காங்க.
1: ஒரு தம்பி இருக்காங்க. எப்படி அண்ணனும் தம்பியும் ரொம்ப பாசமாக இருப்பீங்களா? போட்டியில் அடி அடின்னு அடிப்பீங்களா? ரொம்ப பாசமா இருப்பீங்களா? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டலாமா? எனக்கு ஒரு ஐந்து பழங்கள் பெயர் சொல்லுங்க.
0: ஆரஞ்சு. ஆப்பிள். மாதுளம்பழம். முள்ளம்பழம். மாம்பழம்.
1: மாம்பழம். ஈஸியா சொல்லிட்டீங்களே. மாம்பழம் எந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ்னு தெரியுமா?
0: சேலம்.
1: அப்ப உங்க ஊர்லயும் ஒரு ஃபேமஸான ஒன்று இருக்கே, என்ன? நாமக்கல்ல முட்டைன்னு சொல்லுவாங்களா? சரிங்க, ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டீங்க. நன்றிப்பா இனிப்பில் வந்தமைக்கு. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த அழகு குட்டி யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. என்ன இவ்வளோ மெதுவா பேசுறீங்க, எனக்கு காது கேட்கலையே, சத்தமா பேசணும். எந்த ஊர் நீங்க?
0: சேலம்
1: மாவட்டம். சேலம் இப்ப எப்படி இருக்கு? மழை பெய்யுதா? வெயில் அடிக்குதா? வெயில் அடிக்குதா? பிடிக்கலையா உங்களுக்கு? மழை பிடிக்குமா வெயில் பிடிக்குமா? மழைதான் ரொம்ப பிடிக்குமா? சரி, மழை வந்தா என்ன செய்வீங்க? மழையில விளையாடுவீங்களா? சரி, நீங்க என்ன வகுப்பு படிக்கிறீங்க? ஒன்னாவது படிக்கிறீங்களா? சரிங்க, எனக்கு வந்து ஐந்து வகையான சாப்பாடு, என்னென்ன சாப்பாடுலாம் இருக்கு சொல்லுங்க. இப்போ இட்லி, தோசை, அந்த மாதிரி ஒரு அஞ்சு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டுலாம் என்னென்ன? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு. அம்மா என்ன செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும்? பூரி. செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்குமா? எத்தனை பூரி சாப்பிடுவீங்க? ரெண்டு பூரி. பூரி வந்து என்ன மாவுல செய்வாங்க அம்மா? என்ன மாவு? கோதுமை மாவு. இப்போ அம்மா அந்த பூரி மாவு வந்து பிசையும் போது உங்ககிட்ட கொடுத்துருக்காங்களா விளையாடுறதுக்கு? கொடுத்துருக்காங்க. என்ன செய்வீங்க அந்த மாவில்? சரிங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க. அடுத்த முறை பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறி பேர்லாம் எனக்கு சொல்லணும், சரிங்களா? அடுத்த சண்டே வந்து நீங்கள் மறக்காமல் நிகழ்ச்சியில் வந்து ஒரு பத்து காய் பேர் எனக்கு சொல்லணும், சரியா? சரிங்க, ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. நன்றிப்பா இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த அழகு குட்டி வருக. வணக்கம்.
0: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: என் பேர் தமிழ்.
1: தமிழ் சொல்லுங்க. தமிழ், நீங்க எந்த ஊரு, என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
2: நான் கிருஷ்ணகிரி.
1: கிருஷ்ணகிரி. சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க இப்போ, என்ன வகுப்பு? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, அப்ப ரெடியா இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோமா?
2: கேளுங்க.
1: சரி, வடிவங்கள்லாம் இருக்குல்ல கணக்குல, என்னென்ன வடிவங்கள்? ஒரு ஐந்து வடிவங்கள் சொல்லுங்க பாக்கோம், தெரிஞ்சுக்கலாம்.
2: சர்க்கிள்.
1: சர்க்கிள். தமிழ்ல சொல்ல மாட்டீங்களா? தமிழ். தமிழ். வட்டம்.
2: சதுரங்கம்.
1: சதுரங்கம்.

0: முக்கோணம்,
1: முக்கோணம்,
0: உருண்டை,
1: உருண்டை, உருளை சொல்லுவோமா, உருளை. ம், நான்கு தான் சொல்லியிருக்கீங்களே, இன்னும் இருக்கே நிறைய. சதுரம் சொன்னீங்க, அடுத்து
0: நட்சத்திரம்,
1: நட்சத்திரம் சரிங்க, அது ஒரு வடிவம் அப்படி எடுத்துக்கலாம். ஆ சரிங்க, அற்புதமாக சொன்னீங்க, அருமையாக சொல்லிட்டீங்க. அடுத்த முறை பார்த்தீங்கன்னா கணக்குலேயே உங்ககிட்ட வேற கேள்வி கேட்குறேன், சொல்லுங்க.
0: நீங்க ரொம்ப அழகாக பேசுறீங்க.
1: சரிங்க, ரொம்ப நன்றி. ஐஸ் வைக்கிறீங்களோ?
0: ஹலோ,
1: ஐஸ் வைக்கிறீங்க தானே?
0: இல்லை,
1: நான் உருகிட்டேன். சரிங்க, ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. அடுத்த முறை வந்து கணக்குலேயே உங்ககிட்ட வேற விதமாக கேள்வி கேட்குறேன், சரியா? தயாரமாக வாங்கணும், சரிங்களா? கூட்டல் கழித்தல் அப்படி விளையாடுவோம், சரிங்களா?
0: என்னோட
1: பேர் திவ்யா. நன்றி இனிப்பில் வந்தமைக்கு. அழகு குட்டி செல்லம் நிகழ்ச்சியில் குட்டி குட்டி செல்லங்களோட பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க, நல்லா ஐசுமே வச்சிட்ருக்காங்க. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. அழகுக்குட்டி சேலம் நிகழ்ச்சியில அடுத்த அழகுக்குட்டியை சந்திக்கும் முன்,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
4: பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்தரோடு சேலம்.
5: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காடி கவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், பாலமுருகர் நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
6: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
7: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
9: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
10: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
11: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
10: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
11: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
10: செம்ம டேஸ்ட்,
11: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
12: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
13: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
14: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: தருமபுரி பண்பலை 102.5 இலும், ஏற்காடு பண்பலை 103.7 இலும் தினமும்

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
0: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். குட்டி செல்லம், குறும்பு செய்யும் செல்லம், குதித்து ஆடும் செல்லம், அன்பை அள்ளி தரும் செல்லம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அழகு குட்டி செல்லம். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல இருக்கிறவங்க அடுத்து இன்னும் கொஞ்சம் அழகு குட்டி செல்லங்கள்லாம் பேச இருக்காங்க. இணைப்பில் இணையக்கூடிய அழகு குட்டி வருக, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, எங்க போயிட்டீங்க? மோனிஷா, எந்த ஊர் மோனிஷா? நீங்க எங்க இருக்கு உங்க ஊரு?
1: தர்மபுரி.
0: தர்மபுரியில இருக்கா? எந்த பஸ் பிடிச்சா உங்க ஊருக்கு வரலாம்? வண்டியில வரலாமா, பஸ்ல வரலாமா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நான் எப்படி வர்றது உங்க வீட்டுக்கு? பஸ்ல வரலாமா? உங்களுக்கு பஸ்ல போறதுக்கு பிடிக்குமா, இல்ல வண்டியில போறதுக்கு பிடிக்குமா, இல்ல நடந்து போறதுக்கு பிடிக்குமா? பஸ்ல போறதுதான் பிடிக்குமா? அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போலாமா? யார் கூட பஸ்ல போவீங்க? யார் கூட போவீங்க? அப்பா கூட போவீங்களா? சரிங்க, என்ன வகுப்பு படிக்கிறீங்க நீங்க? சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? அப்போ நல்லா சவுண்டா பேசணுமே. சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டா, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டா, ஐந்தாம் வகுப்பா, ஆறாம் வகுப்பா? எனக்கு தெளிவா கேட்கலையே. ஐந்தாம் வகுப்பா. நான் நல்லா சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? சரி, உங்ககிட்ட ஒரு ரெண்டு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமா? தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு பூலாம் ரொம்ப பிடிக்குமா? ஒரு நாலு பூ சொல்லுங்க பாக்கலாம். நாலு பூ பெயர் சொல்லுங்க. மல்லிப்பூ, அடட வாசனை. அடுத்து குண்டுமல்லி. மல்லிகை குண்டுமல்லி ரெண்டும் ஒண்ணு
1: தானே?
0: ரோஜாப்பூ ரெண்டு சொல்லிட்டீங்க. ரோஜா, ரோஜா, என்னது சாமந்திங்களா? சாமந்தி என்ன கலர்ல இருக்கும்? மஞ்சள்ல இருக்கும். இப்ப வெள்ளை கலர்ல கூட வந்துருச்சு. சரி, மூணு சொல்லிட்டீங்க. வேற கனகாமரம் பாத்திருக்கீங்களா? வீட்டுல இருக்கா? சரி, நான்கு சொல்லிட்டீங்க. இன்னும் ஒண்ணு, ஜாதிமல்லி. என்ன அம்மா சொல்லி கொடுக்கறாங்களா பக்கம் இருந்துகிட்டு? சரி, அம்மாவுக்காக இந்த கிளாப்ஸ் வந்து. சரிங்க, பூக்களோட பெயர்கள் அழகா சொல்லிட்டீங்க. அடுத்த முறை வரும்போது நான் வந்து கொடி வகை காய்கள்லாம் உங்ககிட்ட கேட்பேன், தயாரா வரணும் சரிங்களா? சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க குட்டிமா, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த அழகு குட்டி வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மெல்கான் கூடாலும் நிகில் நேசன் பேசுறேன்
0: மேம். உங்க பெயரை கொஞ்சம் மெதுவா சொல்லலாமே.
2: நிகில் நேசன்.
0: சரிங்க, ரொம்ப அழகா இருக்கு. உங்க பெயர் யார் வச்சாங்க உங்களுக்கு பெயர்?
2: அப்பா.
0: அப்பா, அப்பா பெயர் என்ன?
2: ரவி.
0: சரிங்க, என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
2: மேம் எட்டாம் வகுப்பு.
0: எட்டாம் வகுப்பு படிக்கிறீங்க. சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கூல் போறது ரொம்ப பிடிக்குமா, இல்ல ஸ்கூல் லீவ் விடுறது ரொம்ப பிடிக்குமா? ஸ்கூல் போகிறது ரொம்ப பிடிக்குமா? இப்போ மழை ரொம்ப ஜோராக பெய்யுது, மழை வந்து பெய்யுது, இன்னைக்கு லீவ் விட்டால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் நினைக்க மாட்டீங்களா? போகிறது தான் பிடிக்கும். சரி, உங்களுக்கு பிடிச்ச விலங்குகள்லாம் என்னென்ன, ஒரு அஞ்சு சொல்லுங்களேன். புலி, புலி, புலி, புலி, புலி, யானை,
2: கரடி.
0: கரடி, சிங்கம். அரிக்குதிரை. சரிங்க, அஞ்சு அற்புதமா சொல்லிட்டீங்க. சரி, இதுல சரி இதுல ஏதாவது நீங்க பாத்திருக்கீங்களா? ஐந்து விலங்குகள் சொன்னீங்கல்ல, என்ன பாத்திருக்கீங்க?
2: யானை.
0: யானை பாத்திருக்கீங்க. சரிங்க, தங்கச்சி கிட்ட கொடுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.

0: தவஸ்ரீ சொல்லுங்க. தவஸ்ரீ காலையில சாப்பிட்டாச்சா? இல்லையா? 10 மணி ஆக போது இன்னும் சாப்பிடலையா? சரிங்க. தவஸ்ரீக்கு பிடிச்ச உணவுனா எந்த உணவு ரொம்ப பிடிக்கும்? அப்பா செய்யறது பிடிக்குமா, அம்மா செய்யறது பிடிக்குமா, இல்ல பாட்டிமா செய்யறது பிடிக்குமா? எல்லார் செய்யறதும் பிடிக்கும். பிடிக்காத உணவுனா அப்படி ஏதாவது இருக்கா? பாவக்காய் மட்டும் பிடிக்கும். ஆனா அதுதான் நீங்க நல்லா சாப்பிடணும். சரியா? சரிங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க. நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. நேர்களை நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் தான் இருக்கும். அழகுக்குட்டி செல்லம் நிகழ்ச்சியில அழகுக்குட்டி செல்லங்கள் அற்புதமா பேசினாங்க.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வமா கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காளிகவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், பாலமுருகர், நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன். மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. அழகுக்குட்டி செல்லம் நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அழகுக்குட்டி செல்லங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். பங்கு பெற முயற்சித்த அழகுக்குட்டி செல்லங்களும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா முயற்சி செய்யுங்க, உங்களுக்கும் அந்த இணைப்பு கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா விளையாடுங்க, நல்லா சாப்பிடுங்க. தர்மபுரி பண்பலை 102.5 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
8: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
9: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
8: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
10: தெரியாதவற்றிலிருந்து தெரிந்து கொள்ள முடியுமா? இல்லாத ஒன்றிலிருந்து இருப்பதை கண்டுகொள்ள முடியுமா? இது என்ன விடிந்தும் விடியாத காலை பொழுதில் தெளிந்தும் தெளியாத கேள்வி மாதிரி என்கிறீர்களா? மிகவும் இலகுவான கேள்விகள் தான். ஆனால் கேட்டவுடன் மலைப்பை ஏற்படுத்துகிற கேள்விகள் இவை. தெரியாத ஒன்றிலிருந்து தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய முடியுமா? இல்லாத ஒன்றில் பல இருப்பதாக எண்ணி தேடுவது சரியா? வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் வரைபடம் போல எளிதில் விளங்கி விடுவது கிடையாது. வாழ வாழத்தான்

0: வாழ்க்கை என்பது புரிபடத் தொடங்குகிறது. நமக்கும் அன்றாடம் வருகிற பிரச்சனைகளும் சிக்கல்களும் அப்படித்தான். முதலில் விளங்காதவை போலத்தான் அவை இருக்கின்றன. எளிதில் விளங்காதவைகளைத்தானே சிக்கல் என்றும் பிரச்சனை என்றும் பெயரிட்டு அழைக்கிறோம். விளங்காதவைகளை விளங்கிக் கொள்ள முயலும் போதுதான் விளக்கங்களும் வெளிச்சமிடத் தொடங்குகின்றன. எல்லாவற்றிற்கும் பொறுமையும் தேடும் அறிவு கூர்மையும் இருந்தால் இந்த உலகில் தெரியாதவை என்றும் இல்லாதவை என்றும் எதுவுமே கிடையாது. இன்று நமக்கு கிடைத்திருக்கிற அறிவு புதையல்களும் அறிவியல் வசதிகளும் யாரோ ஒருவர் விளங்காமல் தேடி வெற்றி கண்ட ஆராய்ச்சியின் விளைச்சல்கள். புத்தரும் விவேகானந்தரும் நபிகளும் கிறிஸ்துவும் இன்ன பிற ஞானியரும் தேடிய தேடல்கள், திக்குமுக்காடிய திசைகளற்ற பயணங்கள் இன்று நமக்கு வசதியான வாழ்க்கை சட்டகங்களை உருவாக்கி தந்திருக்கின்றன. அன்றாட வாழ்க்கையில் காலையில் குழாயை திறந்தால் தண்ணி வராத சிக்கல், அவசரமாக மிக்சியை போட்டவுடன் மின்சாரம் தடைப்படும் சிக்கல், பேருந்து பயணத்திற்காக காத்திருக்கும் போது நேரத்திற்கு பேருந்து வராத சிக்கல், வந்தாலும் ஏற முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் சிக்கல், ஏறி பயணித்தாலும் வழியில் பிரேக் டவுன் ஆகிவிடும் சிக்கல், இப்படி பல சிக்கல்களுக்கு நடுவில் பெரிய பெரிய தேடல்களை பற்றியும் ஞான விடியல்களை பற்றியும் சிந்திக்க எங்கே நேரம் இருக்கிறது என்று சிலர் நினைக்கலாம். தெரியாத பலவற்றாலும் இல்லாத பலவற்றாலும் தான் நமக்கு அன்றாட பிரச்சனைகளே வருகின்றன. தெரிந்தவற்றிலிருந்து தெரிந்து கொள்வதும் இருப்பதிலிருந்து இருப்பதை அறிந்து கொள்வதும் எல்லாருக்கும் எளிது. சாதனையாளர்கள் மட்டுமே தெரியாதவற்றிலிருந்து தெரிந்து கொள்ளும் தெளிவை பெற்றவர்கள். இல்லாத சூனியத்திலிருந்து பல இருப்புக்களை கண்டு கொண்டவர்கள். கணித ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் நடத்துவதை பலர் பார்த்திருப்பீர்கள். தெரியாத பிரச்சனையிலிருந்து பதிலை பெற அவர் ஒரு உபாயம் சொல்லித் தருவார். தெரியாதவற்றை எக்ஸ் என்க என்று சொல்லி கற்பிதமாக ஒன்றை உருவாக்கி பிராப்ளத்தை சால்வ் செய்ய புறப்படுவார். விடையும் கண்டுபிடித்து விடுவார். வாழ்க்கையின் கணக்கும் இப்படித்தான். தெரியாதவை இல்லை, இல்லாதவை இல்லை. கற்பிதமாக ஒன்றை உருவாக்கி கணக்கு போடத் தொடங்கினார். தெரியாதவற்றிலிருந்தும் தெரிந்து கொள்ள முடியும். இல்லாத ஒன்றில் பல இருப்பதையும் கண்டுகொள்ள முடியும். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: பாதமணியாக இந்த நிமிடம் எடுத்துக்கு மிஸ்ஸை உள்ளக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால வீட்டில் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நான்வெஜ் எடுத்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு பிளானிங்கோடு இருப்பீங்க. எது இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிட்ணும். அதனால் காலை உணவு இது வரைக்கும் எடுக்கல, லேட்டாக சாப்பிட்லான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உடனே சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. நம்ம எஃப்எம் கேட்டுட்டு இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
5: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
4: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
0: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற

ஜிம் 43, 42, 44, 40, 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். கடந்த 7 நாட்களில் பங்கு பெறாத நேரில் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆனந்த் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
4: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTEC அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
7: சேலம் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் சேலம் திருச்சி மங்களன் மங்கள்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
7: நீங்கள் கட்டுமை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
9: தருமபுரி பந்தலைக்கு காலை வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் கீழ்நகை மண்டலிருந்து சிவகாமி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் உன்னை நினைத்து படத்திலிருந்து ஏதாவது ஒன்று பாடல். நன்றி.

0: 102.5.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: பத்து மணி 22 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0043 42 24 40 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சி நடத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
6: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் விளாம்பட்டியிலிருந்து வெங்கடேசன் பேசுறேன். எனக்கு எம் குமரன் சன்னாப் மகாலட்சுமி படத்திலிருந்து வச்சிக்க வச்சிக்க

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

நாம் இதுவரை கேட்டிருக்கோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இது உங்கள் தர்மபுரி பண்பு.

0: கேட்டுக்கலாம் உஷா சன் ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன் ஃப்ளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிகழ்ச்சி நடத்ததாக வழிக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடமடை பண்பலை பழனிசாமி டைலர். படம் அண்ணாமலை. பாடல் தக்க கட்டி பறக்குதைய அண்ணாமலை சைக்கிள் என்ற பாடல். நன்றி, வணக்கம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12 மகா கும்பாபிஷேக பெருவிழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
5: நீங்கள் கடவுள்கள் சிலடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
6: பவித்ரா கோடியூர் வின்னர் மூவி எந்தன் உயிர் தோழியே சாம்.

0: பார்த்தா இது என்ன செடி?
1: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
0: தாத்தா வேணும், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
1: எதுக்கு?
0: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
1: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்த உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
2: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: சந்த தமிழோசை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டு நீங்கள் கட்டமை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0343-42-44-40 என்ற வாட்ஸ்அப்பின் இருக்கு. உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சி நடத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
3: சகோதரருக்கு இனிய வணக்கம், காலை வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி. என் இளைய மகன் ஆர் சாண்டில்யன் 22வது பிறந்த நாளை முன்னிட்டு மெகந்தி சர்க்கஸ் படத்தில் கோடி அருவி கொட்டுது என்ற பாடல் போடுமாறு. நன்றி, வணக்கம்.

0: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTECH அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
6: பத்து மணி 46 நிமிடம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நீங்கள் கட்டுமை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
2: வணக்கம், நான் தருமபுரி மாவட்டம் குறும்பட்டியிலிருந்து பிரணயா. எனக்கு 96 திரைப்படத்திலிருந்து கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகே புரியுது உலகை அந்த பாடல் வேண்டும். நன்றி.

0: பாத்தியா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தரோடு சேலம்.
7: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
8: வணக்கம். கே சவலூர், கே சதீஷ்குமார், படம் சின்னவர், பாடல் படகோட்டும் பட்டம்மா.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை. இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆய் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேர்களுக்கு வணக்கம். இனிப்பு என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது பாயாசமும் லட்டுவும் மட்டும் கிடையாது. நம்ம பாரம்பரியத்தோட மனத்தையும் பாட்டி கைப்பக்குவத்தின் சுவையையும் நினைவூட்டும் ஒரு இனிப்பு அதுதாங்க அதிரசம். வெளியில வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலேயே நம்ம கையால செஞ்சு அதை சாப்பிட்றது அப்படின்றது தான் ரொம்ப சுவையா இருக்கும். அப்படிப்பட்ட பாரம்பரிய இனிப்பான அதிரசத்தை எப்படி செய்யறது அப்படின்றத 5 நிமிஷத்துல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். முதல்ல அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். டக்கு டக்குன்னு உங்க நோட் எடுத்து கடகடன்னு எழுதிக்கோங்க. பச்சரிசி 1 கப், வெல்லம் 3/4 கப்ல இருந்து 1 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம், ஏலக்காய் 2, எள் 1 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? பச்சரிசிய நல்லா கழுவி 1-2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா அதுல இருக்க தண்ணிய வடிச்சிட்டு ஈரம் இருக்கும் போதே, அதாவது நம்ம கைய அந்த அரிசி மேல வச்சு எடுத்தோம் அப்படின்னா அரிசி நம்ம கையில கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு வரணும், உதிரி விட்டோம்னா கீழே விழுந்துடணும், அந்த மாதிரியான ஒரு பதத்துல கொண்டு போய் அரைச்சிக்கணும். மாவு ரொம்ப மிருதுவாவும் இல்லாம கொஞ்சம் நைஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளத்தை கொஞ்சமா தண்ணி சேர்த்து காய்ச்சி பாகு பதத்துக்கு கொண்டு வரணும். பாகு சரியான பதத்துல இருக்குது அப்படின்றத ஒரு சிறிய துளிய தண்ணீர்ல விட்டு பார்த்தா தெரியும். அது கையில பிடிக்கும் அளவுக்கு இருக்கணும். இப்போ அரைச்ச அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளப்பாகுல சேர்த்து கிளறணும். அது கூடவே ஏலக்காய், எள், 1 சிட்டிகை உப்பு, நெய் சேர்த்து நல்லா கலக்கணும். இந்த மாவை ஆற விட்டு மூடி வைத்து ஒரு கொஞ்ச நேரம் இல்லைன்னா இரவு முழுவதும் ஊற விட்டோம்னா அதிரசம் இன்னும் நல்ல பதத்திற்கு வரும்.

அடுத்ததா சிறிய உருண்டைகளா எடுத்து எண்ணெய் தடவிய வாழை இலையில வச்சு தட்டி மிதமான சூட்ல எண்ணெயில போட்டு பொரிக்கணும். ரெண்டு பக்கமும் பொன்னிறமா வந்ததும் எடுத்து அதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணெய மெதுவா அழுத்தி வடிக்கலாம். அவ்வளவுதாங்க, மணமணக்கும் நம்ம பாரம்பரிய அதிரசம் ரெடி. வீட்டுல செய்யற ஒவ்வொரு பாரம்பரிய உணவுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். அந்த கதையை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போறது நம்ம கையில தான் இருக்கு. சுவையான உணவு வயிற்றை மட்டும் நிறைக்காது, சில உணவுகள் நம்ம நினைவுகளையும் நிறைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இனிமையான நினைவோட இருக்கக்கூடிய இந்த அதிரசத்தை நீங்க உங்க வீட்டுல செஞ்சு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுங்க. எல்லாரும் கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப எப்ப செஞ்சு கொடுப்ப அப்படின்னு சொல்லி கண்டிப்பா உங்களை கேட்பாங்க. இன்னைக்கு நான் சொன்ன இந்த அதிரச ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
1: இது உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் முற்பகல் 11:05. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி காம்பிகளின் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி காம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவிகே நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: உற்சாகமான முற்பகல் வணக்கம் தோழிகளே. பெண் என்பவள் வீட்டின் விளக்கு மட்டுமல்ல, தேவைப்பட்டால் நாட்டையே வழிநடத்தும் தீபம். இப்போ நம்ம சுதந்திரமாக பேசுகிறோம், படிக்கிறோம், நம்ம விருப்பங்களை தேர்ந்தெடுக்கிறோம், நம்மளோட உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறோம். இந்த உரிமைகளை நம்மளோட முன்னோர்கள் போராடி நமக்கு பெற்றுத்தந்தாங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய தமிழ்நாட்டின் வீர அரசி வேலு நாச்சியார் தன்னுடைய கணவரை இழந்த பின்னும் துவண்டு போகாமல் படையை திரட்டி போராடி வெற்றி பெற்றாங்க. இவங்களோட வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஒரு பெண் துணிச்சலாவும் தைரியமாகவும் இருந்தா வெற்றி வாகிய சுடுவா. அதனால தோழிகளே, நம்ம துணிச்சலாவும் தைரியமாகவும் இருக்கணும். சரிங்க, அட்வைஸ்லாம் சொல்லியாச்சு. இப்போ வார்த்தை விளையாட்டு விளையாடிடுவோமா?

இன்னைக்கு பூவே பெண் பூவே வார்த்தை விளையாட்டா வளம் வர கேட்டு ரசிக்க இருக்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு விளையாடி, அதுவும் வார்த்தை விளையாடு விளையாடி உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப நாளாகுது. தொழில்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய தொழில்கள் 0 43 42 என்ற முனைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலோ 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். பண்பலையோடு எப்பொழுதும் இணைந்திருக்கும் தொழில்கள் 0 43 42 என்ற முனைப்போ

0: 24 40 31 அல்லது 94 86 65 20 25. இந்த எண்கள் அழைத்து இன்னைக்கு வார்த்தை விளையாட்டை எங்க கூட நீங்க விளையாடலாம். இணைப்பில் இருக்கக்கூடிய தோழியை வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ,
0: இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: நாகனம்பட்டி
0: மாதம்மாள். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்க.
0: சரிங்க, வார்த்தை விளையாட்டு விளையாடிடலாமா? என்னங்க ரொம்ப கோவமா பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களா? சரிங்க, வார்த்தை விளையாட்டோட நிபந்தனைகள் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து உங்ககிட்ட கேள்விகள்லாம் கேட்பேன். அந்த கேள்வியில பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பதில்கள் ஆம் இல்லை தெரியாது என்ற சொல்ல பயன்படுத்தாம என்கிட்ட நீங்க பேசணும். சரிங்களா? சரிங்க. காலையில சாப்பிட்டீங்களா? இல்லன்னு சொல்லிட்டீங்களே, அவுட் ஆயிட்டீங்களே. சரிங்க,
1: அது வந்து இல்லைன்னு சொன்னேன்.
0: அதான் இல்ல இல்லன்னு சொல்லிட்டீங்களே, சொல்லக்கூடாது. இல்ல ஆம் இல்லை தெரியாதுன்ற சொல்ல சொல்லக்கூடாது, அதுதான் நிபந்தனைகள். சரிங்க, அற்புதமா விளையாட்டிங்க. அடுத்த முறை முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? கனகா சொல்லுங்க. கனகா, சண்டே எப்படி போகுது? நல்லா இருக்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம்மா.
0: சரிங்க, சண்டே எப்படி போகுது?
2: பரவாயில்லம்மா,
0: பரவாயில்ல. சரிங்க, வார்த்தை விளையாட்டு
2: விளையாடிடலாமா? கொடுங்கம்மா.
0: ஆம் இல்லை தெரியாதுன்ற சொல்ல பயன்படுத்தாம நீங்க என்கிட்ட பேசணும். சரிங்களா? அப்படிதான்
2: பேசுவோம்.
0: சரிங்க, உங்களோட சொந்த ஊர் எது?
2: ரங்காபுரம்.
0: ரங்காபுரமா?
2: ரங்காபுரம்மா.
0: சரிங்க, அது எங்க இருக்கு?
2: பக்கம் இருக்குமா?
0: அடிக்கடி போவீங்களா இல்ல எப்படி? சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா சொல்லிட்டீங்க. அடுத்த தோழி எப்படி ஆம் இல்லை தெரியாதுன்னு சொல்ல பயன்படுத்தாம விளையாடுறாங்களா பாப்போம். வணக்கம். கடிஜோக் வரும், விளையாட்டு வரும், எல்லாமே வரும். சரிங்களா? சரிங்க, விளையாடிடுவோமா உமாக்கு வார்த்தை விளையாட்டு. சரிங்க உமா, உங்களுக்கு வந்து இப்போ என்ன வயது ஆகுது?
2: 37 ஆகுது.
0: சரிங்க, இப்போ வந்து பரிசுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
2: பிடிக்கும் மேடம்.
0: யாரனா கொடுத்துருக்காங்களா?
2: கொடுத்துருக்காங்க மேடம்.
0: எந்த பரிசு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது?
2: புடவை பிடிக்கும்.
0: புடவை பிடிக்கும். என்னைக்காவது அந்த புடவையை வந்து நீங்க எப்பாவது கிழிச்சிருக்கீங்களா? தெரியாம கிழிச்சிருது, நம்மளா போய் கிழிக்கிறது இல்ல, தெரியாம கிழிப்பட்டிருக்கா? ஐயோ, என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது கிழிஞ்சு போச்சே அப்படின்லாம்
2: கிழிச்சிருக்க மேடம்.
0: கிழிச்சு நீங்களே கிழிச்சிருக்கீங்களா?
2: நீங்க
0: திருப்பி அடிக்க மாட்டீங்களா? அவ்வளவு நல்ல பொண்ணு நீங்க. அப்படிங்களா? சரிங்க, அவங்க ஊர் எது? ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து உமா விளையாடுறாங்களா? உமா கொஞ்சம் வந்து தேறிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கேப் விட்டதுனால நல்லா விளையாடுறீங்க உமா. ஆமா வந்துருச்சு உமா. ஆமா வந்துருச்சு. சரிங்க, ரொம்ப அற்புதமா விளையாடுனீங்க. விளையாடி கடைசியில ஆமா சொல்லிட்டீங்க உமா, ரொம்ப சூப்பரா விறுவிறுப்பா இருந்தது. நன்றிம்மா இணைப்பில் வந்தமைக்கு.
2: நன்றிங்க மேடம்.
0: இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி வணக்கம். யார், இங்க இருந்து பேசுறீங்கம்மா? சுமதிமா, சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சா?
3: சாப்பிட்டேங்கம்மா.
0: சரிங்க, விளையாட போலாமா?
3: விளையாட போலாமா.
0: ஆம் இல்லை தெரியாது என்று சொல்ல பயன்படுத்தாம தான் என்கிட்ட நீங்கள் ஒரு

0: சரிங்களா. சரிங்க, என்னைக்காவது நீங்கள் வந்து இப்போ டிஃபன் கடை போட்டிருக்கீங்க இல்லையா, யாராவது உங்கள் குழம்பு வந்து இன்னைக்கு சரியில்லை, சட்னி வந்து கெட்டு போயிடுச்சு அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் நீங்களும் செஞ்சதுல வந்து இன்னைக்கு சாம்பார் நல்லாவே இல்லை, நம்மளாலே சாப்பிட முடியலையே, கஸ்டமர்ஸ் எப்படி சாப்பிடுவாங்க அப்படிலாம் இன்னைக்கு நான் நடந்திருக்குங்களா?
1: என்னைக்குமே அப்படி தோணுனது இல்லம்மா. ஏன்னா நான் செய்யற சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும்.
0: என்னைக்குமே அப்படி நடந்தது இல்லம்மான்னு இல்ல வந்துருச்சே சுமதிமா. சரிங்க, நன்றி, அற்புதமா விளையாடினீங்க. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சண்முகப்பிரியா பேசுறேன் மேம், தர்மபுரி மாவட்டம்.
0: சண்முகப்பிரியா, தயாரா விளையாட? சரிங்க, விளையாடிடுவோமா? ஆம் இல்லை தெரியாதுன்ற வார்த்தையை பயன்படுத்தாம நீங்க என்கிட்ட பேசணும், சரிங்களா? சரிங்க. சண்முக பிரியா, நீங்க எப்படி கோவப்படுவீங்களா இல்ல சாஃப்டா இருப்பீங்களா, எப்படி சாந்தமா இல்ல கோபமா? கோவம்லாம் வராது, பரவாயில்ல, நல்ல பிள்ளை. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கோவப்பட்டிருக்காங்களா?
2: கோவப்பட்டிருக்காங்க மேம்.
0: கோவப்பட்டிருக்காங்க, அப்ப கூட நீங்க சாந்தமா தான் இருப்பீங்களா? சொல்லுவோம் என்ன பண்ணுவனா, என்ன பண்றது, சொல்லி புட்டா பக்கத்துல சொல்லக்கூடாதுன்னு சொன்ன, சொல்லி புட்டாலே என்ன பண்றது அப்படின்னு அழுவீங்களா, இல்ல போய் அவளை போய் கன்னத்துல ஒரு அரை அறைவீங்களா? அப்படி செஞ்சேன்னு கேப்பீங்க, கோவத்துல எல்லாம் எதுவும் பேசாமலாம் விட மாட்டீங்க. ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்க. சரிங்க, ரொம்ப அற்புதமா விளையாடிட்டீங்க. ஆம் இல்லை தெரியாதுன்னு சொல்ல பயன்படுத்தாம விளையாடிட்டீங்க, வாழ்த்துக்கள். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க? மாதம்மாள், விளையாடிடலாமா? ஆம் இல்லை தெரியாதுன்னு சொல்ல பயன்படுத்தாம என்கிட்ட நீங்க பேசணும், சரிங்களா? சரிங்க மாதம்மாள், உங்களுக்கு வந்து எனக்கு இந்த சமையல் மட்டும் செய்யவே தெரியாது, அத செய்யணும்னாலே எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும் அப்படின்னா என்னத்த சொல்வீங்க? என்னத்த சொல்ல, சொல்ல ஒண்ணு இல்ல அப்படியா? சில பேருக்கு பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து அந்த மீனை கழுவி அப்படி வைக்கிறதே வந்து பிடிக்காது, அவங்க வந்து அவங்களே அந்த வேலையை செய்யறதுனால அவங்க அதை சாப்பிட கூட மாட்டாங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுப்பாங்க. நீங்க அப்படி என்ன மாதிரியான உணவு வந்து எனக்கு செய்யறது கொஞ்சம் கடுப்புனா எது? அப்படியெல்லாம் என்ன ஒரு சிரிப்பு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுங்க. சொன்னா அவுட் ஆயிடுவேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. ஆமான்னு ஆமா வந்துருச்சு இல்லைங்களா, இப்பயும் அவுட் ஆயிட்டீங்க. சரிங்க, நல்லா விளையாடுனீங்க, நன்றிமா இனிப்பில் வந்தமைக்கு. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். இன்று பூவே பெண் பூவே வார்த்தை விளையாட்டா வளம் வர கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். தோழிகள்லாம் சிறப்பாக விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு தோழி பார்த்தீங்கன்னா வார்த்தை விளையாட்டில் ஆம் இல்லை தெரியாதுன்ற சொல்ல பயன்படுத்தாமல் என்கிட்ட உரையாடிட்டாங்க. அடுத்த தோழிகள்லாம் இதே போல என்கிட்ட உரையாடுறாங்களான்னு கேட்போம். அதற்கு முன்னதாக சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காளி கவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், வாழமுருகர், நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி.

0: மருத்துவமனை. இங்கு ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவாக குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT.

0: தொடர்புக்கு 8985712345.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
4: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பேக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பேக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12 மகா கும்பாபிஷேக பெருவிழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
4: கல்யாணத்துல கவனிச்சியா,
5: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: 11:27 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே வார்த்தை விளையாட்டாக வளம்பெற கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இணைப்புல இணையக்கூடிய தோழியை வரவேற்போம். வருக, வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
8: நான் தாரமண்டல இருந்து பழனியம்மாள் பேசுறேன் மேடம்.
7: பழனியம்மாள், சாப்பிட்டீங்களா காலையில?
8: சாப்பிட்டாச்சு மேடம்.
7: என்ன சாப்பிட்டீங்க?
8: கல்யாண சாப்பாடு தான்.
7: கல்யாண சாப்பாடு, அப்போ பிரமாதமா இருக்குமே. சரிங்க, விளையாடிடலாமா? ஆம் இல்லை தெரியாதுன்ற சொல்ல பயன்படுத்தாம நீங்க என்கிட்ட பேசணும், சரிங்களா?
8: சரி மேடம்.
7: சரிங்க, உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேருக்கு இந்த காஃபி டீ எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? உங்களுக்கு என்ன பிடிக்கும், காஃபியா டீயா?
8: எனக்கு டீ பிடிக்கும். நிறைய
7: டீ நிறைய பிடிக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பீங்க?
8: மூணு நேரம்
7: குடிப்பீங்க. இப்போ டீ வந்து ஒரு சில பேருக்கு, ஆமா சொல்லிட்டீங்களே, மூணு நேரம் குடிப்பேன்னு, ஆமா மேடம் சொல்லிட்டீங்க, நன்றிங்க. விளையாட்டுக்கு அடுத்த தோழி எப்படி விளையாடுறாங்கன்னு கேட்போம். வணக்கம், இனிப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

0: இன்னைக்கு பூவே பெண் பூவே வார்த்தை விளையாட்டா வளம் வர கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தோழிகள்லாம் ரொம்ப ஆர்வமா விளையாட்டுக்கு வந்து தயாராகிட்டு வந்துட்டே இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஊரிகத்திலிருந்து ரமணி பேசுறேங்க.
0: ரமணி சொல்லுங்க. ரமணி எப்படி இருக்கீங்க? தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு நல்லா அந்த எண்ணெயை வந்து கீழே வழியும் இல்லையா, அப்படிதானே நீங்க வச்சுட்டு போவீங்க? எண்ணெய்
1: சொல்லுங்க.
0: அப்படிதான் வச்சுட்டு போவேனா போவேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல சொல்லலனாலும் பரவாயில்ல, போவேன்னாச்சும் சொல்லணும். இல்ல போவீங்க. இப்ப உங்க வீட்டுல இப்ப உங்க குழந்தைங்களா இருக்காங்களா? எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு?
1: ரெண்டு பொண்ணுங்க.
0: ரெண்டு பொண்ணுங்க. அப்ப அவங்கள என்ன வச்சுக்கிறாங்களா நீங்க வச்சுக்கிட்ட அளவுக்கு?
1: வீட்டுல
0: வந்து பெண்களுக்கு வந்து சும்மா இருக்கிறதே பிடிக்காது, ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நீங்க என்ன வேலையை அடிக்கடி செய்வீங்க? படிக்கிறதுக்கே சரியா இருக்கு. எங்கெங்க வேலை செய்யறாங்க அப்படின்றீங்களா? சரி, உங்க ரெண்டு பிள்ளைங்களோட பேர் சொல்லுங்க, என்ன படிக்கிறாங்க? உஷா. நிவேதிதா. என்ன படிக்கிறாங்க ரெண்டு பேரும்?
1: ஒன்னு 6வது படிக்குதுங்க, ஒன்னு 8வது படிக்குது.
0: சரிங்க. ரெண்டு பேருமே பெண் பிள்ளைகள் இல்லையா? என்னதான் இருந்தாலும் பெண் பிள்ளை பெண் பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லும் போது நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அவங்களுக்கு?
1: பெண் பிள்ளையா இருந்தாலும் எங்க பிள்ளைங்க சிங்கக்குட்டிங்கன்னு சொல்லுவாங்க.
0: சிங்கக்குட்டின்னு சொல்லுவீங்க. அப்படிதான் அவங்களை வளர்க்குறீங்களா? தைரியத்தோட துணிச்சலோட தான் வளர்க்குறீங்க. அவங்கள ஏதாவது விளையாட்டுலாம் சேர்த்து விட்டுருக்கீங்களா?
1: கண்டிப்பா.
0: என்ன விளையாட்டு விளையாடுவாங்க?
1: ரன்னிங் ரேஸ்.
0: சரிங்க. இப்ப உங்களுக்கு சின்ன வயசுல எனக்கு கிடைக்காதது என் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு என்னென்னலாம் அதுல நீங்க இப்ப கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் தான் அதெல்லாம் அனுபவிக்கல.
1: கிடைக்காததெல்லாம் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க பண்ணிட்டோம்
0: அப்படின்ட்டு.
1: அப்படிதாங்க.
0: சரிங்க, ரொம்ப சிறப்பா விளையாடுனீங்க. வாழ்த்துக்கள். ஆமில்லை தெரியாதுன்னு சொல்ல பயன்படுத்தாம விளையாடுனீங்க, வாழ்த்துக்கள்மா. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? எனக்கு கேட்கலையே. சரிங்க, இன்னும் கொஞ்சம் உங்களோட இனிப்பு சரி செஞ்சுக்கிட்டு நல்லா சத்தமா பேசுனீங்கன்னா வார்த்தை விளையாட்டு விளையாட கொஞ்சம் நல்லா இருக்குமே. விளையாடிடுவோமா? சரிங்க. ஆமில்லை தெரியாதுன்ற சொல்ல பயன்படுத்தாம நீங்க எங்கிட்ட பேசணும் சரிங்களா? இப்போ வீட்டுல எல்லாம் காய்கறி எல்லாம் யார் போய் வாங்கிட்டு வருவா, நீங்களா இல்ல உங்க கணவரா? ஆமான்னு சொல்லிட்டீங்களே, இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. சரிங்க, அற்புதமா விளையாடுனீங்க. இப்படிதான் மடக்கி மடக்கி கேள்வி கேட்போம். நீங்க இருந்தாலும் ஆமலை தெரியாதுன்ற சொல்ல பயன்படுத்தாம பேசணும். நன்றி மா இனிப்பில் வந்த மிக்க. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் கடத்தக்குட்டை சிவகாமிங்க.
0: சிவகாமி சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா காலையில? என்ன வீட்டுல சாப்பாடு? டிவில நியூஸ்லாம் பாப்பீங்களா?
1: ஆமா.

0: அச்சுச்சோ. சரிங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம சரியா விளையாடுறோம் சரிங்களா சிவகாமி?
1: நன்றி நன்றி.
0: சரிங்க, நன்றி இனிப்பில் வந்தமைக்கு. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வார்த்தை விளையாட்டாக. இன்று பூவே பெண் பூவே. தோழிகள்லாம் ரொம்ப விறுவிறுப்பா சுறுசுறுப்பா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்பு,
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காளிகவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், வாழமுருகர், நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
5: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
6: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
7: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
8: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965 2399.
9: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
10: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
9: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
10: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
11: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
12: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
4: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காளிகவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், வாழமுருகர், நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக. மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
12: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12th மகா கும்பாபிஷேக பெருவிழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
13: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சிவ முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
14: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
15: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
16: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தருமபுரி.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: 11:42 நிமிடத்துல கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூவே பெண் பூவே. இன்றைய பூவே பெண் பூவே வார்த்தை விளையாட்டா வளம் வர கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இனிப்பில் இணையக்கூடிய தோழி வருக, வணக்கம். ஐயா, இது பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி, பெண் தோழிகள் மட்டுமே பங்கு பெற முடியும். இது பெண்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, அதனால ஆண்களுக்கு இதுல அனுமதி கிடையாது. சரி, பரவாயில்ல, தெரியாம அழைச்சிருப்ப. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி வருக, வணக்கம்.
4: இந்த சகோதரிக்கு இனிய வணக்கம். என்ன பாசத்தை கொட்டி பதில வாங்குறீங்க?
3: அப்படிதான் வாங்கணும் உங்ககிட்ட. சொல்லுங்க, உங்க பெயர் சொல்லுங்க.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி.
3: தேன்மொழி நலமா இருக்க, நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கிறோம்பா. என்னோட இளைய மகனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், 22வது பிறந்த நாள்.
3: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேன்மொழி, உங்க பாடலே வந்து நீங்க தேன்மொழின்னு சொன்னா அந்த பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது. சரிங்க, விளையாட போயிடுவோமா?
4: பாசத்தை கொஞ்சம் அளவோடு இருக்குமே.
3: சரிங்க, ஆமில்லை தெரியாதுன்ற சொல்ல பயன்படுத்தாம நீங்க என்கிட்ட பேசணும், சரிங்களா? அதாவது உங்களோட குரலே பாத்தீங்கன்னா இவ்வளவு இளமையா இருக்கு. உங்க பையனுக்கு 22 வயசு ஆகுதா? என்னால நம்பவே முடியலையே. உங்களுக்கு குழந்தை திருமணம் பண்ணிட்டாங்களா?
4: அப்படி வர வைக்கலான்னு கேறீங்க, அதெல்லாம் கரெக்டா தான் நடந்துச்சு.
3: கரெக்டா தான் நடந்ததுங்களா? சரிங்க, உங்க பையன்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம்னா என்ன விஷயம் உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும்? அவங்க கிட்ட
4: என் மகன் கிட்ட அமைதியா இருக்குமாமா,
3: அமைதியா இருக்கும்.

0: கேட்பாரு. சரிங்க, பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும், தட்டெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்ற தட்டெல்லாம் அவங்க கழுவக்கூடாது, நம்ம தான் எடுத்துகிட்டு போய் கழுவணும், அப்படிலாம் நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்க பசங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நீ சாப்பிட்டா இது எடுக்கணும்ப்பா, இதை நீ பண்ணணும்ப்பா அப்படின்ட்டு.
1: நாங்கெல்லாம் கிராமத்து பகுதியில இருக்கிறோங்கப்பா, அதனால வந்து மாட புடிச்சு கட்டணும், சாணி அள்ளணும், ஸ்கூலுக்கு டைமுக்கு குளிச்சுட்டு ரெடி ஆகணும், இந்த மாதிரி பழக்க வழக்கம் தான் வரும் எங்களுக்கு.
0: சரிங்க, இப்ப சாணி எல்லாம் ஒரு அள்ளிடுவாரா காலையில, அந்த வேலையெல்லாம் முடிச்சிருவாரா?
1: என்ன
0: பரிசு கொடுத்திருக்கீங்க இது வரைக்கும் இந்த 22 பிறந்த நாள்லயே? எனக்கு இந்த பிறந்த நாள்ல உனக்கு கொடுத்த பரிசு என்னால மறக்க முடியாதுன்னா என்ன? பிறந்த நாள் எந்த வயதுல?
1: எனக்கு அவளுடைய ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் தான் ரொம்ப சிறப்பான பிறந்த நாள்.
0: ஃபர்ஸ்ட் பர்த்டே. சரி, எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க?
1: அது வந்து எங்களோட தரோதியம்மா கோயில்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் அங்கதான் செலிப்ரேட் பண்ணோம், சாப்பாடு செஞ்சு அப்படின்ட்டு சிறப்பா அங்க கோயில் கொண்டாடினங்கம்மா. ரொம்ப ஏன்னா பாரூர் ஏரி பக்கம் இருக்குப்பா தரோதி அம்மன்ட்டு. எப்ப நான் அவனுக்கு சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, எது முத தொடங்கும் போது நம்மளோட குலதெய்வத்தை நினைச்சிட்டு அடுத்த காலடி எடுத்து வைந்தாமா சொல்லுவோம் நானு.
0: சரிங்க, இப்ப பாரூர் ஏரின்னும் போது மீன் ஞாபகம் வருது எனக்கு. அங்கெல்லாம் மீன் எப்படி இருக்கும், டேஸ்டா இருக்குங்களா?
1: சூப்பரா இருக்கும்பா, கேஆர்பி டேம்ல இருந்து தண்ணி வருதுல்ல.
0: நீங்க
1: சிறப்பா இருக்கும்.
0: எந்த மீன்?
1: கோயில ஆத்து பக்கமே இருக்குதுப்பா, அதனால அழகா இருக்கும்பா எங்க கோயில்.
0: இருந்தாலும் தண்ணி எல்லாம் கொஞ்சம் நீங்க அசுத்தம் செய்யறீங்களாமே.
1: அப்படியா? இதெல்லாம் செய்யறதுலப்பா எங்க ஊருக்கு
0: செய்யறது இல்லப்பா. நீ இல்ல வந்துருச்சு இல்ல. சரிங்க,
1: பாசத்துல கொள்றது.
0: அற்புதமா விளையாடுனீங்க, உங்களோட பையனோட பிறந்த நாள சிறப்பா கொண்டாடுங்க. நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு.
1: நன்றிமா, நன்றிமா.

0: பாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ். இன்றைய பூவே பெண் பூவே வார்த்தை விளையாட்டா வளம் வர கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். தோழிகள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த தோழியை சந்திக்கும் முன்,
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12 மகா கும்பாபிஷேக பெருவிழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
7: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
9: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
10: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுபமுகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை கடைவீதி.

0: ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நேரம் முற்பகல் 11:50. குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே இன்று வார்த்தை விளையாட்டா வளம் வர கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இனிப்புல தோழி ஒருத்தர் வந்துறாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன், சொல்லுங்க. நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு மேடம். முத்துப்பட்டியில இருந்து சாந்தா பேசுறேன் மேடம்.
2: சாந்தா
3: குடிச்சாக்கா நீங்க விளம்பரம் போடுறீங்க, விளம்பரம் முடிஞ்சா எங்க கட்டாய எடுத்து
2: என்ன பண்றது? நம்ம ரெண்டுத்தையும் சமாளிக்கணும் இல்லையா? சரிங்க, விளையாடிடலாமா? வார்த்தை விளையாட்டு
3: விளையாடலாமா?
2: சரிங்க, ஆமில்லை தெரியாதுன்ற சொல்ல பயன்படுத்தாம நீங்க எங்கிட்ட பேசணும், சரிங்களா? சரிங்க, உங்ககிட்ட என்ன போன் இருக்கு? டச் போன் இருக்கா இல்ல நார்மல் போன் இருக்கா?
3: பட்டன் செல் தான் இருக்கு மேடம்.
2: பட்டன் செல் யார் வாங்கி கொடுத்தா?
3: என் பையன் மேடம்.
2: எப்படி, சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்தாரா இல்ல நீங்களே கேட்டீங்களா எனக்கு வேணும்டா வாங்கி கொடுறா அப்படின்ட்டு? அவரே வாங்கி கொடுத்தாரு. இது மாதிரி வேற என்னென்னலாம் உங்களுக்கு சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்துருக்காரு? பரவாயில்லையே, நீங்க எல்லாம் திட்ட மாட்டீங்களா? ஏ, இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதரா, இது எதுக்குடா வாங்கின்னு வந்த அப்படின்னு திட்ட மாட்டீங்களா?
3: அவனே ஆசைப்பட்டு அம்மாவுக்கு நல்லா இருக்குன்னு அவனே தேர்ந்தெடுக்கும் போது நான் வெறுக்க மேடம், நமக்கு திட்டணும், அவனுக்கு மனசு கெட்டு போயிடாதா?
2: ஆமா, அதனால எது சொல்லல மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு கோலம் போடலாம் தெரியுங்களா? ஏன் வாங்கி தர மாட்டீங்க? ஒருவேளை கோலம் போடவே 3 மணி நேரம் எடுத்துப்பீங்களோ?
3: நல்லா இருக்கு மேடம் அப்ப நம்ம ஊர்ல விக்கிறதுலாம் நல்லா இல்லீங்களா? நல்லா இருந்தா இல்லையோ அங்க வாங்கி வந்துடுறேங்க.
2: இல்லையோன்னு இல்ல வந்துருச்சு இல்லையா?
3: இருக்கோ இல்லையான்னு சொன்னா? சரி மேடம்,
2: அற்புதமா விளையாடுனீங்கம்மா, நன்றி. இனிப்பில்
3: வந்தமைக்கு நன்றி மேடம்.
2: இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த தோழி வருக, வணக்கம்.
4: விளையாடிடுவோமா
2: வார்த்தை விளையாட்டு? சரி வாங்க விளையாட்டுக்குள்ள போவோம். சரிங்க, நீங்க வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துல எல்லாம் உங்களுக்கு நெருங்கிய தோழினா யாரு, அவங்களோட பெயர் சொல்லுங்க.
4: எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது நெருங்கிய தோழி நாகராணி.
2: நாகராணி, எப்படி இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்களா நாகராணி கிட்ட?
4: இப்பவும் பேசிட்டு இருக்கிறேன்.
2: இப்பவும் பேசிட்டு இருக்கீங்க?
4: பேசாம இருந்தோம், தெரியல அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு. அப்புறமா ஒரு நாள் கோயம்புத்தூர்ல பாத்துட்டு அப்ப இருந்து போன் நம்பர் வாங்கிட்டு அவங்க கிட்ட பேசி.
2: இருந்தாலும் தெரியலன்னு தெரியாத சொல்லிட்டீங்க இல்லையா?
4: என்னமா
2: தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்திட்டீங்களே.
4: சொல்லிட்டீங்க
2: நடுவுல வந்து அவங்களுக்கு தெரியல, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல பாத்தேன்னு சொல்லிட்டீங்க. சரிங்க, மகிழ்ச்சி, நல்லா விளையாடுனீங்க ராஜேஸ்வரிமா, நன்றி நன்றி. பூவே பெண் பூவே கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இனிப்புல ஒரு தோழி வராங்க, அவங்க கிட்டயும் விளையாடிடுவோம். வணக்கம்.
5: ஹலோ,
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: குட் மார்னிங் மேடம்.
2: குட் மார்னிங், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் வந்துருச்சு. சொல்லுங்க உங்க பெயர் சொல்லுங்க. மீனா, மீனா பொண்ணு, மீனா பொண்ணு அப்படின்னு யாருன்னா பாடி இருக்காங்களா?
5: பாடி இருக்காங்க.

0: எப்படி நீங்க உடனே ஐயா நம்மளை பத்தி பாடுறாங்கன்னு ஒரே சந்தோஷமா இருப்பீங்களா? அப்படி எல்லாம் மறைப்பீங்க மறைப்பீங்க ஒரே வெக்கம்தான். அட்டா அட்டா அட்டா, சரிங்க இப்படிதான் இருக்கணும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பாட்டு அவங்கள பேர் வச்சு பாடினா மறைக்கிறாங்க. சரி நம்ம விளையாட்டுக்கு போயிடுவோமா? ஒரு சிலர் அப்படி இருக்காங்க. சரிங்க மீனா, நம்ம விளையாடிடுவோமா? ஆம் இல்லை தெரியாது என்று சொல்ல பயன்படுத்தாம நீங்க என்கிட்ட பேசணும், சரிங்களா? சரி, நீங்க அதியமான் கோட்டையில தான் இருக்கீங்க, நம்ம வானொலி நிலையம் எல்லாம் நேர்ல வந்து பாத்திருக்கீங்களா? பாக்கல. ஏன், என்ன கோவம் உங்களுக்கு எங்க மேல?
1: சரி
0: இல்ல, கோவம் எதுவும் இல்லன்னு இல்ல வந்துருச்சு இல்ல. சரிங்க மீனா, பேசி பேசியே நான் வர வச்சிருவேன் உங்களை. ரொம்ப அழகா விளையாடுனீங்க, நன்றி மாணிப்பில் வந்த மிக்க. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில வாரதி விளையாட்டுல இன்னைக்கு தோழிகள்லாம் ரொம்பவே சுறுசுறுப்பா விறுவிறுப்பா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த தோழியை சந்திக்குமா?
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காடிகவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், வாழமுருகர், நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

நேர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

நேரம் நண்பகல் 12 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் நம் பண்பலையில் உலா வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். நண்பகல் 12:10 மலரும் மொட்டுக்கள் தருமபுரி மகா கிட்ஸ் பார்க் இன்டர்நேஷனல் பிளே ஸ்கூல் மாணவ மாணவியர் வழங்கும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சூழல் காப்பும் அறிவிப்புகள் மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம். உங்களோட விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் அது. கடிதம் வழியா நீங்க கேட்ட கானம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. இன்னைக்கு வானிலை அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னு கேட்க தயாராயிருங்க. 1:55 இரண்டு மணிக்கு இலக்கியம் பேசுவோம், கதையின் நாயகிகள் பகுதி 2, பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனிசாமி அவர்கள். 2:30 ஒரு பட பாடல், 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடல் பாட 0:43:42:44:40 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை டைப் பண்ணி அனுப்புங்க. பாடலை கேட்டு ரசிங்க. 4 மணிக்கு நாடகம் ஜெய்ஹிந்த், செண்பகராமன் வரலாற்று நாடகம், எழுதியவர் மருதூர் கே கோடீஸ்வரன் அவர்கள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்டு கேர் குழந்தைகள் மருத்துவ மையம் வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல் மனதை மயக்கும் இனிமையான பாடல்களை கேட்கும் நேரம். 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல் துள்ளல் இசையுடன், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு சட்டப்பேரவையின் வாராந்திர விமர்சனம். 7:10 மாவட்ட செய்தி மலர். இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி, 8:00 இளம் தென்றல் என்று விடுகதையாக வளம் வர கேட்ரஸுக்க இருக்கும். நிறைய விடுகதைகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு மகிழுங்க. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசை மலை, இசை மலை தயாரா இருங்க. 10:00 சுகமான ராகங்கள் இன்று அனைத்து மாவட்ட நேயர்களோட

விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் நம் பண்பலையில் உலா வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டத்தினை.

0: In cricket, India were 88 for 2 against host Sri Lanka at lunch on day 1 of the second and final test in Colombo. Earlier, India won the toss and opted to bat. Both Indian openers were dismissed in the first session. KL Rahul scored 18 before being dismissed by Lahiru Kumara, while Yashasvi Jaiswal fell for 45 to Asitha Fernando. Devdutt Padikkal was unbeaten on 13, while Shubman Gill was batting on 11 at the break. India have made one change to their playing 11, with seasoned Madhya Pradesh all-rounder Saransh Jain making his test debut. And that is the end of this news bulletin.
1: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் நண்பகல் 12:10.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: மலரும் மொட்டுக்கள். பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி
6: இன்று தர்மபுரி மகா கிட்ஸ் பார்க் இன்டர்நேஷனல் பிளே ஸ்கூல் மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். ஒரு குழந்தையோட சிரிப்புல கடவுளே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்னைக்கு அந்த குழந்தைங்களோட குரல்ல இசையும் இருக்கு. அவங்களோட குரல்ல எப்படிப்பட்ட பாடல்கள்லாம் பாடுறாங்க அப்படின்றத கேட்கலாமா? அவங்க பாட்டு பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, அவங்க ஹார்ட்டு பர்ஃபெக்டா இருக்கு அது போதாதா? பூக்கள் மலரும் போது அழகு, அதை விட குழந்தைகள் பாடும்போது அதை விட அழகு. தப்பு தப்பா பாடினா கூட நாம தட்டி கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா இதுதான் அந்த குழந்தைங்களோட முதல் மேடையா கூட இருக்கலாம். குழந்தைங்க எப்பவுமே பேசிட்டே இருந்தா அழகு அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட பாஷை புரியாது, ஆனா அவங்க என்ன பேச வராங்கன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால அவங்க பேசுறத கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். அப்படிப்பட்ட மழலை மனம் மாறாத நம்ம மழலை செல்வங்கள் தான் இன்னைக்கு மலரும் மொட்டுகள் நிகழ்ச்சியில அவங்களுக்கு தெரிஞ்ச கதையா இருக்கட்டும், சின்ன சின்ன ரைம்ஸ் எல்லாம் வந்து சொல்ல போறாங்க. வாழ்க்கை அப்படிங்கிற சக்கரமே நம்பிக்கை அப்படின்ற அச்சாணில தான் சொல்லலுது. நம்ம இந்த டைலாக கேட்டிருப்போம். இங்கேயும் அதே மாதிரி தான். ஒரு பஸ்ஸுக்கு ரொம்ப முக்கியம் எது? சக்கரம் தானே. அதை பத்தின பாடல் தாங்க. பாட வராங்க எல்கேஜி மாணவி பௌஷ்யா ஸ்ரீ.

கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் அழகு கோவில் தான். அந்த கோவிலுக்கே அழகு நம்ம வருஷ வருஷம் செய்யக்கூடிய திருவிழா தான் இந்த திருவிழா பாடல். இது மட்டும் இல்லாமல் திருக்குறள், ஆத்திச்சூடி இதெல்லாம் சொல்ல வராங்க எல்கேஜி மாணவி மகிழினி.

0: Gaga.
1: Ati Chudi, Aram Saya Virambe, Aruvadu Sinam, Iyalvadu Karaval, Iyvadu Vilakkai, Udayadu Virambe, Ukkandu Kavide, Yannalathi Digai, Yepagi Gachi, Ayamittavan, Vopran Olagu, Oduvadu Oliyan, Avayam Pesam, Akkam Surugai.
2: தமிழ் பாட்டு கேட்டிருப்பீங்க, இங்கிலீஷ் ரைம்ஸ் கூட கேட்டிருப்பீங்க, இந்தி ரைம்ஸுங்க கேட்கலாமா? அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் பாட்டும் பாடுறாங்களாம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜி மாணவி விஷ்ணுவர்த்தனா.
1: மச்சலி ஜல்

0: அடுத்ததா வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? டைம் தான். டைமுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக செய்யணும். அந்த டைமை மட்டும் நம்ம கடைபிடிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வாழ்வில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கடிகாரத்தை பற்றி டக் டக் கடிகாரம்னு பாடல் பாட வராங்க பிரிகேஜி மாணவர் மோகித்.
1: தாவன்னு சொல்லு, எச்சி எச்சி பார்த்துவேன் தாடா.

0: வாங்க கேட்போம்.
1: நான்

0: கைத்தட்டல். இது ஒரு ஓசை மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு மனுஷனையும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு ஒலி அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் இருந்துச்சு அப்படின்னா நாம் அதை விட இன்னும் பெருசாக பெட்டராக சாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட மனசுலையும் ஒரு நினப்பு இருக்கு. நினப்பு மட்டுமா இருக்கு, கண்டிப்பாக நம்ம சின்ன சின்ன அப்ரிசியேஷன் மூலமாக தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கோம். எப்பவுமே பக்கம் இருந்து நமக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கணும்னாலும் பரவாயில்ல, நம்மளை நாமளே அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கிளாப் சாங்கு, அப்புறம் யுவர் ஆன்ஸ் அப்படின்னு ஒரு பாட்டு, திரும்ப வீல்ஸ் ஆன் எ பஸ், இந்த மாதிரி ரைம்ஸ் எல்லாம் சொல்ல வராங்க யூகேஜி மாணவர்
1: கபிலன். Listen to the music. Listen to the music. Stamp your feet. Then around. Listen to the music.

0: fish. Vai passar na basca, fish. Alela. Minha. Vai passar na basca, up and down. Vai passar na basca, up and down. Alela.
1: நீரின் மேல் அமைதியாக நீந்துவது போல தெரியும். ஆனால் அதன் கால்கள் நீருக்கடியில் தீவிரமாக உழைத்து கொண்டே இருக்கும். இதுதான் அதோட கடின உழைப்போட ரகசியம். புயல் அடிச்சாலும் குளத்துல வாத்து தன்னோட வழியை மாத்திக்கிறதே இல்லை, அது தண்ணீருடன் ஒன்றி வாழ்ந்து பயணிக்கிறது. இந்த மாதிரி பல சிறப்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் வேற யாரு, நம்ம வாத்து தான். நிகழ்ச்சியில அடுத்ததா வாத்து பாடலும் பிரஷ் போயுமா கேட்போமா? பாட வராங்க எல்கேஜி மாணவி நனிலா.
0: வாத்து சல்லு.

0: Watch, watch with fit. Watching every day for a mother, brother, sister. Watching every day. Eating food. Eating every day for a mother, brother, sister. Eating every day.
1: நீ நீயாக இரு. காகம் மயில் போல அழகில்லை என்றாலும் காகத்திற்கு தான் படையல் கிடைக்கும். என்னடா திடீர்னு காக்கா பத்தி சொல்ற அப்படின்றீங்களா? காக்கைக்கு ஒரு ஸ்பெஷலான குணம் இருக்குங்க, என்ன தெரியுமா? அதுதாங்க எல்லாரையும் கூப்பிட்டு பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு குணம். அந்த காக்கையை பத்தின ஒரு பாடலும் திருக்குறள் அப்புறம் சப்பிச்சி நம்மள கேட்டிருக்கோம்ல, இந்த பாடல்லாம் பாட வராங்க ப்ரீகேஜி மாணவி.

ஒரு ட்ரே உள்ளாக.

0: காட்டின் அரசன் சிங்கம் என்றாலும் காட்டின் அமைதியும் கம்பீரமும் மாறாமல் இருப்பது ஒருத்தரால தான். யாரால தெரியுமா? அவர்தாங்க நம்ம யானையார். இயற்கையோட தலை சிறந்த படைப்பு தான் யானை. யானைக்கு எதையும் மறக்கும் பழக்கம் இல்லை. அதன் பாசமும் சரி, கோபமும் சரி என்றுமே நிலைக்கும். இப்படி பல சிறப்புகளை கொண்ட நம்ம யானையை பத்தின ஒரு பாடல் பாட வராங்க ப்ரீகேஜி மாணவர் அகிலன்.
1: பெரிய யானை மயத்த போல காது சின்ன கங்கள்.

0: வாக்குவாத்து குள்ள மணி வாத்து நல்லு உள்ளாய்த்து மேல கீழம் பார்த்து சல்ல மாற நடக்கும் சின்ன மணி வாத்து.
1: அடுத்ததா ஒரு குட்டி ரைமு, எல்லா குழந்தைங்களும் பாடக்கூடியது தான். என்ன பாட்டுன்னு யோசிக்கிறீங்களா? ஜானி ஜானி எஸ் பாப்பா. கேப்போமா? பாட வராங்க ப்ரீகேஜி மாணவி பிரணிகா.
0: ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் நைஸ் நோ பாப்பா, ப்ரோபிலமாத் ஹா ஹா ஹா.
1: அடுத்ததான் மேக்ஸுங்க, ஒன்னுலேருந்து பத்து வரைக்கும் எண்கள்லாம் சொல்ல வராங்க ப்ரீகேஜி மாணவி ஸ்ரீ தேவதர்ஷினி.
0: 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
1: அடுத்ததான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பொம்மை அப்படின்னே சொல்லலாம். நம்ம தூங்கும் போதெல்லாம் இதை கட்டி பிடிச்சிக்கிட்டே தூங்கினா ரொம்ப நல்லா இருக்கும்பா, நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய பொம்மை என்ன, டெடிபேட் தானே. அடுத்ததா டெடிபேட் சாங் பாட வராங்க ப்ரீகேஜி மாணவி தீப்தி.
0: Daddy bear, come back, daddy bear, eat your food, daddy bear, daddy bear, Tom, light.

நிறைவா நாங்கள் எல்லாரும் தனித்தனியாக பாட்டு பாடணும், எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பாடுறோமே, எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. வாங்க போய் கேட்போம். பாடல்கள் பாட வராங்க மகிழினி, நன்னிலா, கபிலன், பௌஷ்யாஸ்ரீ, விஷ்ணுவர்த்தனா ஆகியோர்.

மழலை மொழியில் என் மொழியும் மறந்து போகும். இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசின குழந்தைங்க கூட அப்படிதான், நிறைய பேசணும்னு ஆசை, ஆனா அவங்களுக்கு இன்னும் வாய் கூட திரும்பல. அவ்வளவு அழகா அவங்களோட குரல்ல அருமையா வந்து பாடல்கள்லாம் பாடினாங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் மொட்டுக்கள். இன்று தர்மபுரி மகா கிட்ஸ் பார்க் இன்டர்நேஷனல் பிளே ஸ்கூல் மாணவ மாணவியர் வழங்கிய பல்ஸ்வி நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இணைப்புரை ஜி தமிழ் செல்வி, நிகழ்ச்சி அமைப்பு எம் புகழ் மாரிமுத்து.
1: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காளிகவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், பாலமுருகர் நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா இன்று திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.

நேர்களை நிறைவு பெறுகிறது மலரும் முட்டுக்கள். நேர்களை பகல் 1:10 நேயர் விருப்பம். கடிதம் வழியா நீங்க விரும்பி கேட்ட கானங்களை கேட்டு ரசிக்கும் நேரம் அது. 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடல்களை 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களோட பெயர், உங்களோட ஊர் பெயர், உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. உங்களோட பாடலை கேட்டு ரசிங்க. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இந்தியா விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் பொறியாளர்கள், அறிஞர்கள், வடிவமைப்பாளர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். விண்வெளித்துறையில் நாட்டின் தனியார் நிறுவனங்களும் சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் பாராட்டினார். நாட்டின் விண்வெளித்துறை உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்த்து வருவதாக கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளித்துறையின் பங்கும் முக்கியமானது என்று பிரதமர் தெரிவித்தார். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் மத்திய அரசின் திட்டங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் உரையாற்றிய அவர், உலக அளவில் விண்வெளித்துறையை கொண்டு செல்ல பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விண்வெளித்துறையில் இந்தியாவின் சாதனைகள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நமது விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் விண்வெளித்துறையில் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சந்திரயான் 3 விண்கலத்தின் வெற்றியை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2023 ஆகஸ்ட் 23 சந்திரயான் 3 நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியதை குறிக்கும் வகையில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், விண்வெளித்துறையில் சீர்திருத்தங்கள் மூலம் புத்தொழில் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் மூலம் விவசாயிகள், மீனவர்கள், பொதுமக்களின் வாழ்க்கைத் தரம் மேம்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நிலவிலிருந்து சூரியன் வரை நமது விண்வெளி பயணம் நாட்டின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை தேசிய விண்வெளி தினம் உணர்த்துவதாக இந்திய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் தாவி வெங்கடேஸ்வரன் கூறியுள்ளார். நிலவின் தென்துருவ பகுதியில் சந்திரயான் 3 விண்கலம் இறங்கி சாதனை படைத்ததை நினைவு கூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளரிடம் அவர் தெரிவித்தார்.
1: கடந்த 2003 ஆகஸ்ட் 23 வெற்றிகரமாக இஸ்ரோ அனுப்பிய சந்திராயன் 3 விண்கலம் மென்மையாக நிலவில் தரையிறங்கி சாதனை படைத்து ரஷ்யா, அமெரிக்கா, சைனாவுக்கு அடுத்தபடியாக 4வது நாடாக நிலவில் தரையிறங்கிய பெருமையை இந்தியா அடைந்தது. அத்துடன் நிலவினுடைய தென்துருவ பகுதியில் முதன்முதலாக விண்கலத்தை வெற்றிகரமாக இறக்கிய சாதனையையும் இஸ்ரோ படைத்து அதை நினைவு கூறும் விதமாகவும் விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் எவ்வாறு அடிப்படை மாற்றங்களை செய்கின்றன என்பதை நினைவூட்டும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 விண்வெளி தினம் என்று கொண்டாடுகிறோம். விண்வெளி பயணம் என்பது நிலவுக்கு செல்வது, செவ்வாய்க்கு செல்வது போன்ற ஆய்வு பணிகளோடு பல்வேறு விதமான நடைமுறை பயணையும் கொண்டது. விண்வெளி தொழில்நுட்பம் பல்வேறு வகையில் தகவல் தொடர்பு, இடர் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்களில் நமக்கு பயன் தருகிறது.

0: இணைப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நட்பு சைக்கிள் பயணத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான இந்தியா இயக்கத்தில் மிதிவண்டி பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயணம் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப நாடு முழுவதும் 1800 நகரங்களில் 50 லட்சம் இளைஞர்கள் மிதிவண்டி பயிற்சியை மேற்கொள்வதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். பிரிக்ஸ் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே விளையாட்டுத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மோசின் ரசை செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார தடைகளை விதிக்கும் அண்டை நாடுகளை எதிரி நாடுகளாக கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக நடைபெறும் அனைத்து எண்ணெய் ஏற்றுமதி போக்குவரத்தையும் ஈரான் தடை செய்யும் என்று திரு மோசின் ரசை எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக 37 பேர் காயமடைந்தனர். இபாராக்கி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. துனிசியாவில் இன்று நேரிட்ட படகு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 12 பேரை காணவில்லை. துனிசியாவில் இருந்து இத்தாலி நாட்டிற்கு குடியேற முயன்ற அகதிகள் பயணம் செய்த படகு ஜார்சிஸ் பென் ஜோர்டனே இடையே விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்திய விமானப்படை ஆஸ்திரேலியா மற்றும் மலேசிய விமானப்படையினருடன் இணைந்து சர்வதேச பயிற்சி மேற்கொண்டுள்ளது. மலேசியாவில் நடைபெறும் உதாரா சக்தி பயிற்சியில் இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் கலந்து கொண்டுள்ளன. இதில் இந்தியா சார்பில் ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் பங்கேற்றுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட், ஒடிசா, கடலோர ஆந்திர பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மத்திய பிரதேசம், நாகாலாந்து, உள் கர்நாடகா மற்றும் தெலங்கானா பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ஆம்ஸ்டர்வீனில் 12:30 தொடங்குகிறது. இ பிரிவிலிருந்து நெதர்லாந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் இந்தியாவுக்கு இப்போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கவுள்ள 492 பேர் கொண்ட இந்திய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிசை சேனலோடு பயணித்துக் கொண்டிருக்கும் நேய உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். இணைந்திருக்கின்றோம் இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
1: என்ன இன்னைக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க போல?
2: ஆமாமா, நேத்து சந்தைக்கு வேற போனல, அதான் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன், வா சாப்பிடலாம்.
1: என்ன நீ வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ்ல இவ்ளோ பிளாஸ்டிக் பையே இருக்கு? பிளாஸ்டிக் பூமியின் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் தெரியுமா?
2: என்ன நீ புதுசு புதுசா ஏதோ சொல்ற?
1: புதுசு புதுசாலாம் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். 20 மைக்ரானுக்கும் குறைவான பிளாஸ்டிக் 300 ஆண்டு ஆனாலும் மக்காதான். கண்ட இடங்கள்ல நம்ம போடுறதுனால பிளாஸ்டிக்கும் சரி பாலித்தீன் பைகளும் சரி மண்ணு மக்கவே மக்காது.
2: பிளாஸ்டிக் மண்ணுல மக்கறது இல்லையா?
1: ஆமாப்பா, பிளாஸ்டிக் மண்ணுல மக்கறது இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த மழைக்காலங்கள்ல இந்த தண்ணி அடியிலயும் போறது இல்ல. புதைக்கப்பட்ட இந்த பிளாஸ்டிக் கழிவுகள்ல இருந்து மீத்தேன் வாயு வெளியாகி நிலத்தடி நீரையும் பாதிக்குது.
2: என்னக்கா சொல்ற, பிளாஸ்டிக் இவ்வளவு மோசமானதா? நிலத்தையும் கூட பாதிக்குதா?
1: ஆமாப்பா, பிளாஸ்டிக் பொருளை நம்ம தவிச்சுட்டு காகிதம் துணி பையின் பயன்படுத்தணும்னா அந்த குப்பை எல்லாம் மக்கும் சரியா? பிளாஸ்டிக்கை பயன்படுத்தினா மக்கவும் மக்காது, நம்மளுக்கும் கேடு, சுற்றுச்சூழலுக்கும் கேடு, நிலத்தடிக்கும் கேடு.
2: சரி சரி, நீ இவ்வளவு சொல்ற, இனிமே நான் பிளாஸ்டிக்கையும் பாலித்தீன் கழிவுகளையும் மக்காத பெட்டிகள்ல தான் போடுவேன்.
1: உன்ன போலவே எல்லாருமே வீட்டுல இருந்து முதல்ல பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கணும். அப்போதான் பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை நம்ம முற்றிலும் ஒழிக்க முடியும்.
2: பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்போம்,
1: சுற்றுச்சூழலை காப்போம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்போம்.
0: இதமா இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இது உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கின்றோம் இது மெல்லிசையோடு.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: மெல்லிசையில் அடுத்ததாக வளம் வர காத்திருக்கிறது இந்தியன் திரைப்படத்திலிருந்து.

இன்னிசை சார்லில் கேட்டு ரசிக்கலாம். இது உங்கள் விருப்பமாக நேயர் விருப்பம் வளம் வந்து உங்கள் இதயத்தை தாளாட்ட காத்திருக்கின்றது. குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கும். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி. இன்னைக்கு சண்டே, ஒரே ஹாப்பி டேவாக இருக்கும் எல்லாருக்கும் இல்லையா? இன்னைக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்கிற நேரம் இது. இன்னைக்கு உங்கள் விருப்பமாக நேயர் விருப்பம் கேட்டு ரசிக்கலாம். எல்லாருக்கும் சின்ன ஆசைகள் பெரிய கனவுகள் அப்படின்னு என்ன ஓட்டங்கள் நம்ம ஆள் மனதில் இருக்க தான் செய்யும். ஆசைகள் கனவுகள் மட்டும் இருந்தால் மட்டும் நமக்கு போதுமா என்ன? சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் ஆள் மனதில் தோன்றினால் நாம் செய்யும் செயல்கள் சாதிக்க வேண்டும் என்ற குறிக்கோளை நோக்கி செயல்பட்டால் சாதிக்க நினைத்ததை முயற்சிகளால் சாதித்து முடியும் நண்பா. சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி, பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அதுக்கான முயற்சிகள் நாம் செய்யணும் இல்லையா? ஒருவருடைய விருப்ப பாடலை மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய விருப்ப பாடல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். அந்த மாதிரியான ஆசைகளான பாடல், அவங்களுக்கு பிடித்தமான பாடலை, தெரிவு பாடலை எழுதி அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அவங்களோட பாடலை நம்ம கேட்டுட்டு வரலாமா? நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேர் விருப்பம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஹார்ட் பீட்டு கொஞ்சம் ஹையாக போயிட்டே இருக்கும். நான் எழுதின பாட்டு வருமா, அவங்க எழுதின பாட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேட்கலாம் வாங்க. யார் எழுதின பாட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்குன்ட்டு நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்டிருக்காங்க. அரண்மனை கிளி படத்துலேருந்து ஒரு பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலக்கோட்டிலேருந்து அன்பு டெய்லர் கேட்டிருக்காங்க. அந்த நேருக்கான பாடல் இதோ உங்களுக்கான பாடலாகவும்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தருமபுரி.
3: இமைக்கும் நொடிப்பொழுதினையும் இனிதாக்கி தருமது இன்னிசை சரலில் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது உங்கள் விருப்பமாக நேயர் விருப்பம் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கரூர் பகுதியிலிருந்து செல்வராஜ் பெரிய நாயக்கி கேட்டிருக்காங்க. ஆதிபராசக்தி திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் இது உங்களுக்காக.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
5: இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டான கிளைமேட்டாக தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே நீங்கள் எஃப்எம் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கிளைமேட்டாக தானே உங்களுக்கு தோணும் இல்லையா? ஏன்னா நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது இன்னிசை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களின் நினைவிற்காக இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்றைக்கி சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களுக்காக வளம் வர கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான 1960-70 காலகட்டங்களில் வந்த பாடல் தொகுப்பினை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலையின் நிலை எண்கள் 04342 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி, 24 40 30 என்ற எண்ணிலும் மற்றொரு இணைப்பெண்ணாக 24 40 31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பெண்களாக 94 86 81 101 05, 94 86 65 20 25 என்ற எண்ணில் தொட்டு உங்களுக்கு பிடித்தமான காலம் கடந்த காவிய காணங்களை காற்றலில் கேட்டு ரசிக்கலாம். சுகமான ராகங்களாக இன்றிரவு 10 மணிக்கு. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வளம் வர காத்திருக்கின்றது உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பாலக்கோடு பகுதியிலிருந்து பாபாஜான் இந்த

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
4: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
7: இதயத்தை இதமாக்கும் இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் விருப்பமாக நேயர் விருப்பம் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர்கள் இனி கேட்கலாம்.
9: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
10: தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். நான் வந்து மருத்துவர் ராஜேஷ், பிஜிஆர் மருத்துவமனை தருமபுரியிலிருந்து பேசுகிறேன். அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நேற்று வந்து பதிவில் வந்து ஒருத்தர் வயிற்று வலி பற்றி பேசியிருந்தோம். அப்புறம் அந்த வயிற்று வலிக்கான காரணம் என்னன்றதும் தெரியல அப்படின்னு பேசியிருந்தோம். பெருங்குடலில் ஓட்டை விழுந்துருச்சுன்றதையும் சொல்லியிருந்தோம். அப்புறம் உள்ளே போய் ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க கரெக்டாக பெருங்குடலில் ஒரு ஓட்டை நல்லா பெருசாக கிழிஞ்சே இருந்தது. இது இல்லாத சிறுங்குடல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெருச ஒரு கிழிசல். இந்த பெருங்குடலில் இருக்கிறத நாங்கள் தைக்க முடிஞ்சுது. அதனால் அப்படியே ப்ரைமரி க்ளோஷர் என்று சொல்லுவோம், அதிலே வந்து கொஞ்சம் எல்லாம் முடிஞ்ச அளவு தைச்சி அந்த ரத்த ஓட்டெல்லாம் நல்லா இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு பெருங்குடல் விட்டுட்டோம். சிறுங்குடலில் பார்த்தீங்கன்னாக்கா அடித்து கிழிஞ்சி அந்த குடலே வந்து த்ரூ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கட் ஆகி, அது மட்டும் இல்லாத அந்த சிறுங்குடலுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்துலேயும் வந்து ஒரு ஓட்டம் மாதிரி விழுந்து அதிலிருந்து வந்து ரத்த கசிவு வந்துட்டு இருந்தது. அந்த இடத்த வந்து ஒன்றும் பண்ண முடியல, தைக்க முடியல. ஏன்னா அது ஏற்கனவே ரத்த ஓட்டம் பாதிப்பாயிடுச்சு. அதனால் குடலையே வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் பக்கம் வந்து நாங்கள் கட் பண்ணி ஒட்டை வச்சுட்டு செஞ்சுட்டு வந்தோம். பேஷண்ட் வந்து ரொம்ப சிக்காக தான் இருந்தார். பிபியெல்லாம் ரொம்ப, அது மயக்கம் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு மருந்துக்கு 2 மருந்து போட்டு தான் வந்து பிபியை வந்து எங்களால் நிற்க வச்ச முடிஞ்சுது. கொஞ்சம் நல்ல கடுமையான மருந்து மாத்திரைகள்லாம் போட்டோம். மெஷின் வென்டிலேட்டரில் தான் வச்சுருந்தோம். ஒரு நாள் வந்து புறாமே வந்து பிபி பிக்கப் ஆகலை. ஒன்றுக்குமே பார்த்தா பிபி கம்மியாக இருந்ததுனால, எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு பிபி வந்து பெர்சிஸ்டண்ட்டாக 1-2 நாள் கம்மியாக இருந்ததுன்னா முதல்ல அடி வாங்கக்கூடிய உறுப்பு பார்த்தீங்கன்னா கிட்னி தான். கிட்னி அடி வாங்கிடும். ஏன்னா கிட்னிக்கு வந்து எப்பயுமே அந்த ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே இருக்கணும். அது கிட்னிக்கு வந்து ரத்த ஓட்டம் போயிடுச்சு செஞ்சிச்சுனாக்கா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 6 hours 8 hours வரைக்குமே ரத்த ஓட்டம் ஒழுங்காக அதுக்கு சரியாக பிபி கம்மியாக இல்லாத போகலனாவே அது வந்து செயலுக்கு ஆரம்பிச்சிடும். அது ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இவருக்கு ஒரு நாள் முழுக்குமே வந்து ஒரு 200 ml மேலே யூரினே வரலை, உப்பெல்லாம் ஏறிடுச்சு. அப்புறம் வந்து நாங்கள் பெர்சிஸ்டண்ட்டாக வந்து அந்த மெஷின்லேயே வச்சு மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி செஞ்சு ஒரு 2வது நாள் 3வது நாள்லேருந்து கொஞ்சம் பிபி பிக்கப் ஆச்சு. ஒரு 3வது நாள் 4வது நாள்லேருந்து நாங்கள் டயாலிசிஸ் எடுக்கலாமா, ஏன்னா உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் நார்மலாக இருக்கணும், அவருக்கு 5 பாயிண்ட் வரைக்கும் போயிடுச்சு. பட் ஆனால் 3வது நாள்லேருந்து கொஞ்சம் ஒன்றுக்கு வந்து நல்லா ஃப்ளோ வர

0: ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மூணாவது நாள் நாலாவது நாளில் தான் வந்து பிபி வந்து மருந்து இல்லாதே நிற்க ஆரம்பிச்சதுனால நாங்கள் அந்த மிஷின் விட்டு எடுத்துட்டோம். அப்புறம் ஆறாவது நாள் ஏழாவது நாள்லேருந்து தான் வந்து அந்த உப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிது. அந்த ரத்தோட்டம் போய் நம்ம அந்த மிஷினில் வச்சு நல்ல ஹை ஃப்ளோ ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜனை வந்து நல்லா உள்ள பம்ப் பண்ணி இதெல்லாம் பண்ணி செஞ்சதுனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிட்னியும் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா ஒரு அஞ்சாவது நாள் ஆறாவது நாள்லேருந்து மிஷின் விட்டு எடுத்ததுலேருந்து அவருக்கு கொஞ்சம் உணவுகளை கொடுக்க ஆரம்பித்தோம் நீராகாரமாக. அப்புறம் அப்படியே படிப்படியாக வந்து உணவுகள்லாம் நல்லா டாலரேட் பண்ணார், மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஆறாவது நாள் ஏழாவது நாள்லேருந்து தான் வந்து அவருக்கு திடம் பொருளாக வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பித்து செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட ஒன்பதாவது நாளோ பத்தாவது நாளோ தான் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் விட்டு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணோம். இதில் என்ன பெரிய விஷயம்னா, இது எல்லாம் முடிஞ்சு ஏழாவது நாள் அவர் கொஞ்சம் நல்லா நினைவெல்லாம் வந்து பேச ஆரம்பித்து செஞ்சு பண்ணினதுக்கப்புறமா நான் போய் வந்து திரும்ப கேட்குறேன், பெரியவரே இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ கடுமையாக வந்து அடி விழுந்திருக்கு வயிற்றில், யாராவது அடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, நீங்கள் பயந்துக்கிட்டு அவங்கள காட்டி கொடுக்கறதுக்காக வந்து இதை மறைக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் தயவு செய்து எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள், அட்லீஸ்ட் வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்காவது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறமா பொறுமையாக பெரியவர் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாள் அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு தெரியாத போய் எங்கேயோ ஃபுல்லாக குடிச்சிட்டு கீழே விழுந்துருக்கிறாரு. கீழே விழுந்தது அப்போ வயிற்றில் வந்து கல் வந்து நல்லா ஏறி நல்லா அடிபட்டுருக்கு. வீட்டில் சொன்னாக்க வந்து திட்டுவாருன்னு சொல்லிட்டு பெரியவர் இவ்வளோ நாள் வரைக்கும் மறைச்சி வச்சுட்டார். இது ஒரு ரொம்ப சின்ன விஷயம், சின்ன விஷயம்னா என்ன, கீழே போய் விழுந்துட்டாரு வயிற்றில் அடிபட்டுருச்சு. அதை வந்து அடுத்த நாளே அவங்க வீட்டில் வந்து சொல்லியிருந்து செஞ்சுருந்தாருனா அட்லீஸ்ட் அடுத்த நாளே நம்ம டெஸ்ட் பண்ணி அடுத்த நாளே இந்த ஆப்ரேஷனை பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ தூரம் மோசமாக போய் ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமைக்கு போய் காப்பாற்றுற அளவு மோசமாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருந்திருக்காது. அந்த வென்டிலேட்டர்லாம் போயிருக்க மாட்டார், மருந்து மாத்திரை இவ்வளோ செலவாயிருக்காது.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: நேர்களே, உங்களின் இனிமையான நினைவிற்கு இன்று 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில கதையின் நாயகிகள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
0: மலைத்துளி சாரலில் மண் வாசமாக மனதை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. இது உங்கள் விருப்பமாக நேயர் விருப்பம் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க. வாழைத்தோட்டம் பகுதியைச் சார்ந்த சின்ன மாரி அவங்களுக்காகவும் பண்பலை நேயர்களுக்காகவும் இனிதானது ஒரு பாடல்.

0: இதமாய் இணைந்து கேட்டது சித்தும். இது உங்கள் விருப்பமாக நேயர் விருப்பம் வளம் வந்து உங்கள் இதயத்தை தாளாட்டி சென்றது. இன்னைக்கு பாலக்கோடு பகுதியிலிருந்து அன்பு டைலர் அவங்களுக்கான பாடலும், வாழைத்தோட்டம் பகுதியிலிருந்து சின்ன மாரி இவங்களுக்கான பாடலும், பாலக்கோடு பகுதியிலிருந்து பாபாஜன் இவங்களுக்கான பாடலும், கரூர் பகுதியிலிருந்து செல்வராஜ் இவங்களுக்கான பாடல் தொகுப்பின் நாம் கேட்டு ரசித்தோம். இன்றைக்கி உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நீர் விருப்பமாக பலம் வந்து உங்கள் இதயத்தை தாளாட்டி சென்றது. குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ் வழங்கும் நீர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான

0: வெற்றிடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில் சர்வதேச அளவில் இந்தியா தனது விண்வெளித்துறையை விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி வருவதாக கூறியுள்ளார். இத்தினத்தையொட்டி இத்துறை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் உலகளாவிய விண்வெளித்துறையின் முன்னணி சக்தியாக இந்தியா திகழ வேண்டுமென அறிவுறுத்தினார். இதற்கான சூழலை கட்டமைக்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உறுதியேற்க வேண்டும் என்றார். உலகின் முன்னணி விண்வெளி ஆய்வு நாடுகளின் வரிசையில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரா சிங் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சாதனையின் மூலம் இது சாத்தியமானதாக குறிப்பிட்ட அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ள செய்தியில் தேசிய விண்வெளி தினத்தையொட்டி நாட்டு தலைவர்கள் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இத்துறைசார் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றதாகவும் இப்பணியில் ஈடுபட்டவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் கூறியுள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு இலக்கை அடைவதற்கு விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற 3வது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அமைச்சர் இத்துறை சீர்திருத்தங்கள் புத்தொழில் நிறுவனங்களுக்கு நல்வாய்ப்பாக திகழ்கிறது என்றார். நாட்டில் விண்வெளித்துறையின் அபரிமிதமான வளர்ச்சி விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சாமானிய மக்களின் வாழ்வில் முக்கிய பங்காற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் விண்வெளி பயணம் நிலவு தொடங்கி சூரியன் மற்றும் அதற்கு அப்பாலும் நீண்டு வருவதாக கூறியுள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மனித வாழ்வில் ஒரு அன்றாட நிகழ்வாக திகழ வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சைக்கிள் பேரணி நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர் மிதிவண்டி பயணம் என்பது ஃபிட் இண்டியா இயக்கத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்றார். நாடு முழுவதும் 1800 நகரங்களில் நடைபெற்ற இப்பேரணியில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உடல் தகுதி மேம்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனிடையே இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு விளையாட்டுகள், புதுமை தொழில்நுட்பம், விளையாட்டு உபகரண உற்பத்தியில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்யாவில் நடைபெறும் 27வது இந்திய ரஷ்ய ஆணையக் கூட்டத்தில் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷெர்ஜி லாவ்ரோவை சந்திக்கும் அமைச்சர் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாலப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் 50 முதுநிலை கோவில்களில் பக்தர்கள் கைபேசிகளை எடுத்துச் செல்லக்கூடாது என்கிற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதாகவும் அதனை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2000 மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை நகரில் வெள்ள பாதிப்பு

0: ஏற்படாமல் தடுப்பதற்காக திருப்புகழ் குழு தயாரித்து அளித்த அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்குழு 17 மாதங்கள் பல்வேறு கள ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் தரவுகள் மூலம் தனது அறிக்கையை தயாரித்துள்ள நிலையில் அதன் பரிந்துரைகள் பருவமழை தொடங்குவதற்கு முன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் 1736 கணக்கெடுப்பாளர்களும் 275 மேற்பார்வையாளர்களும் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கணக்கெடுப்பு பணியாளர்கள் தங்கள் பகுதிக்கு வரவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றார். தேனி மாவட்டத்திற்குட்பட்ட பேரூராட்சிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் வைத்தியநாதன் கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று 12,883 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 86.53 அடியாகும். அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரியாற்றில் 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 8 நாட்களாக காவிரியாற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து காவிரியாற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து தொரப்பள்ளி சாலையில் யானை நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அப்பகுதியை எச்சரிக்கையுடன் கடக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மூல திருநாள் கடந்த 13 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்வு மானூர் அம்பலவாணர் திருக்கோவிலில் நடைபெற்றது. ஆவணி மூல திருநாளின் 11 நாளான நேற்று இரவு கருவூர் சித்தரை அழைத்து வர சுவாமி சந்திரசேகரர், பாண்டியராஜா, சண்டிகேஸ்வரர், தாமிரபரணி அம்பாள், அகஸ்தியர் உள்ளிட்டோர் பல்லாக்கில் நெல்லையப்பர் கோவிலிருந்து மானூருக்கு எழுந்தறினர். மானூர் அம்பல தெருவில் சுவாமி நெல்லையப்பர் கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருவண்ணாமலை ஆரணி அருள்மிகு காமக்கூர் சுயம்பு சந்திரசேகர் ஆலய கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய மண்டலாபிஷேகம் இன்று நிறைவடைந்தது. இவற்றில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா வரும் 29 கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: வேளாங்கண்ணியில் பக்தர்களின் வசதிக்காக 2 மிகப்பெரிய புதிய திட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. 100,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆலய வளாகத்தில் மிக பிரம்மாண்டமான கலையரங்கம் கட்டப்பட்டு வருகிறது. பல்வேறு புகழ்பெற்ற இந்த பேராலயத்தில் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 29 கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் மாதம் 8 முடிவடைகிறது. இந்த ஆண்டு திருவிழா 10 நாட்கள் கொண்டாடப்பட உள்ளது. திருவிழாவை முன்னிட்டு தற்போது ஆலயத்தை சுத்தம் செய்து சாரம் அமைத்து வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்றிரவு ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதியில் பங்கேற்க முடியும். கொழும்புவில் இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது 1வது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்திருந்தது. ஸ்லோவாக்கியாவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சிலாதர் வெள்ளிப்பதக்கத்தையும் தன்வி குண்டேஷ் மற்றும் கோமல் ஆகியோர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச்சுற்று இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தட்சிணேஸ்வரர் சுரேஷ் ஜோர்டானின் அபிதல்லா ஷெல்பேயை இன்றிரவு எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:55. நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பொழிந்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் மழையின் அளவும் பொழிந்த இடங்களும் விஐடி சென்னையில் 6 சென்டிமீட்டர் மழையளவும், திண்டிவனம், சோழிங்கநல்லூர், ராணிப்பேட்டை, சத்தியபாமா பல்கலைக்கழகம் பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும், திருத்தணி, கேலப்பாக்கம், விருச்சிபுரம் பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும், தளி, வாழஜா, பூந்தமல்லி, குன்றத்தூர், அம்முண்டி, செய்யார், ராணிப்பேட்டை, குமுடிப்பூண்டி, உத்திரமேரூர், திருத்தணி பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவானது. வெப்பநிலையின் நிலவரம். அதிகபட்ச வெப்பநிலையாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் பகுதியில் 39 டிகிரி செல்சியஸ் அளவிலும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையம் பகுதியில் 22 டிகிரி செல்சியஸ் அளவிலும் பதிவானது. தமிழக கடலோர பகுதிகள் கீழ் வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகின்றது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னெச்சரிக்கை இது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை இது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார், வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறது. இவ்வாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம். நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் இலக்கியம் பேசுவோம்.
0: இலக்கியம் பேசுவோம், கதையும் நாயகிகள். பங்கேற்கிறார் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடுகிறார் பொன் சந்திரன் அவர்கள்.
6: மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி இது, அதை பற்றி நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். நாமெல்லாம் ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒன்று கூகுள் மேப்ல பார்ப்போம், இல்லை பக்கத்தில் இருக்கிற இடம் மாதிரி தான் நம்மளுக்கு எது குறுகிய வழியோ அதுதான் போவோம். சந்து பொந்து எதுவாக இருந்தாலும் உள்ளே போயிடும், அதெல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஆனால் பெண்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அது பாதுகாப்பான இடமா அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு, பாதுகாப்பான ஒரு மிக நீண்ட தூரமாக போகிற ஒரு பாதையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்களாம். குறுகிய பாதை சில இது பாதுகாப்பு இல்லைன்னு ஆண்கள் கவலைப்படுறதுன்னு நம்ம பாட்டு போயிடுவோம். குறுகிய பாதை தான் போடுவோம், ஒரு சைக்கிள் விளையாடா இருந்தால் போதும் நம்ம போயிடுவோம். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது, அவங்க ஒரு இடத்துக்கு பாதுகாப்பாக போகணும்னு நினைக்கும் போது அது வந்து இதை விட 3 மடங்கு பெரிய ஒரு நீண்ட தூரமாக இருந்தாலும் அப்படி தான் போகிறாங்களாம். அப்போது இந்த சமூக கட்டமைப்பு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது இங்கேன்னு கிடையாது, வெளிநாட்டில் இப்படி இருக்கும்போது இங்கே வந்து நம்ம ஊர்லேயும் அது இருக்க தான் செய்யுது. நம்ம உள்ளதை உள்ளபடி பேசிவிடுவோம், சரிங்களா? அப்போது இந்த பெண் பற்றிய கட்டமைப்பு புனைக்கதைகளில் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது? நான் சொன்ன அப்போ ஒரு பெண்ணுனாலே பாலியல் ரீதியாக தான் அணுகிறாங்க, அவர் உடம்பு தான் வந்து அந்த கதைக்கான தேவையாக இருக்கிறது. அதாவது நம்ம ஒரு ஆண் வாழ்க்கையில் இழக்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சொத்து இழக்கலாம், குடும்பத்தை இழக்கலாம், அவனுடைய நற்பெயரை இழக்கலாம், இப்படி 1008 விஷயங்கள் இருந்தாலும் அவன் உடம்பை வைத்து அவனை யாரும் வந்து கேள்வி கேட்கறது இல்லை. ஆனால் பெண்ணுன்னு வரும்போது உடம்பு தான் முதல் கேள்வியாக முன்னாடி வந்து நிற்குது. அப்படி இருக்கும் இந்த கட்டமைப்பு புனைக்கதைகள் எப்படி இருக்குது உங்களுடைய பார்வையில்?
7: வேல்வித்தியின் ஒரு நாவல், MV வெங்கட்ரமன் எழுதினாரு. நீங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா கும்பகோணம் பக்கத்துல சௌராஷ்டிரர்கள் நெசவு தொழில் செய்யறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பேசுற ஒரு புதினம் தான் அந்த வேல்வித்திங்கிறது. அதுல பாத்தீங்கன்னா இப்போ இயல்பா இப்ப நம்ம சொன்ன மாதிரி பெண்ணுன்னா ஒரு ஆணுடைய பார்வையில இப்போ கணவனை இழந்துட்டாலும் கைம்பண்ணா இருந்தாலும் அவங்க வந்து அப்படி வீட்டுக்குள்ளதான் இருந்துட்டு போயிடணும், அந்த விதவை குளத்துல வீட்டுக்குள்ள இருக்கணும், அடுத்த திருமணம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் ஆணுடைய பார்வை. ஆனா இப்ப நீங்க அந்த இவருடைய நாவல் அம்மா வந்தாலே அப்பவே இருக்கிற விஷயத்த பண்ணாரு அப்படின்னு சொல்றோம், அது திருமணம் தாண்டிய ஒரு உறவா அப்படின்ற இல்லையா, அது வந்து கணவன் இருக்கும் பொழுது போறாங்க. அந்த வேல்வித்தியில இன்னொரு நாவல்லையும் அதுதான், அந்த பள்ளிக்கொண்டபுரத்துலயும் அப்படிதான் நடக்குது. கணவன் இருக்கும்போது அந்த பெண்ணை வந்து இன்னொரு போறாங்க. ஆனா இந்த நாவல்ல பார்த்தோம்னாக்க ஒரு இளம் பெண்ணு அவங்களுக்கு 22 வயசுல கணவன் இறந்துடுவாரு.

0: ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா, அவருடைய தோழியுடைய கணவனா கூட அவங்களோட உறவு ஏற்படுது, காதல் வந்து ஏற்படுது. இப்ப அந்த விஷயத்த வந்து இது வந்து சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயமாவோ அப்படி பார்க்காம அந்த பெண்ணுடைய மனநிலையிலிருந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து அவர் வந்து உருவாக்கியிருப்பாரு. ஆனா அதே நேரத்துல பார்த்தோம்னாக்கா கௌசலை, அந்த வேல்வித்தியினுடைய கதையில வர்ற கதாநாயகி பேரு கௌசலை, அவங்க ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு பெண்ணா இருப்பாங்க. கணவன்னா மனைவி தவிர வேற யாரும் பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அது மாதிரி என்கிற ஒரு சென்சிட்டிவான பெண்ணா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய தோழி பார்த்தோம்னாக்க கணவன் இறந்துடுவாங்க, ஆனா உடம்புல காமம் இருக்கு, அதை தனித்துக் கொள்வதற்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவ தோழியுடைய கணவனை தான் தேர்ந்தெடுத்துக்கிறான். இந்த இவங்களுடைய உறவு தெரிய வரும்பொழுதும் அவருடைய தோழி கௌசல்ய வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. அப்ப அவங்க வந்து 3 மாதம் கர்ப்பமா இருப்பாங்க அந்த பெண்ணு. அப்ப அதையும் பொருட்படுத்தாம கை குழந்தை ஒண்ணு இருக்கும், அந்த குழந்தையோட கணவன் வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டான், நம்மளுடைய தோழி நம்பிதான் அவளை நம்ம வீட்டுக்குள்ள நட்பா பழகிட்டு இருந்தோம், கணவனோட பழக வச்சோம், ஒரு பணம் தேவைப்படும் போது அவ வந்து உதவி பண்ணுவான், அத கிட்ட இவ அதை அனுமதிப்பான். அவன் கணவன் வந்து வாங்க மாட்டான், உன் தோழி கிட்ட எல்லாம் தேவையில்லை வாங்க வேண்டாம்னு சொல்லுவான். அவோ மனைவிதான் அதை கன்வின்ஸ் பண்ணி அந்த பணத்தை கடனை வாங்க வைப்பா. அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க என்ன பண்ணான்னா, அவன் மனதுல ஒரு இறக்கத்தை உருவாக்கி தோழி இல்லாத நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழலை வந்து உருவாக்கிடுவாங்க. அப்போ என்னன்னாக்கா, இதை வந்து இன்னும் கூட ஒரு முற்போக்கான ஒரு திருமண செய்து வைக்கிற மாதிரியோ என்ன பண்ண வைக்கலாம், ஆனாலும் என்னன்னா நடைமுறை இப்படிதான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இயல்பான ஒரு போக்கா அதை காட்டுகிற தன்மை வந்து இருக்கு. அது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் தாண்டி மாதிரி யோசிச்சிருக்கலாமோ அப்படி. ஏன்னா 20 வயது பெண்ணு தான், அந்த பெண்ணுக்கு இன்னொரு திருமணம் செய்யற மாதிரி கூட அந்த ஆசிரியர் நினைச்சிருந்தா ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இன்னொரு திருமணம் ஆனா கூட ஒரு தொடர்பில் இருக்க மாதிரியான ஒரு இது கட்டமைப்பு பண்ணதுனால அதுவும் நெருடலான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரிதான் தண்ணீர்லயும் அப்படிதான், ஒரு ஆணால பழிவாங்கப்பட்டு அவ வந்து மறு திருமணம் செய்து கொள்ளாம இருப்பான். அது மாதிரி அப்போ ஆண்கள் வந்து அப்படி இருக்குமான்னு தெரியல, ஒரு ஆண் இணை இல்லாம இருந்தாக்கா அவனுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆண் எழுத்தாளர்களை செய்யற வேலை நினைக்கிறேன் நான், ஒரு பெண் எழுத்தாளர்னா அதுக்கான மாற்று என்ன இருந்திருக்குமோ இருக்கலாம்னு கூட நினைக்கிறேன்.
1: அவங்க
0: அவனுடைய பார்வை என்ன அது வேற மாதிரி
1: இருந்திருக்கலாம்.
0: ஆமா, அப்படின்ற மாதிரி இது ஒரு ஆணாதிக்க பார்வையா கூட இருக்குமோ அப்படின்ற மாதிரி கூட இதெல்லாம் வந்து தோணுது. ஆணுடைய பார்வையில பெண்ணா இப்படிதான் இருக்கணும், அது மாதிரி இருவனத்தில் 2வது திருமணம் செய்து கொள்ளாமல் மறைமுகமும் இன்னொரு உறவுல இருந்துக்கலாம்.
1: ஆமா, அதாவது பல விஷயங்கள் நம்ம பேசணும்னா நம்ம தாண்டி போது இருந்தாலும் வந்து ஆணுடைய பார்வையில் பெண் இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு வந்து இருக்கு. அந்த கட்டமைப்பை மீறும் போது அது வந்து ஆணும் சரி இந்த சமூகமும் சரி பெண்களும், ஆண் மட்டும் இல்ல பெண்களும் சேர்ந்து கூட்டாக தண்டிக்கிறது தான் வந்து நீதியா இருக்கு.
0: இன்னொன்னு இந்த கடலோர கிராமத்தின் கதை, இதுல இருந்து இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதுல தோப்பில் முகமது இம்ரான் காலம் வந்து முதல் உலக போர் முடிந்த காலகட்டத்துல நடந்தா சொல்லுவாங்க, இப்ப மாறி இருக்கலாம். அதுல பாத்தீங்கன்னாக்க அந்த இஸ்லாமிய பெண்கள்ல அவங்களுடைய அனுமதியை கேட்காம வயதானவனுக்கும் வசதியா இருந்தா வயதானவனு கூட சின்ன பொண்ணுல திருமணம் பண்றது, அது மாதிரி இன்னும் மனநலம் பாதிக்கப்பட்டவனு கூட வசதியானவன திருமணம் பண்றது, பெண்ணுடைய விருப்பமே கேட்காம அப்படிங்கிற மாதிரியான கதாபாத்திரம்ல அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் தான். வேற அதுல சந்தேகத்தோட பார்க்கலாம். தோப்பில் முகமது மூரானே ஒரு இஸ்லாமியரா இருக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் அதுல வந்து வெளிப்படையா எழுதியிருப்பாரு. ஆனா அதுல பார்த்தா அந்த பெண்கள் வந்து சரி இப்படி கட்டி கொடுத்துட்டாங்களேன்றதுனால காலம் முழுக்க அங்கே இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, ஒரு 3 கதாபாத்திரம் எல்லாம் வரும். முதல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒருத்தர் வயசானவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, 1 வருஷத்துலயே இறந்து போயிடுவாரு. ஆனா அதுலயும் இதே மாதிரிதான், அப்போ சமூகத்துல அப்படி இருந்ததுன்னு தெரியல, இருந்திருக்கலாம் அவங்க கேட்டா அப்படி சொல்லலாம். வயதானவனுக்கு திருமணம் பண்ணுவாங்க, 1 வருஷத்துல இறந்து போயிடுவாங்க, அப்புறம் காலம் முழுக்க அந்த பெண்ணு வந்து விதவையாவே இருப்பாங்க. அப்போ இந்த 1 வருஷத்துல ஒரு குழந்தை வந்து உருவாக்கும், அந்த பெண்ணுக்கு அந்த பிறந்த குழந்தை அவன் வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருப்பான். என்னன்னா அது உளவியல் வந்து அங்க இருக்கு. பெண்கள் வந்து மாதமா இருக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பெண்ணை வயதான திருமணம் பண்ணிட்டாங்க அவனுக்கு கர்ப்பமாகறாங்க, அப்ப அந்த ஒரு குழப்பம் வந்திருக்கும் இல்லையா, ஒரு வயசான திருமணம் பண்ணிட்டாங்கன்னு. அதனால பிறக்கிற குழந்தை வந்து மன வளர்ச்சியை குன்றிய குழந்தைய பிறக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அந்த இவர் வந்து காட்டியிருப்பாரு. அப்போ வந்து ஆண்களால் உருவாக்கப்படுற கட்டமைக்கப்படுற அந்த பெண்கள் வந்து அவங்க உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கடுத்த தலைமுறையும் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியா அதுல வந்து நம்ம பார்க்கலாம் அந்த இதுல. அதுல இன்னொரு ஆயிசா என்கிற ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணா, பெண்ணுடைய விருப்பத்தை கேட்காமே கொஞ்சம் மனம் நலம் பாதித்து இருக்கிற ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணிடுவாங்க. ஒரே மாசத்துல அந்த பெண்ணு வீட்டுக்கு வந்துடுவான், வீட்டுல வந்து காலம் முழுக்க அமைதியாவே இருப்பான். அவங்க அத்தை பையன், ஏற்கனவே இப்ப சொன்னமில்ல வயதான திருமணம் பண்ணிட்டு கொஞ்சம் மனநலம் குன்றி இருக்கிற பையன், அவங்க அத்தை பையன் தான் அதை வீட்டுலயே இருப்பான். அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல காதல் வருது ஆயிசான்ங்கிற பெண்ணுக்கு. 1 மாதத்திலேயே அவ திரும்ப வந்துட்டான், தனக்கு திருமணம் பண்ணவன் மனநலம் குன்றி இருக்கிறன்றதுனால வீட்டுக்கு வந்துட்டான். அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவா இருக்கிறான். இங்கேயே வந்தா இவன் எல்லா வேலையும் செய்வான்.

0: கொஞ்சம் மந்தபுத்தின்னு சொல்லுவாங்க, மனநலம் குன்றியும் கிடையாது ஆனால் மந்தபுத்தி உள்ளவன், அவனை திருமணம் செய்யலாம் அப்படின்னு அவனுக்கு ஆள் நிற்கிறாங்க, ஆனால் அப்பா வந்து ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால அப்பா கிட்ட சொல்லவும் இல்லை, ஆனால் ரெண்டு பேரும் காதலிக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறானாக்கா, இங்கே இருந்தால் நம்மளால் முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டு இலங்கைக்கு போயிடுவான் அந்த பையன். அப்போ இந்த பெண் என்ன பண்ணுறானாக்கா, அப்பா காதல் ஏற்றுக்க மாட்டாரு, அவனும் வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன பண்ணுவோம்னா, தற்கொலை வந்து பண்ணிப்பாங்க. வேறு ஒரு திருமணம் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இந்த பெண் கதாபாத்திரங்களுக்கு அப்படி வந்து உருவாக்க மாட்டேன்றாங்க. அந்த வந்து போக்கு வந்து இருக்கு, யதார்த்தத்தில் அப்படிதான் இருக்கு, சமூகம் அதை ஏத்துக்காது அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னாலும் தெரியல. இது மாதிரியான பெண்களுடைய கட்டமைப்புல மேல் மட்டத்தில் இருக்கிற பெண்களா இருந்தாக்கா, டி ஜானகிராமன், நீல பத்மன் அப்படிங்களுடைய வர பெண்கள் திருமணத்துக்கு ஆனதுக்கு அப்புறமும் கூட வேற ஒரு தொடர்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. இள வயது பெண்கள் கூட திருமண வாழ்க்கைக்கு இல்லாத ஒரு போக்கு தான் இந்த நாவல்கள்ல படைக்கப்பட்டிருக்கு.
1: ஆண் எழுத்தாளரின் பார்வையில் ஆணாதிக்க பார்வையில் எழுதுறதுனால பெண்களுக்கு என்ன தேவை என்று தெரியாமலே வந்து இதுதான் தேவைன்னு நினைச்சிட்டு கட்டமைப்பு மீறி எழுதுனா எதிர்ப்பு வருமோ நினைக்கிற ஒரு மனபாவம் கூட
0: மனபாவம் கூட இருக்கலாம்.
1: கட்டமைப்பு மீறி எழுதி எதிர்ப்பை சம்பாதித்து கஷ்டப்பட்டவர்களை நம்ம பார்த்திருக்கணும். ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர் குறிப்பிட்ட வகையான கதைகளை தான் எழுதுவார் அப்படின்னு அவரை வந்து பாலியல் எழுத்தாளர் என்று முத்திரை குத்து விடுவார்களோன்ற ஒரு பயமும் இருந்திருக்கு.
0: ஆமா, இல்லன்னு நீங்க சொன்ன மாதிரி அனைகிராமனுக்கு அவங்க சமூகத்துல எதிர்ப்பு இருந்ததுன்னு சொல்றீங்க இல்லையா, அப்படி கூட அவங்களுக்கு எண்ணம் இருந்தா கூட இப்படி நம்ம கொஞ்சம் முற்போக்கா எழுதுனாக்கா நமக்கு பிரச்சனைகள் வரும் என்று கூட ஒதுங்கி இருக்கலாம். ரசூலுக்கு கவிதையில பேசினார் சொல்லிட்டு அவருக்கு பிரச்சனை வந்தது இல்லையா.
1: இந்த இடத்துல நம்ம வந்து முக்கியமா ஒருத்தர் ஜி நாகராஜன், அவரை நம்ம வந்து அப்படியே ஒதுக்கி விட்டு சென்றுட்டோம். அவரு என்ன சொல்றாருன்னா, இதையெல்லாம் ஏன் எழுதுறேன்னு கேட்காதீங்க,
0: இப்படியும்
1: இருக்குறாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அந்த மனநிலையோடவே நம்ம வந்து நவீன இலக்கியத்தையும் சரி எந்த இலக்கியத்தையும் அப்படியே அணுகுனாலே போதும்.
0: நீங்க ஜி நாகராஜனுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது, என்னக்கா நீங்க இப்போத்திக்கு இந்த விலை மாதிரிகள் எல்லாம் விளிம்பு நிலையினர் சொல்றோம் இல்லையா, ஏன்னா அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களே கதாநாயகிகளா ஆக்கிதான் அவர் வந்து படிச்சிருப்பாரு. அது ரொம்ப பெரிய விஷயம்தான். இன்றைய காலகட்டத்துல ரொம்ப சாதாரணமா எழுதுறாங்க, அதுல நான் ஆரம்ப காலத்துல அது ரொம்ப பெரிய விஷயமா
1: எழுதுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா நம்ம தாண்டி வந்துட்டோம். முன்னே தேர்கள் நிறைய இருக்கிறாங்க, அப்ப அது எழுதுனதுனாலே அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார், மோசமான ஒரு முத்திரை குத்தப்பட்டார். அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப பெரிய அளவில் கிடையாது, அவர் படைப்புகள் கொஞ்சம் சிறிய அளவில் தான் உள்ளது. ஆனா அது எல்லாமே வந்து தொகுத்து புத்தகமா வெளிவந்திருக்கு, மக்கள் படிக்க வேண்டும் அப்படின்றத நம்மளுடைய ஆசை.
0: நல்லா இருக்கும் அந்த குறைத்தி முழுக்க, நல்லா இருக்கும். நாளை மற்றும் ஒரு நாளை
1: நாளை மட்டும்
0: அந்த நாவல் சிறுகதைகளும் ஒன்றும் நல்லா இருக்கும். பாலியல் சார்ந்தனா இருக்கிற விஷயங்களை
1: ஓடிய கால்களும் நல்லா இருக்கும். அருமையான ஒரு எழுத்தாளர். அவருடைய எழுத்துக்களை பத்தி சென்ற வருடம் சாகித்ய அகாடமி விருது வென்ற சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் தன்னுடைய நூல்ல வந்து
0: அந்த நூல்ல எழுதிருப்பாருங்களா. ஓ சரி சரி.
1: தமிழ் இலக்கிய
0: 50 ஆண்டு சிறுகதை,
1: 50 ஆண்டு தடங்கள் அப்படின்னு அதுல அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதுலயும் நம்ம அது படிச்ச சிறுகதைகளை வந்து பல எழுத்தாளர்கள் தெரிஞ்சிருக்கலாம். அடுத்த பகுதியும் வர இருக்கு.
0: இப்ப இந்த பின்னவெடுத்துன்னு சொன்னீங்க இல்லையா, அதுலதான் அந்த விளிம்பு நிலையை பற்றி மையப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க.
1: கட்டமைக்கப்பட்டதை உடைச்சு போடுறத
0: அதான் சொல்ல, நீங்க ஜி நாகராஜன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பவே விளிம்பு
1: மையமாக்கப்படுவாரு.
0: ஆமா, அதுதான் ஆச்சரியமான விஷயம். அந்த தன்மை புதுமைப்பித்தன் கூட கொஞ்சம் இருக்கும், ஆனா அவரே மீறி வந்து இவர்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி.
1: புதுமைப்பித்தன் வந்து ஒரு ரஷ்ய நாவல்கள் ரஷ்ய எழுத்துல இருந்து தன்னுடைய தாக்கத்தை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் இந்திய தமிழ் சூழலுக்கு அது கொண்டு வந்து எழுதினாரு. அது ஒரு காலத்தில் அழியாத காவியங்கள். ஆனால் ஜி நாகராஜன் எழுதுனது மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு தளம். அவர் வந்து ஒரு பாதையை போட்டு
0: இல்ல அப்பவே
1: இல்லாத பாதையை போட்டு கொடுத்தார்.
0: அதாவது என்னன்னா அவங்க சூழல்ல அவங்க அப்படி ஆயிட்டாங்க, அப்ப அதனால இங்க அவங்களையும் மனிதாபி விமானங்களோட அணுகணும் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா.
1: ஆமா,
0: அதுதான் அதுல முக்கியமான விஷயம்.
1: சந்தர்ப்பமும் சூழ்நிலை தான் ஒரு மனுஷனை எப்படியான மாத்துது. மனிதன் பிறவியிலே நல்லவனோ கெட்டவனோ கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய கதைகளை கொண்டு போற ஒரு அருமையான ஒரு கதை, அருமையான ஒரு எழுத்தாளர். மகத்தானவனாவும் ஒரு பக்கம் இருக்கிறான் அப்படின்றது அவருடைய பொன்மொழிகள்ல ஒன்று. அது மாதிரி வாழ்க்கையில் முட்களில் விழுந்து நானே குருதி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற செல்லியோட வார்த்தைகளை அவர் வந்து இறுதி காலத்துல சொன்னார் அப்படின்றது பதியப்பட்டிருக்கு. வாழ்க்கையின் வாழ்வின் முற்றில் விழுந்து நானே குருதி கொட்டி கொண்டிருக்கிறேன். அதாவது அவரே போய் அவருடைய கஷ்டங்களை வந்து வர வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருப்பாரு. அவர் இறுதி காலத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவருடைய ஆன்மா பிரிந்தது. நிறைய அவருக்கு வந்து தீய பழக்கங்கள் இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு நிலைமை.
0: ஆனா புகழ்பெற்ற கணித ஆசிரியர்,
1: மிகப்பெரிய ஒரு ஆளுமை, நல்ல ஒரு திறமை உள்ளவர். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சா தமிழ் செல்வனையும் அவருடைய இதை ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா ஜி நாகராஜன் பற்றி, இவர் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் அப்படின்னு.
0: ஓஹோ.

0: அது எழுத்தாளருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். எக்ஸ்ட்ரீமாக எதுலேயும் போகாதீங்க, எல்லாத்துலேயும் வந்து மிதமாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் அது வந்து ஒரு இதுவாக இருக்கும். அடுத்த கேள்வி போகலாம் சார், இதுவும் வந்து முக்கியமானது தான். சங்க இலக்கியங்களே போவோமே, தலைவன் இருப்பான், தலைவி இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, தலைவன் பார்த்து வீட்டுக்கு போவான், எல்லாம் உண்டு. தலைவனுக்கு வந்து அங்கே கற்பு கிடையாது, தலைவிக்கு கற்பு உண்டு. இது அப்பவுமே ஆரம்பிச்சு,
1: ஆமாம்,
0: அதுதான் அப்படியே வருது. அப்படி இருக்கும்போது
1: அதே பரதமிழ் ஒழுக்கம்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், ஒழுக்கம் வந்து ஆணுக்கு கற்பிக்கப்படாது, பெண் மட்டும்தான் ஒழுக்கமாக இருக்கணும். அதாவது அவனுடைய தலைவன் பிரிஞ்சு சென்றப்பறம் வாடி இருப்பாங்க, வரவருக்கு காத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் தோழியர்கள் வந்து தூது சொல்லுவாங்க, நற்றாய் வந்து புத்திமதி சொல்லுவா, எல்லாம் நடக்கும். ஆனால் ஆண் வந்து ஒரு பொருள் தேடி போகும்போது அவன் ஒரு தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டாலும் அது வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒழுக்க நெறிமுறைகள் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்படியே அந்த நவீன இலக்கியம் வரும்போது அதே தான் தொடருது. இப்போ பின்னவனித இலக்கியத்தில் நம்ம பேசுகிற மாதிரி மாறுது. இதில் மரபு மீறிய பெண்கள் பற்றி புதினங்களில் எப்படி சித்தரிக்கிறாங்க?
1: அதுதான் நம்ம சொன்னது, இப்போ அலங்காரத்தம்மாள் அந்த கதாபாத்திரம் தான் அதுல. ஆனா நீங்க அது சொல்லும் போது நமக்கே ஒரு சமாதானம் ஆகுற மாதிரி அந்த கட்டமைப்பு வந்து உருவாக்கப்படுது அப்படிங்கறத அந்த இதுலயும். இப்ப இதுலயும் பள்ளிகுண்டபுரத்திலயும் கார்த்தியாயினி என்கிற பெண்ணும் கூட திருமண உருவ மீறின தொடர்புல இருந்தாலும் அதுக்கான காரணமும் அந்த நாவல்லே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரியான விஷயங்களை தான் இதுல அந்த மரபு மீற பெண்கள் அவங்களா அதை விரும்பி வந்து ஏத்துக்கல. கணவன் கிட்ட அந்த குடும்பம் சார்ந்த சில கட்டுப்பாடுகள் இருக்கு அல்லது போதாமைகள் இருக்கு.
0: ஆனா ஏன் மரபு மீறிய ஆண்கள் அப்படின்ற நம்ம ஒரு இடத்துல சிந்திக்கல,
1: இதுதான் நமக்கு நம்ம மூளையிலயும்
0: மரபுன்றது பெண் மட்டுமா மீற முடியும், ஆணும் மீறலாம்ல,
1: நம்மளையும் மீற நம்ம மூளைக்குள்ள இந்த ஆண் வயப்பட்ட சிந்தனைங்கிறது அதுதான். ஆமா,
0: இது வந்து சிந்தனைக்குள்ளே அதை விட்டுருவோம்.
1: நீங்க சொன்ன மாதிரி ஆண் என்பது நப்புல இருந்து இது வந்து அவனுக்கானது இல்ல. ஆண் பெண் உறவுகளும் ஒழுக்கம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஒருவனுக்கு ஒருத்தி இல்ல, ஒருத்திக்கு தான் ஒருவன் இல்லையா?
0: ஆமா,
1: சங்க காலத்துல அதுதான் இருக்கு இல்லையா, ஒருவனுக்கு
0: ஒருத்திக்கு தான் ஒருவன்,
1: ஒருத்திக்கு தான் ஒருவன்.
0: ஆமா
1: இல்லையா, காம கெழுத்தியா இருந்தா கூட ஒரு தலைவனுக்கு தான் காம கெழுத்தியா இருக்கணும். அப்ப ரொம்ப நுட்பமா வச்சிருக்கானுங்க பாருங்க இந்த விஷயத்த.
0: கொஞ்சம் வந்து ஆண்கள பார்வையிலிருந்து விலகியே இதை பார்ப்போம் சார். அடுத்தது, பெண் விடுதலை வலியுறுத்துற வகையில கதையின் நாயகிகள் படைக்கப்படுறாங்களா? பெண் விடுதலைனா எந்ததான் பெண் விடுதலை? உடல் சார்ந்தது பெண் விடுதலையா, மனம் சார்ந்ததா, இல்ல பொருளியல் சார்ந்ததா, எந்த வகையில வந்து இந்த பெண் விடுதலைய இந்த கதை நாயகிகள் சொல்றாங்க?
1: ஒன்னும் பொருளாதாரம் சார்ந்த விடுதலை தான் முக்கியமான விடுதலையா இருக்கும். நீங்க பொருளாதாரம் இல்லாம இருந்தா பெண்ணு வந்து எப்பயுமே அடிமையா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு அடிப்படையான ஒரு புரிதல். பொருளாதாரம் இல்லாம என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக தண்ணீர் வாடிலன்னா பெண்ணுக்கு வந்து ஆணுக்கு கட்டுப்பட்டதான் இருக்கணும் அப்படின்னு தான் யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இதுல என்னன்னாக்கா நமக்கு இதுல திருமண உறவு சார்ந்தும் கூட, இப்ப பெண் விடுதலைன்னு சொன்னாக்கா வயது வந்த பெண்ணு தனக்கான இணையை ஆணு எப்படி தேர்ந்தெடுக்கிறானோ அதே மாதிரி பெண்ணு தேர்ந்தெடுக்கணும் அந்த உரிமை இருக்குது இல்லையா? அது சில அந்த அளவுக்கு இன்னும் பெரிய அளவுல வரல.
0: அம்பையாரோட ஒரு கதையில கூட வந்து கணவன் இழந்த வயதான ஒரு பெண் வந்து தன்னோட இணைய வந்து அவங்க தேடிக்குவாங்க, அவரும் ஒரு அவங்களோட வயது உள்ளதான். ஆனா அவங்களோட பிள்ளைகள் அதை வந்து சந்தேகமா பார்த்து அதை வந்து நடக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க, உங்களோட சொத்துக்காக தான் அவர் வராரு அப்படின்னு வந்து பேசுவாங்க. அது மாதிரி ஆணா இருந்தா இப்படி ஒரு பார்வையும், பெண்ணா இருந்தா இப்படி ஒரு பார்வையும் அப்படின்ட்டு இருக்கு. நிச்சயமா
1: அதுல போராடக்கூடிய பெண்களும் அம்பை இதுல ஒரு கதையில வந்து இருக்கும். தீவிரமா போராடுகின்ற ஒரு பெண்ணை, பொதுவான சமூக விடுதலை என்பது பெண் விடுதலை உள்ளடக்கியதுதான் அப்படின்றது என்கிற அர்த்தத்துல அது போல சமூக போராட்டத்திலே தீவிரமா கலந்துகிற ஒரு கதாபாத்திரம் கொண்ட ஒரு கதையை வந்து அம்பை வந்து எழுதியிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜெயந்தன் கதையிலும் ஒரு கதை இருக்கும். ஒரு பெண்ணை வந்து ஏற்கனவே இப்போ கொஞ்சம் இளம் பெண்கள் வீறு கொண்டு வீரமா தைரியமா போராடுறாங்க இல்லையா, அது மாதிரியான கதாபாத்திரங்கள்ல அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. பெண் விடுதலை உள்ளடக்கிய கதாபாத்திரங்கள்லாம் வந்திருக்கு, ஆனா ரொம்ப அதிக அளவுல வந்து வரல.
0: பெண் விடுதலைன்றது பொருளாதார விடுதலை தான் முதல் விடுதலை.
1: விடுதலை இருந்தா அவங்க மற்றது எல்லாமே திருமணம் எல்லாம் அவங்கள முடிவு பண்ணிப்பாங்க தானே. பொருளாதாரம் இருந்தாலும் அவங்க எல்லா விடுதலையும் அவங்க அவங்களுக்கு சாத்தியமாகும்.
0: கதைகள்ல வந்து நல்ல ஒரு முற்போக்கான விஷயங்கள் சொன்னாலும் நடைமுறையிலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர், நிறைய எல்லாருமே நான் சொல்லுவேன், எல்லாருமே பெண் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும். அவங்களுடைய காரணங்கள் வேற இருக்கலாம், நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா இருக்கலாம், இல்லை நல்ல ஒரு வேலைக்கு போய் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு இருக்கலாம். பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் எல்லா பெற்றோர்களையும் இருக்கு.
1: இருக்கு இருக்கு கண்டிப்பா.
0: ஒருத்தர் கூட வந்து பொம்பளை பிள்ளை தானே இவ்வளவு போதும்,
1: முன்னே இருந்து காலம் இல்ல, பெண்கள்
0: எந்த படிப்பு வேணா படி, எந்த பதவிக்கு வேணா போ நீ அப்படின்ற ஒரு ஊக்கப்படுத்துற ஒரு சமூகமாகவும் ஒரு பெற்றோர்களாகவும் இந்திய பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு

0: நம்மளுக்கு ஒரு கூடுதலான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செய்தி.
1: கண்டிப்பாக. ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் இந்த உணர்வு சார்ந்த விஷயங்கள்லையும் அவங்களுக்கு கட்டுப்பாடு இயலாமை இருக்கும் பொழுது, குடும்பம் சார்ந்த கட்டுப்பாடுகள் இருக்குமோ அது மீறுகின்ற தன்மையிலையும் கதாபாத்திரங்களை படைக்கப்பட்டிருக்கு.
0: அருமையாக சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம். நேயர்களே, கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறுகதைன்னு வரும்போது குறிப்பிட்ட அளவுக்குள்ள முடிச்சிடணும், இல்லாட்டி அது ஒரு சிறு புதினமாயிடும். அதுவே ஒரு புதினம்னு வரும்போது அதில் வந்து

0: புதினத்தில் வர கதை நாயகிக்கும் வந்து பெரிய மாறுபாடுகள் இருக்கா, இல்லாட்டி வந்து சிறுகதையிலே வந்து அந்த நாயகி எவ்வளோனா உயர்த்தி காட்டி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: இல்லை, அதனுடைய வரையறை வந்து ரொம்ப குறைவானது தான்.
0: ஆமாம்.
1: சிறுகதையில் வந்து ரொம்ப குறைவானது. நீங்கள் ஒரு நாவல்னு சொன்னாக்கா நீங்கள் தொடக்க காலத்திலிருந்து அவங்களுடைய கடைசி வரைக்கும் அந்திம காலம் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போக முடியும்.
0: ஒரு
1: சிறுகதையில் நம்ம
0: வாழ்க்கையே பார்த்துடலாம்.
1: அவர் வாழ்க்கையை வந்து காட்ட முடியும். இப்போ அதில் அவங்களுடைய அனைத்து குணங்களையும் அதில் நம்ம சித்தரிக்க முடியும் இல்லையா? சிறுகதையில் அது மாதிரி முடியாது. ஒரு ஏதாச்சும் ஒரு மையப்படுத்தி மட்டும் தான். நீங்கள் நம்ம புதுமைத்தனுடைய கதையில் பொன்னகரமர் கதையில் வரும் இல்லையா, அதில் அம்மாள் அப்படிங்கிறதும் அந்த கதையை பார்த்துருவோம். ஒரு ரெண்டரை பக்கம் மட்டும்தான் அந்த கதை இருக்கும், அதிகபட்சம் அவ்வளோதான். அதுல என்னக்கா, நீங்க கற்பனா கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாம இருக்கணும் அப்படிங்கறது நம்ம சமூக சமூகத்துல பெண்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு. இப்ப அவங்க என்னன்னாக்கா, கணவன் வந்து இந்த ஜட்கா ஓட்டுற வண்டி, குதிரை வண்டி ஓட்டுறவனா இருப்பான். குடிச்சிட்டு இருக்கும்போது குதிரை தாறுமாறா ஓடி விபத்தாயிடும். வீட்டுல இருப்போம், கஞ்சி காய்ச்சி கொடுத்து கூட அவனுக்கு கிடையாது. கஞ்சி குடிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம், ஆனா அந்த கஞ்சி செஞ்சு கொடுக்கறது கூட மனைவி கிட்ட பணம் கிடையாது. இப்ப அதனால அவன் என்னக்கா, இருட்டு பகுதியில ஒதுங்கி இன்னொருத்தரோட சேர்ந்து இருந்துட்டு அந்த காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கஞ்சா காய்ச்சி கொடுப்பான். அந்த கடைசியா புதுமைப்பு தின்னது கற்பு கற்பு என்கிறீங்களே, இதுதான்டா கற்பு, இதுதான் பொன்னகரம்.
0: பொருளியல் தான் வந்து ஆதாரம்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: மன ஆசைகளோ வந்து இல்ல ஒரு இயலாமை ஒரு பொருளா வராம பொருளியல் தான். அது மாதிரி திரிபுரம்ன்ற கதையில அதே மாதிரிதான். அவங்க வந்து ஒரு வெளியூர்ல இருந்து பஞ்சம்பிள்ளைக்கு வருவாங்க. இங்க வந்து எதுவுமே வழி இல்லாம வந்து ஒரு தவறான ஒரு பாதைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு ஒரு அம்மாவும் பொண்ணும் தள்ளப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை போகும். அதுவும் பொருளியல் தான். அது புதுமைப்பித்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இனிமையாகவும் வாழ வேண்டியது சோவிருத்தாச்சலம் என்ற இயற்பெயர் கொண்ட அவர், அவருடைய தந்தை தாசில்தார். இலக்கிய ஆர்வத்துல அவருடைய பேச்சை கேளாம வந்ததுனால அவர் வந்து பகிஷ்காரம் பண்ணிட்டார் வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் மனைவியோடு ரொம்ப கஷ்டப்பட்டது. மனைவி திருவனந்தபுரத்துல இருப்பாங்க, இவர் வந்து இங்க இருப்பாரு. அப்புறம் ஒரு படம் எடுக்கிற கம்பெனி பின்னாடி போய் புனேல கூட போய் கஷ்டப்பட்டு வந்தாரு. அப்பதான் அவருக்கு உடம்பு எல்லாம் சரியில்லாம் போனது. ஸோ ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து எழுத. அவர் மனைவிக்கு எழுதின கடிதங்கள்லாம் ரொம்ப பிரபலம். ஆசை முத்தங்களோட தான் அப்படின்னு
1: ஆரம்பிப்பாரு.
0: அந்த காலத்துல வந்து ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது ஸ்டாம்ப் பணம் இல்லைன்னா அவங்க மனைவியே அங்க குடுக்கற மாதிரி இருக்குமா, அந்த அளவுக்கு அவரு கஷ்டம். அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வந்து இருந்திருக்காரு. அவர் பட்ட அந்த வறுமை, அந்த கஷ்டம் தான் அவருடைய எல்லா கதைகள்லயும் வருது. அவருடைய எல்லா கதைகளையும் வந்து ஒரு மரபு மீறல் நடக்குது அப்படின்னா, ஒரு பெண் சார்ந்த வகையில் ஒரு மரபு மீறல் நடக்குதுன்னா அதற்கு வந்து ஆசை வந்து ஒரு அடிப்படையாக அவர் வைக்கல. அவர் வச்சதெல்லாம் வந்து பொருளியல் தான், பொருள் இல்லை அப்படின்றதான் ஒரே ஒரு அடிப்படையாக வச்சு அவர் கொண்டு போயிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி பொருள் ஈட்டுவது தான் வந்து பெண்களுக்கு
1: கல்வியும்
0: சூழல்ல வந்து கல்வி வந்து ஒரு
1: அடிப்படையான
0: இருந்தாதான் பொருள் அடுத்தது. நம்ம சொல்லலாம் சினிமால போய் ஜெயிச்சுட்டாங்க, சமூக வலைத்தளங்கள் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெயிச்ச ஒருத்தருக்கு தோற்ற ஒரு 100,000 பேர் பின்னாடி இருக்கிறாங்க. நீங்க அப்படி தோற்றாலுமே உங்களுக்கு வந்து ஒரு வலை போல வந்து உங்களை காப்பாற்றுறது இந்த கல்வி தான். அது வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாரும் எடுத்து பண்ணணும். பொதுவான கருத்துனால இந்த நிகழ்ச்சி மூலமா இன்னொரு முறை அது நம்ம வந்து வலியுறுத்திடலாம். நீங்க இருக்கும் போது அதே சொல்லிடுறேன்.
1: சரி,
0: நம்முடைய நிகழ்ச்சியின் நிறைவாக நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசினாலும் இன்னும் கொஞ்சம் விலாவரியா உங்ககிட்ட இருந்து ஒரு பதிலை வாங்குவோம். தொடக்க கால பெண் கதை மாந்தர்களுக்கும் இன்றைய பெண் கதை மாந்தர்களுக்கும் வேறுபாடு என்ன? நான் சொல்றது குளத்தங்கரத்து அரச மரம் வரைக்கும் போயிடலாம். அதுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா பெண் கதை மாந்தர்கள் வடிவமைப்பு எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்று இருக்கிற போக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு, ஏதாவது மாற்ற தேவைன்னு நினைக்கிறீங்களா?
1: இல்ல, கண்டிப்பா மாறி இருக்கு. இன்னும் ஆரம்ப காலத்துல பெண்கள்ல நீங்க அப்ப சொன்ன மாதிரி, இப்ப கணவன் இறந்துட்டாக்கா அப்படியே குழந்தையில திருமணம் நடந்து கணவன் இறந்துட்டா கூட அப்படியே இருக்கிற போக்குல ஆரம்ப கதைகள் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பி எஸ் ராமையாவில பாத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த மறுமணத்தை வந்து அவரே ஆதரிச்சிருப்பாரு. இப்ப அந்த போக்கு முதல்ல எதிர்ப்பு இருந்த போக்கு, அதாவது கணவன் இறந்துட்டு அப்படியே கைம்பண்ணவே இருக்கிறது. குழந்தையில இருந்து திருமணம் ஆனா கூட கணவன் இறந்துட்டாலும் அந்த பெண்ணு கடைசி வரைக்கும் கைம்பெண்ணாவே இருக்கிறது. அந்த போக்குக்கு எதிரான நிலைப்பாடு தான் பி எஸ் ராமாயது ஒரு கதை இருக்கு, மனமும் மனமும்னு சொல்லிட்டு. அதாவது ரெண்டு சீனா அந்த மூணு சீனா வந்து அந்த கதைக்கு வந்து ஆனந்த விடல போட்டி நடத்தினாங்க. ஆனா அந்த கதைக்கு வந்து பரிசு கொடுக்கல. ஏன்னா அந்த காலகட்டத்துல மறுமணத்தை ஆதரிச்ச ஒரு கதை அது. ஆனா நடுவர் கோவில் இருந்தவங்க இந்த கதையை வந்து ஏத்துக்க மனசு இல்லாம அதை வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த போட்டியில பரிசு வாங்கினவர் யாருன்னு அறியப்படலை. புறக்கணிக்கப்பட்ட பி எஸ் ராமையா தான் பின்னாடி வந்து ஒரு பெரிய சிறுகதை ஆசிரியராகவும் ஒரு இலக்கியவாதியாகவும் வரலாற்றுல வந்து நிலை பெற்றிருக்கிறார். அப்ப என்னன்னா அந்த முற்போக்கான சிந்தனை வந்து அவருடைய காலகட்டத்திலே வந்து வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி சிலது ரொம்ப யதார்த்தமா எழுதுன்றதுனால சில விஷயங்கள் வந்து இதோட அப்படியே விட்டுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இது அதையும் மாறி இன்னும் போகும்பொழுது இன்னும் பெண்ணுடைய பார்வையில அவங்க அதிகமா எழுதும்போது அந்த மாற்றங்கள் இன்னும் அதிகமா வரும்னு நினைக்கிறேன் நம்ம. ரொம்ப இப்ப தீவிரமான போக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தீவிரமான
0: ஆமா
1: போக்கு இன்றைய பெண்கள் எழுத

0: பொழுது நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய கதைகள் எல்லாம் அவங்க எழுத வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பார்வையில
1: இன்றைக்கு நமக்கு அதிர்ச்சி
0: போக போக
1: அது ஒரு சாதாரண
0: விஷயம் ஆகும். நீங்க முன்னாடி எல்லாம் இந்த சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வெளிப்படையே பேச முடியாதுனால இப்ப வெளிப்படையே பேசுறாங்க. இப்போ போராட்டங்கள் எல்லாம் பண்றாங்க இல்லையா,
1: பேச விஷயங்களை பேச துணியதான் இப்ப இலக்கியமா இருக்கு. அதனால
0: பேச பொருளை பேச
1: பொருளை பேசுறது.
0: ஆமா, அந்த இதுவெல்லாம் வந்து என்ன செய்ய அல்லது இப்போ இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் அவங்கள பற்றியான விஷயங்களா இருக்கட்டும், அது மாதிரி பல விஷயங்களும் முன்னாடி பேச தயங்கின விஷயங்கள்லாம் இப்ப அந்த படைப்புகளை வந்து பேசுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம்.
1: விளிம்பு நிலையில இருக்கிறது அந்த
0: ஆமா
1: கட்டமைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல வெளியில இருக்கவங்களை பத்தியும் பேசுறதுக்கு இன்னைக்கு பல எழுத்துக்கள்
0: வந்துருச்சு.
1: அது மேலை நாடுகள்ல முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு.
0: திருநங்கைகளை பற்றியான எழுத்துக்களும்
1: நிறைய
0: வந்துட்டு
1: நிறைய வருது, நிறைய வருது. ஒரு ஆரோக்கியமான போக்கு அப்படின்னு
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா சமூகத்துல ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலையில இருக்கிறவங்க அவங்களுடைய இது இல்ல அவங்களுடைய பிரச்சனைகள் அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். அப்ப புரிந்து கொண்டாதானே அவங்களை கொஞ்சம் கருணையோட நடத்த முடியும் இல்லையா.
1: ஆமா,
0: முன்னாடி திருநங்கைகள் நடத்தப்பட்ட விஷயத்துக்கும் இப்போ அவங்க நடத்தப்பட்ட விஷயத்துக்கு எவ்வளவு இருக்குது,
1: நிறைய மாற்றம் இருக்கு. தமிழ் சமூகத்துல மாற்றம் இருக்கு.
0: ஆமா ஆமா,
1: வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றம். நம்ம யாரையும் வந்து இந்த சமூகத்துல வந்து கைவிட்டுட்டு போக மாட்டோம்,
0: கேள்விக்குரிய
1: நீங்கள் வந்து எந்த ஒரு முறைமைகளும் வராமல் எந்த ஒரு கட்டமைப்புகளும் வராமல் வெளியில் நிற்கும் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும், 100 பேர் ஒரே மாதிரி இருந்தாலும், நான் ஒரு ஆள் வித்தியாசமான ஆளா இருந்தா கூட அவங்கள வந்து நம்ம வந்து அரவணைச்சு நம்மளோட கூப்பிட்டு போகன்றதா நம்மளுடைய இதுவா இருக்கு.
0: போராட்ட காலங்களில் பெண்கள் வந்து அதிகம் போராட்டத்துல வராங்க. அது இல்லாம தொடர்ச்சி பெண்களுக்கான அமைப்புகளையும் பெண்கள் வந்து போராடுறாங்க. இப்போ அவங்க போன்ற ஆட்கள் கதை எழுத வந்தாங்கன்னு சொன்னாக்கா பெண்கள் தான் முக்கியமான கதாநாயகி யாரில் இருப்பாங்க. இப்ப ஆணுக்கு தலைமை, இப்ப ஹீரோன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல பெண் வைத்து எழுதப்படக்கூடிய படைப்புகளும் எதிர்காலத்துல நிறைய வரும் நினைக்கிறேன். அதாவது ஆண் இரண்டாம் பட்சமாகவும் பெண்ணு தான் ரொம்ப முக்கியமான ஒரு நிலையில இருக்கிற மாதிரியான கதாபாத்திரம் வரும். அப்படி நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. பெண் தலைமையில நிறைய போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டது.
1: ஒரு அருமையான நிகழ்ச்சியில நம்ம உரையாடி இருக்கோம். உங்களுடைய கல்வி பணிகளில் இருந்து சிறிது ஓய்வு எடுத்து ஒரு நாளை எங்களுக்கு ஒதுக்கி எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து ஆகாஷவாணி நேயர்களுக்காக ஒரு அருமையான நிகழ்ச்சியை அமைச்சு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி.
0: ரொம்ப முக்கியமான நாவல்கள் அதனுடைய கதை மாந்திரில கூட மறுபடியும் அவங்கள கூட நான் உரையாடினேன், அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்க வாய்ப்பு தந்தீங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். கதையின் நாயகிகள் பங்கேற்றவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காடி கவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், பாலமுருகர், நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ மகாலட்சுமி
7: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
6: தருமபுரி.

இன்னிசை சேனல் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் 2:30. இது ஒரு அருமையான நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அருமையான நேரத்தில் இன்னிசை சார்லோட நாம் என்ன நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க இருக்கோம் அப்படின்னா, ஒரு படப்பாடல் நிகழ்ச்சியை பற்றி ஒரு சின்ன சின்ன கருத்துக்களோடு அந்த படத்தில் வந்த சூப்பர் ஹிட்டான பாடல்களும் நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம் நேர்களே. இன்னைக்கு ஒரு படப்பாடல் நிகழ்ச்சியில் மனம் குத்தி பறவை திரைப்படத்தில் இருந்தால் உங்களுக்காக பாடல் வெளிவில காத்திருக்கின்றது. அதை பற்றின ஒரு சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் இடையிடையே நம்ம பேசலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2012 சூப்பர் ஹிட்டான படம் அப்படின்னு சொல்லலாம். எழில் இயக்கத்தில் வந்த இந்த படம் அம்பத்குமார் ரஞ்சு மேனன் எழில் தயாரிப்பில் இந்த படம் ரெடியாச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு கதை யார் எழுதுனாங்க அப்படின்னா எழில் தான் எழுதியிருக்காரு. டி

இமான் இசையில் வந்த இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், அந்த பாடலுக்கான இசை ஆகட்டும், ரொம்ப சூப்பரான மியூசிக், அப்படியே தாள போட வைக்கிற மியூசிக் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த படத்துலேருந்து ஒரு பாடலை கேட்கலாம். மீண்டும் அதை பற்றின நிறைய கருத்துக்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன்.

நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சிவ முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும்

0: தர்மபுரி.
1: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காளிகவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், வாழமுருகர், நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
5: மனம் கொத்தி பறவை திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதில் வந்து சிவகார்த்திகேயன், சூரி, இளவரசு, ஆத்மியா இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இதில் சிவகார்த்திகேயன் வந்து அந்த பொண்ணு கடவே சொல்லலை, ஆத்மியாவும் அவங்களோட காதில் சிவகார்த்திகேயன் கிட்ட சொல்லவும் இல்லை. ஆனாலும் அவள் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் சொல்லுவார் சிவகார்த்திகேயன். இதை வச்சு தான் அந்த படம் வந்து ரன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிட்டான டாபிக் தான் அது. படம் பார்த்தா ரொம்ப அப்படியே ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த படத்தில். ஆலப்ராஜ் சுவர்ணமுகி ராமன் குரல் வண்ணத்தில் இனிமையான பாடல் இது உங்களுக்காக.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965233999.
2: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: டிகிரி படிச்சிட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
6: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
5: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
7: இணைந்திருக்கின்றோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒருபட பாடல் நிகழ்ச்சியாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் மனம் குத்தி பறவை திரைப்படத்திலிருந்து தான் அழகான பாடல்கள்லாம் வந்துட்டுருக்கு. இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்துக்க சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற அந்த ஹீரோ தான் வந்து கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். ரொம்ப ஜாலியான கேரக்டரில், எதை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப ரோமிங்காக சுற்றிட்டுருக்கிற ஒரு கேரக்டராக நடிச்சிருக்காரு. ஒரு கேப்டான ஒரு கேரக்டராக வந்து பார்த்திங்கன்னா சூரி நடிச்சிருக்காரு. அவர் வந்து நல்ல தம்பி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஜோக்குக்கும் ஒரு அந்த சின்ன சின்ன கோபத்துக்கும் அளவே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் இந்த படம். இந்த படத்தை பார்த்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த கவலையெல்லாம் மறந்துட்டு சிரிச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான். ஆத்மியா அப்படிங்கிறவங்க வந்து ரேவதி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இளவரசு அப்படிங்கிறவர் வந்து ராமையா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. சிங்கப்புடி அவர் வந்து மோடு முட்டி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஸ்ரீநாத் வந்து நாயர் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் ரவி மாரியா, சாம்ஸு, MSR, கிஷோர்குமார், ஆடுகளம் நரேன் இவங்கெல்லாம் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப பன்னியான மூமெண்ட்டு, கொஞ்சம் சீரியஸான மூமெண்ட்டான கதை தான் இந்த கதை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஜவத் அலி குரல் வனத்தில் இனிமையான ஒரு பாடல் மனம் குத்தி திரைப்படத்தில் இருந்தார்.

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சிப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள்.

0: வைர நகைகள் அது ரெடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இந்நிசையால் உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது நேர்களே. இது உங்கள் அபிமான பண்பலையின் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து பாடலை நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, மனம் கொத்தி பறவையினுடைய இசையமைப்பாளர் வந்து டிஇமான். இவருடைய இசைக்கு வந்து அளவே இல்லை, அவ்வளோ துள்ளலான இசையை கொடுப்பார் நம்மளுக்காக அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து அனைத்து பாடல்களையும் வந்து பார்த்திங்கன்னா யுகபாரதி அவங்க தான் அப்படி ரசித்து ருசித்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இப்போ அடுத்து வர பாடலில் வந்து பாடியிருக்கிறாங்க சாய்சரன் மற்றும் எஸ் மாளவிகா. இவங்களுடைய குரல் வந்து இந்த மாளவிகா வந்து இந்த சூப்பர் சிங்கரில் வந்த ஆடிஷன் அவங்க ரியாலிட்டி ஷோவில் அவங்க பாடிட்டு இருந்தாங்க. அப்போ ஜட்ஜாக வந்து இமான் சார் அங்கே போயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு அந்த சாங்கை வந்து பாட சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த பொண்ணும் சூப்பராக பாடிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வெரி ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணு மாளவிகா வந்து பாடின அந்த பாடல் திரையுலகத்தில் நம்ம இப்போ கேட்கலாம்.

0: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காளிகவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஸ்ரீ விநாயகர் பாலமுருகர் நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: இன்னைக்கு ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் மனம் கொத்தி பறவை திரைப்படத்தில் இருந்து இனிமையான பாடல்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழில் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறிமுக நடிகையாக ஆத்மியா நடிச்சிருக்காங்க. இவருக்கு சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஜாலியான கேரக்டரில் நடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் அந்த ஊரில் டிப்ளமோ முடித்த ஒரு இளைஞன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பிரச்சனையை அதிகப்படுத்தி பண்ணுறதாகவும் ஒரு சின்ன சின்ன பொய்யை சொல்லி அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அதுவே அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவும் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதை மையமாக வச்சு கொண்டு போன கதை தான் இந்த கதை. சூப்பர் ஹிட்டான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலை கேட்கலாம்.

இனிமையான நிறைவாக இணைந்திருந்தோம் நேயர்களே. இது வந்து மனம் குத்தி பறவை திரைப்படம். 2012 வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படத்தில் அதில் வந்த பாடல் தொப்பினை நம்ம கேட்டு ரசித்தோம். இணைந்திருந்தோம். இது ஒரு பட பாடல் நிகழ்ச்சியோடு.

இசையால் உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. இசை இருக்கும் வரை இன்பத்திற்கு குறைவே இல்லை. இந்த ஒரு மணி நேரமும் இசையால் உங்கள் மனதை வருட வருகிறது கட்செவியில் கலக்கல் பாடல்கள். கட்செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் பாட நீங்கள் செய்ய வேண்டியது 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப்பினிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியில் வைக்கக்கூடிய முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க மதிகோன் பாளையம்ல இருந்து பிரதீப் விரும்பி கேட்டிருக்காரு திருவிளையாடல் ஆரம்பம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
4: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
3: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும், அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை 23ஆம் தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
0: மனசுக்கு மருந்து இசைதான், மகிழ்ச்சிக்கு விருந்தும் இசைதான். கச்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. காவேரிப்பட்டினம்ல இருந்து தளிஹள்ளி அந்த வில்லேஜில் இருந்து கனகா விரும்பி கேட்டிருக்காங்க. ஜோடி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்டிருக்காங்க. நிறைய கடிதம் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். இதோ கேளுங்க அந்த பாடலை.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: நல்வாழ்த்துக்கள். மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்,
2: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.

வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. நிகழ்ச்சியில் வைக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஜிட்டாண்ட அள்ளியிலிருந்து மூர்த்தி விரும்பி கேட்டிருக்காரு, உன்னை நினைத்து என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449.

0: 9892 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

தர்மபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: இசையால் உங்கள் இதயத்தை வருடி கொண்டிருக்கிறது கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அழைக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம்ல இருந்து சுதாகர் விரும்பி கேட்டிருக்காரு. பிதாமகன் என்ற திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்டிருக்காரு. கேட்டு ரசித்து கொண்டே இணைந்திருங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய கட்செவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சிப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
4: தர்மபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் சில்லியம்பட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காடி கவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், பாலமுருகர் நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா இன்று திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
8: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட்செவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்

பை டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். உதடுகள் சொல்லாததை சில நேரம் ஒரு பாடல் சொல்லிவிடும். நிகழ்ச்சியில் வைக்க இருக்க அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பிரணயா செட்டிக்கரையிலிருந்து, விரும்பி கேட்டிருக்காங்க ரிதம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
6: இசை இருக்கும் இடத்தில் தனிமைக்கு இடமே இல்லை. இசை இருக்கும் இதயத்தில் தனிமைக்கு இடமே இல்லை. நிகழ்ச்சியில் அழைக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பாரதிபுரம்ல இருந்து ராஜ் விரும்பி கேட்டிருக்காரு, வருஷமெல்லாம் வசந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த வசந்த பாடல் உங்களுக்காக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
4: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
7: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காளி கவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், பாலமுருகர் நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா இன்று திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
9: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம்.

0: தொடர்பான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நிகழ்ச்சியில் அளிக்கக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, குறும்பட்டியிலிருந்து மீனா மனுநீதி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும், அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
7: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ் வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
10: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுகிறார்.

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக்

0: ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ், புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
5: மரத்தை வச்சவன் மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
6: மரம் பொழ்வர், மக்கட்பண்பில்லாதவர்.
5: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளற பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளற ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

நேர்களே, நிறைவு பெறுகிறது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். கட்செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்று உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசித்த நேயர்கள் மீண்டும் 7 நாட்களுக்கு பிறகு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். என்றும் இசையோடு இணைந்தே இருங்கள், இன்பமாய் இருங்கள்.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் படைத்தளிக்கும் ஜெய் ஹிந்த் செண்பகராமன் சரித்திர நாடகம். எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் எம் சிவகணேசன், கே சாந்தி, காரைக்குடி லே நாகராஜன், என் உன்னிகிருஷ்ணன், வி சீதாராமன், சி அமலோற்பவா அருள்மணி, கே ரவீந்திரன் மற்றும் இ சூர்யா ஆகியோர். அமைப்பு எஸ் விஜயகுமார். ஜெய் ஹிந்த் செண்பகராமன் சரித்திர நாடகம்.
2: நாகம்மா கூப்பிடுறது காதல விடலையா? எங்க இருக்கு நாகம்மா?
3: இதோ வந்துட்டேன்.

0: பாருங்க, ஏங்க இப்படி சத்தம் போடுறீங்க? அடுப்புல பாலை வச்சிருந்தேன், பொங்கிடுமே நின்னேன், அதுக்குள்ள என்னாச்சுங்க?
1: என்ன ஆச்சா? என்னோட ஏட்டு வேலைக்கே உன் மகன் வேட்டி வச்சிருவான் போல இருக்கு.
0: என்ன சொல்றீங்க?
1: எங்க அவன், எங்க போயிருக்கான், என்ன முழிக்கிற? செண்பகராமனை தான் கேக்குறேன்.
0: ஏனுங்க, என்னென்னமோ சொல்றீங்க, வேலைக்கு புரியலீங்க. அவன் எப்படி என்னதான் செஞ்சான்?
1: புத்தன் சேர்ந்த ஊர்ல ஆங்கில அரசாங்கத்துல போலீஸ் ஏட்டு வேலை பாக்குற எனக்கு இப்படி ஒரு பையன். அவன்
0: என்னதான் அப்படி தப்பு பண்ணிட்டானுங்க? வெளியில போனவன் இன்னும் வீட்டுக்கு வரலீங்க.
1: நாகம்மா, அவன் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிட்ட பேசுறதா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புகார் வந்திருக்கு.
0: திருவாங்கூர் வீதியில வந்தே மாதரம் பாரத மாதாவுக்கு ஜெயின்னு தொண்டர்கள் கோஷம் போட்டுட்டு ஊர்வலமா போறத பார்த்துட்டு ஓடி போய் இவனும் வந்தே மாதரம் கோஷம் போட்டுட்டு ஆங்கில ஆட்சி ஒழிகன்னு கத்திக்கிட்டே வந்தான். அப்பவே
1: 8ஆம் வகுப்பு படிக்கிறப்பவே அப்படி செஞ்சவன் இன்னைக்கு சும்மா இருப்பானா? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பக்கத்து வீட்டு கிருஷ்ணயர் தான். தேசத்துக்கு பாடுபடுற தலைவர்கள், சுதந்திர போராட்டத்தை செய்கிற திலகரு, கோகலே, விபின் சந்திரபாலர், வீரமங்க வேலுநாச்சியார், ஜான்சி ராணி, திப்பு சுல்தான், புளித்தவன், இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்களை எதுக்குறவங்க கதையெல்லாம் சொல்லி இவனை மாற்றிட்டாங்க. படிக்கிறத விட்டுட்டு இவனுக்கு எதுக்கு இந்த வேலை? வரட்டும். அவனை
0: ஒன்றும் செஞ்சிடாதீங்க, நான் அவனுக்கு புத்திமதி சொல்லி மாத்திடுறேங்க. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நீ கோஷம் போட்டா அப்பா வேலையும் போயிடும், உன்னையும் ஜெயிலில் போட்டுடுவாங்கன்னு சொல்லி திருத்துறனுங்க. இப்போ என்ன பண்ணினான்னு இவ்வளோ கோபமாக அவனை தேடுறீங்க?
1: தேடுறதா? கையில் கிடைச்சான்னு லத்தியில் அடிக்கத்தான். பாரத மாதான்னு சங்கம் ஏற்படுத்தி அதுக்கு இவர் தான் தலைவர். படிக்கிற இவனுக்கு எதுக்கு இந்த வேலை?
0: அப்புறம் என்ன செஞ்சானுங்க?
1: அதை விட ஜெய் ஹிந்த் கோஷம் புதுசா உருவாக்கி ஜெயின் கோஷம் போட்டு ஊர்வலம் போயிருக்கான். வரத மாதாவுக்கு கைவிலங்கு பூட்டி மக்களை அடிமைகளாக்கிய வெள்ளைக்காரன் ஒழிக, பிரிட்டிஷ் ஆட்சி ஒழிக, வந்தே மாதரம்னு கோஷம் போட்டுட்டு மாணவர்களை மட்டுமில்ல ஆசிரியர்களையும் கோஷம் போட சொல்லியிருக்கான். போற போக்க பார்த்தா இனிமே நாமும் ஜெயின் கோஷம் போடணும் போல இருக்கு.
0: நம்ம செண்பகராமனா இப்படி செஞ்சான்? இவன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு அரசாங்க வேலைக்கு வருவான்னு நினைச்சிட்டு இருக்கேன், இப்படி பண்றதா சொல்றீங்களே?
1: பிரிட்டிஷ் ஆட்சி எதிர்த்து தேவையில்லாத வேலையை செஞ்சிட்டு இருக்கான். என் கையால அடிபட போறான், சொல்லி வை. எனக்கு நேரமாச்சு, நான் வர்றேன்.
0: அவன் வீட்டுக்கு வரட்டுங்க, நான் பக்குவமா எடுத்து சொல்லி அவனை மாத்துறேன். இனிமே அப்படியெல்லாம் அவன் செய்ய மாட்டானுங்க. நீங்க அவனை பத்தி நினைக்காம போங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்.
2: தம்பி செண்பகராமா, உனக்கு ஆங்கிலேயர்களை கண்டால் பிடிக்காதல்லவா? பிரிட்டிஷ் ஆட்சியை நாட்டை விட்டே துரத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதல்லவா?
3: முற்றிலும் உண்மை ஐயா. ஆமாம், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
2: செண்பகராமா, நீ ஜெய்ஹிந்த் கோஷம் போடுவதும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பாரத மாதாவுக்கு ஜே என முழங்குவதும் எனக்கு நன்றாக தெரியும்.
3: ஐயா, இதுவரையில் நான் உங்களிடம் பேசி பழகியிருக்கின்றேன். ஆனால் நான் எனது பெயரை கூட சொன்னதில்லை, எப்படி உங்களுக்கு தெரிந்தது?
2: செண்பகராமா, நான் உன்னை பார்த்த நாள் முதல் இன்று வரை உன்னுடைய நாட்டுப்பற்று, உன் செயல், நடைபெறும் கூட்டங்கள் இவற்றை கண்காணித்து விவரங்களை சேகரிக்க தொடங்கினேன். ஆமா, ஆங்கிலேயர்களிடம் அப்படி என்ன வெறுப்பு, கோபம்?
3: ஐயா, என் தாய் திருநாட்டில் அண்டி பிழைக்க வந்த வெள்ளை கொக்குகள் எங்கள் நாட்டு மக்களை அடிமைப்படுத்தியும் சித்திரவதை செய்தும் சிறையில் அடைப்பதையும் கண்டு என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் கோஷம் போட்டு மக்களை அடிமை விலகிலிருந்து மீட்டு சுதந்திர காற்றை சுவாசிக்க வைக்கவே பாரத மாதா சங்கம் ஏற்படுத்தி மக்களை விடுதலை போராட்டத்திற்கு தயார்படுத்துகிறேன்.
2: செண்பகராமா, உன் போராட்டம் வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். பிரிட்டிஷ் ஆட்சியை ஒழித்து வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு ஓட வைத்து சுதந்திர கொடியை பறக்க விட வேண்டும், அதுதானே உனது தனியாத ஆசை? அதற்கு நான் முழு ஒத்துழைப்பு தருகிறேன். என்னடா இந்த பைத்தியக்காரன், அரைக்கிருக்கன், ஏதோ உளறுகிறான் என்று நினைக்கிறாயா?
3: ஆமாம் ஐயா, அப்போதுதான் என் சுதந்திர தாகம் அடங்கும். ஆமாம், இதையெல்லாம் ஏன் நீங்கள் சொல்கிறீர்கள்?

0: ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்தவர்.
1: ஆம், நானும் ஐரோப்பிய நாட்டைச் சார்ந்தவன்தான். என் பெயர் ஸ்ட்ரிக்லாண்ட். என்னுடைய ஆசையும் வெள்ளையர்கள் பூண்டோடு அழிய வேண்டும், அவர்களுடைய சர்வாதிகாராட்சி ஒழிய வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. என்ன பார்க்கிறாய்? நீயோ இளைஞன், நானோ வயதானவன். இரும்பை இரும்பு இழுக்காது, புரிகிறதா? காந்தம்தான் இரும்பை இழுக்கும். அதுபோல நீ ஒரு சாதாரண இரும்பு துண்டு.
0: உண்மைதான் ஐயா.
1: நானோ ஒரு காந்தக்கட்டை. உன்னை போன்ற இரும்பு துண்டை இழுத்து காந்தக்கட்டையாக மாற்ற வேண்டும். அதுதான் என் முதல் வேலை.
0: என்னை ஒரு காந்தக்கட்டையாக மாற்றுவதனால் என்ன பயன் ஐயா? அதனால் என்ன விளைய போகிறது எனக்கு புரியவில்லை.
1: செண்பகராமா, இந்த பைத்தியக்காரனை தெருவில் பிதற்றுவதைத்தான் பார்த்திருப்பாய். நீ காந்தக்கட்டையாக மாறிவிட்டால் இந்த நாடு சுதந்திரமடைய வாய்ப்பிருக்கிறது.
0: எப்படி ஐயா முடியும்? இந்த மக்களை எல்லாம் காந்தக்கட்டையாக மாற்ற வேண்டுமா? அப்போது சுதந்திரம் கிடைத்து விடுமா?
1: நிச்சயம் கிடைக்கும். என் ஆராய்ச்சி எல்லாம் என் வீட்டுக்கு வந்து பார், அப்போது புரியும்.
0: இப்போதே நான் உங்களுடன் வீட்டுக்கு வர தயாராக இருக்கின்றேன்.
1: சரி, போலாம், வா.
2: நாகம்மா, நாகம்மா,
3: இதோ வந்துட்டேனுங்க. ஏன் கூப்பிட்டீங்களா? இப்போதான் வந்தீங்களா?
2: ஷபாடா, அப்பா அப்பா அப்பா, என்ன வெயில், என்ன வெயில்! வெளியில் வெயில் கொளுத்துது, ஒன்றும் தாங்க முடியல. கொஞ்சம் மோர் கொண்டாம்மா.
3: இந்தாங்க, மோரை குடிங்க.
2: செண்பகராம எங்க? என்ன வல்லையா? அவனை நினச்சா என் ரத்தமெல்லாம் கொதிக்குது. இவனால் ஸ்டேஷனில் எனக்கும் கெட்ட பேர்.
3: என்னாச்சுங்க?
2: ஏட்டு பிள்ளையே இப்படி இங்கிலீஷ்காரனை எழுத்து பேசுனா அவங்க அப்பனையே வேலையிலேருந்து தூக்கிடுவானுங்க அப்படின்னு ஏங்காதுபடவே பேசுகிறானுங்க. அவனை திட்டியும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு, திருந்தவே மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை.
3: கோவப்படாதீங்க, பொறுங்க. சின்ன வயசு அப்படி தான் இருப்பான். அன்னைக்கு சோசியக்காரர் என்ன சொன்னார்? அவன் நல்லா படித்து பெரிய பட்டமெல்லாம் வாங்குவான்னு சொன்னதை மறந்துட்டீங்களா?
2: மறக்கலை நாகம்மா, நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் இவன் ஏன் இப்படி வெள்ளக்காரனை துரத்தணும்னு வெறி பிடிச்சி அலையிறான்? இவன் அந்த கிருஷ்ணயர் வீட்டுக்கு போகிறத முதல்ல நிறுத்தணும், அப்போ தான் உருப்பிடுவான்.
3: ஆமாங்க, நான் கூட நினச்சனுங்க. அந்த வீட்டுக்கு போய் வெள்ளக்காரங்களை எதிர்த்து போராடினவங்களை பற்றின கதையெல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்னு கோஷம் போடுறான். அங்கே போகாம தடுக்கணுங்க.
2: நேத்துக்கு கூட பாரு, வெள்ளக்காரன் ஒழிக இந்த நாட்டை விட்டே துரத்தணும்னு தெருவில் கோஷம் போட்டுட்டு போகிறதா சொன்னாங்க. ஜெய்ஹிந்த் கோஷத்தை கேட்ட கல்வி அதிகாரியே செண்பகராமனை கல்லூரியிலிருந்து நீக்கணும்னு சொல்கிறாராம். என்னையும் ஸ்டேஷனில் சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. போ.
3: ஏனுங்க இப்படி பண்ணால் என்ன? வெளியூரில் இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு கொஞ்ச நாள் அனுப்பிட்டா இதையெல்லாம் விட்டுடுவானுங்க.
2: போலீஸ் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டுது. நீ சொல்றதும் சரிதான், அப்படியே செய்வோம். அவன் வந்ததும் இதை பத்தி பேசுவோம்.
1: செண்பகராமா, வாப்பா, வீட்டுக்குள்ள வா, பயப்படாதே, வா. பைத்தியக்காரன் வீடு, வந்து பாரு.
0: ஐயா, என்னங்க இது? எங்க பார்த்தாலும் கண்ணாடி ஜாடிக, ஐயோ, பாம்பு, தேள், பூரா, நண்டு, பூச்சி, இங்க விஷ ஜந்துக்களை அடைச்சு வச்சிருக்கீங்களே. அடே, தாவரங்கள் அதெல்லாம் விஷ செடிங்க, எல்லாத்தையும் வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் எதுக்குங்க ஐயா?
1: இதெல்லாம் என்னுடைய ஆராய்ச்சிக்காக வச்சிருக்கிறேன். இதுக்காகத்தான் நான் இந்தியாவுக்கே வந்தேன். இது சித்தர்கள் வாழ்ந்த பூமி.
0: ஸ்ட்ரிக்லாண்ட் ஐயா, நீங்கள் சாதாரண ஆள் இல்லைங்க, பெரிய ஆராய்ச்சியாளர் தான். என்னால் நம்பவே முடியலைங்க. அது சரி, அப்புறம் ஏன் வைத்தியார் நாட்டு நடமாடுறீங்க? உங்களை தாங்க, என்ன பதில் சொல்லாமல் போகிறீங்க?
1: இரு இரு, வர்றேன். உனக்கு தேநீர் கொண்டு வர்றேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு.
0: ஆஹா, இவர் கூட சேர்ந்து ஒரு மாதம் இருந்தா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல் இருக்கே.
1: செண்பகராமா, இந்த தேநீர் குடி. காது கேட்குதா?
0: ஐயா ஐயா, அங்கே பாருங்க, மேற்கூரையில் ஒரு எட்டுக்கால் பூச்சி, ஆஹா, அதோட வலையில் ஒரு ஈ சிக்கி இருக்குதுங்க.
1: இதோ இந்த தேநீரை குடிச்சிட்டு அந்த சிறந்த வேலையை பாரு. நல்லா பாரு
0: ஐயா. அந்த எட்டுக்கால் பூச்சி வேகமாக போய் ஈயத்தனது கால்

0: உள்ள மடக்கி பிடிச்சிருச்சுங்க. அதை தன் வாயால் அப்படியே முழுங்குதுங்க. அந்த ஈ படுற பாடு யோ சகிக்க முடியல.
1: செண்பகராமா, இந்த காட்சியை பார்த்தா உனக்கு என்ன தோணுது?
0: சொல்லட்டுங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லட்டுமா? எங்கள் பாரத தேசம் முழுவதிலும் உள்ள மக்களையும் அடிமைப்படுத்தி சித்திரவதை செய்கிற வெள்ளைக்காரன் தான் அந்த எட்டுக்கால் பூச்சி. அது தனது எட்டு கால்களில் எட்டு திசைகளிலும் வலையை பின்னி பாரத திருநாட்டை தனது ஆதிக்கத்தால், நயவஞ்சகத்தால், சூழ்ச்சியால், ஆணவத்தால் அடிமைப்படுத்தி ஈவு இரக்கமின்றி சித்திரவதை செய்து கொள்வதைத்தான் காட்டுகிறது இந்த சிலந்தியின் செயல்.
1: அருமை அருமை, சரியான விளக்கத்தை சொல்லி உன் தாய்நாட்டு பற்றை வெளிப்படுத்தினாய். எங்கிருந்தோ வந்த அன்னக்காவடி பயல்களை நாம் நாட்டை விட்டே அவன் சீதள சீமைக்கு அனுப்ப வேண்டும் என்ற சிந்தனையை கிளறிவிட்டாய். ஆனால் அதே நேரம் செயலில் காட்ட வேண்டும். அதற்கு நீ துணிந்து போராட வேண்டும். அதுவே என்னுடைய விருப்பம்.
0: என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், நான் செய்து முடிக்கின்றேன்.
1: பிரிட்டிஷ் ஆட்சி ஒழிய வேண்டும். நாட்டு மக்கள் சுதந்திரமாக பறந்து வாழ வேண்டும். நம் தேசிய கொடி பறக்க வேண்டும். இதுதானே உன் ஆசை? அதற்கான போராட்டத்தை தொடங்க நான் வழிகாட்டுகிறேன்.
0: கல்லூரியில் படித்து வரும் என்னை கல்லூரி நிர்வாகம் வெளியே துரத்த ஏற்பாடு செய்கிறது. என் பெற்றோர்கள் என் சுதந்திரத்தையே அணைக்க துடியாய் துடிக்கிறார்கள். எனக்கு எல்லாம் தடையாகவே இருக்கிறது. நான் என்ன செய்வதென்று வழி தெரியாமல் திண்டாடுகிறேன். நீங்கள் எனக்கு வழிகாட்டினால் வெள்ளை கொக்குகளை பொசுக்கியே தீருவேன். இது சத்தியம்.
1: கவலைப்படாதே செண்பகராமா, உன் எண்ணம் நிறைவேறும். மனதை தளர விடாதே. உன் இடையூறுகளை நான் சரி பண்ணுகிறேன். உன் தாய் தந்தையிடம் நான் பேசுகிறேன்.
0: ஐயா, உங்களால் எப்படி முடியும்? எனக்கு புரியவில்லை. நீங்கள் இருப்பதோ ஜெர்மனி.
1: செண்பகராமா, அடுத்த மாதம் நான் ஜெர்மனிக்கு போகப் போகிறேன். அதே சமயம் நீ என்னோடு வர விரும்பினால் உன்னை அழைத்துச் செல்கிறேன். உன் படிப்புக்கான எல்லா செலவுகளையும் நானே பார்த்துக்கொள்கிறேன். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் வழிமுறைகளையும் சொல்லித்தருகிறேன்.
0: ஐயா, நான் தங்களோடு ஜெர்மனி வருகிறேன். உங்கள் வழிமுறைகளை பின்பற்றி வெள்ளையனை இந்த நாட்டை விட்டே துரத்துகிறேன். பெற்றோர்கள் விருப்பத்தையும் கேட்டு வந்து விடுகிறேன்.
1: சரி, போய் வா. பெற்றோர்கள் சம்மதிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஜெர்மனிக்கு உன்னை கூட்டி போக முடிவெடுத்து விட்டேன். நல்லதே நடக்கும். போய் வா.
0: ஐயா, நான் நல்ல செய்தியோடு நாளை தங்களை சந்திக்கின்றேன்.

0: அம்மா எங்கம்மா இருக்கீங்க? அம்மா
1: ஏண்டா என்ன விஷயம்? சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வர்றதுக்குள்ள.
0: அம்மா ஒரு முக்கியமான விஷயமா, அதை சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன்.
1: அப்படி என்னதான் முக்கியமான விஷயமோ சொல்லு.
0: ஸ்ட்ரிக்லாண்ட் ஐயா அவரோட செலவில் என்னைய ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. நான் போகட்டும் அம்மா?
1: என்னடா சொல்ற, அந்த பைத்தியக்கார ஒன்ன ராமா, நீ படிச்சு பட்டம் வாங்கி நல்ல வேலையில சேரணும் அப்படிங்கிறது தான் எங்க ஆசை.
0: அம்மா ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கிறேன், செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். அம்மா கிட்ட அப்பா கிட்ட சம்மதம் வாங்கு, அப்புறம் போலான்னு சொல்றாருமா.
1: என்ன ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போறாரா? அந்த அரப்பைத்தியத்தை கூட உன்ன நான் அனுப்ப மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு.
0: அம்மா அவர் அரப்பைத்தியம் இல்லம்மா, ரொம்ப படிச்சவர், பெரிய ஆராய்ச்சியாளர். மத்தவங்க அவரை தொந்தரவு பண்ணாம இருக்க இப்படி பைத்தியம் மாதிரி வேஷம் போடுறாருமா, அப்படி திரியறாரு.
1: அப்படியா சொல்ற? சரி அப்பா வந்ததும் நீ ஜெர்மனி போறத பத்தி சொல்லி அவர் அனுமதியும் கேட்கலாம்.
2: என்ன அம்மாவும் மகனும் பேசிட்டு இருக்கீங்க? நாகம்மா இவனை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல நிறைய புகார் வந்திருக்கு. செண்பகராமன கொஞ்ச நாளைக்கு நம்ம பாப்பாத்தி தங்கச்சி ஊருக்கு அனுப்பலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற?
1: ஏங்க அதை விட நல்ல விஷயமுங்க, செண்பகராமன ஜெர்மனிக்கு ஸ்ட்ரிக்லாண்ட் ஐயா கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாராமா.
2: யாரு அந்த அரப்பைத்தியமா?
0: நீங்க நினைக்கிற மாதிரி அவர் பைத்தியம் இல்லப்பா, பெரிய

0: விஞ்ஞானி, நிறைய ஆராய்ச்சி பண்றதுக்காக ஜெர்மனியிலிருந்து வந்த ஒரு பைத்திய மாதிரி நடிக்கிறாருப்பா.
1: என்னடா சொல்ற, ஆச்சரியமா இருக்கு. சரி, உன் விருப்பப்படி ஸ்ட்ரிக்லாண்டோட ஜெர்மனிக்கு போய் நல்ல முறையில் படி. இங்கிருந்தா வெள்ளக்காரனை திட்டியே நீ ஜெயிலுக்கு போயிருவ. நாகம்மா, நாளைக்கு அந்த துறையை போய் பார்த்து பேசலாம்.
2: வாங்க வாங்க ஏட்டு சின்னசாமி, வாங்கம்மா. உங்களை பற்றி தினமும் செண்பகராம என்கிட்ட சொல்லுவான்.
1: வணக்கம் ஐயா. என் மகனை எவ்வளவோ கண்டிச்சிருக்கேன், வீட்டை விட்டு வெளியே போடான்னு கூட சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே அவனை பிரிய மனசு வரல.
2: ஏட்டு, என்னை பற்றி உங்கள் குடும்பத்தில் இருந்த சந்தேகங்க எல்லாம் தீர்ந்திருக்கணும்னு நினைக்கிறேன்.
1: செண்பகராம, உங்களை பற்றி சொன்னதும் மனசு தைரியமாயிடுச்சுங்கய்யா.
2: ஐயா, போலீஸ் இலாக்காவில் பணியாற்ற நீங்க எப்படி குற்றவாளிகளை பத்தி துப்பு துளக்குறீங்களோ அது மாதிரி நானும் போலீஸ்காரங்க எங்க போறாங்க என்ன செய்யறாங்கன்னு கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இது என்னுடைய ஆராய்ச்சியில ஒண்ணு.
1: ஐயா, அப்படின்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமுங்களா?
2: நான் யாருங்கிறத விடுங்க, உங்க மகன் செண்பகராம பல்வேறு திறமைகளை வச்சிருக்காரு.
1: அதென்னமோ உண்மைதானுங்க. இங்கிலீஷ்காரங்களை எதிர்க்கிறது மட்டும்தான் எனக்கு அவன்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்.
2: அதை விடுங்க, எதிர்காலத்தில் உங்கள் பையன் நல்லா படித்து எல்லாரும் பாராட்டும்படியா உயர்ந்த இடத்துக்கு வருவான், அதை புரிஞ்சுக்குங்க. அதே சமயம் உங்கள் மகனை நான் ஜெர்மனிக்கு கூட்டிகிட்டு போய் படிக்க வைக்கிறேன், இதை மட்டும் நீங்கள் ரொம்ப ரகசியமாக வச்சுக்கங்க. யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, சொந்தக்காரங்க வெளியார் யாருக்கும் தெரியக்கூடாது.
1: ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி ரகசியமாக வச்சுக்கிறோம், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். இது சத்தியம் ஐயா. என் மகனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்.
2: இப்போ இருந்து அவன் என் மகன். அம்மா, கவலைப்படாதீங்க.
3: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. செண்பகராமா, உன்னை பிரியறத நினைக்கிற போது தான்.
0: அம்மா, அப்பா, நான் நல்லா படித்து பட்டம் வாங்கிட்டு வந்து உங்களை பார்க்குறேன்.
1: சரி செண்பகராமா, பார்த்து போயிட்டு வாப்பா.
0: ஐயா, இந்த கப்பலில் நாம் ஜெர்மனிக்கு போக போகிறோங்களா?
2: இல்லை, கொழும்புலேருந்து நாம் இத்தாலி நாட்டுக்கு போக போகிறோம்.
0: நீங்கள் ஜெர்மனிக்கு கூட்டிகிட்டு போகிறது தானே எங்கிட்ட சொன்னீங்க, இப்போ எதுக்கு அங்கே போகணும்?
2: ஜெர்மனிக்கு போகிற உடனே நீ ஐரோப்பிய மொழியில் பேசணும், அதுக்கு ஐரோப்பிய நாட்டு மொழிகளை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் இத்தாலிக்கு போகிறோம்.
0: சரிங்க ஐயா, உங்கள் விருப்பப்படியே செய்யுங்க. எனக்கு என்ன தெரியும்,
2: கல்லூரியில் சேர்ந்து படிச்சுட்டு பல மொழிகளை கற்றுக்கிட்டு பேச பழகிட்டா நீ தொடர்பு வச்சு ஆங்கிலேயனை வீழ்த்த ஏற்பாடு செய்ய முடியும்.
0: ஐயா, நீங்கள் சொல்கிறபடியே நடந்துக்கிறேன். எப்படியாவது என் நாடு விடுதலை அடைய வேண்டும். ஐயாவை என்ன காணுமே, காலேஜுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்து விடுறேன்னு சொன்னவர் இங்கே இருக்க சொல்லிட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது, என்ன செய்யறது?
2: மிஸ்டர் செண்பகராமன், நீங்கள் தானே?
0: ஆமாம்மா, நான் தான். நீங்கள் யார்? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்?
2: ஆ, செண்பகராமா, என்ன தெரியலையா? நல்லா பாரு, நான் தான் அரக்கு இருக்க பைத்தியக்காரன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.
0: ஐயா, என் கண்ணை என்னால் நம்பவே முடியல. நீங்களா? என்ன ட்ரெஸ்ஸு, என்ன ஸ்டைலு, என்ன நட? இத்தாலியில் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளியா?
2: உங்கள் ஊரில் பைத்தியக்காரன், இது இத்தாலி, இதுதான் என்னுடைய ஒரிஜினாலிட்டி, புரியுதா?
0: நம்பவே முடியல ஐயா. அடேங்கப்பா, ஆடி போயிட்டேன், இனி எனக்கு கவலையே இல்லை ஐயா.
2: செண்பகராமா, ஊருக்கு தகுந்த வேஷம் போடணும். இத்தாலி மொழியோட பல நாட்டு மொழிகளையும் படிக்க வச்சு பேச வைக்கிற கல்லூரியில் உன்னை சேர்க்க போகிறேன். நீ நல்லா படித்து முன்னேறணும், அப்போத்தான் நீ போராட முடியும். திட்டமிட்டு வெள்ளைக்காரனை முறியடிக்கணும். உன்னை என்னோட வளர்ப்பு மகன்னு சொல்லியிருக்கிறேன், ஏன் தெரியுமா? அப்போத்தான் உன்னை பிளாக் இண்டியன்னு சொல்லி ரேகிங் பண்ணாமல் இருப்பாங்க, இல்லைன்னா கலாட்டா பண்ணுவாங்க.
0: ஐயா, நீங்கள் இருக்கிறப்போ எனக்கு என்ன, அவங்கள சமாளிச்சிட மாட்டேன்.
2: சரி வா, காலேஜுக்கு போகலாம்.
4: தாங்கள் உதவி செய்ய முடியுமா?
0: காமா அம்மையார் அவர்களே, பெர்லினில் நடக்கும் சங்க கூட்டத்தில்

0: விருந்துக்கு தாங்கள் வருவீர்கள் என்று கேள்விப்பட்டேன். பாரிஸ் நகரத்திலிருந்து தாங்கள் அனுப்பி வைத்த வந்தே மாதரம், மதன தல்வார் என்ற பத்திரிகைகளை தவறாமல் படித்து வருகிறேன். நான் தான் செண்பகராமன். ஜெயஹிந்த்.
1: ஜெயஹிந்த். கோஷம் காதல் விழுந்ததும் என்னை நான் மறந்தேன். செண்பகராமா, தங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. என் அன்பு மாசியும் தங்களுக்கு எப்பொழுதும் உண்டு.
0: தங்களை சந்தித்தது பாரத மாதாவையே சந்தித்தது போன்ற உணர்வு எனக்கு. இனி கவலை இல்லை, பிரிட்டிஷ் ஆட்சியை மண்ணோடு மண்ணாக்குவேன். உங்கள் அறிவுரைப்படி நடந்து கொள்கிறேன்.
1: சண்மகராமா, உலகில் எங்கெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியின் அடக்குமுறை நடக்கிறதோ அதை பற்றி உனக்கு தகவல் கொடுக்கிறேன்.
0: காமா அம்மையார் அவர்களே, என் போராட்டத்திற்கு தங்கள் தகவல்கள் பேருதவியாக இருக்கும். வெள்ளை பரங்கியருக்கு பாடம் புகட்டுவேன். இந்திய திருநாட்டை சுதந்திர நாடாக்குவேன். உங்களிடம் ஒரு வேண்டுகோள், நான் ஜெர்மானிய மன்னரை காண வேண்டும் மேடம்.
1: செண்பகராமா, வாருங்கள். ஜெர்மானிய மன்னரின் பிஏவாக இருக்கும்

0: என் அன்பு மாசியும் தங்களுக்கு எப்பொழுதும் உண்டு.
1: தங்களை சந்தித்தது பாரத மாதாவையே சந்தித்தது போன்ற உணர்வு எனக்கு. இனி கவலை இல்லை, பிரிட்டிஷ் ஆட்சியை மண்ணோடு மண்ணாக்குவேன். உங்கள் அறிவுரைப்படி நடந்து கொள்கிறேன்.
0: சண்மகராமா, உலகில் எங்கெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியின் அடக்குமுறை நடக்கிறதோ அதை பற்றி உனக்கு தகவல் கொடுக்கிறேன்.
1: காமா அம்மையார் அவர்களே, என் போராட்டத்திற்கு தங்கள் தகவல்கள் பேருதவியாக இருக்கும். வெள்ளை பரங்கியருக்கு பாடம் புகட்டுவேன். இந்திய திருநாட்டை சுதந்திர நாடாக்குவேன். உங்களிடம் ஒரு வேண்டுகோள், நான் ஜெர்மானிய மன்னரை காண வேண்டும் மேடம்.
0: செண்பகராமா வாருங்கள். ஜெர்மானிய மன்னரின் பிஏவாக இருக்கும் என் நண்பர் ஹர்தயால் என்பவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்.
2: மேடம் காமா அவர்களே, வெல்கம். எப்படி இருக்கிறீர்கள்? பெர்லினில் தாங்கள் இருப்பதாக செய்தி கிடைத்தது, உடனே தங்களை காண வந்தேன்.
0: வாருங்கள் ஹர்தயால், மிக்க மகிழ்ச்சி. ஹர்தயால், இவர் சண்பகராமன், தேசப்பற்று மிக்கவர், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜாகந்த் கோஷத்தை உருவாக்கியவர்.
2: வணக்கம். இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இன்றுதான் நேரில் பார்க்கிறேன். தங்கள் முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: இவர் ஜெர்மானிய மன்னரை பார்க்க வேண்டுமாம், உடனே ஆவண செய்யுங்கள்.
2: அப்படியே ஆகட்டும் மேடம் காமா அவர்களே.

0: ஜெர்மானிய மன்னருக்கு எனது வணக்கங்கள்.
1: வாருங்கள் மிஸ்டர் ஹர்தயால், வெல்கம், மிக்க மகிழ்ச்சி. ஆர் யூ ஃபைன்?
0: யுவரானர் நலம்தான். இவர் என்னுடைய நண்பர் செண்பகராமன். மேடம் காமாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். தங்களை காண வேண்டும் என்று அழைத்து வந்தேன்.
2: வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். மன்னருக்கு என் பணிவான வணக்கம். தங்களை பார்த்ததில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ஹோ, தேங்க்யூ. தங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு தான் தங்களை நேரில் பார்க்குறேன். ஐ எம் வெரி ஹாப்பி, மகிழ்ச்சி. இந்தியா விடுதலைக்காக தாங்கள் போராட எடுத்துள்ள முயற்சிகளை நான் பாராட்டேன். ஐ எம் விஷிங் யூ. தங்கள் ஜெய்ஹிந்த் கோஷம் என்னை புல்லரிக்க செய்து இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். அது உங்களை போன்ற நாட்டு பற்று கொண்ட வீர இளைஞர்கள் திரண்டாலே வெற்றி நிச்சயம்.
2: மேன்மை தங்கிய மன்னரின் பாராட்டுக்கும் உங்கள் எண்ணத்திற்கும் இந்திய திருநாடே தலை வணங்குகிறது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு சாவு மணி அடித்தே தீர்வோம். பரங்கி சீமைக்கு அவர்களை ஓட ஓட விரட்டியே தீர்வோம். அதற்கு தங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் போதும்.
0: யுவரானர் செண்பகராமன் ஒரு அக்னி குழம்பு. நாடு விடுதலை பெற தன் உயிரையும் தியாகம் செய்ய துணிந்தவன், புரட்சிகரமானவன்.
1: செண்பகராமா, என்னுடைய பூரண ஆசீர்வாதம், என் படை உதவியும் உனக்கு உண்டு. உன் வீரம் மிக்க பேச்சு, உன் செயல் எனக்கு பிடிச்சது. ஐ எம் அப்ரிஷியேட்டிங். அதனால் நாளையிலிருந்து எனக்கு ஆலோசகராக உன்னை நியமிக்கிறேன். என்ன மிஸ்டர் ஹர்தயால், நான் சொல்றது சரிதானா?
0: தங்களது முடிவு சரியானது யுவரானர். வாழ்த்துக்கள் செண்பகராமா.
2: மேன்மை மிக்க மன்னர் பெருமானே, நான் பிறந்ததின் பயனை அடைந்தேன். இனி பிரிட்டிஷ் ஆட்சியை ஒழிப்பதுதான் என் லட்சியம், கனவு எல்லாம். தங்கள் உயரிய நண்பனாக நட்பு கொண்டதற்கு வார்த்தைகளால் நன்றி சொல்ல முடியாது.
0: யுவரானர், தாங்கள் ஓய்வெடுங்கள், நாங்கள் வருகிறோம்.
2: மேன்மை தங்கிய மன்னருக்கு வணக்கங்கள். தங்களிடம் என்னுடைய விருப்பம் ஒன்றை தெரிவிக்க தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும்.
1: எஸ் மிஸ்டர் செண்பகராமன், விரும்பியபடி ஜெர்மன் ராணுவ படையிலே சேர்ந்து அதிலும் நீர்மூழ்கி கப்பல் படையில் மிகச்சிறந்தவனாக உருவாகி இருக்கிறாய். கேப்டனுக்குரிய அத்தனை தகுதிகளையும் பெற்றுவிட்டாய். இனி என் விருப்பம்.
0: யுவரானர், பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் போர் தொடங்கிவிட்டதல்லவா? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மிடமிருந்து ஆயுத உதவிகளை பெற்று இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷாரை விரட்டியடித்து சுதந்திரமடைய ரகசிய கடிதம் அனுப்பி வருகின்றனர். அதை சொல்லத்தான் செண்பகராமன்.
1: இது நல்ல செய்திதானே.

0: செண்பகராமன், உங்க விருப்பத்தை சொல்லுங்க.
1: ஏன் தயங்குகிறாய் செண்பகராமா? உனக்கு உதவ மன்னர் காத்திருக்கிறார். சொல்.
2: மன்னர் அவர்களே, நீசேனா, சான்ஹரல் போன்ற பெரிய போர்க்கப்பல்கள், அதைவிட எம்டன் லீப்சிக் கப்பல்களும் நம்மிடம் இருக்கின்றன. அதில் எம்டன் கப்பலில் நான் சென்று இந்திய கடற்படை பகுதிகளில் உள்ள பிரிட்டிஷ் படை ஆயுத கிடங்குகளையும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையையும் நீர்மூழ்கி கப்பல் எம்டன் மூலமாக தரைமட்டமாக்கி ஆங்கிலேயர்களை விரட்ட நினைக்கின்றேன். தாங்கள் உத்தரவு கொடுத்தால் உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கிழக்கிந்திய கம்பெனியின் பெயரில் இந்தியாவிற்குள் நுழைந்து எங்களையே அடிமைகளாக்கிய பரங்கியர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். அதுதான் என் ஆசை. அதே சமயம் நான் திரும்பி ஜெர்மனிக்கு வர வேண்டும். தாங்கள் அனுமதி தர வேண்டும். இதுவே என் விருப்பம்.
1: செண்பகராமா, மன்னரின் உத்தரவு தான் ஏற்கனவே கிடைத்துவிட்டதே.
2: மன்னர் அவர்களுக்கு நன்றி. இந்திய திருநாட்டை சுதந்திர திருநாடாக்கிவிட்டு ஜெர்மனி வருகிறேன்.
0: செண்பகராமா, எம்டன் கப்பலில் உள்ள கமாண்டர் வான் முல்லர் உங்களுக்கு உதவி செய்வார். சென்று வாருங்கள்.
2: நன்றி மன்னரே.
3: வணக்கம் ஹர்தயால் செண்பகராமன். மன்னன் கைசரின் உதவியால் எம்டன் கப்பலில் சென்று பல பிரிட்டிஷ் கப்பல்களை கடலில் மூழ்கடித்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மீது குண்டை வீசி பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கு படை வீரர்கள் மீதும் குண்டை வீசி அவர்களுடைய இராணுவ தளவாடங்களை அழித்துவிட்டு மீண்டும் பல ஆபத்துகளில் இருந்தும் தப்பித்து ஜெர்மனிக்கே வந்த செண்மகராமனுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். ஆனால் என்ன செய்வது, கெய்சருக்கு எதிராக எழுந்த கலவரங்களால் அவர் பதவி வெல்க வேண்டியதாயிற்று.
1: ஆம், என்ன செய்வது மேடம் காமா அவர்களே, அவருக்கு எதிராக வெய்னர் குடியரசு ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பின் நாஜி கட்சியினர் வந்தனர். இப்போது ஹிட்லரின் ஆட்சி.
2: ஹிட்லருக்கும் பிரிட்டிஷார் மீது கோபம் உண்டல்லவா? அதனால்தான் இந்திய விடுதலைக்காக அவரிடம் உதவி கேட்க சந்திக்க நினைக்கின்றேன்.
3: செண்பகராமா, ஜெர்மனியில் ஹிட்லரின் ஸ்வஸ்திகா ஆட்சி கொடி பார்க்கிறது. பிரிட்டனிடம் ஜெர்மனி அவமானம் அடைந்ததை கண்டு உலக நாடுகளில் ஜெர்மனி தனி சிறப்பு மிக்க நாடாக வேண்டும் என திட்டமிட்டு சர்வாதிகார ஆட்சியை ஹிட்லர் தொடங்கி உள்ளார். எங்கே போய் முடிய போகிறதோ?
2: மேடம் காமா அவர்களே, உங்களோடு வந்திருக்கும் பெண் யார் தெரிந்து கொள்ளலாமா?
3: இந்த பெண் என் வளர்ப்பு மகள். பெயர் லட்சுமி பாய். மணிப்பூரை சேர்ந்தவள். எனக்கு உதவியாக இருப்பவள். இந்திய நாட்டின் விடுதலைக்காக தீவிரவாதிகள் நடத்தும் அத்துணை நாடுகளின் தீவிரவாதிகளை பற்றிய விவரங்களை அறிந்தவள். அந்த வகையில் உன்னையும் பார்க்க வந்திருக்கிறாள்.
4: வணக்கம். தங்களை பற்றியும் உங்களுடைய விடுதலை போராட்டங்கள், இந்திய மண்ணிலிருந்து பிரிட்டிஷாரை விரட்டி அடிக்க நாடு சுதந்திரம் அடைய நீங்கள் படும் பாட்டை முழுக்க அறிந்தவள். உங்களுடைய நாட்டுப்பற்று என் உள்ளத்தில் பதிந்த ஒன்று. இன்றுதான் உங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி.
2: அடடா, ஜான்சி ராணியைப் போல் பெயர் லட்சுமி பாய். வீரம் செறிந்த பேச்சு. இந்திய விடுதலை போராட்டத்திற்கு உன்னை போன்ற பெண்கள் தேவை. இப்படிப்பட்ட நாட்டு பற்றுமிக்க ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்தேன். தப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள்.
3: என்ன லட்சுமி பாய், செண்பகராமன் உன்னை பார்த்ததும் உன் பேச்சை கேட்டதும் எப்படி சொல்கிறார்? இவரை மறக்கி இவருடைய போராட்டங்களை முறியடிக்கவும் வீரமிக்க இவர் பேச்சை கேட்ட பல பெண்கள் காதலிக்க முயற்சித்தும் தோற்று போனார்கள். ஆனால் உன்னை கண்டதும் செண்பகராமன் சொன்னது, லட்சுமி பாய், என்ன வைத்த கண் மாறாமல் செண்பகராமனையே பார்த்து கொண்டிருக்கிறாய்?
1: மேடம் காமா, லட்சுமி பாய்க்கு வெட்கத்தை பாருங்கள். விரைவில் நாம் இவர்கள் திருமணத்தை முடித்து வைத்தால் நல்லது என்று நினைக்கிறேன்.
3: என்ன லட்சுமி பாய், செண்பகராமன் இருவருக்கும் சம்மதமா?
2: சம்மதம்தான்.
3: சரி சரி. ஹர்தயால்
1: மேடம்,
3: நீங்கள் சொன்னபடி ஒரு நல்ல நாள் பார்த்து எளிமையான முறையில் இவர்கள் திருமணத்தை நடத்தி விடலாம்.
2: மேடம் காமா அவர்களே, நான் மணந்தால் இந்திய பெண்ணைத்தான் மணப்பேன் என எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருப்பேன். அது உங்கள் மூலமாக கிடைத்த பரிசு.
1: அந்த பரிசு உனக்கேற்ற துணைவியாக அமைந்தது. உனக்கு மகிழ்ச்சிதானே செண்பகராம்?

0: ஜான்சி, மகிழ்ச்சியான செய்தி. நமது அலுவலகம் சுவராஜில் இருந்து பிரிட்டிஷாரை ஒழிப்பது பற்றிய செய்திகள் போனதால் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் அதை ஏற்றுக்கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடி சுதந்திர பூமியாக நம் நாட்டை மாற்ற துணிந்து விட்டார்கள்.
1: தங்களுடைய சுதந்திர தாகம், உங்கள் பேச்சு, போராட்ட முறைகள் நாட்டு பற்றுமிக்க அனைவருக்கும் பிடித்து விட்டது. இனி பிரிட்டிஷாருக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது.
0: ஜான்சி, நாட்டு பற்றுமிக்க நீ என் மனைவியாக வந்தது நான் செய்த புண்ணியம். உன்னை பற்றி மேடம் காமா சொன்னது அத்தனையும் உண்மை. இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, உன் செயலிலும் சரி, நீ பாராட்டுக்குரியவள்.
1: நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். நாஜி படைகள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் ஒற்றர்களோடு நாஜி படையினர் தொடர்பு வைத்து உங்களை பற்றிய ரகசியங்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: ஜான்சி, நீ சொல்வதை நான் கேட்கின்றேன். எனக்கும் தெரியும், நாஜி படைக்கு நான் ஹிட்லரை சந்திப்பது பிடிக்கவில்லை. அதே சமயம் என் போராட்டங்களை வேவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். நான் மிகவும் கவனமாக செயல்படுவேன்.
1: என்னங்க, நீங்க ஆரம்பத்திலிருந்தே நொடிக்கு நொடி ஜான்சி என்றுதான் அழைக்கிறீர்கள். லட்சுமி பாய் என்று அழைப்பதை விட ஜான்சி என்று கூப்பிடத்தான் உங்களுக்கு பிடிக்குமோ?
0: எனக்கு உன் பெயரை முதல் முதலில் கேட்ட போதே என் இதயத்துக்குள் ஜான்சி வந்து விட்டாள். பிரிட்டிஷாரால் ஜான்சி நகரம் சூறையாடப்பட்டு பிணக்காடாக்கிய போது கோட்டையை விட்டு வெளியேறிய லட்சுமி பாய் வீரத்தோடு வாளால் வெள்ளையர்களின் தலையை சீவி எறிந்து பந்தாடிய ஜான்சி ராணி நாட்டு விடுதலைக்காக இன்னுயிர் தந்தவள்.
1: அதனால் லட்சுமி பாயை விட ஜான்சி பெயர் பிடிக்கும். அப்படியே அழையுங்கள், எனக்கும் பிடிக்கும். ஹிட்லர் சர்வாதிகாரி மட்டுமல்ல, ஜெர்மனியின் சிறந்த ராணுவ தளபதி. சந்திப்பின் போது கவனம் தேவை.
0: சரி, ஹர்தயால் எனக்காக காத்து கொண்டிருப்பார். நான் வருகிறேன் ஜான்சி.
1: சென்று வாருங்கள்.
2: வாருங்கள் வாருங்கள் மிஸ்டர் ஜெய்ஹிந்த் செண்பகராமன், எப்படி இருக்கீங்க? உங்க வண்டே மாதிரம் கோஷமெல்லாம் பிரிட்டிஷ்காரருக்கு கேக்குதா? வெல்கம் செண்பகராமன், உங்க போராட்டம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ஜெய்ஹிந்த், வணக்கம். ஜெர்மனியின் சர்வாதிகாரி ஹிட்லருக்கு, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் நன்றாக இருக்கின்றேன். இந்திய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்றேன். வந்தே மாதரம் எங்கள் தாரக மந்திரம், அது எங்கள் உயிரின் நாதம். சுயராஜ்யம் எங்கள் பிறப்புரிமை, இது திலகரின் கோஷம், இது எங்கள் வேதம். பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடுமை இந்தியாவில் தலைவிரித்தாடுகிறது. எங்கிருந்தோ அண்டி பிழைக்க வந்த அன்ன காவடிகள், வரதேசிகள், ஆங்கிலேயர்கள் எங்கள் நாட்டை ஆட்சி செய்வதா? எங்கள் நாட்டை சுதந்திர பூமியாக்கி நாங்களே ஆட்சி செய்ய வேண்டும். பரங்கியனை பூண்டோடு நசுக்க வேண்டும். மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். எங்கள் கனவு நனவாக வேண்டும். அதற்காகத்தான் தங்களிடம் உதவி கேட்க.
2: செண்பகராமன், போரும் போரும், என்ன பெரிய வண்டே மாதரம்! ஜெய்ஹிந்த், இதற்கெல்லாம் பயப்படுவானா? பிரிட்டிஷ்காரன் அடிமைப்படுத்தி உங்கள் நாட்டை ஆட்சி செய்கிறான். பிரிட்டிஷாரை ஒழிப்பதா? அது உங்களால் முடியாது. இந்தியர்கள் சொந்தமாக நாட்டை ஆள தெரியாதவர்கள், தகுதியற்றவர்கள், கோழைகள், அடிவருடிகள், குட்ட குட்ட குனியும் செம்மறியாடுகள். ஆட்சி செய்ய சுதந்திரமா நடக்காது. வெள்ளை எனக்கு அடிமைகளாகத்தான் நீங்க வாழ முடியும்.
0: நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் உங்கள் பேச்சை. நாஜி படைகளின் தலைவனாக சர்வாதிகாரியாக நீங்கள் இருக்கலாம். இந்திய திருநாட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? வீர மறவர்கள் தோண்டிய நாடு, அந்நியன் கால் வைக்க பயந்த நாடு. என்ன சொன்னாய்? ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் நாங்களா? சரித்திரம் தெரியும்.

0: உனக்கு தென்பாண்டி சீமை என்றாலே உலகுக்கே தெரியும். வீரத்தின் விளைநிலம், போர் பரணி பாடும் நிலம், பண்பாட்டின் சிகரம் எங்கள் இந்திய திருநாடு. உலகையே வென்று ஆட்சி புரிந்தவன் சோழ பேரரசு. கொரில்லா போர் முறைக்கு சிவாஜி ஆங்கிலேயர்களை திகைக்க வைத்து முதன் முதலில் ராக்கெட்டுகளை ஏவி போர் புரிந்தவன் திப்பு சுல்தான். களரி என்ற ஆயுதத்தால் வெள்ளையர்கள் தலைகளை சீவி பந்தாடிய சிவகங்கை சீமை மகாராணி வேலு நாச்சியார். ஒரு நெல்மணி கூட வரியாக தரமாட்டேன், இது எங்கள் தாய் திருநாடு, கும்பினியருக்கு இங்கு என்ன வேலை, ஓடு ஓடு என்று விரட்டியவன் நெற்கட்டு செவல் புலித்தேவன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, வெள்ளையனுக்கு எதற்கு கிசி என்று சூளுரைத்தவன் வீரபாண்டிய கட்டபொம்மன். மருது பாண்டியர்கள் பெயரை கேட்டாலே நடுங்கிய பிரிட்டிஷ்காரர் தீரன் சின்னமலை ஒருவனாகவே 3000 குதிரைப்படை வீரர்களையும் ஜெனரல் ஹாரிஸையும் தலைதெறிக்க ஓட வைத்தவன்.
1: இதெல்லாம் பழங்கடை, திரும்பவும் சொல்றேன், உங்களால் பிரிட்டிஷ் ஆட்சியை ஒன்றும் செய்ய முடியாது.
0: மங்கள் பாண்டேவின் வீரம் சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங், பாவேசு ஐயர், அரவிந்தர் பற்றி உனக்கு தெரியாது. பாட்டு தோட்டாக்களால் பரங்கியனுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த பாரதி பற்றி உனக்கு என்ன தெரியும்? இரட்டை குழல் துப்பாக்கிகள் விஞ்சை கதிகலங்க வைத்த வ.உ. சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா தெரிந்தும் தெரியாதது போல் பிரிட்டிஷாருக்கு ஒத்துதுகிறாயா? இந்தியாவை இழிவுபடுத்தி பேசுவதை இனிமேல் நிறுத்திக்கொள். கொள்ளையடிக்க தெரிந்த பிரிட்டிஷார் குள்ளநெறிகள், பிரித்தாளும் சூழ்ச்சியில் கைதேர்ந்தவர்கள், கோழைகள். அதனால் தான் உலக போருக்கு பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து படைகளை திரட்டாமல் இந்தியர்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், ஜெர்மனி நிலைத்து நிற்க வேண்டும், உங்கள் ஆட்சி தொடர வேண்டும். நட்பு நாடி வந்ததே வெள்ளையன் ஆட்சி ஒழிய தாயின் மணிக்கொடி பறக்க நீங்கள் உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். இந்தியர்களை ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் என்று இழிவாக பேசியதற்கு தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அப்போதுதான் என் ஆத்திரம் அடங்கும். வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.
1: செண்பகராமன், அக்னி பிழம்பாக மாறிவிட்டீர்கள். இப்போது உணர்ந்து கொண்டேன் இந்திய திருநாட்டின் வீரம், அது மகத்தானது. நான் இந்தியர்களை பற்றி தவறாக பேசியது உங்கள் மனதில் ஆழமாக படிய அது எரிமலையாய் வெடிக்கத் தொடங்கியதை பார்த்தேன். உங்கள் வேதனைக்காக நான் வருந்துகிறேன். இப்பொழுதுதான் பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடுமை புரிந்தது. நான் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நாம் எப்பொழுதும் நண்பர்களாக இருப்போம். என் உறவி எப்போதும் உண்டு. வாழுங்கள் என்னோடு, விருந்துண்டு செல்லலாம்.
2: ஜான்சி, நான் ஹிட்லரை சந்தித்தது, நான் இந்திய விடுதலை வீரர்களை பற்றி பேசியது, அதை புரிந்து கொண்ட ஹிட்லர் என்னிடம் மன்னிப்பு கேட்டது, நட்போடு விருந்தில் அமர்ந்தது, இது எல்லாம் நாஜிக் படைகளுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவருக்கும் தெரியாமல் விருந்தில் விஷம் வைத்து எனக்கு கொடுத்து விட்டார்கள். இதை நான் ஹிட்லரை சந்தித்து சொல்லியே தீர வேண்டும்.
3: என்னங்க, இத்தாலிக்கு போய் அங்கே மருத்துவமனையில் அது விஷந்தா அப்படின்னு கண்டுபிடிச்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆளை சாகடிக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு வேண்டிய சிகிச்சைகளை செய்து குணமாகி ஜெர்மனுக்கு வந்திருக்கோம். இந்த செய்தி நாஜிப்படைகளுக்கு தெரிஞ்சு ஏதாவது திட்டம் போட்டாங்கன்னா என்ன செய்யறது? இத்தாலியில் நாம் வந்தபோது நம்ம வீட்டு எல்லாம் உடச்செறிஞ்சாங்க நாஜிப்படை. நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க.
2: ஜான்சி, இந்திய தேசம் விடுதலை அடையணும். நாஜிக் படையை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஹிட்லரை நான் சந்திக்கணும், உண்மையை சொல்ல வேண்டும். அவரோட உதவியோடு இந்தியாவை சுதந்திர நாடாக்கணும், அதுதான் என் ஆசை.
3: என்னங்க சொன்ன கேளுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னங்க?
2: ஜான்சி, கவலைப்படாதே. நான் ரொம்ப கவனமாக நாஜிக் படைக்கு தெரியாத மாதிரி போய் ஹிட்லரை சந்தித்து விட்டு வருகிறேன்.
3: சரி, உங்களை தடுக்க முடியாது.

0: உங்க போராட்டத்துக்கு நான் தடைய இருக்க மாட்டேன். பத்திரமா போயிட்டு வாங்க.
1: ஜான்சி, சீக்கிரமாக வந்து விடுகிறேன்.
0: சரிங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ ஐயோ, இது என்ன? தலையெல்லாம் ரத்தம், உடம்பெல்லாம் காயம். ஐயோ, எனக்கு எனக்கு பேசுங்க பேசுங்க. கண்ணை திறந்து பாருங்க. போக வேண்டாம் போக வேண்டாம்னு சொன்னே கேட்டீங்களா? இப்போ எனக்கு எனக்கு பயமா இருக்குங்க, பயமா இருக்கு.
1: ஜான்சி, கவலைப்படாதே. நான் ஒரு இராணுவ வீரன். இந்திய திருநாடு சுதந்திரம் அடைய பாடுபடுகிறவன். கோழை இல்ல. நாஜிக் படையினர் அடிச்ச அடியை பற்றி எனக்கு கவலையே இல்லை.
0: அது எனக்கு தெரியுங்க. மேடம் காமாவின் வளர்ப்பு மகள் நான். ஜெய் ஹிந்த். செண்பகராமனின் மனைவி ஜான்சி. உங்கள் ஆற்றல் திறமை எல்லாம் எனக்கு தெரியுங்க. நய வஞ்சகமா நாஜி பட உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டாங்களே, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். உங்களை நினைச்சா
1: நீ அழவே கூடாது. இந்திய சுதந்திரத்திற்காக வாழ்ந்த நான் அதை பார்க்காமலேயே போய்விடுவேனோ அப்படி என்கின்ற பயம். சாவப்பத்தி அல்ல, பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு.
0: அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. என்னால தாங்க முடியாதுங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன்? உங்களை பிரிஞ்சு நான் எப்படிங்க வாழ்வேன்? ஐயோ
1: ஜான்சி, எனக்கு ஒரு உதவி செய்வாயா?
0: சொல்லுங்க சொல்லுங்க, செய்யறேன், கண்டிப்பா செய்யறேங்க, சொல்லுங்க.
1: ஜான்சி, இது நான் பிழைக்க போவதில்லை. திருவனந்தபுரத்தை விட்டு ஜெர்மனிக்கு புறப்பட்ட போது, மீண்டும் ஊருக்கு வரும்போது, என் நாடு சுதந்திரம் பெற்ற இந்தியாவாக இருக்கும்போதுதான் வருவேன் என்று சபதம் எடுத்தேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க,
1: அது நிறைவேறுமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா நிறைவேறுங்க. நீங்க நீங்க நல்லா இடுவீங்க, நல்லா இடுவீங்க.
1: ஜான்சி, அது நடக்காது போல் இருக்கிறது. வலி தாங்க முடியவில்லை.
0: சொல்லுங்க,
1: ஒரு கடமையை செய்வாயா?
0: என்னங்க? என்ன சொல்லுங்க, நான் செய்யறேன், சொல்லுங்க.
1: ஜான்சி, ஒருவேளை நான் இறந்து விட்டால்,
0: அப்படி சொல்லாதீங்க.
1: என் அஸ்தியை வாங்கி சுதந்திர கொடி பறக்கும் இந்திய திருநாட்டுக்கு போய் என் அஸ்தியை வீரம் செறிந்த தென்னாடு முக்கடல்கள், வயல்வெளிகள், இந்தியா முழுவதும் தூவிடு. அது போதும். அதோ அதோ
0: என்னங்க
1: ஜான்சி,
0: சொல்லுங்க.
1: பிரிட்டிஷ் கொடி இறங்கிவிட்டது. நம் கொடி
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெய் ஹிந்த் செண்பகராமன் சரித்திர நாடகம். எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன் அவர்கள். இதில் கதாபாத்திரமானோர்: செண்பகராமனாக எம் சிவகணேசன்,

ஜான்சி எனும் லக்ஷ்மிபாயாக கே சாந்தி, தந்தை சின்னசாமியாக காரைக்குடி லே நாகராஜன், தாயார் நாகம்மாள் ஆகவும் மேடம் காமாவாகவும் சி அமலோற்பவ அருள்மணி, ஸ்ட்ரிக்லாண்டாக கே ரவீந்திரன், ஹர்தயாளாக வி சீதாராமன், ஜெர்மானிய மன்னர் கெய்சராக என் உன்னிகிருஷ்ணன், அடால்ஃப் ஹிட்லராக இ சூர்யா ஆகியோர். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்.

அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: இசையால் உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை மயங்கிக் கொண்டிருக்கும் நேரம் மாலை 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: தருமபுரி மற்றும் ஏற்காடு ஆல் இண்டியா ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு குழந்தையோட ஊட்டச்சத்து நியூட்ரிஷனுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அது முக்கியமான 3 விஷயங்களில் 1.
4: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தையோடைய நியூட்ரிஷனுக்கு நம்ம எப்போ இம்பார்ட்டன்ஸ் தர ஆரம்பிக்கிறோம், ப்ரெக்னன்சிக்கும் முன்னாடி நம்ம கன்செப்ஷன் அதாவது சைல்டு பர்த்துக்கு பிளான் பண்ணும் போதே ஃபோலிக் ஆசிட் மதருக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ப்ரெக்னன்சி பீரியடில் உங்களுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்தும் நம்ம கரெக்டாக தரணும். குழந்தை பிறந்த உடனே 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும்தான், அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் சரியான வீனிங் ஃபுட்ஸ் தரணும். 1 வயசுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடையும் தரலாம், அதை முறையாக தரணும், ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி பல அட்வைஸஸ் நான் கொடுத்துருக்கேன். இதையெல்லாம் நம்ம ஒரு ரிவைண்ட் மாதிரி இன்றைக்கி பார்ப்போம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஓரளவுக்கு எல்லாருமே முதல் 4-5 மாதம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க.

0: அதிக பிரச்சனை வருதுன்னா அந்த ட்ரான்சிஷன் பீரியடில் பிரஸ்ட் ஃபீடிங் சில டைம் என்ன பண்ணுறாங்க, 4 மாதத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணுறாங்க. இப்போ மோஸ்ட்லி ஒர்க்கிங் மதர்ஸாக இருக்காங்க, 5வது மாதம் ஒர்க்குக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது அந்த பிரஸ்ட் ஃபீடிங் கம்மியாகிட்டே போகுது, ஸ்லோவாக புட்டி பாலுக்கு மாறுறாங்க. சில பேர் மாட்டுப்பாலே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க, சில பேர் பவுடர் பால் புட்டியில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஸ்லோவாக மதருக்கு மில்க் செக்ரேஷன் கம்மியாகுது, 5வது 6வது மாதத்தில் மில்க் அப்படியே நின்றுடுது. அதுக்கப்புறம் அவங்க மாட்டுப்பாலுக்கே மாறிடுறாங்க. வீனிங் ஃபுட்ஸும் இம்ப்ராப்பராக, இப்போ 5 மாதத்துலேயே இட்லி கொடுக்கறது, கெட்டியாகாரம் கொடுக்கறது, ஸோ அங்கே தான் ப்ராப்ளமே வருது. அதை நம்ம சரி செய்கிறதுக்கு முதல் 6 மாதம் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் அடுத்து செகண்டரி ஒதுக்கிடுங்க. பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக தாங்க. 7வது மாதத்துலேருந்து வேணால் வேலைக்கு பிளான் பண்ணுங்கள். அப்போ கூட நீங்கள் சாலிட் ஃபுட்ஸ் கரெக்டாக ஆரம்பிச்சிருப்பீங்க. அரிசி கஞ்சி, சத்துமாவு கஞ்சி, உருளைக்கிழங்கு ஆப்பிள் வேக வச்சது, இதெல்லாம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேலைக்கு போகிற அந்த இடைப்பட்ட நேரம் அதெல்லாம் கொடுக்கலாம். அது இல்லாமல் உங்கள் பாலை பிழிஞ்சி வச்சுட்டு போனீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 8 ஹவர்ஸ், வெளியில் வச்சிங்கன்னா 2 to 3 ஹவர்ஸ் வச்சு கொடுக்கலாம். இன்பிட்வீன் உங்களை யாராவது சந்திக்க முடியும்னா லன்ச் டைமில் அப்பையும் பால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுங்க, அதையும் உங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம். பத்தாத கொஞ்ச நேரத்துக்கு பவுடர் பால் பாலாடையில் தரலாம். இந்த முறையில் போனீங்கன்னா அந்த ட்ரான்சிஷன் பீரியட் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். மேலும் அடுத்து 6 மாதத்துலேருந்து 1 வயது குழந்தைக்கு இந்தந்த மாதிரி உணவு தரலாம். இந்த மாதிரி நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட டிப்ஸை நாளைக்கு சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம இந்த கிரிக்கெட்டில் இந்தியா ஸ்ரீலங்கா டெஸ்ட் சீரீஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். போன மேட்ச் அருமையாக விளையாடி இந்தியா ஜெயித்தாங்க. இன்றைக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க, டெஸ்ட் மேட்ச் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் போயிட்டுருக்கு. தேவதத் படிக்கல் இன்னொரு அருமையான ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதே மாதிரி எல்லா பேட்ஸ்மேனும் நல்லா விளையாண்டாங்க இது வரைக்கும். ஸோ இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்து இப்போ நான் ஊட்டச்சத்து பற்றி பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம யூடியூப் சேனல் டாக்டர் தீபக் தர்மபுரியன் சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல நம்ம சேனல் வரும். அதில் ஊட்டச்சத்து சம்மந்தப்பட்ட ஷார்ட் வீடியோஸ், அதே மாதிரி இன்ஸ்டாவில் டாக்டர் தீபக் டிபேன் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ரீல்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ஸை நீங்கள் அதில் பார்க்கலாம். அதே மாதிரி எந்த டவுட்னாலும் 7333-9253-818 எங்கள் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை நேரடியாக உங்கள் குழந்தைக்கு ஊட்டச்சத்து சரியில்லைங்க, அவன் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றான், ஒல்லியாக இருக்கான், இல்லை ரொம்ப உடல் பருமனாக இருக்கான்னா எப்போனாலும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் பழைய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிற பிகேபிக்கு எதிரில் இருக்கிற டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேருக்கு நீங்கள் வரலாம். ஏன்னா நம்ம ஊட்டச்சத்துக்கு ஒவ்வொரு குழந்தைக்குமே, அது ரெகுலராக வர சளி இருமலுக்கு வர குழந்தைகளுக்குமே நம்ம ஒரு நியூட்ரிஷன் கன்சல்டிங் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வரவங்களுக்கு நம்ம அதுக்குன்னு தனி செஷன் ஒதுக்கி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அவங்கக்கிட்ட பேசி, அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே பேசி ஃபாலோ அப் வர சொல்லி, அதில் நிறைய பேர் உடல் எடை குறைஞ்சவங்க அதிகமானவங்களும் இருக்காங்க, உடல் பருமனாக இருந்தவங்க நார்மலாக சீர்நிலைக்கு வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ எப்போனாலும் நீங்கள் நியூட்ரிஷன் கவுன்சிலிங் அண்டு மற்ற சில விஷயங்களுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
5: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும்

0: நாமக்கல்
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தின்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலை நேரம் மனதை மயக்கும் இனிய நேரம். அந்த நேரத்துக்கு இன்னும் இனிமை சேர்க்க வருகிறது நம் இசை மாலை தின்றல். ஒலிக்கக்கூடிய முதல் பாடல் 1000 பூக்கள் மலரட்டும் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காடி கவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், வாழமுருகர் நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
10: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
9: 1 லிட்டர்னு நம்பி
11: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
11: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரம் மாலை 5:15. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மலையின் சாரல், காதோரம், இனிய இசையின் சாரல் இரண்டையும் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தின்றல் நிகழ்ச்சியில். ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் கூலிக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சிவ முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் 100

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
2: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
3: எல்லாம் முடிஞ்சது.
4: பட்ஜெட் போட்டாச்சா?
3: 5000 மிச்சம் இருக்கும்.
4: புது புடவை வாங்கலாமா?
3: இல்ல, போன மாசம் தானே
4: வாங்கினேன். இன்னொன்னு
3: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
4: பெருசா வந்துட்டோம்.
3: நீ இப்ப கிளம்பு.
5: RBI சொல்கிறது,
6: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
7: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் விளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
8: தர்மபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் செல்லியம்பட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அம்மன்

0: திக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
1: தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் செல்லியம்பட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ பாலமுருகர் அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அம்மன்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: மலையின் சாரலோடு இசையின் இனிமையை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் இதய கோவில் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காடி கவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஸ்ரீ விநாயகர் பாலமுருகர் நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
2: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
3: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
4: தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் செல்லியம்பட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ பாலமுருகர் அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
7: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் மாலை 5:32. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இசை இருக்கும் வரை இன்பத்திற்கு குறைவே இல்லை. மாலை தென்றல் நிகழ்ச்சியில ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் கடலோர கவிதைகள் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன்.

0: மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காளிகவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஸ்ரீ விநாயகர் பாலமுருகர் நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா முதுகு கழுத்து மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

இசையால் உங்கள் இதயத்தை வருடிக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் குரு என்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் வனத்தில்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTEC அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
7: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை, அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே.
4: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும்

0: சூப்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மனதை மயக்கும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். ஒலிக்கக்கூடிய அடுத்த பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் என்ற திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல் வனத்தில்.

0: நீண்ட கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
1: தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் செல்லியம்பட்டி ஊராட்சி அள்ளியூர் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், அருள் தரும் மாரியம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறதுல ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
9: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
10: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
11: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
12: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
13: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
14: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
0: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
15: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
16: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
17: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண்கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள்.

0: காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: பிறர் பாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமேறி கொடுங்கூற்றுக்கரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய்.

0: உழைத்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய், அதிரடி தள்ளுபடி. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இனிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவாஞ்சியம் திருக்கோவிலை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். காவிரி கரையில் உள்ள 6 சிவஸ்தலங்களுள் காசிக்கு சமமானதாக கருதப்படுகின்றன. அவற்றில் ஸ்ரீவாஞ்சியம் தலமும் ஒன்றாகும். மற்றவை திருவையாறு, திருவெண்காடு, திருவிடைமருதூர், திருசாய்க்காடு, மயிலாடுதுறை ஆகியவையாகும். இத்தலத்தின் மூலவர் ஒரு சுயம்புலிங்க திருமேனியுடன் காட்சியளிக்கிறார். உலகிலுள்ள 64 சுயம்புலிங்க திருமேனிகளுள் இதுவே மிகவும் பழமையானதாகும். தன்னை பிரிந்த திருமகளை மீண்டும் அடைய விரும்பி விஷ்ணு தவமிருந்து சிவனொருள் பெற்ற தலம் இதுவாதலால் இத்தலம் ஸ்ரீவாஞ்சியம் என அழைக்கப்படுகிறது. பிரதான ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் கம்பீரமாக காட்சி தருகிறது. இத்தலத்தில் யமதர்மனுக்கு தனிச்சன்னதி இருப்பது ஒரு சிறப்பம்சம். கோவிலின் அக்னி மூலையில் யமனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் தெற்கு நோக்கிய தனி சன்னதி உள்ளது. மக்கள் அனைவரும் கங்கையில் நீராடி தங்கள் பாவங்கள் தீர்ப்பதால் தன்னிடம் சேர்ந்துவிட்ட பாவங்களை போக்கிக் கொள்ள கங்கை இறைவனை வேண்டினாள். இறைவனும் யமனுக்கே பாவ விமோச்சனம் தந்த இத்தலத்தில் சென்று வழிபட்டு பிரார்த்தனை செய்யும்படி கூறினார். கங்கையும் இத்தலத்திலுள்ள தீர்த்தத்தில் ஐக்கியமாகி தனது பாவங்களை போக்கிக் கொண்டாள். இத்தல தீர்த்தமும் குப்த கங்கை என அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை நேரத்தில் ஈசனும் தேவியும் பிரகார வளம் வந்து குப்த கங்கை தீர்த்த கிழக்கு கரையில் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி அருள்கின்றனர். இங்கு யமதர்மராஜனுக்கு தனிச்சன்னதி உள்ளது. இவரை வழிபட்ட பின்னரே மூலவரை தரிசிப்பது மரபாகும். இதனால் யமபயம், அகால மரணம் மற்றும் மரணபயம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இத்திருக்கோவில் மரணபயத்தை போக்கி 100 முறை காசிக்கு சென்ற புண்ணிய பலனை தரக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாகும். இங்கு இறைவனே எல்லாமுமாக இருப்பதால் நவக்கிர

0: சன்னதி இல்லை. மூலவர் வாஞ்சிநாதர் என்னும் திருநாமத்துடன் சற்று உயர்ந்த பானத்துடன் பெரிய அளவிலான லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார். அம்பாள் மங்கள நாயகி என்னும் திருநாமத்துடன் தரிசனம் தருகிறாள். பிரம்மா, சூரியன், பராசர முனிவர், அத்திரி மகரிஷி, யமதர்மன் ஆகியோர் இத்தலத்து இறைவனை வழிபட்டுள்ளனர் என்பது வரலாறு. மூவர் தேவார திருப்பதிகம் பெற்ற காவிரி தென்கரை திருத்தலமாகும். மாணிக்க வாசக பெருமானும் கீர்த்தி திருவகளிலும் திருக்கோவையாறில் 268வது பாடலிலும் இத்திருத்தலத்தை குறித்துள்ளனர். கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோவில் வழியாக நன்னிலம் செல்லும் சாலை வழியில் உள்ள அச்சுதமங்கலம் என்ற ஊரிலிருந்து தெற்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. எல்லா கோவில்களிலும் பிரம்மோற்சவம் முடிந்த பிறகு தீர்த்தவாரி நடத்தப்படும். இத்தலம் தீர்த்தத்திற்கு மிகவும் மகிமை வாய்ந்தது என்பதால் மாசி மகம் பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாளே தீர்த்தவாரியை நடத்திவிடுவர். அன்றைய தினம் வாஞ்சிநாதர் யமன் வாகனத்தில் உலா வருவார். கடைசி நாள் முருகனுக்கு உற்சவம் நடைபெறும். கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை வேளையிலும் தீர்த்தவாரி நடப்பதுண்டு. ஆடிப்பூரத்தை ஒட்டியும் 10 நாள் திருவிழா உண்டு. ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் இங்கு உண்டு. நேர்களே, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதர் திருக்கோவிலுக்கு நாமும் சென்று இறைவனை வழிபடுவோம், இறையரலை பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: நேர்கள் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக்கா.

இனிய மாலை வணக்கம் அன்பினர்களே, இதமாய் இணைந்திருக்கின்றோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:10. இமைக்கும் நொடிப்பொழுதினையும் இனிதாக்கி தரும் இது இன்னிசை சாரலில் கேட்டு ரசிக்கலாம். இது இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியில் முதலாவதாக வளம் வர காத்திருக்கின்றது பச்சைக்கிள்ளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
2: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்.
3: நேர்களின் கவனத்திற்கு நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு காலம் கடந்த காவிய கணங்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்களாக. இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அனைத்து மாவட்ட நேயர்களுக்காக வளமர காத்திருக்கின்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்க நீங்கள் அழைக்க வேண்டிய பண்பலை நிலை எண்கள் 0434-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பெண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து பேசலாம். மற்றும் இரு இணைப்பெண்களாக 94-86-81-1025, 94-86-65-20-25 என்ற எண்ணை தொட்டு உங்களுக்கு பிடித்தமான காலம் கடந்த காவிய கணங்களை காற்றலையில் தவள விழலாம். இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள்.
4: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் ஏலகிரி ஊராட்சி காளி கவுண்டன் கொட்டாயில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ விநாயகர், பாலமுருகர் நவகிரக ஆலய கும்பாபிஷேக விழா என்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறையருள் பெறுக.
5: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வளம் வர காத்திருக்கின்றது அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து.

0: ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சிவ முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இசை மின்னல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துருச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
2: இல்ல, முதல்ல சேமிப்பு.
1: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமிங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமிங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
3: ஆனா அந்த ஜிமிக்கி
2: ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர் கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இன்றைய கூட்டத்திற்கு பின்னர் இதுதொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
7: நீங்க மக்கள் சேவையை செய்வதற்கு அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அப்பதான் அவங்க மக்களை போய் சந்திக்க முடியும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை. ஏன்னா எம்எல்ஏக்கள் தொகுதியில எல்லாம் போய் அமைச்சர்கள்ட்ட கொடுத்து, இப்ப பஸ் வேணும், எங்களுக்கு ஃபேக்டரி வேணும், எங்களுக்கு இங்க தூர் வாரணும், இங்க பாலம் கட்டணும், இங்க ரோடு போடணும்னா அவங்க தொகுதி முழுசா போய் பார்த்தா தான் போன புரியும். ஜெயிச்சதோட சரி, எல்லா எம்எல்ஏ இப்ப நம்ம வந்து நிக்கிற கிராமத்துக்கு இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ வந்தது கிடையாது, எந்த அமைச்சர் வந்தது கிடையாது, அதான் பஸ்ஸும் வரல. கண்டிப்பா அவங்களுக்கு போய் மக்களை சந்திக்கிறதுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இது வந்து எங்களுடைய கட்சிக்காக செய்யல, பிசிகா எம்எல்ஏ வந்து கேட்டிருந்தாங்க. அது மாதிரி எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க போய் தொகுதிக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க தெரியும். அவங்கள் போய் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை வேற யாருனாலும் நிறைவேற்ற முடியும். எம்எல்ஏ போய் தொகுதி முழுசும் போனாதான் அவங்க வந்து போய் அந்த அமைச்சருக்கோ யாருக்கோ கவனத்தை கொண்டு போக முடியும்.
6: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.

0: இன்று பட்டுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவதாக கூறுவதை திமுக ஏற்கவில்லை என்றார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பதில்லை என்றும் அவர் குறை கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு 3 அமைச்சர்கள்தான் பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேக கூட்டணி அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் 1க்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி பயிர்ச்சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி நமது உரிமையை மீட்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பின்னரும் கூட காவல்துறை இதுவரை ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: டிஜிட்டல் கைது குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று திருநெல்வேலி காவல்துறை துணை ஆணையர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
2: உங்களுடைய போன்ல வீடியோக்கள்ல யூனிஃபார்ம்ல யாராவது வந்து தோன்றி உங்களுடைய ஆதார் அல்லது மொபைல் நம்பர் தவறான உபயோகத்திற்கு பயன்பட்டிருக்கு, அல்லது போதைப் பொருள் சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து பயன்பட்டிருக்கு, அதனால நாங்க உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசலாம். அது போன்ற யாரும் உங்களுக்கு தொடர்பு கொண்டா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அது ஒரு மோசடி கும்பல் இருந்து வரக்கூடிய கால் அப்படிங்கிறது தான். ஏன்னா காவல்துறையில டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையே வந்து கிடையாது. அது போல ஏதேனும் ஒரு கால் வந்தா உடனடியாக நீங்க அதை வந்து கட் பண்ணிடுங்க. 1-9-3 சைபர் அப்படிங்கக்கூடிய 1930 சைபர் கிரைம் நம்பருக்கு நீங்க வந்து உடனடியாக புகார் பண்ணலாம், அல்லது அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலையும் புகார் பண்ணலாம். டிஜிட்டல் அரசு அப்படிங்கக்கூடிய வார்த்தையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த உதவினாலும் செய்யறதுக்கு காவல்துறை தயாராக இருக்கு.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வட தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26-27

0: செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தானை மாநில அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திருமதி ஜெகதீஸ்வரி இன்று நெல்லையில் தொடங்கி வைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி வியாழக்கிழமை தோறும் சின்ன வெங்காயம் ஏலம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் 2000-க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் சேதமடைந்தன. நாகை மாவட்டம் அகஸ்தியம் பள்ளியில் உள்ள பக்தர்குளம் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தொடர்ந்து 8வது நாளாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 18-21, 21-18, 18-15 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் லீ யுன் கியூவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இனி விளம்பரங்கள்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு மகனும் ஒரு உதவியாகவே ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: கிளையில் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு அழைக்கவும்.
3: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் 6:41:39.
9: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சிவ முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
8: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களினை கேட்கவிருப்பது வேலை காத்திருக்கு. நிகழ்ச்சியை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. நோட்டு அல்லது ஒரு தாள் எடுத்துக்கோங்க, ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ சொல்லக்கூடிய அறிவிப்பு உங்கள் வீட்டில் உள்ள இளைஞர்களுக்கோ இல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ கண்டிப்பாக உபயோகப்படும். குறிப்புகளை எடுத்து வச்சுக்கோங்க. நிகழ்ச்சியில் முதல் வேலைவாய்ப்பு அறிவிப்பாக, இந்திய ரயில்வேயில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஜூனியர் இன்ஜினியர் பதவிக்கான அறிவிப்பு இது. எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் 3,993 இடங்கள் காலியாக உள்ளது. இதற்கான கல்வி தகுதி

0: டிப்ளமோ பிஎஸ்சி முடித்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 1/1/2027 அடிப்படையில் 18 வயது முதல் 33 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது ஆன்லைனின் மூலமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை ஆகிய 3 கட்டங்களாக விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். விண்ணப்பிக்கும் முறையானது ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ஆர்ஆர்பி ஏபிபி எல்ஒய் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய நிறைவு நாள் 13/9/2026 ஆகும். விண்ணப்ப கட்டணமாக ₹500 கட்டணம் செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹250 விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். மீண்டும் உங்கள் நினைவிற்கு, இந்திய ரயில்வே துறையில் 3993 இன்ஜினியர் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு இது. இப்பணிக்கு விண்ணப்பிக்க 13/9/2026 நிறைவு நாளாகும். விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிய ஆர்ஆர்பி ஏபிபி எல்ஒய் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஆர்ஆர்பி அப்ளை டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் ஆகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பாரத ஸ்டேட் வங்கி அதாவது எஸ்பிஐ ஜூனியர் அசோசியேட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் சேல்ஸ் பிரிவிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1999 காலி பணியிடங்களும், தமிழகத்தில் 1516 பணியிடங்களும், ஒடிசாவில் 1118 பணியிடங்களும், கர்நாடகாவில் 799 பணியிடங்களும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்தம் 9124 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான கல்வி தகுதி, ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். 1/4/2026 படி 20 வயது முதல் 28 வயது வரை நிரம்பியிருக்க வேண்டும். தேர்ச்சி முறையானது பிரிலிமினரி தேர்வு, மெயின் தேர்வு என்று 2 கட்டமாக நடைபெற உள்ளது. தேர்வு மையமானது சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி உட்பட 16 இடங்களில் நடைபெற உள்ளது. விண்ணப்பிக்கும் முறையானது ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். எஸ்பிஐ .bank.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹750 எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க நிறைவு நாளாக 31/8/2026 ஆகும். மீண்டும் உங்கள் நினைவிற்கு, பொதுத்துறையைச் சேர்ந்த பாரத ஸ்டேட் வங்கி அதாவது எஸ்பிஐ வங்கியில் 9124 ஜூனியர் அசோசியேட்ஸ் கஸ்டமர் சப்போர்ட் சேல்ஸ் பிரிவிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க 31/8/2026 நிறைவு நாளாகும். sbi.bank.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் நேயர்கள், தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள், தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். வெற்றி உங்களதே. நன்றி நேயர்களே.
1: ஹலோ, யார் பேசுறது?
2: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
1: சொல்லுங்க, என்ன விஷயம்?
2: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
2: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
1: என்ன வேலை சார்?
2: பார்ட் டைம் ஜாப் தான் மேடம். நீங்க வீட்டிலிருந்தே மாசம் ₹50,000 சம்பாதிக்கலாம்.
1: ஓ, அப்படியா சார்? ₹50,000? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
2: மேடம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். ₹50,000 என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மென்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
1: நான் இப்ப அமுச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் ₹50,000 சம்பளம் வந்துரும்ல?
2: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
1: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அமுச்சாச்சு அமுச்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
3: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேர்களினை கேட்கவிருப்பது வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. சின்னக்கல்லார் பகுதியில் அதாவது கோயம்புத்தூர் பகுதியில் 20 மில்லிமீட்டர் மழை அதிகபட்சமாக பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள்

0: இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக 38.5 டிகிரி செல்சியஸாக அரியலூர் பகுதியில் பதிவாகியிருந்தது. கோயம்புத்தூர் விமான நிலைய பகுதியில் 22.6 டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருந்தது. மலைப்பகுதியில் உதகமண்டலம் பகுதியில் 12.4 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகியிருந்தது. இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாக திண்டுக்கல், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் பதிவாகியிருந்தது. 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக வெப்பநிலையானது சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சி, நீலகிரி மாவட்டங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவாகியிருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனால் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவை பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லீசான மழை பெய்யக்கூடும். 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய ஒரு முன்னறிவிப்பு. இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தின் வாய்ப்பு குறைவு. எனினும் உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். 24ஆம் தேதி முதல், அதாவது நாளை முதல் 27ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது. 23ஆம் தேதி இன்று உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் ஓரிரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை முதல் 27ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
1: அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டத்தில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிக அவசியம். தருமபுரி மாவட்டத்தில் இந்த கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள மேலும் ஓர் அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டிற்கான முதலமைச்சர் கோப்பை தருமபுரி மாவட்டத்தில் நடத்தப்பட உள்ளது. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் புதிய 7 விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதில் பள்ளி மாணவர்கள், 19 வயதுக்கு உட்பட்டோர், கல்லூரி, பாலிடெக்னிக் மாணவர்கள், பொது பிரிவினர் 15

0: வயது முதல் 35 வயது வரை இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் கலந்து கொள்ளலாம். மேலும் ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sdat.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம். பதிவு செய்யும் காலம் இம்மாதம் 31 தேதி வரை. பதிவு செய்து பயன்பெறுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள மேலும் ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் டாப் செட்கோ கடன் திட்டம் பிசி எம்பிசி டிஎன்சி வகுப்பினருக்கு வியாபாரத்தை மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் குடும்ப ஆண்டு வருமானம் 500,000 மிகாமல் இருக்க வேண்டும், 18 வயது முதல் 60 வயதுக்குள் இருக்க வேண்டும், ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். மேலும் கடன் விவரங்கள் தனிநபர் கடன் அதிகபட்சம் 25 லட்சம் வரை வழங்கப்படும், குழு கடன் ஒருவருக்கு 1.25 லட்சம், குழுவுக்கு 25 லட்சம் வரை வழங்கப்படும், கறவை மாடு கடன் 2 மாடுகளுக்கு 1.20 லட்சம் வரை வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை tapsetco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். நாரதர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நாராயணா அப்படின்ட்டு ஒருவர்,
4: நாராயணன்
3: அவர் தான் முதல் மீடியா பர்சன். நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல ஒரு ஊடக மனிதர்னா அவர் தான். எல்லா இடத்துக்கும் பயணப்படுவாரு, எல்லா செய்தியும் சொல்லுவாரு, அதோட கழகத்தை மூட்டி விடுவார்னு சொல்லுவோம். நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவோம். இதெல்லாம் நாரதரை பற்றிய செய்திகள். ஒரு நாளைக்கு அவரை பற்றி தனியாகவே பார்த்துருவோம். சரி, அவர் எப்பவும் எந்த செயல்படுனாலும் நாராயணா நாராயணா அப்படிம்பார். தொடங்கினாலும் நாராயணா, முடிஞ்சாலும் நாராயணா அப்படிம்பார்.
4: நாராயணன்
3: இப்போ அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததான். எப்படி அப்படின்னா, எப்பவும் விடாம நாராயணனுடைய பேரை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம தான் மிகச்சிறந்த பக்திமான். அதில் வேற மாற்றமே கிடையாது. எதுக்கும் திருமால்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம் அப்படின்ட்டு அவர் பள்ளிக்கூட பெருமாள்கிட்ட போய் கேட்டாராம், இந்த உலகத்திலேயே உங்கள் மேலே பக்தி அதிகம் வச்சிருக்கிறது நான் தானே அப்படின்னு இருக்காரு. அவர் யோசிச்சார், என்ன இப்படி ஒரு கேள்வி வந்து நம்மகிட்ட கேட்குறாப்புல அப்படின்ட்டு. இருக்கலாம், இருந்தாலும் உன்னை காட்டிலும் பக்தி உள்ளவங்களாம் இருக்காங்கன்னு. என்ன எப்படி சொல்கிறீங்க, நான் வந்து 24x7 வந்து நான் உங்கள் பேர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் நீங்கள் வேற ஆளாக சொல்கிறீங்களே அப்படியா, எத்தனை தடவை சொல்கிற? அதான் சொன்னாலங்க 24x7 நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன காட்டில் யார் இருக்கா? நீ ஒன்று செய், கீழே போ பூலோகத்தில், அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட விவசாயி ஒருத்தர் இருக்கான், அவனை போய் பார்த்து வா. இவர் காலையிலே போயிட்டார், 4 மணிக்கெல்லாம் போய் என் வீட்டில் ஒளிஞ்சிருக்கார். அவன் ஒரு சாதாரண குடிசை வீடு, தாத்தா பாட்டி அம்மா அப்பா மாடு கோழி ஆடு பிள்ளைக எல்லாம் இருக்காங்க. அவன் எந்திரிச்சான் காலையில், நாராயணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான், அப்பா அம்மாவுக்கு வேண்டியதை செஞ்சான், பிள்ளைகளுக்கு வேண்டியதை செஞ்சான், சாப்பிட்டான், வயலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போனான். இவரும் பின்னாடியே போனார், ஒன்று அப்படின்ட்டு போனார். காலையில் சொல்லியிருக்கேன் ஒன்று, அவன் பாட்டுக்கு உழுதான், மாடு கட்டி உழுதான், மத்தியானம் மனைவி சாப்பாடு கொண்டு வந்தான், சாப்பிட்டான், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தான், மாலையில் மாடுகள் பாட்டினான், வீட்டுக்கு வந்தான், பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தான், அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சாங்க, சாப்பாடு முடிஞ்சது, படுக்க போகிறப்ப நாராயணா அப்படின்னா ரெண்டு அப்படின்ட்டு பேசாமல் தூங்கிட்டான். இவர் வந்தார், ஏங்க அவன் ரெண்டு தடவை தாங்க சொன்னான், காலையில் ஒருக்க சாயங்காலம் ஒருக்க சொன்னேன், நான் என்னையே போயிட்டு அவனோட ஒப்பிட்டுருக்கீங்களே அப்படின்னொடனே, அப்படியா சரி, அதான் தப்பா சொல்லிட்டனோ, ஒன்று செய், இந்தா இந்த கையில் எண்ணெய் இருக்குது பாரு, ஒரு கிண்ணத்து நிறைய எண்ணெய், சின்ன கிண்ணம், அது தழும்பு எண்ணெய் இருக்குது, இதை இப்படி உள்ளங்கையில் வச்சுக்கோ. வச்சுக்கிட்டார் நாரதர். இதை சிந்தாமல் உலகத்தை சுற்றி வந்துடுவியா அப்படின்னாரு. என்ன இப்படி கேட்குறீங்க, 5 நிமிஷத்தில் வர்றேன் பாருங்க அப்படின்ட்டு அதை கையில் வச்சுட்டு பரப்பிட்டார். இப்படி இவர் போகிறபோது எதுத்தாப்பில் இந்திரன் வந்தாப்பில் வந்து, என்ன நாரதா கையில் சு ஒன்றும் பேசக்கூடாது போயிட்டோம், அடுத்த ஒரு ஆள் யமன் வந்தாப்பில் போ விலகு விலகு விலகு இப்படி சொல்லிட்டு போகிறாரு. எல்லோரும் 33 கோடி தேவர்களும் எல்லா இது பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக திருப்பி வந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன சிந்தலையில், ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து

0: கவனமாக கொண்டு வந்துட்ட. ஆனால் நீ இப்போ இந்த எண்ணம் கொண்டு போனேல, அப்போ எத்தனை தடவை நீ வந்து என்னையை பற்றி நினச்ச, நாராயணா நாராயணான்னு எப்போ சொன்னேன் அப்படின்னு என்ன கேட்குறீங்க? என்னை சிந்தாமல் கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுவோம்னா உங்கள் பேரை சொல்லிட்டு போனா?
1: நான் இதை பார்ப்பதா, நாராயணன் நினைப்பதா?
0: அப்பதான் அவர் சொன்னார், யார் திருமால், ஏன்பா எண்ணெயை கொடுத்த உடனே என்னையவே மறந்துட்டிய, நீ உங்ககிட்ட எண்ணெயை தான் கொடுத்தேன், நீ என்ன பண்ணிட்ட, நாராயணன் என்னையே மறந்துட்டேன். ஆனால் அந்த விவசாயி அத்தனை வேலைகளுக்கு நடுவுலையும் காலையில் ஒரு தடவை இரவு ஒரு தடவை என்னை கும்பிட்டான்னு சொன்னேன்ல, பல வேலைகளுக்கு நடுவுலையும் என்னை கும்பிடுற அவன் பெரியவனா? ஒரு கிண்ணத்தை கையில் கொடுத்தா அதுக்குள்ளே எண்ணெய் கொட்டி போகுமேங்கிற பயத்தில் எதையும் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையும் மறந்துட்டு போனியே, நீ பெரியவனா? ஒன்று தெரிஞ்சுக்கோ, கடமையை செய்கிறப்ப கடமையும் செய், அந்த கடமைக்கு நடுவில் அது சரியாக வரணுங்கிறதுக்காக நீ விரும்புகிற கடவுளையும் கும்பிடு. இதுதான் உலகத்தினுடைய நியதி. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
4: நேயர்களினை தொடர்ந்து கேட்கலாம் சட்டப்பேரவையின் வாராந்திர விமர்சனம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் அவர்கள்.
1: தமிழக சட்டப்பேரவையில் இந்த வாரம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விதி எண் 110 கீழ் வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற காரசார விவாதங்களும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வாரம் திங்கட்கிழமையன்று விதி எண் 110 கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர், கூட்டுறவு வங்கிகளில் 1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் வாங்கியவர்களுக்கு 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார். மேலும் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாகவும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இதன் மூலம் அரசுக்கு சுமார் 9,533 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பேரவையில் அன்றைய தினம் வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதங்களுக்கு பதிலளித்த அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், ஆங்கிலேயர் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நில வரி வசூல் ரத்து செய்யப்படுவதாகவும், 20 லட்சம் குடும்பங்களுக்கு பட்டா வழங்குவதற்குரிய சிறப்பு திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்றும் கூறினார். கிராம நிர்வாக அலுவலர் அலுவலக பராமரிப்புக்காக ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், நில அளவை சேவைகளை உடனே வழங்கும் வகையில் களப்பணியாளர்களுக்கு பூகோள நிலைக்கலன் கருவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த ஆட்சி அமைந்த 100 நாட்களில் பட்டாக்கள் கேட்டு மனு செய்த 676 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையும் திங்களன்று தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பதிலளித்து பேசினார். தொலைதூர கிராம மக்களுக்கு உயர் சிகிச்சைகளை உறுதி செய்யும் வகையில் 5 மையங்கள் மற்றும் 200 இணைப்பு மையங்கள் தொடங்கப்பட்டு அது 5 ஆண்டுகளில் 1,000 மையங்களாக விரிவடையும் வகையில் தொலை மருத்துவ திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 100 நாட்களில் மாநில அரசு மருத்துவத்துறையில் பல்வேறு சாதனைகள் செய்திருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1,393 சுகாதார ஆய்வாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், எந்த பரிந்துரையும் இல்லாமல் வெளிப்படையாக ஆன்லைன் மூலம் கவுன்சிலிங் செய்து பணி மாறுதல் மற்றும் பதவி உயர்வுகளும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தாவேக அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவு செய்ததற்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துக் கொண்டார். செவ்வாய்க்கிழமையன்று சட்டப்பேரவையில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, மனித வளத்துறை ஆகிய முக்கிய துறைகளுக்கான மானிய கோரிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது விவாதங்கள் நடைபெற்றன. விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே கடல்வழி பயணிகள் படகு போக்குவரத்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான சாலை உள்கட்ட

கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை உருவாக்க தமிழ்நாடு நெடுஞ்சாலை பெருந்திட்டம் 2036 தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 2036 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இலக்காக கொண்டு 8 முதல் 18 வயதுக்குட்பட்ட மாணவர்களை அடையாளம் கண்டு எதிர்கால ஒலிம்பிக் சாம்பியன்களாக உருவாக்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய திறன் கண்டறிதல் பிரிவு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என்றும், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் நவீனமயமாக்கப்பட்டு குளிர்சாதன வசதிகள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அன்றைய தினம் நடைபெற்ற மானிய கோரிக்கை விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய நிதித்துறை அமைச்சர் திரு மரிய வில்சன், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்தார். கர்நாடக மாநில வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பங்கேற்ற அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் இதன் மீது சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதுதொடர்பாக மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறினார். கர்நாடக மாநில அரசு மாஜிஸ்ட்ரேட் தலைமையிலான விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும், அவர்களின் அறிக்கை கிடைத்த பிறகு துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கூடுதல் நிவாரணம் வழங்குவதாக அவர்கள் உறுதியளித்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த விவாதத்தின் போது பேசிய வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், தமிழக வனத்துறை சார்பிலும் அங்கு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காலை உணவு திட்டத்திற்கு பெயர் மாற்றம் செய்து அந்த திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் வைத்தது பொருத்தமானதுதான் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் இதுதொடர்பாக அன்று நடைபெற்ற விவாதத்தின் போது தெரிவித்தார். புதன்கிழமையன்று சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் ஒரு அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை தற்போது வழங்கப்பட்டு வரும் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூர் பகுதியில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதி கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி முழுவதும் சென்று மக்களின் குறைகளை கேட்பதற்கு வசதியாக 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்றும், அதற்கான எரிபொருள் பராமரிப்பு செலவுகளுக்காக மாதம் 75,000 ரூபாய் வாகனப்படியாகவும், உதவியாளர் ஒருவரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் 25,000 ரூபாய் உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் வெளிநாட்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு அனுமதிக்காததை ஆட்சேபித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். புதனன்று பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்ற போது குறுக்கிட்டு பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மேகதாது அணை கட்டுவதற்கு ஒரு கல்லை கூட எடுத்து வைக்க அனுமதிக்க மாட்டோம், இந்த பிரச்சினையை பொறுத்தவரை எதற்கும் யாருக்கும் பயப்பட மாட்டோம் என்றும் கூறினார். பேரவையில் அன்றைய தினம் காவிரி நதிநீர் பிரச்சினை, மேகதாது பிரச்சினை குறித்தும் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் காரசாரமான கருத்து மோதலில் ஈடுபட்டனர். அரசியல் ரீதியான சில சூடான விமர்சனங்கள் வந்தபோது பேரவையில் சிறிது நேரம் அமளியும் கூச்சல் குழப்பமும் நிலவியது. இந்த விவாதத்தின் இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், காவிரி நதிநீர் பிரச்சினையை பொறுத்தவரையில் கர்நாடக மாநிலத்தில் அனைத்துக் கட்சிகளும் ஒருமித்த கருத்துடன் இருக்கிறார்கள். அங்கு யாரும் யாரையும் குற்றம் சாட்டி பேசுவதில்லை. இந்த பிரச்சினை நம்முடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் காலத்தில்தான் முடிய வேண்டும் என்பதுதான் இறைவன் சித்தம் என்று கருதுகிறேன். நிச்சயம் மக்கள் விரும்பும் நல்ல தீர்வாக அது அமையும் என நம்புகிறேன் என்று கூறினார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சருக்கு ஒரு சில உறுப்பினர்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். அப்போது பேசிய தாவேக உறுப்பினர் திருமதி குடியாத்தம் சிந்து, இந்த அறிவிப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறி எம்ஜிஆர் நடித்த படகோட்டி திரைப்படத்தின் பாடலான கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் என்ற பாடலை பாடிய போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பலமாக மேசையை தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அன்றைய தினம் நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய திமுக உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஐ பெரியசாமி, அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் பெயரை மாற்றியிருப்பதை சுட்டிக்காட்டி சாமானிய மக்களும் சட்டப்பேரவையில் இடம்பெறுவதற்கு வழிகாட்டிய அண்ணாவின் பெயரை மாற்றியது வருத்தமளிப்பதாக கூறினார். கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் தொகுப்பூதிய ஆசிரியர்களின் ஊதியம் 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்தார். மண்ணின் கலைகளை மரபு மாறாமல் மேம்படுத்திட 2

0: இடங்களில் 2 கோடி ரூபாய் செலவில் கலை ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வியாழக்கிழமையன்று முதல் 1 மணி நேரத்திற்கும் மேலாக உறுப்பினர்கள் கொடுத்திருந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பேரவையில் பதிவு செய்வதற்கு பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாய்ப்பளித்தார். பேரவை விதி 55-ன் கீழ் சுமார் 400-க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொடுத்திருப்பதை சுட்டிக்காட்டிய பேரவைத் தலைவர், 30-க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். புதிய அரசு அமைந்து 100 நாட்கள் ஆகிய பின்னரும் அவையில் கேள்வி நேரம் இடம்பெறாததை திமுக உறுப்பினர் திரு ஆஸ்டின் சுட்டிக்காட்டியதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர், இதுதொடர்பாக துறை அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும், விரைவில் கேள்விகளுக்கான பதில்கள் வந்ததும் அவை எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், சவுதியில் தமிழக மீனவர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு விவகாரம், நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் அரிசி குறித்த காரசார விவாதம் ஆகியவை அன்றைய தினம் இடம்பெற்றன. இந்த வார இறுதி நாளான வெள்ளிக்கிழமையன்று எண்ணூர் கொசஸ்தலையாற்றில் மீன்கள் செத்து கிடந்த விவகாரம், பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்வதால் ஏற்படும் பிரச்சினை, முதலமைச்சர் அறிவித்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் கார் தங்களுக்கு தேவையில்லை என திமுக தரப்பில் கடிதம் அளிக்கப்பட்ட விவகாரம், தொகுதி வரையறை சட்டம் தொடர்பான காரசார விவாதம் குறிப்பிடத்தக்கதாக அமைந்தன. மொத்தத்தில் இந்த வார அவை நடவடிக்கைகளில் முதலமைச்சரின் பல முக்கிய அறிவிப்புகளும் ஆரோக்கியமான விவாதங்களும் காரசாரமான கருத்து மோதல்களும் இடம்பெற்றன.
1: சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் கேட்டோம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம் அவர்கள்.

0: நேரம் 7:10 நிமிடம். தொடர்வது திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். எழுதியவர் இ கதிரவன் அவர்கள்.
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணுடையான்பட்டி ஊராட்சியில் இந்திய அரசு மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு நலத்திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் திட்டங்களை தீட்டுவதை மட்டுமல்லாமல் கடைசி வரை பயனாளிகளுக்கு செல்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்றும், போதை ஒழிப்பு விழிப்புணர்வு, மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவைகளுக்கு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக காமராஜ் அவர்கள் பேட்டியளித்தார். தெற்காசிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி இலங்கை நாட்டின் கொழும்பு நகரில் நடைபெற்றது. இதில் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தியா உள்ளிட்ட 7 தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த 800 மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். கட்டா தனித்திறமை குமித்தே மற்றும் குழு கட்டா பிரிவில் போட்டிகள் நடைபெற்றதில் கட்டா பிரிவில் 49 வயதுக்கு உட்பட்ட வெட்ரான் பிரிவில் திருவரம்பூரை சேர்ந்த கராத்தே மாஸ்டர் பிரபாகரன் தங்கப்பதக்கமும், 10 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் 6 வகுப்பு பயிலும் மாணவர் ஆர்டி இசை வெண்கல பதக்கமும் வென்றார். 14 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் 9 வகுப்பு பயிலும் மாணவர் மோகன் வெண்கல பதக்கமும் வென்றார். பதக்கம் வென்று நாட்டிற்கும் திருச்சிக்கும் பெருமை சேர்த்த வீரர்கள் திருச்சி திரும்பிய நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் அவர்களுக்கு உறவினர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் சால்வை அணித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தில் போதைப்பொருள் இல்லாத பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும் நோக்கில் தமிழக அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பிலான மாபெரும் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டு போதைப்பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாநிலம் முழுவதும் உள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். முதல்வரின் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி காணொலி வாயிலாக தமிழகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருச்சி டிவிஎஸ் டூலெட் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தலைமை தாங்கி மாணவர்களுடன் இணைந்து போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் டோங்கரே, மாநகராட்சி ஆணையர் வீர் பிரதீப் சிங் மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். புகழ்பெற்ற சக்தி ஸ்தலங்களில் ஒன்றான திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலுக்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து செல்கின்றனர். இந்த நிலையில் திருக்கோயிலின் பாதுகாப்பு மற்றும் பக்தர்களின் அமைதியான தரிசனத்தை உறுதி செய்யும் வகையில் வரும் செப்டம்பர் 1 முதல் கோவில் வளாகத்திற்குள் பக்தர்கள் அலைபேசியை எடுத்து செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களின் அலைபேசிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள கோவில் நிர்வாகம் சார்பில் ₹5 கட்டணத்தில் 4 இடங்கள் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், மாரியம்மனை தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய பிறகு டோக்கனை காண்பித்து தங்களது அலைபேசிகளை பெற்றுக் கொள்ளலாம். இந்த உத்தரவை மீறி மறைமுகமாக அலைபேசியை கோவில் வளாகத்திற்குள் எடுத்து சென்றால் அவை உடனடியாக

0: பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறை மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் நிர்வாகம் எடுத்துள்ள இந்த பாதுகாப்பு மற்றும் நடவடிக்கைக்கு பக்தர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கோவில் இணை ஆணையர் சூரிய பிரகாஷ் கேட்டுக்கொண்டுள்ளார். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் 33வது ஆண்டு வாழை ஆராய்ச்சி மைய நிறுவன நாளில் காவேரி தங்கம், காவேரி நாடான் வாழைப்பழ ரகங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. திருச்சியில் இயங்கி வரும் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் 1993 ஆகஸ்ட் 21 துவங்கப்பட்டது. கற்பக விருட்சிகமான கருதப்படும் வாழை சாகுபடியை ஊக்குவிக்கவும் புதிய யுக்திகள் மற்றும் விவசாயிகளுக்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வரும் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன தினம் மற்றும் விவசாயிகள் தின விழா தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் செல்வராஜன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இந்த விவசாயிகள் தின விழாவில் வாழையில் புதிய பரிமாணங்கள், வாழையின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், உரங்கள், அதிக பயன்பெறும் முறைகள், ஏற்றுமதிக்கான வழிமுறைகள், பூச்சி தாக்குதலிலிருந்து காத்தல் உள்ளிட்டவைகளை விளக்கும் வகையில் கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தது. அதேபோன்று புதிதாக காவேரி தங்கம், காவேரி நாடான் என்ற இரு புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து இக்கண்காட்சி மற்றும் வாழை விவசாய கருத்தரங்கில் ஏராளமான வாழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று எல்நினோ தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகள், தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பெற்றதுடன் கண்காட்சியில் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் இ. கதிரவன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். இனி விரிவான செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 460 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் விண்வெளித்துறை அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு ஹர்தீப்சிங் புரி தெரிவித்துள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாண்டியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாலை மேம்பாட்டுப் பணிகளுக்காக நிலம் அளித்த விவசாயிகளின் நலனை புறந்தள்ளிவிட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் அரசு செயல்படுவதாக குறை கூறினார். சாலை மேம்பாட்டுத் திட்டங்களுக்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு உரிய தொகை வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விவசாயிகள் போராடி வருவதாகவும், இருப்பினும் அரசு இதில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் திரு ஹெச் டி குமாரசாமி கூறினார். தூய்மை பணியாளர்களுக்கு நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் நிறுவன தினத்தையொட்டி

0: இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நவீன உபகரணங்களை கையாளும் பயிற்சியை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விபத்தினால் உயிரிழக்கும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு குறித்த காலத்திற்குள் இழப்பீடு வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஒடிசாவில் தூய்மை பணியாளர்களுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். புவனேஸ்வரில் நடைபெற்ற கருத்தரங்கில் இதனை தெரிவித்த அவர், தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு ஒடிசா அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சாதாரண குடிமக்களும் உயரிய பொறுப்புகளை எட்டுவதற்கு நமது ஜனநாயக ஆட்சி முறையும் அரசியல் சாசனமும் வழிவகை செய்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் இளையோரிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தாமும் இதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகத்தின் வலிமையை இளையோர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னவிஸ் கேட்டுக்கொண்டார். கேரளத்தில் தென்னை நார் தொழிலாளர்களுக்கு ஓணம் பண்டிகையையொட்டி 2000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர், இதன் மூலம் 5000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாபில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் தரமாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார். பதிண்டாவில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் ஏற்பட்ட சேதத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு இப்பணியினை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்பஜன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபியின் பொதுச் செயலாளர் திருமதி ஸ்மிருதி இரானி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிரின் முக்கியத்துவம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்களை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதேபோல் வந்தே மாதரம் பாடலை காங்கிரஸ் முழுமையாக பாட வேண்டும் என்றும் திருமதி ஸ்மிருதி இரானி கேட்டுக்கொண்டார். தெலங்கானாவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தாங்கள் அறிவித்துள்ள வேலை நிறுத்த போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பொன்னம் பிரபாகர் கவுட் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சித்திப்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைக்கு அரசு உரிய தீர்வு காணும் என்று கூறினார். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கென நலவாரியம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். ஆட்டோ கட்டணங்களை மாற்றி அமைப்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக சிறப்பு குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இன்று நள்ளிரவு முதல் மேற்கொள்வதாக அறிவித்திருந்த வேலை நிறுத்த போராட்டத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பீகாரில் வன்பொருள் கடை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பட்னா அருகே உள்ள கடையில் இந்த தீ விபத்து நேரிட்டதாகவும் இதற்கான காரணங்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் முதலீடு செய்ய இந்தியாவும் அமெரிக்காவும் ஆர்வமாக உள்ளதாக அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு கண்டேகர் அப்துல் முக்தாதிர் கூறியுள்ளார். டாக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவைச் சேர்ந்த தொழில்துறை குழுவினர் கடந்த வாரம் பங்களாதேஷில் பயணம் மேற்கொண்டதை சுட்டிக்காட்டினார். முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை பங்களாதேஷ் அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு கண்டேகர் அப்துல் முக்தாதிர் தெரிவித்தார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்தச் சட்டம் நிறைவேற்ற பிறகு நடைபெறும் முதலாவது தேர்தல் இதுவாகும். இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் திரு காசிம் ஜோமா

டோகாயேவ் மீண்டும் போட்டியிடுவதற்கு வகை செய்யும் அம்சங்களும் இந்த சட்டத்திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் வரும் புதன்கிழமை வரை கனமழை நீடிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிகல் சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிகல் அபாரமாக ஆடி சதமடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். துருவ் ஜூரல் 7 ரன்னுடனும் ஷாரன்ஸ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச

0: 17 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். துருவ் ஜூரல் 7 ரன்னுடனும் ஷாரன்ஸ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மீர்தா பட்டம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களை கேட்கவிருப்பது வயல்வெளி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
6: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுபமுகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
8: அடையாளம்
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
11: என்ன செல்வி, மாணிக்கம் தம்பி வண்டியில தனியா போயிட்டு இருக்காரு. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு உன்னையும் வண்டியில கூட்டிட்டு போய் ஒரு 4 இடத்த சுத்தி காட்ட வேண்டியது தானே.
12: யாரு வள்ளி அக்காவா? வாங்க வாங்க, என் மச்சான நானும் இந்த ஊர் முழுக்க சுத்தி பார்க்காத இடமே இல்லக்கா. இப்பதான் அவரு வேளாண் அலுவலகத்துக்கு மண்ண பரிசோதனை செய்ய எடுத்துக்கிட்டு போறாரு.
11: ஓ, கழனி வேலையா போறாரா? அது சரி, மண்ண பரிசோதனை செஞ்சு தேவைக்கேற்ப உரம் போடுறது நல்ல விஷயம்தான்.
12: அதுலயும் குறிப்பா அங்கக முறையில மண்ண

0: வளமாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: அப்ப நீங்க அங்கக முறையை தான் கடைபிடிக்கிறீங்களா?
0: என்ன வள்ளியக்கா, நீங்க இந்த ஊர்லயே தான் இருக்கிறீங்க. எங்க மச்சான் கழனிய அங்கக முறையில தான் பராமரிக்கிறாருன்னு தெரியாதா என்ன உங்களுக்கு?
1: தெரியும் செல்வி. இந்த வட்டமும் இயற்கை முறை விவசாயம் தானான்னு ஒரு பேச்சுக்கு கேட்டேன்.
0: நல்லா கேட்டீங்க போங்க. அங்கக முறையில கழனிய பராமரிக்கிறதுல எம்புட்டோ நன்மை இருக்குக்கா. அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக பல புது புது தொழில்நுட்பங்களையும் எங்கள் மச்சான் தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு அதையும் கழனியில் பயன்படுத்திக்கிட்டு வராரு.
1: நல்ல விஷயந்தான். ஏன் செல்வி, உனக்கு அந்த தகவல்களில் ஏதோ ஒன்று ரெண்டு தெரிஞ்சா எனக்கும் சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
0: வள்ளியக்கா, ஒன்று ரெண்டு தகவல்கள் என்ன? இவங்க எடுத்து சொல்கிற அம்புட்டு தகவல்களையும் தெரிஞ்சுக்கோங்க.
1: யார் சொல்கிற தகவல்?
0: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண்வள மேலாண்மை பற்றின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவங்க எடுத்து சொல்றாங்க. இது கவனமா கேட்டுக்கங்க.
2: அங்கக வேளாண்மை அப்படிங்கிறது ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் மற்றும் செயற்கை வளர்ச்சி ஊக்குகளை பயன்படுத்தாமல் இயற்கை வளங்களையும் உயிரியல் முறைகளையும் பயன்படுத்தி பயிர் உற்பத்தி செய்யக்கூடிய முறை. இந்த அங்கக வேளாண்மையோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம் போன்ற நிறைய கரிம உரங்களை பயன்படுத்துறது, உயிர் உரங்கள் மற்றும் உயிரியல் பூச்சி கட்டுப்பாடு முறைகளை பின்பற்றுதல், பயிர் சுழற்சி மற்றும் கலப்பு சாகுபடி பயிர்களை செய்கிறது, மண் வளம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, நச்சுத்தன்மையற்ற தரமான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிற நிறைய முக்கிய அம்சங்களை இந்த அங்கக வேளாண்மை உள்ளடக்கியிருக்குது. இந்த அங்கக வேளாண்மையில் மண்வள பாதுகாப்பு அப்படிங்கிறது மண்ணோட இயற்கை வளத்தையும் உயிர் சத்தையும் நீண்டகாலம் நிலை நிறுத்துறத குறிக்கிது. தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் சமீபத்திய மண்வள நிலையை ஆராய்ச்சி பண்ணதில் மண்வள நிலை பொதுவாக மிதமானதாக இருந்தாலும் கூட கரிம கார்பன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆர்கானிக் கார்பன் குறைபாடு மற்றும் நைட்ரஜன் பற்றாக்குறை ஆகியவை முக்கிய சவாலாகவே இருக்குது. இந்த பற்றாக்குறையை சரி செய்கிறதுக்கு தொடர்ந்து பல மண் பரிசோதனைகளை நம்ம தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுட்டு வராங்க. நிறைய இடங்களில் மண் மாதிரிகளை ஆய்வு செய்ததில் கரிம கார்பன் அப்படிங்கிற இந்த ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது 53% மண்ணில் குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா 73% அளவு மண் மாதிரிகளில் நைட்ரஜன் அப்படிங்கிற சத்து பற்றாக்குறை இருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா பயிரோட வளர்ச்சி மற்றும் மகசூல் அதிக அளவில் பாதிக்கப்படுது. பெரும்பாலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் மாதிரிகளில் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதமான அல்லது நல்ல அளவில் இருக்கிறத கண்டறிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடு அப்படிங்கிறது முக்கியமாக துத்தநாகம் மற்றும் போரான் ஆகிய நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து பல மாவட்டங்களில் குறைவாக இருக்கிறத ஆராய்ச்சி முடிவுகளில் தெரிவிக்கிறாங்க. இதில் அரசோட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல இடங்களில் மண் மாதிரிகளை சேகரித்து மண்வள அட்டைகள், அதாவது 1.5 கோடிக்கும் மேலே தமிழ்நாட்டில் மண்வள அட்டைகள் இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் மண் பரிசோதனை ஆய்வகங்கள், விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அளிக்கிறது மற்றும் கிராம மட்ட ஆலோசனைகள் மூலம் மண்வள மேம்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுட்டு வராங்க. இதில் முக்கியமான நடவடிக்கையாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது விளைநிலங்களை காப்போம் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளோட நிலங்களுக்கும் சென்று மண் வளத்தோட முக்கியத்துவத்தையும் அங்கக வேளாண்மையோட முக்கியத்துவத்தையும் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் மற்றும் நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இணைந்து இந்த நடவடிக்கையை வந்து மேற்கொண்டுட்ருக்காங்க. மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம் போன்ற கரிம உரங்களை அதிகமாக பயன்படுத்துறது, பசுந்தாள் உரங்கள் மற்றும் பசுந்தலை உரப்பயிர்களை வளர்த்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, பயிர் சுழற்சி முறையை பின்பற்றுறது, உயிர் உரங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை பின்பற்றுறது, மண் பரிசோதனை அடிப்படையில் உரமிடுறது, மூடாக்குகள் அமைக்கிறது, அதாவது வைக்கோல் இலைகள் போன்றவற்றால் மண்ணை நம்ம மூடுறது மூலமாக ஈரப்பதம் பாதுகாக்கப்படுது, மண் அரிப்பு அரிமானம் அப்படிங்கிறது குறையுது. இதோடு மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னா மண் அரிமானத்தை தடுக்கிறதுக்கு வரப்புகள் அமைக்கிறது, சரிவு பகுதிகளில் படிக்கட்டு சாகுபடி செய்தல் போன்ற முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால மண் அரிமானத்தை குறைக்க முடியும். இதோடு மட்டுமல்லாமல் செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளோட பயன்பாட்டை குறைத்து அல்லது முழுவதுமாக தவிர்க்கலாம். அளவான பாசனம் செய்கிறது, மழைநீர் சேமிப்பு மூலம் மண்ணோட ஈரப்பதத்தை பராமரிக்கிறது ஆகிய வழிகளில் நம்ம மண் வளத்தை மேம்படுத்தலாம். இதில் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா தொழு உரம் பயன்படுத்துதல். இந்த

உரம் அப்படிங்கிறது நம்ம கால்நடைகள், அதாவது விவசாயிகள்கிட்ட இருக்கக்கூடிய கால்நடைகள், ஆடுகள் மாடுகள் மற்றும் வந்து பன்றி வளர்ப்பு பண்றவங்க அந்த கால்நடைகளோட சாணம் மற்றும் சிறுநீர் மற்றும் வைக்கோல் கழிவுகளை மக்க வைத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு உரத்தை தான் நம்ம தொழு உரம் அப்படின்னு சொல்றோம். இந்த தொழு உரத்தை நம்ம ஊட்டமேற்றிய தொழு உரமாகவும் மாற்றி நம்ம பயன்படுத்தலாம். இந்த தொழு உரத்துல உயிர் உரங்கள்னு சொல்லக்கூடிய பயோஃபெர்டிலைசர்ஸ், அசோஸ்பெர்லம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் ரிலீசிங் பாக்டீரியா, ஜிங்க் சாலிபிளைசிங் பாக்டீரியா போன்ற அனைத்து உயிர் உரங்களையும் கலந்து நம்ம ஒரு 15-20 நாட்கள் வைத்தோம் அப்படின்னா அது ஊட்டமேற்றிய தொழு உரமாக நமக்கு கிடைக்கும். அந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் நம்ம மண்ணில் பயன்படுத்தும் பொழுது அதிக அளவில் நுண்ணுயிர்களோட செயல்பாட்டை பார்க்க முடியும். இந்த தொழு உரம் மற்றும் ஊட்டமேற்றிய தொழு உரம் பயன்படுத்துவதால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா மண்ணில் கரிம கார்பனோட அளவை அதிகரிக்குது, மண்ணோட நீர் பிடிக்கும் திறனையும் மேம்படுத்துது, காற்றோட்டத்தை அதிகரிக்குது, நுண்ணுயிர்களோட வளர்ச்சியும் அதிகரிக்குது, நிறைய பேரூட்ட சத்துக்கள் அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற சத்துக்களையும் வழங்குது. இதை எந்த அளவில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெக்டருக்கு 10-20 டன் வரைக்கும் நம்ம தொழு உரம் இடலாம். இதை எந்த தருணத்தில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விதைப்பு அல்லது நடவு செய்வதற்கு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நிலத்தில் நல்லா பரப்பி கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 வாரங்கள் கழித்து நடவு செய்யும் போது நம்ம எதிர்பார்த்த மகசூலை பெற முடியும். அடுத்த உரம் பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் அப்படிங்கிற உரம். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிர் கழிவுகள், விவசாயிகள் என்ன பயிர் பண்ணுறாங்களோ அதோட கழிவுகளை நம்ம இந்த கம்போஸ்ட் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இலைகள், புல்கள், சமையலறை கழிவுகள்லையும் இந்த கம்போஸ்ட் உரங்களை நம்ம தயாரிக்க முடியும். இந்த கம்போஸ்ட் உரங்கள் தயாரிக்கிறதுக்கு, இதை சீக்கிரமாக மக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயும் பயோ மினரலைசர் அப்படிங்கிற அந்த ஈஸியாக கம்போஸ்ட் ஆகிறதுக்கு பயோ மினரலைசரையும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்போஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப விரைவாக நடக்கும். 1 டன் வேஸ்ட்டுக்கு நம்ம 2 kg அளவுக்கு இந்த டிஎன்ஏயும் பயோ மினரலைசரை உபயோகப்படுத்திக்கலாம். இந்த கம்போஸ்ட் பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா மண்ணோட அமைப்பை மேம்படுத்துது, ஊட்டச்சத்துக்களை மெதுவாக வெளியிட்டு நீண்டகால பலனை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண் அரிமானத்தை குறைக்கிறதுக்கு, பயிர் வளர்ச்சியை சீராக வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கம்போஸ்ட் உரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹெக்டருக்கு 5-10 டன் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். நிலத்தை தயாரிக்கும் போது இந்த கம்போஸ்ட் உரத்தை நல்லா மண்ணோட கலந்துட்டு நம்ம 2 வாரங்கள் கழித்து நடவு செஞ்சோம் அப்படின்னா கம்போஸ்ட் உரம் அப்படிங்கிறது நமக்கு மகசூலை அதிக அளவில் கொடுக்கறதுக்கு வழிவகை செய்யும். அடுத்த உரம் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம். இந்த மண்புழு உரம் அப்படிங்கிறது நம்ம தயாரிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் வந்து இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா குழிமுறை, தொட்டி முறை மற்றும் சில்பாலின் பைகள் ஆகிய நிறைய முறைகளில் நம்ம இந்த மண்புழு உரங்களை தயார் பண்ணலாம். இதில் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மண்புழுக்கள் தேர்வு செய்தல். அதாவது சில வகை மண்புழுக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்த கம்போஸ்ட் எடுத்துக்கிட்டு நிறைய வந்து உரங்களை கொடுக்கறதுனால என்ன வகை மாதிரியான மண்புழுக்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஆப்பிரிக்கன் வகையான மண்புழுக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்த கழிவுகளை சாப்பிட்டுட்டு உரங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நம்ம அந்த வகையான புழுக்களை உபயோகப்படுத்துறது நன்மை பயக்கும். இந்த ஒரு மண்புழு உர தயாரிப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 அடி நீளம், 2 அடி அகலம், 2 அடி ஆழம் உள்ள ஒரு குழி 1.5-2 kg வரைக்கும் மண்புழுக்களை நம்ம வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் கழிவுகள் ஒரு லேயர் போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மக்கின பசஞ்சாணம் வந்து ஒரு லேயர் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லேயர் பை லேயராக நம்ம வந்து பரப்பிட்டு மேலே வந்து 1.5-2 kg அளவு மண்புழுக்களை நம்ம வந்து விடும்பொழுது நமக்கு 45-50 நாட்களுக்குள்ளே இந்த மண்புழு உரம் அப்படிங்கிறது தயாராயிரும். இந்த மண்புழு உரத்தோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தாவரங்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை இது கொடுக்குது, நுண்ணூட்டச்சத்துக்களை மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை நிறைய வந்து செடிகளுக்கு கொடுக்குது, விதை முளைப்பு மற்றும் வேர் வளர்ச்சியையும் அதிகரிக்குது, மண்ணில் நன்மை பயக்கும் நுண்ணுயிர்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்குது. இதோட பயன்பாட்டு அளவு என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா வயல் பயிர்களுக்கு 1 ஹெக்டருக்கு 2-5 டன் வரையிலும் இந்த மண்புழு உரம் அப்படிங்கிறத கொடுக்கலாம். தோட்ட பயிர்களுக்கு 1 செடிக்கு 1-5 கிலோ வரை பயிருக்கு தகுந்தவாறு நம்ம நடவு குழிகள்லையோ அல்லது வரிசைகள்லையோ போடலாம். இந்த கரிம உரங்களை அதிக அளவில் பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மண்ணில் கரிம கார்பன் அளவு அதிகரிக்குது, மண்ணில் நீர் சேமிப்பு திறனும் அதிகரிக்குது, மண்ணோட இறுக்கம் குறைந்து வேர் வளர்ச்சி அதிகமாகுது, மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களோட செயல்பாடும் அதிகமாகுது, வேதியியல் உரங்களோட பயன்பாடு பெருமளவில் குறையுது. இதனால் மண்ணோட வளம் பாதுகாக்கப்பட்டு சுற்றுச்சூழல் மாசுபாடும்

செய்யுது. இதனால் வந்து நமக்கு தரமான நிலையான மகசூல் கிடைக்குது. இவ்வளவு நேரம் கூறிய இந்த கம்போஸ்ட் உரங்கள் மற்றும் தொழு உரம், மண்புழு உரம் ஆகியவற்றை நம்ம நிலங்களில் தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பசுந்தாள் உரங்கள் மற்றும் பசும் தலை உரங்கள். குறிப்பிட்ட பயிர்களை வளர்த்து அவை பூக்கும் தருணத்திற்கு முன்பு அல்லது பூக்கும் நிலையில் இருக்கும்போது மண்ணில் உழுது மக்க செய்கிற ஒரு செயல்முறை தான் பசுந்தாள் உரப்பயிர்களை நம்ம பயிரிடுறது. இந்த பசுந்தாள் உரப்பயிர்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை வேர் முடிச்சிகளில் சேமித்து மண்ணில் வந்து நைட்ரஜனோட சத்துக்களோட அளவை அதிகரிக்கிற வேலைகளை இது பண்ணுது. பொதுவாக என்னென்ன பசுந்தாள் உரங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சணப்பை, தக்கை பூண்டு, கொளிஞ்சி, அவுரி, அகத்தி முதலிய பசுந்தாள் உரங்களை நம்ம வந்து நிலத்தில் போட்டு அது 45 நாட்கள் வளர விட்டு அதுக்கப்புறம் வந்து மடக்கி விழும் பொழுது நிறைய பயன்களை வந்து அது நம்ம நிலத்துக்கு கொடுக்குது. என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நைட்ரஜன் சத்தை அதிகரிக்கிறது, கரிமப் பொருட்களோட அளவை அதிகரிக்கிறது, மண்ணோட அமைப்பு ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை மேம்பாடு செய்கிறது, நீர் பிடிக்கும் திறனை அதிகரிக்கிறது, நுண்ணீர்களோட செயல்பாடை அதிகரிக்கிறது, களைகளை கட்டுப்படுத்துறது, மண் அரிமானத்தை குறைக்கிறது. இந்த மாதிரி பல வகை பயன்கள் வந்து நம்ம இந்த பசுந்தாள் உரங்கள், பசுந்தலை உரங்களை பயன்படுத்தும் பொழுது நம்ம பெற முடியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பயிர் சுழற்சி முறை. அங்கக வேளாண்மையில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது இந்த பயிர் சுழற்சி முறை அப்படின்னு சொல்லலாம். பயிர் சுழற்சி அப்படிங்கிறது ஒரே நிலத்தில் ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்யாமல் வேறு வேறு வகையான பயிர்களை ஒரு திட்டமிட்ட வரிசையில் மாறி மாறி பயிரிடும் ஒரு முறை தான் பயிர் சுழற்சி முறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயிர் சுழற்சி முறையில் மண்ணோட ஊட்டச்சத்து சமநிலை வந்து பராமரிக்கப்படுது. ஒவ்வொரு பயிருக்கும் மண்ணிலிருந்து வெவ்வேறு அளவு மற்றும் வெவ்வேறு வகையான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்குது. உதாரணமாக பார்த்தோன்னா நெல் பயிர் போடும்போது ஜிங்க் அப்படிங்கிற ஒரு ஊட்டச்சத்தை அதிக அளவில் எடுத்துக்கும். இப்போ அந்த ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிடும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட சத்துக்கள் மட்டும் அதிக அளவில் மண்ணிலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு மண்ணோட வளம் பாதிக்கப்படுகிறது. இதனால் பயிர் சுழற்சி முறையில் நம்ம வந்து உரங்களை போடும்போது ஊட்டச்சத்துக்கள் சமநிலையோடு பயன்படுத்த முடிகிறத பார்க்க முடியும். உதாரணமாக நெல் பயிருக்கு பிறகு உளுந்து அல்லது பச்சை பயிர் பயிரிட்டோம் அப்படின்னா வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் சேர்த்து அடுத்த பயிருக்கு அது பயனளிக்குது. பயிர் வகை பயிர்களில் வேர் முடிச்சுகள் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால அது வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சி மண்ணில் நிலைப்படுத்துறதுனால நைட்ரஜன் சத்துக்கள் வந்து மண்ணில் அதிக அளவு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதனால் மண் வளம் மேம்படுது, கரிம கார்பன் அளவு அதிகரிக்கிறது, மண்ணோட அமைப்பு மேம்படுது, நீர் பிடிக்கும் திறனும் அதிகரிக்கிறது. இதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா மண் வழி நோய்கள் மற்றும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்துது. ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிடும்போது அந்த பயிரை தாக்கும் பூச்சிகள் மற்றும் புழுக்கள் மண்ணில் வந்து அதிகமாக இருக்கும். பயிர் சுழற்சி முறையில் அதோட வாழ்க்கை சுழற்சியை நம்ம வந்து முறியடிக்கிறது மூலமாக இந்த மாதிரி ஒரே வகையான நோய்கள் மற்றும் பூச்சிகள் திரும்ப திரும்ப வர்றதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். உதாரணமாக நெல் பயிர் பயிரிட்ட வயல்களில் பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள் என்ற சுழற்சியில் நம்ம பயிரிடும்போது பல நோய்களோட தாக்கத்தை நம்ம குறைக்க முடியும். இதனால் பூச்சிக்கொல்லியோட பயன்பாட்டையும் நம்ம தேவைக்கு இல்லாமல் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாமல் குறைக்க முடியும். களைகளோட வளர்ச்சியும் நம்ம குறைக்கலாம். வெவ்வேறு பயிர்கள் வெவ்வேறு வளர்ச்சி பண்புகளை கொண்டிருக்கிறதுனால குறிப்பிட்ட களைகள் வந்து தொடர்ந்து வளர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறதுனால களைகளோட வளர்ச்சியும் இந்த பயிர் சுழற்சி முறையில் பெருமளவு நம்ம குறைக்க முடியும். அடுத்ததா மண் அரிப்பை குறைக்கிறது. நிறைய வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மாறுபட்ட பயிர்களில் வெவ்வேறு காலங்களில் இந்த பயிர்கள் வந்து நம்ம போடுறதுனால மண்ணரிமானம் குறைக்கப்படுது. மழை மற்றும் காற்றால் ஏற்படும் மண்ணரிமானத்தை குறைக்கிறது. மேல் மண் பாதுகாக்கப்படுகிறது. மேலும் இந்த மாற்றுப்பயிரை வந்து பண்ணும்போது நீர் பயன்பாட்டு திறனையும் மேம்படுத்துது. அதாவது ஆழமான வேர்கள் கொண்ட பயிர்களுக்கும் மேல்மட்ட வேர் கொண்ட பயிர்களும் மாறி மாறி நம்ம பயிரிடும்போது மண்ணோட வெவ்வேறு அடுக்குகளில் உள்ள நீர் மற்றும் சத்துக்கள் திறம்பட பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ இந்த மாதிரி பல்வேறு பயன்கள் இந்த பயிர் சுழற்சி முறையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பொதுவான பயிர் சுழற்சி முறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெல் உளுந்து எல் பயிரும் நெல் பாசிப்பயிறு நிலக்கடை ஆகிய அந்த ஒரு சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் துவரை காய்கறிகள் பருத்தி கொள்ளு சோளம், இந்த மாதிரி வந்து பயிர் சுழற்சி முறையில் நம்ம பயிர் பண்ணும்போது பல்வேறு பயன்களை நம்ம பெற முடியும். மேலும் மண் ஆரோக்கிய மேலாண்மையில் மண் பரிசோதனையோட முக்கியத்துவம். சாயில் டெஸ்ட் எப்பயுமே விவசாயிகள் மண் பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்ணில் என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உரங்களை கொடுக்கும் பொழுது நம்ம உரத்தோட அளவை பெருமளவு குறைக்கலாம். பட் சாயில் டெஸ்டிங் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய பிஹெச்,
ஈசி, கரிம கார்பன் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களோட அளவை அறிவியல் முறையில் கண்டறிகிற ஒரு செயல்முறை.

0: இது மண் ஆரோக்கிய மேலாண்மையில் அடிப்படையாக கருதப்படுது. இந்த மண் பரிசோதனை அப்படிங்கிறது ஊட்டச்சத்து நிலையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும், எந்த சத்து குறைவாக இருக்குதோ அந்த சத்துக்கள் மட்டும் நம்ம வந்து திருப்பி நம்ம மண்ணுக்கு செலுத்தினால் போதுமானது அப்படிங்கிறதையும், சமச்சீர் உரமிடலை உறுதி செய்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது. எனவே விவசாய பெருமக்கள் அனைவரும் இவ்வளவு நேரம் கூறிய அனைத்து வழிமுறைகளையும் உபயோகப்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: அக்கா, அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண்வள மேலாண்மை பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவங்க எம்புட்டு அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமா, மண்ணு உயிரோட்டமா இருக்க இவங்க அருமையான பல வழிமுறைகளை சொல்லிட்டாங்களே.
1: குறிப்பா பயிரை தாக்குற பூச்சிகளையும் இவங்க சொன்ன முறையில கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது.
2: மண்வளத்தை பாதுகாத்து சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து குறிப்பா தரமான பயிர்களை அறுவடை செய்ய இவங்க எடுத்து சொன்ன தகவல்களை நாம கவனத்துல வச்சு செயல்படணும்.
1: அடடா அக்கா, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல வீட்டு வேலைங்க போட்டது போட்டபடி கிடக்கு. மச்சான் வாரதுக்குள்ள எல்லா வேலைகளையும் நான் முடிக்கணும்.
2: ஆகட்டும் ஆகட்டும், நீ வேலைகளை முடி, நானும் கிளம்புறேன்.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். அங்கக வேளாண்மை முறையில் பருத்தி சாகுபடி. வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படும் பருத்தி நம் அன்றாட வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பணப்பயிராகும். மனிதர்களின் நாகரிகத்தை பறைசாற்றும் ஆடைகள் மற்றும் அலங்கார துணிகள் தயாரிப்பில் பருத்தி முன்னிலை வகிக்கின்றது. பருத்தி கொட்டைகளிலிருந்து பெறப்படும் பருத்தி எண்ணெய், சோப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பஞ்சு நீக்கிய பருத்தி விதை கால்நடைகளுக்கு பால் சுரக்கும் சிறந்த ஊட்டச்சத்தாகும். பருத்தி புண்ணாக்கு பயிர்களுக்கு பல சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இயற்கை உரமாகும். பஞ்சு அறுவடைக்கு பிந்தைய பருத்தி குச்சிகளை தூளாக்கி மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்தலாம். மனித வாழ்வில் ஒன்றிணைந்த பருத்தி சாகுபடி பெரும்பாலும் செயற்கை உரங்களையும் இரசாயன பயிர் பாதுகாப்பு இடுபொருட்களையும் பயன்படுத்தியே செய்யப்படுகின்றன. இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதுடன் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பாதிப்பினை ஏற்படுத்துகின்றன. அங்கக பயிர் பாதுகாப்பு இடுபொருட்கள் பூச்சி மற்றும் நோய்களுக்கு எதிர்ப்பு திறனை பெற்றிட வழிவகுக்கின்றன. பருத்தி பயிரினை எவ்வாறு அங்கக முறையில் சாகுபடி செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மண் வகை. பல்வேறு வகையான மண் வகைகளில் பருத்தி பயிரிடப்பட்டாலும் நல்ல வடிகால் வசதியுள்ள தண்ணீர் தேங்காத லேசான களிமண் மிகவும் ஏற்றது. மண்ணில் உள்ள அங்கக கரிமச்சத்தின் அளவு 0.5% மேல் இருந்தால் அங்கக பருத்தியை சாகுபடி செய்ய அம்மண்ணினை தேர்ந்தெடுக்கலாம். மண்ணின் கார அமிலத்தன்மை 6 முதல் 6.5 இருந்தால் பருத்தி நன்றாக வளர்ந்து பலனை தரும். பருத்தி ஒரு மித வெப்பமண்டல பயிராகும். தினசரி சராசரி வெப்பநிலை விதை முளைக்கும் பருவத்தில் 16 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வளர்ச்சி பருவத்தில் 21 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காய்க்கும் பருவத்தில் 27 முதல் 32 செல்சியஸ் ஆகவும் இருத்தல் வேண்டும். சராசரி மழை அளவு 500 மில்லிமீட்டர் அளவிற்கு குறையாமல் இருத்தல் வேண்டும். பருத்தி காய் முற்றும் மற்றும் பருத்தி வெடிக்கும் பருவத்தில் நல்ல சூரிய ஒளி இருத்தல் அவசியம். காய் பருவத்தில் தொடர்ந்து மழை பெய்தாலோ மண் தொடர்ந்து ஈரமாகவோ வறட்சியாகவோ காணப்பட்டாலும்

பருத்தி சப்பைகளும் பூக்களும் உதிர்ந்திட விளைச்சல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. வீரிய ஒட்டு பருத்தி ரகங்களையும் சாகுபடி செய்ய தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பருத்தி ரகங்கள் அங்கக முறையில் சாகுபடி செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை. குளிர்கால இரவையெனில் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களும், கோடைக்கால இரவையெனில் பிப்ரவரி மார்ச் மாதங்களும் பருத்தி விதைக்க சிறந்த பருவங்களாகும். பருத்தி விதைப்பிற்கு 2 மாதங்களுக்கு முன் பசுந்தாள் உரப்பயிரான சனப்பை, தக்கைப்பூண்டு இவற்றில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 15 கிலோ வீதம் அடர்த்தியாக விதைத்து பூக்கும் பருவத்தில் ரொட்டவேட்டர் கருவி கொண்டு தூளாக்கி மண்ணுள் கலந்துவிடவும். இதனால் 1 ஏக்கருக்கு 7 முதல் 10 டன் பசுந்தழைகளும் 20 முதல் 25 கிலோ தழைச்சத்தும் கிடைக்கப்பெறும். 15 முதல் 20 நாட்களுக்குள் பசுந்தழைகள் மக்கிவிடும். பின்னர் வயலினை டிராக்டர் கொண்டு உழுது பண்படுத்தி பார் அமைத்து விதைக்க பயன்படுத்தலாம். 1 ஏக்கருக்கு 5 டன் நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரம், 2.5 டன் கடைசி உழவிற்கு முன் இட்டு மண்ணுடன் கலந்துவிட வேண்டும். கடைசி உழவின் போது 1 ஏக்கருக்கு 1 கிலோ வீதம் அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, பிபிஎஃப்எம், பேசிலஸ் சப்டிலிஸ், ட்ரைகோடெர்மாவிரிடி போன்றவற்றை 50 கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்துடன் கலந்து விதைப்பிற்கு முன் வயலில் சீராக தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு தேவையான விதைகளை 250 கிராம் அசோஸ்பைரிலம், 250 கிராம் பாஸ்போ பாக்டீரியா, 250 கிராம் சிலிக்காவை கரைக்கும் பாக்டீரியா, 250 கிராம் பேசிலஸ் சப்டிலிஸ், 250 கிராம் ட்ரைகோடெர்மாவிரிடி போன்றவற்றுடன் விதைப்பதற்கு 30 நிமிடங்களுக்கு முன் விதை நேர்த்தி செய்து நிழலில் உலர்த்தி விதைக்க வேண்டும். விதை நேர்த்தி செய்வதற்கு தேவையான அளவு ஆரிய அரிசி கஞ்சியினை பயன்படுத்தலாம். குறும்பஞ்சுடன் கூடிய விதைகளெனில் 1 ஏக்கருக்கு 6 கிலோவும், பஞ்சு நீக்கிய விதைகளெனில் 1 ஏக்கருக்கு 3 கிலோவும் தேவைப்படும். நல்ல சான்று பெற்ற தரமான விதைகளையே விதைக்க பயன்படுத்த வேண்டும். வரிசைக்கு வரிசை 75 சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி 30 சென்டிமீட்டர் இடைவெளி விடுதல் வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியை கூட்டினாலோ குறைத்தாலோ விளைச்சல் இழப்பு ஏற்படும். விதைகளை 3 முதல் 5 சென்டிமீட்டர் ஆழத்தில் பாரின் நுனியிலிருந்து கீழ் நோக்கிய 3/4 தூரத்தில் பக்கவாட்டில் விதைக்க வேண்டும். ஓட்டை ஒன்றிற்கு குறும்பஞ்சுகளுடன் கூடிய விதைகளெனில் 3 விதைகள் வீதமும், பஞ்சு நீக்கிய விதைகளெனில் 2 விதைகள் வீதமும் விதைக்க வேண்டும். விதைத்த 10வது நாள் செடியில்லாத இடங்களில் மீண்டும் விதைகளை ஊன்றுவதும், 15வது நாள் திடமான ஒரு செடியை மட்டும் விட்டுவிட்டு மற்ற செடிகளை களைவதும் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். நட்ட 40 முதல் 45வது நாட்களில் 1 ஏக்கருக்கு 1 டன் வீதம் மண் புழு உரமிட்டு மண் அணைக்க வேண்டும். நட்ட 30வது, 60வது மற்றும் 90வது நாட்களில் பஞ்சகவ்யா இலை வழியாக கைத்தளிப்பான் கொண்டு இலைகள் நன்கு நனையும்படி காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிக்க வேண்டும். நட்ட 45வது நாள் முதல் 15 நாட்கள் இடைவெளியில் ஜீவாமிர்தம் 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் வீதம் பாசன நீருடன் கலந்துவிட வேண்டும். பக்க கிளைகளையும் காய்க்கும் சிம்புகளையும் ஊக்குவிக்கும் பொருட்டு நுனிக்கிள்ளுதல் அவசியமான ஒன்றாகும். பருத்தியின் வயது 160 நாட்களுக்கும் குறைவான ரகங்களுக்கு 75 முதல் 80 நாட்களில் 15வது கணுவிலும், 160 நாட்களுக்கு மேற்பட்ட ரகங்களுக்கு 85 முதல் 90வது நாட்களில் 20வது கணுவிலும் நுனிக்கிள்ளுதல் வேண்டும். பசுந்தாள் உரப்பயிர்களை மடக்கி உழுத பின் ஒருமுறை தண்ணீர் மேலோட்டமாக பாய்ச்சும் போது பசுந்தாள் தழைகள் விரைவாக மக்குவதுடன் களை விதைகளை முளைக்கச் செய்து அழித்திடலாம். அங்கக பருத்தி சாகுபடியில் தோன்றும் களைகளை இளம் பருவத்திலேயே கை களை மூலமாக களைதல் வேண்டும். கை களை விதைத்த 20வது மற்றும் 40வது நாட்களில் எடுத்தல் அவசியம். பயிர் கழிவுகளை கொண்டோ நெகிழித்தாள்களை கொண்டோ மூடாக்கு அமைத்து களைகள் வராமல் பார்த்து கொள்ளலாம். விதை விதைத்தவுடனும் விதைத்த 5வது நாளில் உயிர் தண்ணீர் கட்டுவது மிக அவசியம். பொதுவாக பருத்தியின் வளர்ச்சி பருவத்தில் 2 முறையும், பூக்கும் பருவத்தில் 5 முறையும், காய்ப்பு பருவத்தில் 5 முறையும் தண்ணீர் பாய்ச்சுதல் வேண்டும். மண்ணின் தன்மை, மழை அளவு மற்றும் தட்ப வெப்ப நிலைகளை பொறுத்து தண்ணீர் பாய்ச்சும் கால இடைவெளி வேறுபடும். பருத்தியின் முக்கிய பருவமாகிய சப்பை உருவாக்கம் மற்றும் காய்களின் முதிர்ச்சி பருவங்களில் தண்ணீர் பாய்ச்சுவதில் கவனம் மிகவும் தேவை. பருத்தியை 20க்கும் மேற்பட்ட பூச்சிகள் தாக்கி சேதத்தினை உண்டாக்குகின்றன. அவற்றுள் பச்சை தத்துப்பூச்சி, அசுவினி, வெள்ளையி, இலைப்பேன், மாவுப்பூச்சி, புள்ளி காய்ப்புழு, பச்சை காய்ப்புழு, புற்றுனியா, இளஞ்சிவப்பு காய்ப்புழு போன்றவை முக்கியமானவைகளாகும். அங்கக பருத்தியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக காணப்படும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறன் மற்றும் தாங்கு திறன் பெற்றுள்ள பருத்தி ரகங்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்வது சிறந்த தீர்வாக கருதப்படுகிறது. தாய்ப்பூச்சிகளால் அதிகம் கவரப்படும் கவர்ச்சி பயிர்களை வரப்புகளிலோ பயிர்களின் நடுவிலோ பயிரிடும் போது தாய்ப்பூச்சிகள் பருத்தியை விட
அக்கவர்ச்சி பயிர்களை தேர்ந்தெடுத்து முட்டையிடும். இவ்வாறாக

0: தாக்கும் முக்கிய பூச்சிகளான பச்சை காய்ப்புழுவிற்கு செண்டு மல்லியும், புரூட்டானியாவிற்கு ஆமணக்கையும் கவர்ச்சி பயிராக பயன்படுத்தலாம். பருத்தியில் வரப்பு பயிராக தட்டை பயிரினை பயிரிடும் போது அவை சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும். பருத்தி வயலினை சுற்றி மக்காச்சோளம், சோளம், கம்பு போன்றவற்றை அடர்த்தியாக மூன்று வரிசைகளில் வைத்திருப்பதால் அவை அருகில் உள்ள வயல்களிலிருந்து பறந்து வரும் தாய்ப்பூச்சிகளை உள்ளே நுழையாமல் தடுப்பதுடன் நன்மை செய்யும் பூச்சிகளின் வாழ்விடமாகவும் இத்தடுப்பு பயிர்கள் செயல்பட்டு தீமை செய்யும் பூச்சிகளின் பெருக்கத்தை பருத்தி வயலில் கட்டுக்குள் வைத்திருக்கும். தொடர்ந்து பருத்தியையே பயிரிடாமல் சோளம், மக்காச்சோளம், கம்பு போன்ற தானிய பயிர்களையும் சுழற்சி முறையில் பயிரிடும் போது பருத்தியை தாக்கி சேதப்படுத்தும் பூச்சிகளின் உணவு சங்கிலி அறுபடுகிறது. இவ்வாறான தொழில்நுட்பத்தால் பருத்தியில் வெள்ளையி, காய்ப்புழுக்கள், மண்வாழ் பூச்சிகள் மற்றும் நூற்புழுக்களின் தாக்கத்தை குறைக்க முடியும். முட்டை ஒட்டுண்ணியான ட்ரைகோகிரம்மா கைலோனிஸை ஏக்கருக்கு 2 cc வீதம் பூச்சிகளின் தாக்கம் உச்சம் தென்பட்ட நாளிலிருந்து 15 நாட்கள் இடைவெளியில் வயலில் 3 முறை விடும்போது காய்ப்புழுக்களின் முட்டைகளை அழித்திட வழிவகை செய்திடலாம். முற்றிய பருத்தி காய்கள் வெடிக்க வெடிக்க பஞ்சுகளை வாரம் 1 முறை அறுவடை செய்ய வேண்டும். அறுவடையை காலை வேளைகளில் செய்தால் இலை சருகு துண்டுகள் பஞ்சுகளில் ஒட்டி தரம் குறைவதை குறைத்திடலாம். அறுவடை செய்த பஞ்சுகளின் நிறம் மாறாமல் இருக்க அவற்றை நிழலான இடத்தில் வைக்க வேண்டும். அறுவடை செய்த பருத்தியை சுத்தப்படுத்தி அவ்வப்போது சந்தைப்படுத்தினால் நல்ல லாபம் கிடைக்கும். அங்கக முறையில் விளைவிக்கப்பட்ட பருத்திக்கு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் நல்ல வரவேற்பு உள்ளது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
4: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகள் 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
8: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
7: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
8: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
7: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
8: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
7: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
9: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
8: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
7: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
8: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
7: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள்

0: இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
2: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்வதில் சந்தேகமா? எந்த பயிர் எந்த காலத்தில் நடுவது, பயிருக்கேற்ற உரங்களை எவ்வாறு தருவது என ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை அள்ளி தருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை 6:35 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியினை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேயர்களினி கேட்டோர் ரசிக்க விருப்பது நேரலையில். இது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளிவுலவர இருக்கிறது. நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க நீங்கள் அறிந்த எண்கள்தான் 0434 என்ற முன் இணைப்போடு 2444 என்ற எண்களில் அழைக்கலாம். மற்றும் ஒரு கைபேசி எண்ணான 9486811025 என்ற எண்ணிலும் 9486652025 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணைய முதல் நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
1: கண்ணியப்பன்
0: ஐயா, உங்களுக்கான முதல் விடுகதை கேட்கட்டுங்களா? உலகம் சுற்றுவான் மூளையில் உள்ளவன். விமானம் என்பது நல்லதொரு முயற்சி. நன்றிங்க ஐயா.
1: நன்றி.
0: இணைப்பில் வருக. வணக்கம்.
2: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் எங்கிருந்துங்க ஐயா?
2: பண்பலையோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி காவாக்கட்டியூர். ஏன் முருகன் சார்?
0: முருகன் ஐயா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாங்களா?
2: கேளுங்க சார். எதுவுமே கேளுங்க சார். மூணுமே எதுவுமே கேட்டுங்க சார். எனக்கும்
0: சரிங்க ஐயா. காலை கடிக்கும் செருப்பல்ல
2: சார்,
0: காவல் காக்கும் நாயும் அல்ல.
2: மறுபடி சொல்லுங்க சார். காவல் காக்கும்
0: காலை கடிக்கும்
2: சார்
0: செருப்பல்ல, காவல் காக்கும் நாயும் அல்ல.
2: கதவு, வீட்டு கதவு.
0: வீட்டு கதவு காலை கடிக்குங்களா ஐயா? அது
2: வீட்டு
0: காவல் காக்கும். ஓகே, அது எடுத்துக்கலாம். ஆனா கடிக்கும். சரி, நல்லதொரு முயற்சிங்க ஐயா. தொடர்ந்து பண்பலையை கேட்டே இருங்க, விடையை தெரிஞ்சுக்கலாம். வருக. வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்க ஐயா?
3: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன், குளமாட்டப்பட்டிங்க.
0: ஜெயசீலன் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்கலாங்களா?
3: கேளுங்க. நீங்க எப்படினாலும் கடைசி சோபனும்
0: இல்லை. இல்லை இல்லை இல்லைங்க ஐயா, கஷ்டமானதெல்லாம் இல்லை. நம்ம அன்பாடுற வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து கொஞ்சம் சுற்றி வளர்ச்சி
3: கேட்குறாங்க.
0: சரி,
3: எப்படி ஈஸியாக கேட்க முடியும் ஐயா?
0: அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. ஐயா, உங்களுக்கான விடுகதை
3: சொல்லுங்க.
0: உருட்டி விட்டால் வெட்டுவான் இரட்டையன்.
3: உருட்டி விட்டால்
0: வெட்டுவான் இரட்டையன்.
3: கத்திரிக்கோல் இருக்குங்களா
0: ஐயா? கத்திரிக்கோல். நல்லதொரு முயற்சிங்க ஐயா.
3: நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றிங்க. என்ன பிள்ளை நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம். தண்டபாணிங்க.
0: தண்டபாணி ஐயா, உங்களுக்கான விடுகதாய்
3: சொல்லுங்க.
0: உலகம் சுற்றுவான் மூளையில் உள்ளவன்.
3: உலகம் சுற்றுவான் மூளையில் உள்ளவன்.
0: மூளையில் உள்ளவன்.
3: அதாவது என்ன சொல்றது?

0: இருக்குமா?
1: குடை.
0: குடை
1: இல்லைங்கய்யா, நல்லதொரு முயற்சி.
0: ஏதோ ஒரு குழு கொடுங்களே.
1: இல்லைங்கய்யா, க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க, மன்னிக்கணும்.
0: உலகம் சுற்றுவான், உலகம் சுற்றுவான்,
1: உலகம் சுற்றுவான், மூளையில் உள்ளவன்.
0: இல்லை சத்தியமா இப்ப ஞாபகம் இல்ல. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. தொடர்ந்து பண்புலையை கேட்டுருங்க, அதுக்கான விடையை தெரிஞ்சுக்கலாம். இல்லை வேற யாராவது நேயர்கள் சொல்லக்கூடும். வருக வணக்கம்.
2: இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம். யார் எங்க இருந்தீங்க ஐயா?
2: கொம்பையிலிருந்து மாறி.
1: மாறி ஐயா, பதிலோட வந்திருக்கீங்க,
2: சொல்லுங்க ஐயா.
1: சரி, உங்களுக்கான விடுகதை. உருட்டி விட்டால் வெட்டுவான் இரட்டையன்.
2: கத்திரிக்கோள்.
1: கத்திரிக்கோள். உருட்டி விட்டால் வெட்டுவான். நன்றி நன்றி நன்றி மாரி ஐயா, இணைப்பில் இணைந்தமைக்கு. இணைப்பில் இணைப்பு நேயர் வருக வணக்கம். இரவு வணக்கம். யார் எங்க இருந்தீங்க?
3: மதுரை மாவட்டம் மணிநகரம். சோமசுந்தரம்.
1: சோமசுந்தரம். சண்முக சுந்தரம். ஐயா மன்னிக்கணும், உங்களுடைய ஒளி அளவு சரியா கேட்கறதுனால சோமசுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஐயா உங்களுக்கான விடுகதை.
2: சரிங்க.
1: அழுக்கானால் வெள்ளையாவான். அழுக்கானால் வெள்ளையாவான், சுத்தமானால் கருப்பாவான். கரும்பலை. அட்ரஸ் சூப்பரங்கய்யா, கண்டுபிடிச்சிட்டீங்க. அருமை அருமை அருமைங்கய்யா. உங்களுக்கான இரண்டாவது விடுகதை. காலை கடிக்கும் செருப்பல்ல, காவல் காப்பான் நாயும் அல்ல.
2: பூட்டு.
1: பூட்டு. காலை கடிக்கும் ஐயா பூட்டு.
2: காலை கடிக்கும் செருப்பல்ல.
1: ஆ செருப்பல்ல. காலை கடிக்கும். ஆனா
2: காலை கடிக்கும் முள்ளுங்கயா, நெருங்கி முள்ளு.
1: சரி, காவல் காக்கும். எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க? எங்கிட்டயே வார்த்தை வாங்கி வாங்கி கண்டி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. காலை கடிக்கும் செருப்பல்ல, முள்ளு, காவல் காக்கும் நாயும் அல்ல, முள் வேலி. ஐயா இன்னும் ஒன்னே ஒன்று.
2: சரி.
1: இளமையில் நெட்டைக்காரன், வயதாக வயதாக குட்டைக்காரன்.
2: ரெண்டு பதில். ஒன்னு மெழுகுவத்தி, ஒன்னு புட்டு.
1: இன்னொன்னு
2: பென்சில்.
1: பென்சில். ரெண்டுத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அருமையான பாடல் ஒன்று கேட்கலாங்க ஐயா.
2: கேட்கலாம்.
1: ஆ சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு வேணும்?
2: ஒன்ஸ் மோர் படத்துல இந்த ஊட்டி மலை பியூட்டி பேர் என்னம்மா.
1: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் காட்டில் கேட்டு ரசிக்கலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றிங்க ஐயா.
2: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் விளம்பர இடைவெளிக்கு பிறகு நேயரின் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம்.
4: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
9: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
12: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
13: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
12: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 9

HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண்கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.
6: எட்டு மணி 15:55 நொடிகளும் கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல். இன்று இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உடையர்கள் மிக அழகாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்
7: ஐயா. வணக்கம்.
6: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
7: நாகலாபுரம் மாரியப்பன்.
6: மாரியப்பன் ஐயா
7: சொல்லுங்க சார்.
6: உங்களுக்கான விடுகதையை கேட்கறீங்களா?
7: சரிங்க
6: ஐயா,
7: கொஞ்சம் எளிமையா கொடுங்க பாக்கலாம்.
6: கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. வரிக்குதிரை ஓடினால் இசை கேட்கும்
7: சார். வரிக்குதிரை
6: ஓடினால் இசை கேட்கும்.
7: வரிக்குதிரை ஓடினால் இசை கேட்கும். இசை கேட்குமா?
6: விமானம். நன்றிங்க ஐயா.
7: நன்றி சார். நன்றி.
6: நன்றி. நன்றி. இணைப்பிலிருந்து நேயர் வருக, வணக்கம்.
8: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம் ஐயா.
6: இனிய வணக்கம். யார் இங்கிருந்து?
8: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்க ஐயா.
6: தேன்மொழி அம்மா,
8: நலமா இருக்கிறீங்களாங்க ஐயா?
6: மிகவும் நலமா இருக்கம்மா. உங்களுக்கான விடுகதையை கேட்டுங்களா?
8: ஆ கேளுங்க ஐயா, முயற்சி பண்றேன்.
6: ம், சரிங்கம்மா. ஆறு முகங்கள், 21 கண்கள் உள்ளவன் நான் யார்?
8: ஐயா பாண்டாங்குழி.
6: ம், எப்படி கண்டுபிடிச்சீங்க?
8: அது ஒரு குருட்டு கவனிச்சாங்க.
6: அருமையா கண்டுபிடிச்சீங்க தென்மொழியம்மா. உங்களுக்கான இரண்டாவது விடுகதை கேட்கலாங்களா?
8: ஆ சொல்லுங்க ஐயா, முயற்சி பண்றேன்.
6: ம், சரிங்கம்மா. ஓட்டம் நின்றால் போதும், ஆட்டம் நின்று போகும் நான் யார்?
8: ஐயா சைக்கிள்.
6: என்னம்மா இது? சரிம்மா, நல்லது, ஒரு முயற்சி. முதல் விடுகதையை ரொம்ப அருமையா, ஒரு எந்த ஒரு இதுவும் தயக்கமும் இல்லாம உடனே சொல்லிட்டீங்க. நன்றிங்கம்மா.
8: நன்றிங்க.
6: நன்றி. நன்றி. நேயர் வருக, வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வருக, வணக்கம்.
9: வணக்கம்.
6: யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க? மகேஸ்வரி அம்மா. உங்களுக்கான விடுகதை கேட்கலாங்களா? உருட்டி விட்டால் வெட்டுவான் இரட்டையன். உருட்டி விட்டால் வெட்டுவான் இரட்டையன்.
9: என்னம்மா? வெங்காயம்.
6: வெங்காயம் இல்லை, அது நாம் ஊற்றி விட்டு நாம தான் வெட்டணும். அதை அது வெட்டாதே நம்மள.

0: சரி, நன்றி நன்றிம்மா, தொடர்ந்து பண்பலையை கேட்டுருங்க. வருக வணக்கம். இனிமையான இரவு. வணக்கம், யாரங்கிருந்து? ராஜசேகர் ஐயா. பரிசு பாடல் கேட்க ரெடியா இருக்கீங்க, உங்களுக்கான விடுகதை. ஓட்டம் நின்றால் போதும், ஆட்டம் நின்று போகும், நான் யார்?
1: நம்ம ஹார்ட், இதயம்.
0: நல்லதொரு முயற்சிங்க ஐயா. ஐயா வருக வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: முருகேசன். ஓட்டம் என்றால் சொல்லுங்க
0: சொல்லுங்க ஐயா.
2: பம்பரம்.
0: பம்பரம், நன்றிங்க ஐயா. நன்றிக்கு நன்றி. என்ன பேர் நேர் வருக வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? லட்சுமிமா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாங்களா? வரிக்குதிரை ஓடினால் இசை கேட்கும். நன்றிங்கம்மா, நல்லதொரு முயற்சி. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
3: அஞ்செட்டி வட்டம் கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம்.
0: ஆறுமுகம் ஐயா, உங்களுக்கான விடுகதையை கேட்டுங்களா?
3: ஐயா நல்லா இருக்கீங்களா?
0: ஐயா மிகவும் நலமா இருக்குங்க ஐயா.
3: உங்களுடைய வார்த்தை எப்பமுக்கு சூப்பரா இருக்குதுங்க.
0: நன்றி நன்றிங்க ஐயா, உங்களுக்கான விடுகதை
3: நல்லா இருக்கு.
0: நன்றிங்க ஐயா. உலகம் சுற்றுவான், மூளையில் உள்ளவன் யாருங்க ஐயா?
3: உலகம் சுற்றுவான்
0: மூளையில் உள்ளவன். தொடப்பம், நல்லதொரு முயற்சிங்க ஐயா.
3: நன்றி
0: நன்றி. இனப்பிரணம் நேயர் வருக வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: மகிஷா.
0: மகிஷா, எத்தனாவது படிக்கிறீங்க மகிஷா?
4: ஆறாவது.
0: ஆறாவது படிக்கிறீங்களா? சரி, விடுகதைக்கு பதில் சொல்லுவீங்களா நீங்க? நீங்க கிளாஸ்ல அந்த விடுகதை எல்லாம் வந்து ட்ரை பண்ணுவீங்களா நீங்க? சரி, உங்களுக்கான விடுகதை கேக்குறேன். நாலு காலு உண்டு நாயல்ல, சுமை சுமப்பான் கழுதையும் அல்ல, நான் யார்? மகிஷா, இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வருக வணக்கம். ராஜேஸ்வரி அம்மா, பரிசு பாடல் பெற வந்திருக்கிறீங்க, என்ன பரிசு பாடல் வேணும்? கேளுங்கள், கேட்டு பாரும் அப்படின்றீங்க. சரிங்கம்மா, உங்களுக்கான முதல் விடுகதை, நாலு கால் உண்டு நாயல்ல, சுமை சுமப்பான் கழுதையும் அல்லம்மா. கட்டில், நல்லதொரு முயற்சி.
5: நன்றி
0: நன்றிம்மா, நன்றிம்மா. இணைப்பிலும் நேர் வருக வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. தருமபுரி பண்பலை 102.5 மெகாட்ஸ் ஒளிபரப்பில், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாட்ஸ் ஒளிபரப்பிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளந்தென்றல், இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உள வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு விளம்பர இடைவேளை.
6: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
7: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
9: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரி.
10: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம்.

0: உங்களுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: அம்மன் TRY TMT கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: எட்டு மணி 25 நிமிடம் 4 நொடிகள் கேட்டு கொண்டிருக்கிறோம். இளந்தென்றல் இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி வளர்ந்து கொண்டிருக்கிறது.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: எட்டு மணி 25:04 நொடிகள் கேட்டு கொண்டிருக்கிறோம். இளந்தென்றல் இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி விடுகதையாக ஒளி உணர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
5: ஐயா வணக்கம். ஐயா
4: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
5: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: சந்திரசேகர் ஐயா, உங்களுக்கான விடுகதை கேட்டுட்டுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நாலு கால் உண்டு, நாய் அல்ல, சுமை சுமைப்பேன், கழுதையும் அல்ல, நான் யார்?
5: நன்றி.
4: நன்றி வணக்கம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
3: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தகவல்ல நம்ம பகிர்ந்துக்க போறது என்னன்னா,
4: கருவுறும் பெண்கள் வந்து சில முறை சில தடவை பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி திருப்பி அபார்ஷன்ஸ் ஆகும். அதாவது முதல் 3 மாதங்களுக்குள்ளார கருவுக்கு துடிப்பு வந்திருக்கணும். துடிப்பு வந்தா அந்த துடிப்பு வந்து மெயின்டைன் ஆயிருக்கணும். அது வந்து 12 வாரங்களுக்குள்ளார அந்த துடிப்பு வந்து மறைந்து போகுது அப்படின்னாவே அது ஜெனட்டிக் குறைபாடுக்கான காரணமா தான் மிக அதிகமா சொல்லப்படுது. அதை நம்ம சரி பண்ண முடியுமா? மாத்திரை மருந்துகள் மூலமா நம்ம அந்த ஜெனட்டிக் குறைபாடுனால வர அபார்ஷன், அதாவது அது மிஸ்ட் அபார்ஷன், ஆன் எம்பிரியானிக் ஜெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இதை வந்து நம்ம சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து மாத்திரை மருந்துகள் மூலமா நம்மளால சரி பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, நம்மளோட அணு உருவாகுது இல்லைங்களா, அந்த அணுவிலேயே குறைபாடு, அந்த அணுவிலேயே குறைபாடு இருக்கும் பொழுது நம்ம அதை மாத்திரை மருந்துகள்னால சரி பண்ண முடியாது. இது வந்து இப்ப காமனா இருக்கானா? ஆமா, நிறைய பேர்த்துக்கு இது அதிகமா வருது. பட் 1-2 times அப்படி இருந்துட்டு அடுத்தது நார்மலா கூட குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. இல்ல திருப்பி திருப்பி திருப்பி அது வந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஜெனட்டிக் ஸ்கிரீனிங் அண்ட் ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு குறைபாடு யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்துட்டு அந்த குறைபாடை நிவர்த்தி செய்து அதுக்கப்புறம் தான் கன்சீவ் ஆகணும். இதை வந்து மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்குள்ளார அபார்ஷன் ஆனா அது மருத்துவர் கொடுக்கக்கூடிய மாத்திரையினால வந்ததோ கிடையாது, இல்ல மருத்துவர் கொடுக்காத ட்ரீட்மெண்ட்னாலயோ அல்லது கொடுத்த ட்ரீட்மெண்ட்னாலயோ வந்த ப்ராப்ளம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து அந்த டாக்டர் இந்த மாத்திரை கொடுத்தாங்க, இதுக்கு அப்புறம் தான் பிளீடிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வராங்க. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கருக்கழிப்புக்கான மாத்திரை போட்டிருந்தால் ஒழிய வேற எந்த மாத்திரையினாலையும் நம்மளுக்கு அபார்ஷன் வராது. நன்றி
1: நேயர்கள். இதுவரை அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
7: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
0: இரண்டு நிகழ்ச்சியில் விடுகதையாக ஒளிவந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம்.
0: யாரெங்க?

0: வைக்கிறீங்க?
1: மணி சார், மணி மணி மணி சார்.
0: ஐயோ வணக்கம், யாருங்க இருந்து அழைக்கிறாங்க?
1: மணி மணி மணி சார்.
0: மணி?
1: ஆ,
0: மணி எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா?
1: சார், கோட்டைமேடு சார்.
0: கோட்டைமேடு மணி ஐயா, உங்களுக்கான விடுகதை கேட்கட்டுங்களா? ரொம்ப எளிமைங்க ஐயா. உருவத்தில் சிறியவன், உழைப்பில் பெரியவன். எறும்பு பாத்தீங்களா, எவ்வளவோ எளிமையா கேட்டேன். சரி. எவர் கையிலும் சிக்காத கல், எங்கும் விற்காத கல்.
1: தங்கம் சார்.
0: தங்கம், நல்லதொரு முயற்சிங்க ஐயா. நன்றி, நன்றி. இனப்பிலும் நேர் வருக. வணக்கம். வணக்கம், யாரங்க அழைக்கிறீங்க?
2: சென்னையில இருந்து பிரமிளா பேசுறேன் சார்.
0: பிரமிளா அம்மா, உங்களுக்கான விடுகதை கேட்கட்டுங்களா? சரிம்மா. வரி குதிரை ஓடினால் இசை கேட்கும்.
2: ஹார்மோனியம்.
0: ஹார்மோனியம், பியானோ. அருமையா சொன்னீங்கம்மா. உங்களுக்கான இரண்டாவது விடுகதை கேட்கட்டுங்களா? சரி. உருட்டி விட்டால் வெட்டுவான் இரட்டையன்.
2: பகடைக்காய்.
0: தாயக்கட்டை. அதாவது ரெண்டு பேரை உருட்டி விட்டா தாயம் விழுந்ததுன்னா வெட்டிடுவாங்க, கரெக்டுங்களா? சரி, ஏதோ பரிசு பாடல் வாங்கிடுவீங்க போல தெரியுதே. சரி, கேட்போம்.
2: எளிமையான,
0: எப்படி எளிமையா கேக்குறது மட்டும் பாருங்க. எவர் கையிலும் சிக்காத கல், எங்கும் விற்காத கல்.
2: ரொம்ப ஈஸி.
0: பரிசு பாடல் என்ன வேணும் பிரேமலாம்மா? தொடர்ந்து பண்படைய கேட்டுட்டே இருங்க. நன்றி.
2: நன்றி.
0: நேயர் கேட்ட அந்த பரிசு பாடல் இதோ.

0: கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி. ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கிறது தான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: ஏகா, செய்தி தெரியுமா?
4: என்னடி? நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
3: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி உடுகதையாக ஒளி உணர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம். யார் எங்கிருந்து?
8: காரிமங்கலம் வட்டம் எங்குச்சேட்டிப்பட்டி பீமராஜன்.
7: பீமராஜன் ஐயா, உங்களுக்கான விடுகதை
8: கொடுங்கய்யா.
7: காய் பூக்கும் கலகலக்கும் காகம் இருக்க கொப்பில்லை.
8: காய் பூ பூக்கும்
7: கலகலக்கும் காகம் இருக்க கொப்பில்லை.
8: நன்றி ஐயா.
7: நன்றி, நன்றி பீமராஜன் ஐயா. வருக, வணக்கம்
9: ஐயா. வணக்கம். ஏறுகள் விட்டு ராஜேஸ்வரி.
7: ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கான விடுகதை கேட்கலாங்களா?
9: கேட்கலங்க.
7: சரிம்மா. 4 கால் உண்டு நாயல்லை, சுமை சுமப்பான் கழுதையும் அல்ல. ஓட்டம் நின்றால் போதும் ஆட்டம் நின்று போகும். இல்லை,
9: மூச்சுதான்.
7: நன்றி, நன்றி. முதல் விடுகதைக்கு ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க ராஜேஸ்வரி அம்மா. நன்றி,
9: நன்றி,
7: நன்றி. என்ன பிள்ளைங்க, நேயர் வருக, வணக்கம்.
10: இனிமையான இரவு. வணக்கம் ஐயா.
7: இனிமையான இரவு. வணக்கம். யார் எங்கிருந்தீங்க ஐயா?
10: கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம், கனகநாச்சியம்மன் கோவில்.
7: கோவிந்தசாமி ஐயா, உங்களுக்கான விடுகதையை

0: கேட்கலங்களா?
1: சொல்லுங்கய்யா, எளிமையா சொல்லுங்கய்யா.
0: ரொம்ப எளிமைங்கய்யா. ஆனால் இப்போ நாம் இதை பயன்படுத்துறதில்லை. நான் கேட்கறது, உலகம் சுற்றுவான் மூளையில் உள்ளவன்.
1: உலகம் சுற்றுவான்
0: மூளையில் உள்ளவன்.
1: தொலைபேசி
0: உலகம் சுற்றுவான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் ஐயா.
1: உலகம் சுற்றுவான் மூளை
0: உள்ளவன்.
1: மிதிவண்டியா?
0: இல்லையே, உலகம் ஊர்ல ஊர் சுத்துவான் அவ்வளவுதான், உலகம்லாம் சுத்த மாட்டானே.
1: உலகம் சுற்றுவான் மூளையில் இருப்பான்.
0: மூளையில் உள்ளவன் இருப்பான். இல்லை, உள்ளவன்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நிபுணந்தமைக்கு நன்றி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ். ஒளிபரப்பில் நேர்களை நீங்கள் கேட்கவிருப்பது தகடூர் தகவல்கள். வழங்குகிறார் நிலைய செய்தியாளர், மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள்.
2: தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் சித்தேரி மலை கிராமத்தில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியின் அடிப்படை வசதிகள் குறித்தும் மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அரூர் வட்டம் சித்தேரி மலை கிராமத்தில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறை கட்டிடங்கள், குடிநீர், மின்சாரம், கழிவறை, மாணவ மாணவியர்கள் தங்கும் இடம், விடுதியில் பராமரிக்கப்படும் பதிவேடுகள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் போன்ற அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அண்மையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்ய வேண்டும் என அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மேலும் மாணவ மாணவியர்களிடம் கற்றல் திறன் குறித்தும் கேட்டறி பள்ளி வளாகத்தை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் என அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து சித்தேரி மலைப்பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புற நோயாளிகள் பிரிவு, நோயாளிகள் பதிவு செய்யும் இடம், நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவு மற்றும் மருந்துகள் உள்ளிட்டவைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நல்லம்பள்ளி ஊராட்சி கோவிலூர் கிராமத்தில் நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் அமைக்கப்பட்டு வரும் தரைப்பாலத்தினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட குடிநீர் இணைப்புகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அடுக்குமாடி குடியிருப்பில் குடிநீர், மின்சாரம் மற்றும் கழிவுநீர் கால்வாய் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தருமாறு அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து லலிகம் ஊராட்சியில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சியடைந்த பாரதம் ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 8.33 லட்சம் மதிப்பீட்டில் புதிய குளம் அமைக்கும் பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். 15வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள துணை சுகாதார வளாகத்தையும் மாவட்ட ஆட்சியர் பார்வை புற நோயாளிகள் பிரிவு, நோயாளிகள் பதிவு செய்யும் இடம், நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்துகள் உள்ளிட்டவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அங்குள்ள சுகாதார பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் துறை சார்ந்த வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் சேவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் நேரில் பார்வையிட்டு அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு மாவட்ட அளவிலான அலுவலர்கள் ஒவ்வொரு மாதமும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலர்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பி பள்ளிப்பட்டி மற்றும் மஞ்சவாடி ஊராட்சிகளில் வளர்ச்சியடைந்த பாரதம் ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் 9.99 லட்சம் மதிப்பீட்டில் புதிய குளங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பாப்பிரெட்டிப்பட்டி பேருந்து நிலையம் அருகில் புதிய உழவர் சந்தை அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்வது தொடர்பாகவும் மாவட்ட ஆட்சியர் கள ஆய்வு மேற்கொண்டார். பட்டுக்கோணம்பட்டி ஊராட்சியில் நொங்கனூர் முதல் பட்டுக்கோணம்பட்டி வரையிலான தார் சாலையினை SCDP திட்டத்தின் கீழ் ரூபாய் 75.00

0: லட்சம் மதிப்பீட்டில் பலப்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதையும் ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் நடுப்பட்டி அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட தொடக்கப்பள்ளியில் வகுப்பறை கட்டிடங்கள், குடிநீர், மின்சாரம், கழிவறை, மாணவ மாணவியருக்கு தங்குமிடம், விடுதியில் பராமரிக்கப்படும் பதிவேடுகள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் போன்ற அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மாணவ மாணவியர்களிடம் கற்றல் திறன் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார். தொடர்ந்து நடுப்பட்டி அங்கன்வாடி மையத்தில் ஆய்வு மேற்கொண்டு குழந்தைகளின் வருகை, வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் இருப்பு குறித்து பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். மஞ்சவாடி ஊராட்சியில் நடைபெற்ற மலைவாழ் மக்களுக்கான சிறப்பு முகாமில் இலவச வீட்டுமனை பட்டா, இ பட்டா, பட்டா மற்றும் வாரிசு சான்றிதழ்கள், மின்னணு குடும்ப அட்டைகள் வேண்டி வழங்கப்படும் மனுக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பாப்பிரெட்டிப்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இத்திட்டத்தின் கீழ் அரசு திட்டங்கள், சேவைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து மேற்கொண்ட கள ஆய்வு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு நடத்தினார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதியன் கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும், வேளாண் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகின்ற அனைத்து திட்டங்களையும் வேளாண் பெருமக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்த்திட மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் இக்கூட்டத்தில் குறிப்பிட்டார். தருமபுரி மாவட்டத்தில் ஜனவரி 2026 முதல் ஆகஸ்ட் 2026 வரை 106.31 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும், தருமபுரி மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறையில் 2026-27 ஆண்டிற்கு 197,435 ஹெக்டேர் பரப்பளவில் நெல், சிறுதானியங்கள், பயிறு வகைகள் உள்ளிட்ட உணவு தானிய பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, கரும்பு சாகுபடி பரப்பாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் 1.8/2026 வரை 18,881 ஹெக்டேர் பரப்பளவு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் தொடங்கி வைத்து பணி நாடுநர்களின் வேலைவாய்ப்பு முகாமினை பார்வையிட்டார். தமிழ்நாட்டில் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிடும் பொருட்டு முதலமைச்சர் அவர்களால் பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக படித்த இளைஞர்கள் அரசு வேலைக்காக காத்திராமல் பல்வேறு தனியார் துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றிட ஏதுவாக மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமும், ஒரு வருடத்திற்கு 2 மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமும் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் அனைவரும் வேலைவாய்ப்பு பெற்று தனி மனித வாழ்வில் முன்னேற்றம் அடையவும், சமுதாயம் முன்னேற்றம் பெறவும், பொருளாதாரம் மேன்மை அடையவும் வழிவகை ஏற்படுகிறது. தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்களின் மூலம் 1,475 நபர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். அண்மையில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் சென்னை, பெங்களூரு, ஒசூர், சேலம், திருச்சி போன்ற மாவட்டங்களிலிருந்து பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றன. வேலைவாய்ப்பிற்காக போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் இளைஞர்கள் தங்கள் அறிவையும் திறனையும் வளர்த்துக் கொண்டு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறவும், போட்டித் தேர்வுகள் தொடர்பாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தன்னார்வ பயிலும் வட்டம் என்ற பிரிவு ஒன்று மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் செயல்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் 3,417 வேலை நாடுநர்கள் பங்கேற்றனர். பெங்களூரு, சென்னை, கோவை, திருச்சி, கிருஷ்ணகிரி, சேலம் போன்ற மாவட்டங்களைச் சார்ந்த 141 முன்னணி தொழில் நிறுவனங்கள் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்ற 1,216 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கவிதா வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சே கஜேந்திரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் டிபி முக் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையை காசநோய் இல்லாத ஊராட்சியாக அறிவிக்கும் உரிய நோக்கில் தீவிர காசநோய் கண்டறியும் முகாம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இம்முகாம் குறித்து தருமபுரி மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் மருத்துவர் பாலசுப்ரமணியம் தெரிவிக்கும் போது,
1: எல்லோருக்கும் வணக்கம். காசநோய் இல்லாத ஊராட்சியாக வத்தல்மலையை அறிவிக்கும் பொருட்டு காசநோய் கண்டறியும் முகாம் 2026 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதில் வந்து முக்கியமாக எந்த இருமலோ, சளியோ, காய்ச்சலோ எதுவுமே இல்லாம வத்தல்மலையில இருக்கக்கூடிய

0: இந்த மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் அனைத்து குக்கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நடமாடும் காச நோய் கண்டறியும் வாகனத்தின் மூலமாக நுண்கதிர் கருவியின் மூலமாக 1500 மேற்பட்ட நபர்களுக்கு நெஞ்சு படம் எடுத்து அதில் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று கண்டறிந்து அதில் மொத்தம் 72 நபர்களுக்கு சரி பரிசோதனை செய்தோம். இந்த இதுல வந்து யாருக்குமே வந்து இந்த முகாம் வந்து நடந்த 15 நாள்லயும் யாருக்குமே டிபி வந்து கண்டறியப்படவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு கூற்றாக இருக்கிறது. சோ பி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற அந்த இதுல டிபி இல்லாத ஒரு பஞ்சாயத்தை நாம் உருவாக்கணும், டிபி இல்லாத நம்ம தமிழகத்தை, டிபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நோட்டமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துல போய் இந்த ஒரு சிறப்பான செயலை தேசிய காசநோய் திட்டத்தின் கீழாக நம்ம வந்து நம்மளோட மாவட்டத்தில் இருக்கிற காசநோய் மையம் நம்ம இதை சிறப்பாக செய்ய முடிஞ்சது. மிக்க நன்றி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
4: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
9: நேர்கள் இதுவரை கேட்டது தகடூர் தகவல்கள், வழங்கினார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள்.

0: ரத்னா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ். அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
6: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களினை கேட்டு ரசிக்கவிருப்பது இடைவிடாது இசை முலை. தொடர்ந்து 6 பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் பண்பலையில்.
1: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
2: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: தருமபுரி பண்பலை நூற்றி 2.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேர்களை கேட்டு ரசிக்கவிருப்பது சுகமான ராகங்கள். இனிய நேர்களே, இன்று அனைத்து மாவட்ட நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் அழைக்க 2444030 என்ற எனிலும், 2444031 என்ற எனிலும் அழைக்கலாம். முன்னிணைப்பாக நீங்கள் அறிந்ததே 04342 என்ற எண்ணை சேர்த்து அழைக்கவும். கைபேசி எண்களான 9486811025 என்ற எண்ணிலும், 9486652025 என்ற எண்களிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் முதல் பாடலை கேட்க இணைவர்க வணக்கம்.
5: இனிய இரவு வணக்கம் ஐயா.
4: இனிய இரவு வணக்கம். யார் எங்கிருந்தங்க ஐயா?
5: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா. நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கீங்க. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன சுகமான பாடலை கேட்கலாம்?
5: எனக்கு அத்தையா மாமியா படத்துல இருந்து நான் பெற்ற மகனே நடராஜா அந்த பாடல் கொடுங்க. வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.
4: நன்றிங்கய்யா. நீங்க கேட்ட பாடல் ஏதோ காற்றாக கேட்டு ரசிக்கலாம்.

0: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754.

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
3: 10:17 கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கணும். நேர் வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
3: வணக்கம், யார் இங்கேருந்து அழைக்கிறீங்க?
4: ஏழையிலிருந்து குணசேகரன் ஐயா.
3: குணசேகரன் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
4: சிட்டுக்குள்ள நல்ல பாட்டம் கொடுங்க ஐயா.
3: சரிங்க, சிட்டுக்குள்ளேருந்து நீங்கள் கேட்ட பாடம் ஏதோ காற்று கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பாடலை கேட்க இனியும் நெய் வருக. வணக்கம்.
4: இரவு வணக்கம்.
3: இரவு வணக்கம். யார் இங்க இருந்தீங்க?
4: நன்றி.
3: வணக்கம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 10:15 கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சுகமான பாடலை கேட்க இணையும் நேயர்களுக்கு வணக்கம்.

0: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா?
0: தொடர்ந்து
1: பண்புடைய கேட்டு இருக்கேன். நன்றி.

ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: இனிமையான இரவு வேளையில் கேட்டு கொண்டிருக்கிறோம் சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில். அடுத்த சுகமான பாடலை கேட்க நேர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி.
2: சக்கரவர்த்தி என்ன திருப்பத்தில் என்ன பாடல் வேணுங்க?
3: ரோஸ் ஆஃப் இது படத்தோட பேரு.
2: சரி.
3: உச்சி வகுப்பெடுத்து இந்த பாடல் அனைத்து நேரத்தில்.
2: சரிங்க, நன்றிங்க. கேட்ட பாடல் ஏதோ கடவுள் கேட்டு ரசிக்கலாம்.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சுகமான பாடலை கேட்க வேண்டும். நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க, என்ன பாடல் வேணும்
1: சார்? நான் முத்துப்பட்டியில இருந்து சரவணன்.
0: சரி
1: சார், எனக்கு குடியிருந்த கோயில் படத்திலிருந்து
0: ஆடலுடன்
1: பாடலை கேட்டேன்.
0: சரி, நீங்க கேட்ட பாடல் ஏதோ காட்டு கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: சரி, நன்றி சார். நன்றி.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கணும். நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரெங்க இருந்து அழைக்கிறீங்க, என்ன பாடல் வேணுங்கம்மா?
1: பாசமலர்.
0: நீங்க யாரு, எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா?
1: ஈரோடு மாவட்டம்.
0: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நீங்கள் கேட்ட பாடல் ஏதோ காட்டு கேட்டு ரசிக்கலாம்.

10:40 கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இன்று அனைத்து மாவட்ட நேயர்கள் பங்கேற்று கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த சுகமான பாடல்

0: அலை கேட்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யாருங்க இருந்துமா?
1: நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டியில் இருந்து சிவகாமி.
0: சிவகாமி, என்ன திரைப்படத்துல என்ன பாடல் வேணுங்க?
1: அன்பே வா திரைப்படத்துல இருந்து ராஜாவின் பார்வை ராகியின் பக்கம் அந்த பாட்டு.
0: சரி, நீங்க கேட்ட பாடல் ஏதோ காற்றோடு கேட்டு ரசிக்கலாம். நன்றி
1: நன்றி.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பாடலை கேட்க இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் தென்னகர் வட்டத்துல இருந்து தனலட்சுமி கேக்குறேன்.
0: தனலட்சுமிமா, என்ன திருப்பதி, என்ன பாடல் வேணுங்கம்மா?
1: முள்ளம்பலர் படத்துல இருந்து செந்தாளம்பூ என்ற பாடல்.
0: சரிங்கம்மா, நீங்க கேட்ட பாடல் ஏதோ காட்டு கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: 10:49 கேட்டு கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த சுகமான பாடலை கேட்க நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிகோடிபட்டியிலிருந்து எம் ராஜேஸ்வரி பேசுறேங்க.
0: என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: காற்று நிலை வரும் கீதம் படம்
0: சித்திர சேவான
1: பாடலுங்க. நன்றிங்க.
0: சரிங்க, காற்று கேட்டு ரசிக்கலாம்.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் சுகமான பாடலை கேட்க நேர் வருக. வணக்கம்
1: ஐயா. இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யாரங்க இருந்து அழைக்கிறீங்க ஐயா?
1: இரவு நேரத்துல பழைய பாடல் கேட்பது என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சி. நான் காரிமங்கலம் வட்டம் ஜெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன் ஐயா.
0: ஐயா என்ன திருப்பி என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: சுவர் இல்லா சித்திரங்கள் படத்துல இருந்து ஒரு நல்ல பாடலை கொடுங்க ஐயா.
0: நீங்க கேட்ட பாடல் ஏதோ கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: அனைத்து மாவட்ட நேயர்கள் பங்கேற்று கேட்டரசித்து கொண்டிருக்கும் சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க? கந்தராஜா. என்ன திருப்பி என்ன பாடல் கேட்கலாங்க?
1: படகோட்டியிலிருந்து
0: தொட்டால் பூமாலாரம். சரிங்க, நீங்க கேட்ட பாடல் காட்டிருக்கோம், தொடர்ந்து பண்பலையை கேட்டுருங்க. நன்றி.
1: நன்றிங்க சார்.

0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலை கேட்க நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. கோவை நரசாபுரம் கூத்தபுரம் பேசுறேன் ஐயா. நவராத்திரி படத்துல இருந்து

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. மீண்டும் நாளை தருமபுரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நன்றி நேயர்களே. இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Amrit Bhushan. Prime Minister Narendra Modi has urged private sector in space research to build global aura of innovation so that people worldwide feel that if they want to make a career, they should go to India. Mr. Modi stated this during an interaction with CEOs and founders of 20 space startups recently. According to the transcript of the interaction, which was released on

நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் ஆகியவற்றை கேட்கலாம். தொடர்ந்து தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியவை கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:35 சந்தோஷ சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. அது நிகழ்ச்சியில் தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கான்ஸின் இனிய சொல் அமுது. 9:05 வானலையில் வசந்தம் வானமே எல்லை. போட்டித் தேர்வு குறித்து போட்டி தேர்வு பயிற்சியாளர் எம் கார்த்திக் அவர்களுடன் நேரலையில் போட்டி தேர்வு குறித்த சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறார். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவில் விருப்ப பாடல்களை உங்களது குரலில் கேட்டு மகிழும் நேரம் அது. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவே பெண் பூவே. 12:10 அறிவியல் மலர் நாளைய அறிவியல் மலரில் மின்சார வாகனம் நாளைய பயணமா கலந்துரையாடல். அதைத் தொடர்ந்து அறிவியல் செய்திகளை கேட்கலாம். 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசையவற்றை கேட்கலாம். 1:10 நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்கள் ஒளி உலாவரும் நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம். நாளைய நிகழ்ச்சியில் சேலம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்த பயிற்சியில் முயல் இனங்கள் மற்றும் கொட்டகை அமைப்பு முறைகள் என்ற தலைப்பில் மன்னனூர் ICAR தென் மண்டல ஆராய்ச்சி மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எஸ் ஜெகவீரபாண்டியன் அவர்கள் நடத்திய பாடத்தினை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. பிற்பகல் 3:00 கற்சவில் கலக்கல் பாடல்கள். வாட்ஸ்அப் வழி உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழும் நேரம் அது. 4:00 விடை தேடும் வினாக்கள். மாலை 5:00 மாலை தென்றல் இசை தென்றலாக கேட்டு ரசிக்கலாம். மாலை 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று. சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 7:10 மாவட்ட செய்தி மலர். நாளைய நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட செய்திகளை கேட்கலாம். தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 7:25 வயல்வெளி. நாளைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு பற்றி திருவண்ணாமலை கீழ்நிலை வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த மார்கரேட் தரும் தகவல்களை கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் அலை இளந்தென்றல் நிகழ்ச்சி சொல்லுக வெல்லுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சுடர். 9:30 இடைவிடாது இசை மழை. 10:00 சுகமான ராகங்கள் தருமபுரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் ஒளிவளரும் நிகழ்ச்சி நிரலை கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது நாளைய நிகழ்ச்சி நிரல். இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன்னோர் சிந்தனை காந்திய சிந்தனையாக. சிந்தித்து செயல்படுவது போன்று நற்செயல் வேறு இல்லை என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். நேயர்கள் இதுவரை கேட்டது உறங்கும் முன்னோர் சிந்தனை காந்திய சிந்தனையாக. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய் ஹிந்த்.